சர்வ வல்லமை உள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வமே, இந்த நாளில் உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் காத்து நிற்கிறோம். வார்த்தையை பகிர்ந்தளிக்கிற அடிமையே, கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனே நீங்கள் தொட்டு உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால் மூடி எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் கேட்கிறோம். நீங்க பேசுங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து மல்களும் தேவனுடைய நினைவுகளும், ஒரு மனித வாழ்விலே மனிதன் தன்னை குறித்து பல நினைவுகள் பல திட்டங்களை போட்டிருக்கிறது உண்டு. ஆனால் அதை பார்க்கிலும் மேலான ஒருவர், அந்த மனிதனையே உருவாக்கின கடவுள் அந்த மனிதனை குறித்து ஒரு திட்டம் போட்டிருக்கிறார், அவனை குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டவைகள்? மனிதன் தன்னை குறித்து நினைக்கிற நினைவுகள் எத்தகையதா இருக்கிறது? எந்த சூழ்நிலையில் எப்படி மனிதன் தன்னை குறித்து தன்னுடைய நினைவுகளை அவன் கொண்டு செல்கிறான்? ஆனால் அவைகளை பார்க்கிலும் தெய்வம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எத்தகைய நினைவுகளை வைத்திருக்கிறார் என்கிறதான காரியத்தை தான் நாங்கள் இந்த நல்ல நாளில் நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். வேத வசனம் சொல்கிறது, எரேமியாவின் புஸ்தகம் 29:11 வாக்கியம் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் ஒரு மனிதனை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எப்படிப்பட்டதென்றால், நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். தேவனானவர் ஒரு மனிதனை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். மனித வாழ்விலே நானும் நீங்களும் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்வது அநேக சந்தர்ப்பங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. தேவன் அதை அறிகிறார். அந்த நினைவுகளோடு மனிதனை நடத்தி கொண்டு அவனை மிகவும் அங்கே துண்ணியமான வழிகளில் அவர் பயணிக்கும்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய நினைவுகளை எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்றால், நாம் காண்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது, நடந்தது, இவைகளை வைத்து நாங்கள் சில காரியங்களை தீர்மானம் பண்ணி விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் இப்படித்தான் இனி சம்பவிக்க போகிறது, இந்த தோல்விதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது, ஏனென்றால் நான் முகம் கொடுக்கிற பிரச்சனை இவ்வளவு பெரியதா இருக்கிறதே, என்னுடைய கஷ்டம் மிகவும் கடினமானதாய் இருக்கிறதே, என்னுடைய சூழ்நிலை எதிர்மறையாய் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிற இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா என்று பெரிய ஒரு அங்கலாய்ப்போடு கூட எங்களுடைய நினைவுகள் தடுமாறுகிறது. ஆனால் தேவன் அவைகளை பார்க்கலும் அவர் நினைக்கிற நினைவுகள் சற்று வேறுபட்டவைகளாய் இருக்கிறது. இந்த வேதாகம வசனத்தை ஒரு புதிய மொழிபெயர்ப்பிலே இப்படியாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பிலே இவ்வளவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:11, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் என் திட்டங்களை நானே அறிவேன், அவைகள் உங்களுக்கு தீமையானவைகள் அல்ல, தீமையான திட்டங்கள் அல்ல, அவைகள் உங்களுக்கு செழிப்பான வாழ்வையும் எதிர்பார்ப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும் திட்டங்களே என்பது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் மனிதனை குறித்து எப்படி திட்டங்கள் இந்த மொழிபெயர்ப்பு சொல்கிறது என்றால், தேவன் மனிதனை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அவரே அறிவார். அவர் அறிந்தவர் என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய திட்டங்களை, அவனுடைய எதிர்காலங்கள், அவனுடைய எதிர்பார்ப்புகளை அவர் செழிப்பான முறையிலே அங்கே நலமான விதத்திலே கொண்டு செல்கிற நினைவுகளாயிருக்கிறது. எங்களுடைய நினைவு கடந்த கால தோல்வியை வைத்து சில வேளையிலே வந்து விடுகிறது. சில வேளையிலே எங்களுடைய நினைவு, நாங்கள் முகம் கொடுக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து எங்களுடைய நினைவுகள் கடந்து போகிறது. எங்களுக்கு இனி நடக்க
போகிறது தெரியாது. ஆனால் வேதத்தின் படி நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் நடந்தது, நடக்கிறது, இனி நடக்க போகிற எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாய், அவர் அறிகிறவராய், எங்களோட வாழ்க்கையிலே அவர் எங்களுக்கு என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கிறது, இனிமேலும் என்ன நடக்கும் என்பதை குறித்து சகல காலங்களையும் அறிந்த ஒரு சர்வ வல்லமையுள்ள ஏக சக்கராதிபதியான தேவன் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அங்கே தைரியப்பட வேண்டும். எங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள், அவைகள் செழிப்பானவைகள். அவர் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறார். அது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்காலங்களை அவர் உயிர்ப்பித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மகிமையானவைகளை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் தாயின் கருவில் நான் உருவாக முன்னமே, அதாவது என் தாயே உருவாவதற்கு முன் அவருடைய கண்கள் என் கருவை கண்டது. அதுதான் பக்த நிபுணமாய் பாடுகிறான், என் தாய் உருவாக முன்னே என் கருவை உன் கண்கள் கண்டதையா. இந்த கண்களை கண்ட அதை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவனே, நான் உமக்கு எப்படி நன்றி சொல்லுவேன் என்பதாக சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் மறைவிடங்களில் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். என் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாக முன்னே அவர் என்னை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான அற்புதமான தேவன் எங்கள் நினைவாகவே இருக்கிறார். எங்களை நினைக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த வானத்தையும் பூமியையும் உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் நினைவாக இருக்கிறார். நாங்களோ இன்றைக்கு எந்த நினைவாக இருக்கிறோம்? எங்களுக்கு பலவிதமான நினைவுகள், பலவிதமான தோல்வி மனப்பான்மைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான சூழ்நிலைகளினால் நாங்கள் சூழ்ந்து ரொம்ப நொந்து போய் அவைகளை பார்த்து எங்கள் வாழ்க்கையின் தீர்மானங்கள் தடுமாறுகிறது. இந்த நாளிலே எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சந்தித்த பிரச்சனையின் நிமித்தம், நீங்கள் முகம் கொடுத்த அந்த சூழ்நிலை நிமித்தம் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஒரு குழப்பமானதாய், ஒரு நம்ப முடியாததாய், வாழ்க்கையின் தோல்வியின் விளிம்பிலே நடந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து அவருடைய வசனம் சொல்கிறது, நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் செழிப்பானவைகள், அவைகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற நினைவுகள். அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்காலங்கள் கூட நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் மனிதனுடைய அங்கே ஆதியாகம புஸ்தகம் 6:5 சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியின் மேல் பெருகினது, அவனுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது. ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் அப்படி, தோல்வியும் பிரச்சனையும் கண்ணீரில் நிறைந்த நினைவுகள். அது மட்டுமல்ல, அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல நினைவுகளே என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 115 சங்கீதம் 12 வாக்கியம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம். எதற்காக? நம்மளை ஆசீர்வதிப்பதற்கே அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மோடு உருவாடுவதற்கே நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில், உயர்ந்த நிலைகளில் நிறுத்துவதற்கு நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை பயங்கரமான தோல்வியில் தோண்டவர்களாய், தேவையில் சிக்கி தவிக்கிறவர்களாய், வாழ்க்கையின் போராட்டத்திற்குள் இருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். நீங்கள் நம்பி வந்தவர்கள் உங்களை கை நழுவ விட்டு இருக்கலாம். உங்களை நினைவாமல் நினைப்பேன், உன்னோடு வருவேன் என்று வாக்களித்தவர்கள் இன்றைக்கு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. எங்களை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகாம்பேன்மை பொருந்தின வல்லமையான கடவுள் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினால் எங்களுக்கு ஏன் கவலை, எங்களுக்கு ஏன் துக்கம், எங்களுக்கு ஏன் பாரம்? ஏனென்றால் அவர் நம்மை நினைப்பது மட்டுமல்ல, நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை அங்கே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்க
இருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அவருடைய நினைவு தன்னுடைய பிள்ளையை நினைத்து ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தி அவனை கனப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்பதாக தேவனுடைய நினைவுகளாய் இருக்கிறது. நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது உபாகமம் 4:7 சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கு வேறே பெரிய ஜாதி எது? இதுதான் ஒரு மகிமையானது அழகான ஒரு வாக்கியம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல, அவரை நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? அருமையானவர்களே, இன்றைய நினைவுகள் தோல்வியாய் இருக்கலாம், கடந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியாய் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது, நம்மை நினைக்கிறவர் சொல்லுகிறார், நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாதி ராஜா, இனி வரப்போகிற ஜூத ராஜ சிங்கமாய் ஆள போறவர், அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். எனவே இவ்வளவு மகத்துவம் நிறைந்தவரை சமீபமாய் பெற்றிருக்கிற, அவரை சொந்த இரட்சகராய் பெற்றிருக்கிற நம்மை விட யார் இந்த உலகத்தில் பெரியவர்கள்? எனவே உன்னுடைய தோல்விக்கு ஒரு முடிவு வரும்படி தேவன் உன் நினைவாகவே இருக்கிறார், உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறார், உன் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவராய் இருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய விடியம் என்ன? தெய்வம் நம்மோடு கூட பயணிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மோடு இருக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பார்த்து நிறைவேற்றும்படியாக, நம்மளை ஒரு செழிப்பான ஸ்தலத்திற்குள் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அந்த செழிப்பை கொடுக்கும்படி நன்மையான நினைவுகளை நம்மிலே வைத்துக் கொண்டு நமது நினைவாகவே இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆதி மனிதனாகிய ஆதாமை அவர் சிருஷ்டித்து அங்கே அவர்கள் அவனோடு உறவாடி கொண்டிருந்தாராம். பகலில் குளிர்ச்சியான நேரங்களிலே அவர் அவரோடு பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவன். ஒரு நாள் அந்த ஆதாம் அவன் பாவம் செய்கிற பொழுது அவன் ஒளிந்து கொண்டான். அப்பொழுது இந்த தெய்வம், அவனுடைய நினைவாய் இருந்த தெய்வம், அங்கே ஆதாம் கடவுளை தேடி போகவில்லை. ஆதாம் பாவம் செய்ததன் நிமித்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறான், அவரை பார்க்க முடியாதபடி மறைந்து போயிருக்கிறான். ஆனால் தெய்வமே, அவன் அந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அவர் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அந்த மனிதனிடத்தில் போய் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் நினைவாய் இருக்கிற நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன் பக்கமாய் நாடி வந்திருக்கிறேன். ஆதாமே உன்னை காணவில்லை, நீ எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு எந்த புதற்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமா ஏதோ ஒன்று நீங்கள் மறைந்து போயிருக்கிறீர்களா? அவரோடு உறவாட முடியாதபடி, அவரை பார்க்க முடியாதபடி, அவரை நீங்கள் தரிசிக்க முடியாதபடி, ஒரு வேளையில் இந்த நாளில் நீங்கள் மறைந்து கொண்டிருக்கலாம். அந்த மகத்துவம் உள்ள தேவன், உங்கள் நினைவாய் இருக்கிறவர் இந்த நாளில் உங்களை தேடி வந்து கூப்பிடுகிறார். உங்களுடைய நேமை சொல்லி, உங்களுடைய பெயரை சொல்லி, என் மகனே என் மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடத்தில் ஓடி வரலாம். உன் தகப்பனை போல, உன் நண்பனை போல, உன் உறவை போல ஓடி வந்திருக்கிறார், பக்கமாய் வந்து நின்று கூப்பிடுகிறார், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய்? நான் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது, இந்த வசனத்தை நான் தியானிக்கிற பொழுது, இது எதற்காக ஏன் எழுதப்பட்டது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். இஸ்ரவேல் மக்கள் வாழ்கிற அந்த காலத்தில் இந்த எரேமியா தீர்க்கதரிசி யூதேயாவிலே இருக்கிற ஜனங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறார், தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக பேசப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வசனம் தான் இந்த வசனம். இவர்கள் இப்பொழுது இந்த வசனம் சொல்கிற பொழுது அவர்கள் இருக்கும் இடம் ஒரு பெரிய சிறை.
அவர்கள் பாபிலோன் என்கிற தேசத்தில் அவர்கள் சிறையாக கொடுக்கப்பட்டார்கள். எரேமியா சொல்லுகிறார், அந்த மக்களை பார்த்து, நீங்கள் 70 வருஷம் சிறையாக போக போகிறீர்கள். சிதேக்கியா யோசியா போன்ற ராஜாக்களை பார்த்து அங்கே சொல்லுகிறார், நீங்கள் சிறையாக போக போகிறீர்கள். அவர்கள் எதிர்த்தார்கள் உண்மையை சொன்ன பொழுது எரேமியாவை. அவர் சொன்னார், நீங்கள் 70 வருஷம் சிறையாக போவீர்கள், ஆனாலும் தேவன் மறுபடியும் உங்களை மீட்டுக் கொண்டு வருவார் என்று. போனவர்கள் அங்கே வருவதற்கு முன்பதாக இந்த கடிதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் ஒரு கடிதத்தை போல எழுதப்படுகிறது. அந்த மக்கள் இன்றைக்கு அடிமைத்தனத்தை அனுபவித்தார்கள். பாபிலோனிலே சிறையாக கொண்டு போன மக்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். கடவுளை துதிப்பதிலே பயங்கரமான வேதனை அவர்களுக்கு. அதுதான் அவர்கள் அழுகிறார்கள், ஓ அந்நிய தேசத்தில் தேவனுடைய பாடல்களை நாங்கள் பாடுவது எப்படி? கிண்ணரங்களையும் இசைவாத்தியங்களையும் எல்லாம் கொழுவிட்டு, அலறி செடியிலே கொழுவிட்டு அவர்கள் அழுகிறார்கள், ஐயோ அந்நிய தேசத்திலிருந்து தேவனுடைய பாடல்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் பாடுவது எப்படி? நாங்கள் என்ன செய்யட்டுக்கும்? அங்கே ஜெபங்கள் ஓய்ந்து போனது, துதிகள் ஓய்ந்து போனது. சோர்வும் வேதனையும் கஷ்டமும் கடினமான உழைப்பும் அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்தது. நீங்கள் எந்த தேசத்தில் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த தேசத்தில் புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த தேசங்களில் இருந்து ஆண்டவரே எங்களை கைவிட்டீரோ? நாங்கள் ஏன் இத்தனை அடிமைத்தனங்களை அனுபவிக்கிறோம்? கடினமான உழைப்புகள், கண்ணீர் நிறைந்த பாதைகள், தனிமையின் பாதை, எங்களோட உறவுகளை பிரிந்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த ஒரு சுயாதீனமும் ஒரு சுதந்திரமும் இல்லையே என்று அழுது கொண்டு, ஒருவேளை நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தேவன் ஒரு செய்தியை அனுப்புகிறார், நான் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களை குறித்து வைத்திருக்கிற சட்டத்தை நானே அறிந்திருக்கிறேன். என் அன்பு சகோதரங்களே, என் நண்பர்களே, என் பெரியவர்களே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களை குறித்து அவர் சொல்லுகிறது, நானே அறிந்திருக்கேன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை. அதனால் வேதம் சொல்கிறது, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை எங்களோட கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் செவிகள் கேட்டதும் இல்லை. அவர் இருதயங்களிலே தோன்ற பண்ண வல்லமை உள்ளவர். இருதயங்களே அவைகளை தோன்ற பண்ணிட்டுக்கும். கண்ணால காணல, காதால கேட்க இல்லைங்க, இருதயத்திலேதான் துடிக்கிறது இந்த காரியங்கள். ஆனால் தேவன் இருக்கிற திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்திருக்கிறார். எந்த அடிமைத்தனமாயிருக்கலாம், எந்த தேசத்திலே கண்ணீரையும் கவலையையும் தனிமையையும் போராட்டங்களையும் சந்தித்து இருக்கலாம், அவர் எழுதுகிற கடிதம், அவர் அனுப்புகிற செய்திதான். இன்றைக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியான்கிற தீர்க்கன் மூலமா இந்த தீர்க்க தரிசனம் எழுதி அங்கே அனுப்பப்பட்டது. அதே போல தேவன் உங்களுக்கும் அனுப்புகிறார், உங்களை குறித்து நினைவாய் இருக்கிறவன் நான் சொல்லுகிறேன், என்னுடைய நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. மனித சிந்தனைதான் நித்தமும் பொல்லாதது, மனித நித்து சிந்தனைதான், மனித நினைவுகள் தான் கடினமானது, கண்ணீர் நிறைந்த வழியானது கடவுளுடைய நினைவுகள்.

தீமைக்கானவைகள் அதிகமாய் வாழவே விரும்புகிறேனும் மனிதனுடைய கடுமையானவைகள். தாவீது ராஜா ஒரு நாள் நினைத்திருக்க மாட்டார், நான் இவ்வளவு ஒரு ஸ்தானத்திற்கு இவ்வளவு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா இன்ப துன்ப வேளைகளிலும் தேவனை துதிக்கும், தேவனை மகிமைப்படுத்தும் பழக்கத்தை தன் வாழ்க்கையில் தேவனையே நினைக்கிறோம். சந்தித்த அநேக கண்ணீரின் வழிகள் உண்டு. யூதேயா பாலைவனம் என்கிற அந்த கொலை பாலைவனம், யூதேயா பாலைவனத்திற்கு இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், அது கொலை பாலைவனமா. அவர் யூதேயா பாலைவனத்தில் பயங்கரமான அங்கே கடிக கூட நடந்து போயிருக்கிறார். அந்த யூதேயா பாலைவனம் என்பது மிகவும் கொடுகூரமானது. அந்த இடத்திலே மண் சூறாவளி போன்ற புயல்கள் வரும். அந்த இடமெல்லாம் இருண்டு போய்விடும், சூரியனை காண முடியாது. பயங்கரமான சிறிய சிறிய கற்கள் அங்கங்கே குவிந்து போய் கிடக்கும். அதனால் தடக்க

விழுவார். திருத்திக் கொண்டு வருகிறது அந்த அந்த அரசாங்கமே திருத்திக் கொண்டு, மிக அரசாங்கத்திலே ஆளுகை செய்கிற தலைவரை திருத்திக் கொண்டு வருகிறார், ராஜா திருத்திக் கொண்டு வருகிறார். ஓடுகிறார் அந்த பாலைவனம் வழியாக, தெரியல எல்லாம் இருந்து போயிட்டு, மண் நிறைந்த பயங்கரமான சூறாவளி இந்த கொலை பாலைவனத்துக்கு கூட ஓடி போய் போகிறார். ஆனால் அவர் யோசித்திருப்பார், நான் இல்லை, நான் இனி தப்ப முடியாது என்று. ஆனாலோ ஆண்டவர் அன்றைக்கு எந்த சவுல் அவரை தொடர்ந்து திரட்டி கொண்டு போனாரோ அவருடைய முடிவு பாரதூரமாய் மாறினது. அந்த அந்த கையிலிருந்து தப்புவித்த தேவன், தாவீதை நினைத்து கொண்டிருந்த தேவன், என்கேதி என்கிற ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற என்கேதி என்ற இடம், அந்த இடத்திற்கு யூதேயா பாலைவனத்தை கடந்து அதுல என்டர் ஆகிற இடம்தான் என்கேதி. அதை முடித்து கொண்டு தொடங்குகிற இடம் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தலங்களை குறித்து பேசுவதற்கு நேரம் போத உள்ள ஒரு பெரிய அழகான செழிப்பான ஒரு ஸ்தலம். அது மட்டுமல்ல, ரகள் உண்ணும் சுவை மிகுந்த பேரிச்சம் மரங்கள் அங்கே உண்டு. அதோடு கூட திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் நிறைந்து போய் ஒரு செழிப்பான இடம், ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலம். அந்த இடத்திலே அங்கே மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அமைதியான நீர்களில் தண்ணீரை குடிக்கும்படி அவர்கள் அங்கே நடத்தி கொண்டு வந்து விடுவார்கள். அவைகள் சல அங்கே அமைதியாக சத்தமில்லாமல் அசைந்து ஓடுகிற நதியிலே தண்ணீரை குடித்து திருப்தி அடைந்து தங்கள் மேய்ப்பனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு ஸ்தலம்தான் இந்த என்கேதி. அதை பார்த்துத்தான் 23வது சங்கீதத்தை பாடுகிறார் சங்கீதக்காரன் தாவீது. தன்னுடைய கொலை பாலை அங்கே பாலைவனம், ஜூதியா பாலைவனம் என்கிற கொலை பாலைவனத்தை கடந்து போகிற பொழுது ஒரு மெல்லிய அசைவாடுதலின் சத்தங்கள், தண்ணீர் குடிக்கும் ஒரு சின்ன சிறிய சலசலப்பு இங்கே கேட்கிறது. பார்க்கிறான் மேய்ப்பன் நின்று கொண்டு தன் ஆடுகளுக்கு தண்ணீர்

நீர் கொடுத்து கொண்டு போய் என்னை விடுகிறார் என்று அழகான ஒரு பாடல். உலகத்தில் அதிக பேரால் கவரப்பட்ட ஒரு பகுதி என்று சொன்னால் சங்கீதம் 23. அவ்வளமான ஒரு அழகிய காரியத்தை இந்த சூழ்நிலையை பார்த்துத்தான் சங்கீதக்காரன் தாவீது ராஜா அழகாய் வர்ணித்து பாடின அழகான பாடல் சங்கீதமாய் இருக்கிறது. என்ன நான் இதிலே காட்டி கொடுக்க விரும்புகிறேன் என்றால், அன்றைக்கு ஒரு கொலை பானவரத்தை கடந்த பொழுது ஒரு எங்கேது என்கிற அழகிய இடத்தை அங்கே தேவன் காண்பித்து அவர் நினைவாக இருந்த அந்த நிலையிலே கொண்டு போய் நிறுத்தி அவரை கனம் பண்ணி அந்த இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் தலை நிமிந்து வைத்தார். அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து அழுது அழுது பாடுகிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலும் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன் சொல்லுகிறார். எனக்கு சனிப்பானது, என் எதிர்பார்ப்பை அது நிறைவேற்றுகிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய இங்கே சந்ததியை கூட எதிர்காலங்களை கூட அங்கே நல்ல உழைப்பார்தலுக்குள் நடத்துகிறது. எது தெரியுமா? என்னை நினைத்து கொண்டிருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார் என்று அழகிய பாடலை வர்ணித்து பாடுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை இந்த காலை பொழுதிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் தேவன் உங்களையும் என்னையும் அந்த மகிமையான இடத்திலே எங்களை கொண்டு போய் சேர்ப்பதல்ல, எங்கள் எதிர்காலங்களை நிகழ்காலங்களை கடந்த காலங்களை அறிந்தவர் நம்மை இன்றைக்கும் நினைத்து கொண்டே இருக்கிறார். நம் வாழ்வில் அவர் நினைத்ததை நிலைநாட்டுவார். நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, தேவ

0: அவருடைய நினைவுகளினால் நாம் தலை நிமிர்ந்து நிற்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே அழகான ஒரு பாடத்தை, அழகிய ஒரு வசனத்தை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த வார்த்தை எங்களை இன்னும் அதிகமாய் தைரியப்படுத்தட்டும். ஒருவேளை உறவுகள் மறந்து போயிருக்கலாம், நமக்கு உதவுவாரு உதவுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டிருக்கலாம். நம்மை கைப்பிடித்தவன், நாம் கைப்பிடித்தவர்கள் நாங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். மரணம் சூழ்ந்து விடுமோ என்ற ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம். இவைகள் நடுவிலே நம் நினைவாய் இருக்கிறவர் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார் என்று 115வது சங்கீதம் 12வது வசனம் சொல்கிறபடி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானமான நினைவுகளே. தேவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து நடத்துவாரா? என்கேதியை காண வைப்பார், நாம் மகிழ்ச்சியாய் கடந்து போவோம். எந்த கொலை பாலைவனம் பயமுறுத்தி கொண்டிருந்திருக்கலாம், நம்மளை நினைக்கிறவர் ஒரு நாளும் கொலை உண்டு போக விடமாட்டார், அழிந்து போக விடமாட்டார். நல்ல என்கேதியை, செழிப்பை, சுகத்தை, நல்ல அமைதியான பசுமையான நிலைகளில் எங்களை கொண்டு போய் நிலைநிறுத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போமா? நான் உங்களுக்காக மன்றாடட்டுக்கும். தேவனுடைய பிரசன்னம் எங்களை நடத்தும், நிச்சயமாய் எங்களை காக்கும், எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள் நம்மை கைவிடலாம். எங்கள் நினைவாயிருக்கிறவரே ஒரு நாளும் கைவிடாதவர். பரிசுத்தமான தேவனே, இந்த நல்ல காலை ஆண்டவரே, நல்ல நாளிலே காலையும் மாலையும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தரே, இந்த நாளில் உம்முடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். எங்கள் நினைவாய் நினைத்து கொண்டிருக்கிறவரே, உங்கள் நினைவுகளை நிலைப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த தேசங்களில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, அந்த இடங்களில் எந்த சிறையிருப்புகள் இருக்கிறதோ, அத்தனை சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இந்த செய்தியானது ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும். அவர்களுடைய துதிகள் ஓயாதபடி, அவர்களுடைய துதிகள் மறையாதபடி, அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய அழைப்புகள், அவர்களுடைய தோல்விகளில் இருந்தவர்கள் எழுந்து காரியத்தை நடப்பி கட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை, உம்முடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, விடுதலை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் சுகிருதா. யாழ்ப்பாணம் மராளி தேசத்திலிருந்து சங்கமம் வாழ்வினூடாக ஒரு அருமையான தேவ செய்தியை ஆழமான சத்தியத்தை, ஆழமான பொக்கிஷத்தை, ஆதரவுள்ள ரசத்தை நாங்கள் கழித்து ரசிக்க ருசிக்க எங்களை இன்றைய நாளில் எடுத்து தந்தீர்கள். மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் காதலே கனிய கனிந்து கேட்கும் பொழுது உண்மையிலே இந்த வார்த்தையில உள்ள உங்கள் கொழுந்து விட்டு எரிக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. அப்படியாக உங்களுடைய வார்த்தை மிக மிக ஆச்சரியமாக இருந்தது சிஸ்டர் சுகிருதா. அது மட்டுமில்ல, 97 ரேடியோவில் 2000 மேற்பட்டார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களோட செய்தியை. காரணம் உங்களோட செய்தி மிகவும் அருமையான செய்தி. உங்களோட செய்தியை கேட்டு எல்லோரும் அந்த ஏன் கேதிக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்வதாக. கர்த்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், சபையில் உங்கள் குடும்பங்கள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆமென். சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி,
2: பிரேசலாடையா. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிஸ்டர் கசாதரியிட வார்த்தைகள் அவ்வளவு அதிர்த்து எங்களை ஆசீர்வதித்தது, அதுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி
2: லார்ட், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா காத்திருக்கிறோம். வாருங்கள் வந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. காட் பிளெஸ் யூ.
3: நல்லது சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வேகமாய் கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம், 13வது வசனம், அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 13வது வசனம். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. 13வது வசனத்துல இருந்து நாம இரண்டாம் தரம் என்கிற இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பத்தை நான் பார்க்கக்கூடியதா என்பது. இரண்டாம் தரம் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு திருச்சபைக்கு ஜனங்களுக்கு தேவை இரண்டாம் தரம் சந்தித்து. யோசேப்பை அவர்கள் 12வது வசனத்தை பாருங்க, 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எகிப்திலே தானியம் ஒன்றென்று யோசேப்பு கேள்விப்பட்டு தம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான். முதலாந்தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் சந்தித்த பொழுது என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 42வது அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தால் நீங்க அதுல என்னென்ன சம்பவங்கள் சம்பவித்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நான் அதை பற்றி அல்ல. இரண்டாம் தரம் யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் இரண்டாம் தரம் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். யோசேப்புட பந்தியில அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிற பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அத்தனை எகிப்தின் கொடுமைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் ருசிக்கிற அந்த பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த கோசே நாட்டை குறித்து அங்க நாம வாசிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் அவளை போஷிப்பதற்கு, அவளை அவர்களை உடுத்துவிப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இந்த இரண்டாம் தரம் சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இரண்டாம் தரம் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேதாகமத்துல நான் நிறைய குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன், சுமார் 10 குறிப்புகள். இரண்டாம் தரம் என்கிற வார்த்தையிலிருந்து சுமார் 10 குறிப்புகள் என்னென்னலாம் சம்பவித்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்த பொழுது அநேக ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை காணக்கூடியதா இருந்தது. மிக வேகமாய் சொல்லிக்கிட்டு போகிறேனால் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் இன்றைய நாளில் நம்ம தியானிக்கலாம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் முறை தொழுதல். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை போஜனம். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை நிரப்புதல். எண்ணாகமம் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது முறை எக்காலம் ஊதுதல். எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவனுடைய கையில் இருந்த அந்த களிமண்ணை அந்த குயவன் திரும்ப இரண்டாம் தரம் அதை வணைந்தான் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 15:47 வசனம் சொல்லுகிறது, முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம். அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 12:13 சொல்லுகிறது, இரண்டாவது சந்திப்பு. சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இரண்டாவது மலை. முன்மாறி பின்மாறி என்று சொல்லுகிற இரண்டாவது மலை. மத்தேயு 14:31-32 சொல்லுகிறது, இரண்டாவது முறை அவன் நேர்த்தியாய் நடந்தான். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவது நான் உங்களோடு கூட தியானிக்க மாற்கு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகார வசனம். மாற்கு 8வது அதிகாரம் 25வது வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாக பார்த்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய சனவி, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய குழப்பத்துக்கு, தடுமாற்றத்துக்கு, பின்மாற்றத்துக்கு காரணம் என்னவென்றால் தெளிவான பார்வை இல்லாததுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம தெளிவாய் பார்க்க பழகிவிட்டோம் என்றால், நம்முடைய கண்கள் தெளிவடைய ஆரம்பித்து விட்டது என்றால், நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில உபதேசத்துல தெளிவில்ல, அபிஷேகத்துல தெளிவில்ல, ஜெபத்துல தெளிவில்ல, ஆண்டவோட வார்த்தையில தெளிவில்ல, அந்நிய பாஷையில தெளிவில்ல, ஆண்டவோட ஊழியத்துல தெளிவில்ல, அழைப்புல தெளிவில்ல. இன்னைக்கு தெளிவற்ற நிலையை உலகம் முழுவதும் நாம் பரவலாய் பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் அந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் யோசித்து பார்க்கிறேன். இந்த பெத்சாயிதா என்கிற இந்த கிராமத்துல உள்ள இந்த மனுஷனுடைய கண்களை ஆண்டவர் தொடுகிறார். அவனை தொட்டு ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். திரும்பவும் அவனிடத்துல கேட்கிறார், என்னத்தை நீ காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிற பதிலை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷர்கள் மரங்களை போல மனுஷர்கள் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார். இவனுக்கு இரண்டாவது முறை ஒரு தொடுதல் அவசியமாயிருக்கிறது. அதுதான் நம்ம வாசித்தோம் மாற்கள் சுவிசேஷத்துல 8:25, இயேசு மறுபடியும் அவன் கண்கள் மேல கைகளை வைத்து அவனை சொஸ்தமாக்குற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பார்வையிலே அவனுக்கு பார்வை இல்லாத நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்களை தொட்டு அவனை பார்வை அடைய செய்கிற ஒரு சம்பவத்துல இருந்து நாம கவனிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்போ அவனுடைய கண்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனால் அதுல தெளிவு இல்லை, சரியாக பார்க்கக்கூடிய அந்த நிலை அவனிடத்துல இல்லை. ஆனாலும் அவன் அதை ஆண்டவரிடத்துல சொல்லவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த பகுதிகளை நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்துல கேட்கும் வரையும், நீ என்னத்தை காண்கிறாய் என்று அவனிடத்துல கேட்கும் வரையும் அவன் ஏதோ சகலதும் நன்றாக தான் தெரிகிற மாதிரி தான் அவன் நடந்து கொண்டான். ஒழிய ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல, ஆண்டவரே எனக்கு கண்கள் தெரிகிறது ஆனால் தெளிவாக இல்லை என்று சொல்லி ஆண்டவிடத்தில் அவன் கேட்கல. இன்றைக்கு நாமும் இந்த மாய வலைக்குள்ள சிக்கியிருக்கிறோம். நாமும் என்ன மாதிரி நடந்து கொள்கிறோம் என்றால், எல்லாம் தெரிந்தவர்களை போல எல்லாம் சரியாக காண்கிறோம், சரியாக பார்க்கிறோம், சரியாக நடக்கிறோம் என்கிற ஒரு மனப்பாவனையில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, தெளிவில்லை என்கிறதை ஆண்டவரிடத்துல சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் அதை கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன். இவன் ஒரு ஒரு காரியத்துல ஒரு அதை சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறத ஆண்டவர் நன்றாக கவனித்து பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், மனிதர்கள் மரங்களைப் போல நடந்து திரிகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவதை சனவி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதலை கேட்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே என் கண்களை தொடு, நான் சரியாக பார்க்க. அவர்கள் மனிதர்கள் தான், நான் தான், என்னுடைய பார்வையில தான் கோளாறு இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான், என்னுடைய தரிசனத்துலதான், என்னுடைய அழைப்புலதான், என்னுடைய நடத்தையில்தான், செய்கையில்தான், என்னிடத்துலதான் குறை இருக்கிறது என்று நாம் ஒத்துக்கொண்டவர்களாய், நாம் ஆண்டவரே சமூகத்துல ஆண்டவரே

நீங்களும் நான், தொடப்பட்ட நீங்களும் நான், ஆண்டவரை போல பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் இன்றைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய கண்கள்ல தெளிவில்லாததுனால, நம்முடைய கண்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கு உலகத்தை நம்ம பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மனுஷர்களை பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை மனுஷர்கள் அல்ல, உண்மையான காரியம் என்னவென்றால் நம்முடைய கண்களில தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆகவே ஆண்டவரிடத்துல நாம கேட்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, தெளிவான பார்வை எனக்கு தாரும், தென்பிரகாசமான அந்த பார்வை எனக்கு தாரும், என்னை நீங்க மறுபடியும் தொடுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க நாம இந்த நாட்களில உந்தப்படுவோம். இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 7வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்தது, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இரண்டாம் தரம் வந்து, அப்படின்னா முதலாந்தரம் அவனுக்கு அந்த தூதன் வந்து என்ன செய்யறானா, வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவன் சூரச்செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். 6வது வசனம் சொல்ல, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது, அப்பொழுது அவன் புசித்து குறித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இந்த இடத்துல அந்த தூதன் மறுபடியும் வந்து எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்ல அவனை உற்சாகப்படுத்துகிறது தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இரண்டாம் போஜனம் புசித்ததுக்கு பின்னதாக இந்த எலியா இரவும் பகலும் 40 நாட்கள் வரைக்கும் அவன் நடந்து போனான். ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டான், ஒரு புதிய சக்தியை அவன் பெற்றுக்கொண்டான், மிகுந்த தூரம் நடந்து போறதற்குரிய பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமான தேவஜானகி, இரண்டாம் போஜனம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில நாம சில நேரம் முதலாவது போஜனத்தை சாப்பிட்டு நித்திர செய்கிறவர்களாகவே நாம இருந்திருப்போம். ஆனா இந்த காலத்துல தேவன் உங்களை என்னை தட்டி எழுப்பி இரண்டாவது போஜனத்தை கொடுத்து நீண்ட தூரம் நடப்பதற்கு, நீண்ட நாட்கள் வேலை செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை பாருங்க. நான் இந்த வசனத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை குறித்து என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று சொன்னார். தேவன் உங்களை தேடி வருவார். எந்த சூரிய செடியின் கீழே நீங்க இருந்தால், எந்த இருண்ட அறைகளில நீங்க இருந்தால், எந்த பள்ளத்தாக்குகளில நீங்க இருந்தால், உங்கள் மேல தேவ திட்டம் இருந்தால் தேவன் உங்களை தேடி வருவார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது உங்களை தேவன் சாகவும் விடுவதில்லை. தேவ திட்டம் உங்க மேல இருந்தால் எதுவும் உங்களை கொல்ல முடியாது. எலியா விரும்பினாலும் தேவன் உங்களை கொல்ல விட மாட்டான். வேதம் சொல்லுகிற மரணத்தை அவன் விரும்பி கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். இல்லை இல்லை, நீங்க சாவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, எலியாவை கொண்டு இன்னும் தேவன் தேசத்துல செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நிறைய எலிசாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை பாக்கியா இருக்கிறது. இன்னும் எகு போன்றவர்கள், அசகேல் போன்றவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. எலியாவை தேவன் இந்த வேலை திட்டங்கள் செய்து முடிக்கிற வரையிலும் அவனை சாக விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பிரியமான தேவச்சானன், இந்த வார்த்தையை நீங்க எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க சாவதில்லை. உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை தேவன் செய்தே முடிப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பயங்கரமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்தே முடிப்பார். இரண்டாவது போஜனம் வெகு தூரம் நடப்பதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. இரண்டாவது போஜனம், அவன் அசகேலை எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு அவனுக்கு உதவியா இருந்தது. இரண்டாவது

0: போஜனம், நீண்ட தூரம் நடக்கிற பலத்தை பெற்றுக் கொண்டான். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். எண்ணாகமம் 10வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். முதல் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. இரண்டாவது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சபையை கூடி வர வளைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அதே 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறேன், அவைகள் ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். 6வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் நீங்கள் 2ஆந்தரம் பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது, அவர்கள் பிரயாணமாய் போப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். வசனங்களை பாருங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, தேவன் 2 எக்காலங்களை செய்யும்படி ஆண்டவர் அந்த மோசைக்கு கட்டளை இருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, 1வது எக்காலம் ஊதும் பொழுது என்ன சம்பவிக்குமா, முழு சபையாரும் ஓரிடத்தில் ஆசரிப்பு கூடாத வாசலிடத்துக்கு கூடி வருவார்கள். அப்ப 1வது எக்காலம் என்கிறது சபையாரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூட்டிட்டு வருகிற எக்காலம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவார்கள். ஆனால் 2வது எக்காலம் ஊதும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாளையத்துல தொங்கல்ல இருக்கிறவன் வரைக்கும் அங்கு வசனங்களை நாங்க வாசிக்கிறோம், அவர்கள் எழுந்து புறப்பட்டு அடுத்த எல்லைகளும் நோக்கி பயணிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னி, இன்றைக்கு நாம் 1வது எக்காலத்தை எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோம், எல்லாம் சரியாக நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2வது எக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊதப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எப்பொழுதும் தேங்கி நிற்கிறவர்களாய் பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், 2வது எக்காலம் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, நீங்க எழும்பி புறப்படுங்க. இந்த இடத்திலேயே தொடர்ந்து தங்கி இருந்த நாட்கள் போதும், இந்த இடத்திலேயே தேங்கி நிற்கிற நாட்கள் போதும், நீங்க அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளுக்கு போங்க, அடுத்த பட்டணங்களுக்கு போங்க, அடுத்த தேசத்துக்கு போங்க, நடங்க, எழும்புங்க, உங்க கூடாரங்களை பிரித்து கொண்டு அடுத்த எல்லைக்கு போங்க. நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 2வது எக்காலம் நம்மை புறப்படும்படி நமக்கு ஒரு முன் உதாரணமாய் சொல்லப்படுகிறது. நாம் அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளை கடந்து போகிறதுக்கு இந்த 2வது எக்காலம் நம்மை ஊந்தி தள்ளுகிறது. நம்மோட வாழ்க்கையில எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் ஒரு இடத்துல சேர்ந்து கூடி தேங்கி நிக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட சனங்கள் அல்ல, நாம் புறப்பட வேண்டிய சனங்கள். அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டிய ஜனங்கள். ஒரு இடத்திலேயே தேங்கி நின்று கொண்டிருப்பது அல்ல, உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களை பிடித்து கொண்டதன் நோக்கம், உங்களை ரத்தம் சிந்து சம்பாதித்ததன் நோக்கம், இந்த 2வது எக்காலத்தின் படி நீங்க புறப்படணும், அடுத்த எல்லைகளை நோக்கி புறப்படணும், அடுத்த கிராமங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பட்டணங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்க அசையணும், நீங்க எழும்பணும், நீங்க நடக்கணும், அடுத்த எல்லைகளை சுதந்திரிக்கணும், அடுத்த எல்லைகளுக்குள்ள கடந்து போகணும். தேவன் இந்த நாட்களில 2வது எக்காலம் நமக்கு தேவை என்பதை உணர்த்துகிறார். 3வது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, மத்தேயுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். வசனத்துல 28-29வது வசனங்களை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பார்த்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கடல் மேல முதல் முறை பேதுரு நடக்கிறான். இந்த வசனங்களை நீங்க பல முறை தியானித்திருக்க கூடும். கடல் மேல பேதுரு முதல் முறை நடக்கிறான். அந்த முதல் முறை நடையில அவன் மூழ்கி போகிறதை நீங்க பார்க்க முடியும். காற்றை பார்க்கிறான், கடல் அலைகளை பார்க்கிறான், பின்னால மனுஷர்கள் போட்ல இருந்து சத்தம் போடுகிற சத்தங்களை பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு முதலாவது நடையில, முதலாவது கடல் மேல் நடந்த அந்த அனுபவத்தில் அவன் கடலிலே மூழ்கி போகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அதே பேதுரு இரண்டாவது முறை நடக்கிறான். நீங்க இந்த மத்தே எழுதின ஆக்கியோன் எழுதும் பொழுது இந்த இரண்டாவது முறை நடந்ததை பற்றி அவர் அந்த இடத்துல குறிப்பிடல. ஆனா நீங்க பாருங்க, ஒரு 100 மீட்டர் நடந்து வந்திருக்கிறாருண்டா, திரும்பியும் அந்த 100 மீட்டர் நடந்துதான் அந்த பேதுருவும் இயேசுவும் அந்த போட்ல போய் ஏறி இருக்க வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் இரண்டாவது முறை நடந்தான். முதலாவது நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தனிய நடந்த பேதுரு பயந்தான், சந்தேகப்பட்டான், காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், மனுஷர்களை பார்த்தான், இப்போ மூழ்கி போகிற ஒரு நிலைமை. தனியே நடந்த பொழுது அவன் மூழ்கி போனான். ஆனா இப்போ இரண்டாவது முறை நடக்கிற பொழுது அவன் தனியே நடக்கவில்லை, அவன் இயேசுவோடு நடந்தான். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவோடு நடந்தால் நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இரண்டாவது முறை பேதுரு நடக்கும் பொழுது இயேசுவோடு நடந்தான். அப்பொழுதும் காற்று வீசியது, அப்பொழுதும் கடல் அலைகள் இருந்தது, அப்பொழுதும் போட்ல இருந்தவர்கள் சத்தம் போட்டார்கள், ஆனால் அவன் மூழ்கி போகவில்லை. திட்டமாய் நடந்தான், செம்மையாய் நடந்தான், நேர்த்தியாய் நடந்தான். காரணம் என்னவென்றால், இயேசுவோடு கூட அவர்கள் நடந்தார். வசனம் சொல்கிறது இயேசுவோடு கூட நடந்து போய் போட்ல ஏறுறாங்க, காற்றும் கடலும் எல்லாம் அப்படியே நின்று அமைதியாயிற்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம் இயேசுவோடு நடந்தான் நாம ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடன், ஆண்டவர் நம்முடைய கண்களை தொடுவாரா இருந்தால் தெளிவான பார்வை நமக்குட்டார். மறுபடியும் ஒரு தொடுதல் நமக்கு தேவை. வசனங்களை பாருங்க, மறுபடி நமக்கு ஒரு தொடுதல் தேவை. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான். யோவான் 2வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறின ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த சாடிகளில இப்போ இரண்டாவது முறை நிரப்பப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இரண்டாவது முறை நிரப்பப்படுகிறது அவசியம். இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. முதல் முறை அவங்க திராட்சை ரசத்தை அந்த சாடியில ஊத்துனாங்க, அந்த திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. முதல் முறை நடக்கிற சம்பவம், அந்த திராட்சை ரசம் எல்லாம் முடிந்து போயிற்று, சாடிகளும் ஓரமாய் வைக்கப்பட்டாயிற்று. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, இரண்டாவது முறை ஆண்டவராக இயேசு செய்யும் பொழுது சொல்லும் போது இப்படி சொல்கிறார், அந்த சாடிகளில திராட்சை ரசத்தை ஊற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல, தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இரண்டாவது முறை அந்த ஜாடி நிரப்பப்படும் பொழுது அது அற்புதமான ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அற்பமான தண்ணீர், சாதாரணமான தண்ணீர் அந்த ஜாடியில ஊற்றப்பட்ட பொழுது, அது மறுபடி திரும்ப கொடுக்கப்பட்ட பொழுது திராட்சரசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல் சில வேளையில ஏதோ ஒரு காலத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம், அதையே நாம் ஆண்டு முழுவதும் வருஷம் முழுவதும் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், இரண்டாவது முறை நீங்க நிரப்பப்படணும், மறுபடியும் நீங்க நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படுகிறது அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிடுது. இரண்டாவது முறை அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணினவர்கள் சொன்னார்கள், ஓ இது ரொம்ப ஆச்சரியமாயிருக்கிறது, முன்பு பானம் பண்ணதை விட இப்போ பானம் பண்ணுகிற இந்த திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் அந்த இடத்துல ஆச்சரியப்படை, அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படை. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில இரண்டாவது முறை நிரப்பப்படுதல் அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதலாவது நாம் முதல்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், கண்களை தொடுகிறது, தெளிவான பார்வை நமக்கு கொண்டு வருகிறது. அழகவ நீங்க இரண்டாவது போஜனம் அதிக தூரம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது எக்காலம் நம்மை அடுத்த எல்லைகளுக்கு புறப்படுகிறதுக்கு அது நம்மை ஊந்தி தள்ளுகிறது. அடுத்ததாக நம்ம தியானிக்கிற இரண்டாவது முறை அவன் கடலில் நடந்த பொழுது சீராக நடந்தான், செம்மையாக நடந்தான், நேர்த்தியாக நடந்தான். வேதம் சொல்லுகிறது கடைசியாக இரண்டாவது முறை ஜாடிகள் நிரப்பப்பட்ட பொழுது அது அநேக ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிட்டது. நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை எந்த தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த ஒரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறோம். இரண்டாவது முறை அவங்களை தொழுங்க ஆண்டவர், இரண்டாவது முறை அவங்களை நிரப்புங்க ஆண்டவர், இரண்டாவது போஜனத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். ஆண்டவரே உமது ஆளுகை அவங்க மேல பலமாய் வல்லமையாய் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமுள்ள ஜனங்களாய் இவர்களை மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முதல் அனுபவத்திலேயே தேங்கி தங்கி நின்று விடாதபடி, இரண்டாவது பரிமாணத்துக்குள்ள, இரண்டாவது ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எழுந்து கடந்து வர உதவி செய்யபடி, இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல்ராஜ். நீங்க வழக்கமாக 4 காரியங்கள் தான் சொல்லுவீங்க, ஆனா இன்று 10 காரியங்களில் 5-6 காரியங்களை வேகப்படுத்தினீங்க. இந்த ரெண்டாம் தரம் என்பது 4 மணி நேரத்தை இன்று தான் நான் கண்டு கொண்டேன். இந்த ரெண்டாம் தரம் ஒரு முக்கியமான வசனம், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டாம் தரம் ஒரு நல்ல ஒரு கருத்தை வேதாம ரீதியிலே அருமையாக 10 அதிகாரங்களோட வசனங்களை தொடர்படுத்தி சொன்னீங்கள். இதுதான் முதல் தடவை, ரெண்டாம் தரம் மிகவும் ஆசீர்வாதம் வந்த பாஸ்டர் கத்தர் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். கத்தர் இன்னும் மென்மேலுமாக உங்களுக்கு இன்னும் அதிக கத்தரோட வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து எங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் பாஸ்டர் அன்டன் ராஜ நாயமர்களே அழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. அவளோடு காத்திருக்கிறோம். நன்றி
3: சுவாமி. எங்களை திடப்படுத்துகிற தேவன் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மாக்குள்ள எப்பொழுதும் திடப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எப்படி பழையற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவரையும் திடப்படுத்தினீரோ அதே போல இந்த காலத்திலேயும் எங்களை திடப்படுத்தி உடைய ஊழியத்தில பலப்படுத்தி சோர்வுகள் வராதபடி உம்முடைய அபிஷேகத்தினாலே திடப்படுத்தி, பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய வார்த்தைகளும் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் ஏசாயா 35:3 பார்க்கும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நாங்கள் பலப்பட்டு கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ள நாங்கள் திடப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். எங்களுக்கு பலத்தை தருகிறவர் தேவன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கூடாக எங்களுடைய ஆத்மாவில பலன் தந்து தளர்ந்து போயிருக்கிற கைகளை, கால்களை, முழங்கால்களை எங்களை திடப்படுத்தி, தைரியப்படுத்தி எங்களை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் 1 Samuel 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே என்ன துன்பம் வந்தாலும், கவலைகள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள அவரை அழைத்து பரிசுத்தவானவரோடு ஜெபம் பண்ணி அவரை தான் நாங்கள் முதலாவதாக தேடிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு சொல்லக்கூடாது இந்த இடத்துல தவறு நடந்தது, அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ஏதாவது எங்களுடைய தவறாக இருந்தால் அதை திருத்தி கொண்டு தேவனிடத்துல திட்டப்பட வேண்டும். இதுதான் தாவீது தேவனோடு ஒரு இறுதியத்துக்கு ஏற்றவனாக, தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்கிறவனாக, தேவன் அவன் செய்வதை வாய்க்கப்படுகிறவனாக தேவனும் இருந்தார். பாருங்கள், அவனும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான், தேவனும் அந்த இடத்துல தேவனும் திடப்படும் பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து அந்த யுத்தத்தில வெற்றியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவன் இப்படியாக அந்த தாவீதினுடைய எல்லாருடைய மனைவிகள், சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போய்விடுகிறது. அந்த நேரத்தில் மனிதர்கள் அவனை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் தேவனிடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் 1 Samuel 30:7 அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கின்றான். அபியத்தார் ஏபோத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்படியாக அவன் அந்த 600 பேரோடு அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறான். தேவனிடத்தில் இருந்து விடையை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்று அவன் புறப்படுகிறான் அந்த யுத்தத்திற்கு. பாருங்கள், தேவன் அவனுக்கு, அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டையில் வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். இப்படியாக அவன் மிகுதியான மனிதர்களோடு, தன்னுடைய மனிதர்களோடு போய் அந்த இடத்தை பிடித்து கொண்டான். எல்லாவற்றையும் பாருங்கள், அவன் இழந்ததுக்கு மேலாக அவன் பிடித்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் நாங்கள் 17 பார்க்கும் பொழுது, 1 Samuel 30:17 அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போரு 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. இப்படியாக அபிலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இப்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் 19 வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அவர்கள் தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அது எங்களுக்கு சார்பான வார்த்தையாக எங்களை வெற்றி கொள்ளுகிற எல்லாவற்றையும் இழந்ததை திருப்பி கொடுக்கிற வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், அதோடு மட்டுமல்லாமல் 20 வசனத்துல எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி அது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இப்படியாக அவன் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வரும் பொழுது பாருங்கள், அந்த 200 பேர் அந்த ஆற்றண்டையில விடாய்ந்து போனார்கள். அவர்களால தொடர்ந்து யுத்தத்துக்கு போக முடியவில்லை. ஆனாலும் தாவீது இந்த யுத்தத்தை செய்தவர் கர்த்தர் என்ற உணர்வோடு அந்த 200 எல்லாருக்கும் சம பங்காக அந்த அந்த மக்களுக்கு பிரித்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த அந்த மனிதர்கள் யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தாவீது தேவன் இந்த யுத்தத்தை நடத்தி தந்தார். இவர்கள் யுத்தம் பண்ணினாலும் தேவன் அந்த வெற்றியை தருகிறது. தேவன் விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிறவர்களுடைய தேவன். அவர் தான் இந்த யுத்தத்துல வெற்றியை தந்தவர். அவர் இப்படியாக எல்லாருக்கும் அந்த யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு கூட அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து தேவன் யுத்தத்தை நடத்தினார். பாருங்கள், இந்த செங்கடலை பிளக்கும் பொழுது கூட யுத்தம் தேவனுடையது, வெற்றி எங்களுடையதாக, மோசையுடையதாக. மோசையும் அந்த அந்த அடிமையாயிருந்த அந்த ஆபிரகாமின் சந்ததிகளும் சந்ததிகளும் அந்த யுத்தத்தில தேவ யுத்தம் செய்து அந்த செங்கடலை பிளந்து யோர்தானை பின்னட வைத்து இப்படியாக அவர் பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்தில அப்போற அப்பக்கத்தில இருந்த நதிகளின் அப்புறத்தில் இருந்த அத்தனை தேவர்களை பயப்பட வைத்த தேவன். பருகனைக்கு மத வழிபாடு உள்ளவர்கள் எல்லாரும் தேவன் கரம் தூக்கப்படுமாக இருந்தால், கரம் நீட்டப்படுமாக இருந்தால் இன்றைக்கு நிற்கவே முடியாது. எங்களுடைய தேவன் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனம் திரும்பும்படி பொறுமையோடு இருப்பார். ஒரு நாள் அவருடைய காரியம் நடக்கும், அவருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். பாருங்கள், அந்த நோவாவின் காலத்திலே அந்த படகில போன 8 பேரை தவிர மற்ற எல்லாரும் மரித்து போனார்கள். சோதோம் கொமராவில தேவனுக்கு பிரியமில்லாத மகா பாவிகளாக இருந்தார்கள். அவர் பொறுமையோடு மனம் திரும்பும் வரையும் பொறுத்திருந்தார். ஒரு நாள் அந்த சோதோம் கொமரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அதே போலதான் ஆண்டவருடைய வருகையில் ஆயத்தம் இல்லாதவர்கள், பாருங்கள், அவர் ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்த அந்த இடத்துல அந்த ஆயத்தோடு இருக்க வேண்டும், ஜபித்திருக்க வேண்டும் மணவாளனை எதிர்கொள்ள. 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள் மணவாளனை வரவேற்க. இப்படி ஆயத்தம் இல்லாதவர்கள் கதவு பூட்டப்பட்டது. இது இப்படித்தான் நாங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ரோமர் 5:5 வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி எங்களுடைய இதயத்தில ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எங்களை வெட்கப்படுத்தாது. அவருடைய நாங்கள் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது அது எங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பெலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராகி எங்களுக்காக மறித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிந்து நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்கள், பாவிகளுக்காக ஒரு தீயவர் தீய மனிதனுக்காக ஒருவர் உதவி செய்ய மாட்டார்கள் இந்த உலகத்துல கூட. ஆனால் நாங்கள் பாவிகளாக இந்த உலகத்துல வாழ்ந்த ஆதாம் எவ்வாழின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்கிறோம். அக்கிரமக்காரராக, பாவிகளாக, தேவனுக்கு பிரியாவும் இல்லாதவர்களாக தேவனால படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ்ந்தோம். ஆதாம் எவ்வாழின் பாவத்தின் ஊடாக நாங்கள் பாவ சாபம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தோம். அவர் தம்முடைய குமாரன் எங்களுக்காக சிலுவையில மறிக்க வைத்து நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தினால கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபாக்கிடைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படியாக எங்களை இப்படி கோபாக்கினை இந்த நரகத்துக்கு எங்களை தள்ளாமல் எங்களை அன்பால் இழுத்துக் கொண்டார். எங்களை எங்கள் மறுபடியும் பிறந்த வாழ்வை தந்து எங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில எழுதி எங்களுக்காக நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்து எங்களை மகனாக மகளாக தேவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்கள், நாங்கள் தான் திடன் கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய தேவனுடைய வேலையை செய்வதற்கு. நாங்கள் தான் திடப்பட்டு கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களை திடப்படுத்த வேண்டும். அன்று பவுல் சபைகள்ல போய் சபைகளை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு இடத்திலே போய் அந்த சபைகளை திடப்படுத்தினார், விசுவாசிகளை திடப்படுத்தினார். இயேசு இயேசு எங்களை எங்களுக்கு பாருங்கள், இந்த அவர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்துல பலவிதமான ஆவிகள் எங்களை வஞ்சிக்கிற ஆவிகள், இப்படியான தீமையான ஆவிகள் எல்லாம் செயற்படும். நான் வசனத்தின்படிதான் இயேசு வாழ்ந்து ஜெயித்தார். பாருங்கள், பிசாசு சோதித்த பொழுது கூட வசனத்தை பேசித்தான் அவன் ஜெயித்தார். 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இப்படித்தான் நாங்களும் பிழைக்க வேண்டும். இப்படியான இந்த பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வாயுமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவர் எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆனாலும் திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களோட வருகிறவர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார், திட்டம் கொண்டு இருங்கள், திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் 1 Thessalonians 3:2 பார்க்கும் பொழுது இந்த உபத்திரவங்களினாலே ஒருவரும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரரும் தேவ ஊழியக்காரரும் கிறிஸ்துவின் சுவிசேகத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமத்தேவை அனுப்பினோம். பாருங்கள், இந்த அந்த காலத்தில சீடர்கள் ஊழியம் செய்யும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள் அந்த காலத்தில் அப்போ சிலர் காலத்தில் இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு பட்டணங்களாக மூவ் பண்ணி கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இன்னும் கட்டடங்கள் மூவ் பண்ணாத நிலையில நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்பொழுது ஒரு பட்டணத்துல அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபட்டணத்துக்கு போய் விடுவார்கள். மறுபட்டணத்துக்கு இப்படியாக அவர்களை திட்டப்படுத்தி அப்படி போகிறவர்களை எல்லாம் தீவத்தையும் பவுல் அவர்கள் போய் சந்திச்சு அந்த இடங்கள்ல இருக்கிற ஊழியக்காரரை திட்டப்படுத்தி ஊழியத்தை நடத்தும்படி அவர்கள் நியமித்து போவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இப்படியாக அவர்கள் நியமிக்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:1 பார்க்கும் பொழுது இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பாருங்கள், பல ஜனங்கள் யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாரும் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டார்கள். பாருங்கள், இப்படித்தான் இந்த எழுப்புதல் வரும் காலங்கள்ல நடக்கும். ஒரு பக்கத்துல மக்கள் ரட்சிப்பு அடைந்து கொண்டு போவார்கள், அந்த மதங்களில வாழுகிற மக்கள் அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற மக்கள் இப்படியாக அவர்களுக்கு எதிராக எழும்புவார்கள். எழும்பும் பொழுது பாருங்கள், அவர்களை திடப்படுத்த வேண்டும். திடப்படுத்துறதை ஊழியக்காரர் மூலமாக அவர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் அவருடைய தீமத்தையும் போன்றவர்கள் இப்படியான திடப்படுத்தி ஊழியங்களை நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கிற அடையாளங்களை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்கள் 22 பார்க்கும் பொழுது சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்கள், இன்றைக்கு அந்த உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பாருங்கள், இந்த மெய்யான தேவனை விசுவாசியாத மக்களிடத்துல எதிர்ப்புகள் வரும், யூதர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், முகமதியர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், இன்றைக்கு விக்கிர ஆராதனை செய்கிறவர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும். இப்படியான உபத்திரவங்களில தேவன் அந்த பவுல் அவர்களுடைய அவர்கள் செய்கிற பிரசங்கத்துக்கு கூட அதிசயங்களை அற்புதங்களை தேவ இயேசு செய்வித்து பாருங்கள் அவர்களை பதப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிறவராக எங்களுடைய இயேசு இருக்கிறார். சீசர் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் உபத்திரவத்துக்கு உள்ளாக போகும் பொழுது இந்த உலகத்தில துன்பத்தோடு துயரத்தோடு வாழலாம். நாங்கள் வாழப்போகிற இடம் நித்திய நித்தியமாக வாழுகிற பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்த்து அதை நினைவில வைத்துக் கொண்டு நாங்கள் ஓட வேண்டும். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்க விரும்பவில்லை, பரலோக ராஜ்யத்தை புதிய வாரம் புதிய பூமியை உருவாக்கி மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம். இயேசுவோடு கூட எங்களுடைய தேவனோடு கூட ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் நாங்கள் இந்த மகிமையில வாழுற வாழ்வு, எங்களுக்கு ஒரு துக்கமுமே இல்லாத வாழ்வு. பாருங்கள், இந்த உலகத்துல கண்ணீர் விட்டு மனிதர்கள் எல்லோரும் கண்ணீர் விடுவார்கள், கவலைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், மரணம் வரும். ஆனால் அதுகள் எல்லாம் இல்லாத ஒரு ராஜ்யம்தான் இயேசுவோடு வாழப்போகிற ராஜ்யமாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் பதினாலாம் நாங்கள் பார்க்கும் பொழுது 41வது வசனத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:41 வசனத்தை பார்க்கும் பொழுது சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். இப்படியாக அந்த சபைகளுக்கு போய் பவுல் தீமெத்து என்பவர்கள் அந்த சபைகளை திடப்படுத்தி கொண்டு போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோசேப்பினுடைய யோசேப்பு, பாருங்கள், யாக்கோப்பு தன்னுடைய யோசேப்பு மதித்து விட்டார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் இருந்தான். பாருங்கள், இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஆதியாக 48:1 வசனத்தில பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனேசேயும் எப்ராயிமையும் தன்னோட கூட கூட்டிக் கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டின் மேல் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள், மரணம் படுக்கையில் இருந்த இஸ்ரவேல் தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, பாருங்கள், அது ஒரு திடவனுடைய மரண படுக்கையிலிருந்து திடப்படுத்தி அவனை எழுப்பி உட்கார வைத்து இப்படியாக திடப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த நிலையிலையும் எங்களை அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்து, ஞானத்தை தந்து, எங்களுக்கு பலத்தை தந்து, எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் உபாகமத்தில பார்க்கும் பொழுது, உபாகமம் 1:38 வசனத்தில பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி. பாருங்கள், இப்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். இப்படியாக மோசே மரிக்க போகிறார். இப்படியாக தேவன் பல ஊழியக்காரர்களை திடப்படுத்தினதை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக கிதியோனை திடப்படுத்துகிறார். பாருங்கள், கிதியோனை தேவன் அந்த பெலிஸ்தருடைய யுத்தத்தில வெற்றி கொள்வதற்கு கிதியோனை பயன்படுத்துகிறான். அப்பொழுது பாருங்க, நாங்கள் ஜட்ஜஸ் 7:9 வசனத்துல பார்க்கும் பொழுது அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயே, ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேன இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் போய் அந்த இடத்துல இருந்து கிதியோனின் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. இப்படியாக அந்த மீதியானியரை தேவன் கிதியோனை கொண்டு பலப்படுத்தி, பாருங்கள், வார்த்தைகளுக்கு கூடாக அந்த மீதியானிடத்துல பயத்தை ஏற்படுத்தி கிதியோன் அந்த 300 பேரோடு அந்த படையை, எத்தனையோ படையை வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நெகேமியா அந்த ஆலயம் கட்டும் பொழுது கூட 18 வசனத்துல பார்க்கும் பொழுது, நெகேமியா 2:18 வசனத்துல, என் தேவனுடைய கரம் என்மேலே நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன், அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாழுங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்படியாக தேவன் எங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். 1:14:2 வசனத்திலேயும் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இப்படியாக நாங்களும் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக காரியங்களை செய்யும் பொழுது இந்த கடைசி காலத்தில வேலையாட்களோ குறைவு, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக செய்யும் பொழுது அவர் எங்களுடைய கைகளை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பயணப்படுத்துகிற தேவர். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ள

இருக்கிறார். மரங்களில் நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அவர் வரப்போகிறார். அநீதி அநீதியையும் நீதியையும் பிரிக்க போகிறார். அநீதிக்கு பணிவார்.

கொள்ளுங்கள் ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்க

மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். ஆண்டவர் அதற்காகத்தான் தேவன் எல்லாரையும் அழைக்கிறார், மீட்கப்படும்படியாக, அந்த மனம் திரும்பும்படியாக. இந்த மெய்யான தேவனிடத்தில், எங்களுடைய படைத்த அந்த ஒன்றான வைத்தவரிடத்தில் வரும்படி தேவன்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பாவத்தில வாடுகிற மக்கள், மதங்களில வாடுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த திருட்டுப்பட்டு அந்த உம்முடைய மன்னவராக்கியத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே இரக்கம் காட்டும்படியாக, அவர்களுடைய மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக, நீர்தான் எங்களை படைத்த தேவன், உயிருள்ள தேவன். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் தந்த காற்று, நீர் உம்மால தந்த காற்று, காற்றடிக்கப்பட்ட சுவாசப்பைய எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையப்பா. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், மீட்கப்பட்டு அந்த பரலோக பாதையில கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. உங்களுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக, திட்டப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஸ்ரீ

0: ஆமாண்டவரே, ஒவ்வொரு பேரையும் முள்ளித்துக்கள் ஒருவரும் மட்டும் மட்டும் கூடாது. தூதிகார மகிமை ஒன்றான மெத்தவனாக உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவள். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமேன். கர்த்தர் மட்டும்தான் எங்களை திடப்படுத்த முடியும், எங்களை பலப்படுத்த முடியும். அவரோட கிருபையும் அவரோட பலனும் இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். அப்படி அவரோட வார்த்தையில் உண்மை உள்ளது, அவர் உண்மையும் உத்தமம் உள்ளது. அகப்பன், எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, நீங்கள் பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். நன்றி. ஆமேன்.
0: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ எவரிபடி. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே அருமையான வார்த்தைகள், அருமையான பொக்கிஷத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஊழியர்கள் மூலம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளை துதித்து ஆராதித்த பிள்ளைகள் தேவனோடு சேர்ந்து ஆராதித்து துதித்து ஒரு மகிமையை காண செய்தார்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்த சொல்லி, நீங்களும் கூட தொடர்ந்து, நீங்களும் ரஜினி ஒன்று சேர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தீர்கள், அதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள். இப்ப அதுக்கு முடிவு செய்யுங்கம்மா.
1: ஆமே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா ஆமே, நீங்க உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் இருந்து உலாவி கொண்டு எங்களை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில் அப்பா எவ்வளையோ பெல்லன்னு எவ்வளையோ அப்பா உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு எங்களை தைரியமாக்குற அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜஸ்டின் காடு வருகிறார் அவர்கள் அப்பா. கத்தருக்குள்ள நாங்கள் எப்படி அவர் எங்களுக்கு முன்பாக போய் எங்களுக்கு யுத்தம் செய்கிறார். அவர் எங்களுடைய அருமையான தகப்பன். அவர் மோசியோடு இருந்தது போல எங்களோடும் இருந்து எங்களுக்கிலே அவருடைய வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி வானத்திலும் பூமி உள்ள சகல அதிகாரிகளிலும் கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறார் என்று கூறி எங்களை அவருடைய வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்த அவர்களையும் அவருடைய ஊழியத்திலையும் அவர்களுடைய போக்கிலையும் வரத்திலும் இருந்து அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்தித்து கத்தர் அவரை அதிகமாக ஆசீர்வதி வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. சுஹிர்தா காந்தி வருகிறேன் அப்பா. அருமையான வார்த்தைகள் கொண்டு வந்தாங்கப்பா. அது தேவன் எரேமியாவது 29:11 வசனத்தை வைத்து அதிகமான வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, மனிதனின் நினைவுகளும் தேவனின் நினைவுகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று விபரமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கப்பா. எங்களுடைய நினைவுகள் தோல்வியாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு அது அவர் நினைக்கிற நினைவையெல்லாம் சமாதானத்துக்கு ஏற்றுவதாக இருக்கிறது என்று இப்படி அப்படி கூறி அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களை ஆண்டவரே அவருடைய ஊழியத்திலே அவங்க இருக்கிற இடங்கள்ல அப்பா அவங்களை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்த ஆண்டவரே, நீங்க உயிருள்ள தகப்பன் என்று இன்னும் அநேக பேர் கற்றுக்கொள்வதற்கு இந்த சங்கமமான நித்திய வெளிச்சத்துல வந்து பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தையில் எத்தனையோ வானொலியில் இருந்த அப்பா 92 நாடுகளும் கேட்கக்கூடியதாக அவங்களை ஆசீர்வதித்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவனுடைய குடும்பத்தாரும் கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்கள போக்கிலும் மரத்திலும் இருந்து அவருடைய தேவையிலையும் சந்திக்க படியாக ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நீங்கள் வாக்கு தத்தம் மாறாதவர், வாக்கு தத்தம் மாறாத தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஆமேன். இரண்டாம் தரம் சந்திப்பு என்று பாஸ்டர் சாமுவேல் ராஜா கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமா, நாங்க இருந்துட்டு ஒரு தரம் ஜெபிக்கிறேன், ரெண்டாம் தரம் ஜெபிக்கிறோம், மூன்றாம் தரம் ஏனோ தான மாதிரி ஜெபித்துட்டு ஓடுறோம். ஆனா அவர் கத்தர் கொடுத்த வார்த்தை மிகவும் என்ன அதை தொட்டுச்சு. ஏனண்டா அவர் அப்படி அருமையாக அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தார். ரெண்டாம் தரம் ஜோசேப்பு அவர் சந்தித்தார். அதே போல எங்களையும் நாங்களும் அவரை நம் ரெண்டாம் தரம் ஆவியத உண்மையோடு அவர்கள் நாங்கள் அவரது ஞானத்தை அவருடைய அன்பையும் அவரோட வெளிப்புறத்திலையும் அறிந்து கொள்வதற்கு அவர் எங்களை ரெண்டாம் தரத்துக்கு மேலாக எங்களை சந்திக்க வரும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அவர் இருக்கிற இடத்துலையும் அப்பா அவர்கள் இருத்த கோட்டைகளை மறுத்து வைத்து அவர்கள் உங்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்குற உங்களோட வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபைகளுக்கு அப்பா நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறார். அவருடைய தேவையை சந்தித்து போக்களை மறுத்தன கூடிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆமீனப்பா. பாஸ்டர் அன்றன் ராசநாத்துக்கான் வருகிறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா, அவருக்கு போய் கர்த்தரோட வார்த்தையின்படி திடப்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார் அப்பா. தேவனுடைய பலத்தினால தான் நாங்கள் இன்றும் எங்களுக்கு அவர் எங்களுக்கு புதிதான பலனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் எங்களை அப்பா வெக்கத்துக்கு போடாத வண்ணமாக தேவனை நான் தேவன் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறார். வெக்கத்துக்கு போக விட மாட்டார். அதுக்காக நன்றி சில ரோமன் 5:5 சொன்னது போல ஆண்டவரே அவர் அவருடைய நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போக விட மாட்டாது. அப்படி எங்களுக்குள்ள தைரியமாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டரே அப்பா, அவருடைய தேவனை சந்திங்க. காலை மாலையும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அவருடைய தேவையிலையும் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஊழியத்தில் இருக்கிற தேவையில எல்லாத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் யாக்கானி வருகிறேன் ஆண்டவரே. மாலை காலையிலேயும் மாலையிலேயும் எந்த நேரத்திலும் அப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கத்தாவே நீர் எவ்வளவு அழகாக இவர்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்கிற அந்த ஊழியத்துக்கு அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இந்த தரிசனத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமானவர் அப்பா ரிச்சிப்புக்களை வருவதற்காக இந்த அருளை நீங்கள் கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எந்த விதமான பிசாசான கிஞ்சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று பார்த்து ஊழியத்தில் தடை செய்கிற ஒவ்வொரு தடைகளையும் நான் இயேசுவின் நாமத்தின் அத்தட்டுறேன். அவர்களை அப்போ அவங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. சில்ட்ரன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்தாண்டவரே நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நடுக்கத்தோட தாழ்மையோட நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு இன்னும் பலனையும் தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அம்மா உங்களோட வார்த்தை குறுது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறியபடி ஆண்டவரே எரேமியால கூறியபடி உங்களோட வார்த்தை எங்களுக்கு அப்பா ஜீவனுள்ளதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளில் நீங்களும் ரஜினியும் தொடக்கம் முதல் முடியும் வந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதி தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வந்தது.
1: நன்றி செலுத்துறப்பா, நான் அவருக்கு ஜெபிக்க மறந்துட்டேன். இருந்தாலும் அப்பா எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் முதலாவது லைக் ஷீஸ் கோயிங் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு அவண்டி ஆண்டவரே அந்த போக்கிலும் வரத்திலும் இருந்து நீங்க அவங்களை ஆசீர்வதிகள். மனதில் உள்ள நர்வஸ்னஸ் பயங்கள் யாவற்றையும் விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். அவள் உங்களோட மகள் ஐயா அப்பா, அவளை உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு விதமான நர்வஸ்னஸும் இல்லாத மனமாக நீங்க அவர்களுக்கு பயமுள்ள ஆவிய கூடாம பலனும் அன்றும் தொழிந்த புத்தியை கொடுத்து அவளுக்கு தைரியமாக்கி கூறியபடியப்பா நீங்க தைரியத்தையும் எங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிற தகப்பனாண்டவரே. அப்படி அவங்களையும் தைரியத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் போய் அவளுக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் என்று இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. எங்களுக்கு ஒரு புதிதான செய்தியை நாங்கள் கேட்கத்தக்கதாக அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு அங்கேயும் சாட்சியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் ஐயா, ஆமேன். சாரி, ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்களும் சேர்ந்து வழிநடத்தினீர்கள். மிகவும் ஆசிர்வாக இருந்தது. கத்திரங்களை ஆசிப்பாக. கவி கவிந்தா இத்தாலியில இருந்து இப்பொழுது பிரான்ஸுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஸ்பான்சர் பண்ணி அதாவது கம்பெனியில் தையல் வேலைக்கு எடுத்துருக்கிறார்கள். தையல் வேலைக்காக தையல கட்டிக்காரி இந்த தையல் வேலைக்காக போயிருக்கிறார். இந்த கம்பெனியில் சேர்ந்து தையல் வேலை செய்து கத்திரந்த மகளோடு கூட இருப்பதாக அந்த குடும்பத்துக்குள்ளே இவள் ஒரு ஆள் தான் ரசிக்கப்படுற. இவளுக்கு எதிர்ப்பு சண்டை சச்சரவு ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த மகளை தூக்கி எடுத்து பிரான்ஸுக்கு அனுப்பியது. அதுக்காக தேவன் சொல்லுவோம். மற்றபடி நாளைய தினத்திலே ஹெப்சி டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார்கள். ஹெப்சி டேவிட் வரும்பொழுது அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்வார்கள். யார் முன்னுக்கு வருகிறீர்களோ நாளைக்கு அவர்களுக்கு தான் முதலிடம். கர்த்தர் உங்களையும் உரியவர்களையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் ஆத்மாவே சொல்லுவோமா, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே
1: மறவாதே.
3: ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்பார்க்கும் உறவுகள் எதிர்த்து நிற்கலாம், கைகோர்த்த உறவுகள் நம்மை கைவிடலாம். எங்கள் நினைவாயிருக்கிறவரே ஒரு நாளும் கைவிடாதவர். பரிசுத்தமான தேவனே, இந்த நல்ல காலை ஆண்டவரே, நல்ல நாளிலே காலையும் மாலையும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தரே, இந்த நாளில் உம்முடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். எங்கள் நினைவாய் நினைத்து கொண்டிருக்கிறவரே, உங்கள் நினைவுகளை நிலைப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணுமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த தேசங்களில் இருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, அந்த இடங்களில் எந்த சிறையிருப்புகள் இருக்கிறதோ, அத்தனை சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இந்த செய்தியானது ஒரு விடுதலையை உண்டாக்கட்டும். அவர்களுடைய துதிகள் ஓயாதபடி, அவர்களுடைய துதிகள் மறையாதபடி, அவர்களுடைய பாடல்கள், அவர்களுடைய அழைப்புகள், அவர்களுடைய தோல்விகளில் இருந்தவர்கள் எழுந்து காரியத்தை நடுப்பிக் கட்டுக்கும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய மகிமை, உம்முடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, விடுதலை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். கர்த்தர் தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென். நன்றி சிஸ்டர் சுகிருதா. யாழ்ப்பாணம் மராள தேசத்திலிருந்து சங்கமம் வாழ்வினூடாக ஒரு அருமையான தேவ செய்தியை, எரேமியா 29 ஆழமான சத்தியத்தை, ஆழமான பொக்கிஷத்தை, ஆதரவுள்ள ரசத்தை நாங்கள் கழித்து ருசிக்க எங்கள் இன்றைய நாளில் எடுத்து தந்தீர்கள். மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் காதலே கனி கனி கேட்கும் பொழுது உண்மையிலே இந்த வார்த்தையில உள்ள கொண்டு விட்டு எரிக்கக்கூடிய தன்மையா இருந்தது. அப்படியாக உங்களுடைய வார்த்தை மிக மிக ஆச்சரியமா இருந்தது சிஸ்டர் சுகிருதா. அது மட்டுமில்ல, 97 ரேடியோ 2000 மேற்பட்டார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களோட செய்தியை. காரணம் உங்களோட செய்தி மிகவும் அருமையான செய்தி. உங்களோட செய்தியை கேட்டு எல்லோரும் அந்த ஏன் கேதிக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்வதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள், சபையில் உங்கள் குடும்பங்கள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி,
2: பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் கசாதரியிட வார்த்தைகள் அவ்வளவு அதிர்த்து எங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை வரவழைப்பமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட,
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வாருங்கள், உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா காத்திருக்கிறோம். வாருங்கள் வந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. God bless you.
3: நல்லது. சங்கமம் வானொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வேகமாய் கடந்து செல்வோம். அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 13 வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 7 அதிகாரம் 13 வசனம். 2 யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. 13 வசனத்துல இருந்து நாம 2 என்கிற இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பத்தை நான் அதை பார்க்கக்கூடியதா என்பது. 2 இன்றைக்கு எனக்கு, உங்களுக்கு, திருச்சபைக்கு, ஜனங்களுக்கு தேவை 2 சந்திப்பு. யோசேப்பை அவர்கள் 12 வசனத்தை பாருங்க. 7 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எகிப்திலே தானியம் ஒன்றென்று யோசேப்பு கேள்விப்பட்டு தம்முடைய பிதாக்களை 1 அனுப்பினான். 1 யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் சந்தித்த பொழுது என்ன சம்பவித்தது, என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 42 முழுவதை நீங்க வாசித்து பார்த்தால் நீங்க அதுல என்னென்ன சம்பவங்கள் சம்பவித்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நான் அதை பற்றி அல்ல. 2 யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் இரண்டாம் தரம் சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். யோசேப்புட பந்தியில அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிற பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அத்தனை எகிப்தின் கொடுமைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் முசிக்கிற அந்த பாக்கியம் பெற்றார்கள். யோசேப்புடைய அவர்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த கோசே நாட்டை குறித்து அங்க நாம வாசிக்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் அவளை போஷிப்பதற்கு, அவர்களை உடுத்துவிப்பதற்கு, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு இந்த இரண்டாம் தரம் சந்திப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தது. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், இரண்டாம் தரம் சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வேதாகமத்துல நான் நிறைய குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டேன், சுமார் 10 குறிப்புகள். இரண்டாம் தரம் என்கிற வார்த்தையிலிருந்து சுமார் 10 குறிப்புகள் என்னென்னலாம் சம்பவித்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்த பொழுது அநேக ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை காணக்கூடியதா இருந்தது. மிக வேகமாய் சொல்லிக்கிட்டு போகிறேனால் ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் இன்றைய நாள் நம்ம தியானிக்கலாம். முதலாவது மத்தே எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 8:25 சொல்லுகிறது, இரண்டாம் முறை தொழுதல். 1 Kings 19:7 சொல்லுகிறது, இரண்டாவது முறை போஜனம். யோவான் 2:7 சொல்லுகிறது, இரண்டாவது முறை நிரப்புதல். எண்ணாகமம் 10:6 சொல்லுகிறது, இரண்டாவது முறை எக்காலம் ஊதுதல். எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவனுடைய கையில் இருந்த அந்த களிமண்ணை அந்த குயவன் திரும்பவும் இரண்டாம் தரம் அதை வணைந்தான் என்று சொல்லு. 1 Corinthians 15:47 சொல்லுகிறது, முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:12-13 சொல்லுகிறது, இரண்டாவது சந்திப்பு. சகரியா 10:1 சொல்லுகிறது, இரண்டாவது மலை. முன்மாறி பின்மாறி என்று சொல்லுகிற இரண்டாவது மலை. மத்தேயு 14:31-32 சொல்லுகிறது, இரண்டாவது முறை அவன் நேர்த்தியாய் நடந்தான். ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவது நான் உங்களோடு கூட தியானிக்க மார்க் எழுதின சுவிசேஷம் 25:18 மார்க் 8:25 இப்படி நாம வாசிக்கிறோம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொத்தம் அடைந்து யாவரையும் தெளிவாக பார்த்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய சனவி, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய குழப்பத்துக்கு, தடுமாற்றத்துக்கு, பின்மாற்றத்துக்கு காரணம் என்னவென்றால் தெளிவான பார்வை இல்லாததுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம தெளிவாய் பார்க்க பழகிவிட்டோம் என்றால், நம்முடைய கண்கள் தெளிவடைய ஆரம்பித்து விட்டது என்றால், நமக்கு நல்ல ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இன்னைக்கு அநேக நேரங்களில உபதேசத்துல தெளிவில்ல, அபிஷேகத்துல தெளிவில்ல, ஜெபத்துல தெளிவில்ல, ஆண்டவோட வார்த்தையில தெளிவில்ல, அந்நிய பாஷையில தெளிவில்ல, ஆண்டவோட ஊழியத்துல தெளிவில்ல, அழைப்புல தெளிவில்ல. இன்னைக்கு தெளிவற்ற நிலையை உலகம் முழுவதும் நாம் பரவலாய் பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் அந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாய் யோசித்து பார்க்கிறேன். இந்த கண் இந்த பெட்சாயிதா என்கிற இந்த கிராமத்துல உள்ள இந்த மனுஷனுடைய கண்களை ஆண்டவர் தொடுகிறார். அவனை தொட்டு ஆண்டவர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். திரும்பவும் அவனிடத்துல கேட்கிறார், என்னத்தை நீ காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிற பதிலை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் மனுஷர்கள் மரங்களை போல மனுஷர்கள் அங்கு மிகு நடமாடி கொண்டிருப்பதை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொண்டார். இவனுக்கு இரண்டாவது முறை ஒரு தொடுதல் அவசியமாயிருக்கிறது. அதுதான் நம்ம வாசித்தோம் மாற்றல் சுவிசேஷத்துல 8:25, இயேசு மறுபடியும் அவன் கண்கள் மேல கைகளை வைத்து அவனை சொஸ்தமாக்குற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்க வாசிக்கிறோம். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பார்வையிலே அவனுக்கு பார்வை இல்லாத நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனோட கண்களை தொட்டு அவனை பார்வை அடைய செய்கிற ஒரு சம்பவத்துல இருந்து நாம கவனிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்போ அவனுடைய கண்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனால் அதுல தெளிவு இல்லை, சரியாக பார்க்கக்கூடிய அந்த நிலை அவனிடத்துல இல்லை. ஆனாலும் அவன் அதை ஆண்டவரிடத்துல சொல்லவில்லை. நீங்க நல்லா கவனிக்கணும் அந்த பகுதியை, நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனிடத்துல கேட்கும் வரையும், நீ என்னத்தை காண்கிறாய் என்று அவனிடத்துல கேட்கும் வரையும் அவன் ஏதோ சகலதும் நன்றாக தான் தெரிகிற மாதிரி தான் அவன் நடந்து கொண்டான். ஒழிய ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல், ஆண்டவரே எனக்கு கண்கள் தெரிகிறது ஆனால் தெளிவாக இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கல. இன்றைக்கு நாமும் இந்த மாய வலைக்குள்ள சிக்கியிருக்கிறோம். நாமும் என்ன மாதிரி நடந்து கொள்கிறோம் என்றால், எல்லாம் தெரிந்தவர்களைப் போல எல்லாம் சரியாக காண்கிறோம், சரியாக பார்க்கிறோம், சரியாக நடக்கிறோம் என்கிற ஒரு மனப்பாவனையில தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய தெளிவில்லை என்கிறதை ஆண்டவரிடத்துல சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் அதை கவனித்து பார்க்கிறார். ஆண்டவர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன். இவன் ஒரு ஒரு காரியத்துல ஒரு அதை சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறத ஆண்டவர் நன்றாக கவனித்து பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், மனிதர்கள் மரங்களைப் போல நடந்து திரிகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவரை சமைப்பி, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதலை கேட்க வேண்டிய ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே என் கண்களை தொடு, நான் சரியாக பார்க்க. அவர்கள் மனிதர்கள் தான், நான் தான், என்னுடைய பார்வையில தான் கோளாறு இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய பார்வையில தான், என்னுடைய தரிசனத்துலதான், என்னுடைய அழைப்புலதான், என்னுடைய நடத்தையில தான், செய்கையில தான், என்னிடத்துலதான் குறை இருக்கிறது என்று நாம் ஒட்டுக்கொண்டவர்களாய் நாம் ஆண்டவர சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு மறுபடியும் ஒரு தொடுதல் தேவை என்கிற அந்த வாஞ்சியின் விருப்பம் இந்த நாட்கள்ல நமக்கு தேவைப்படுகிறது. நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல சரியாக நேர்த்தியாக பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பூமியில சகலதும், அந்த கிராமத்துல சகல மனுஷர்களும், அந்த கிராமத்துல சகல காட்சிகளை தெளிவாய் பார்க்கிறது போல நீங்களும் நான், தொடப்பட்ட நீங்களும் நான் ஆண்டவரை போல பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம இன்றைக்கு நிறைய நேரங்களில நம்முடைய கண்கள்ல தெளிவில்லாததுனால, நம்முடைய கண்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கு உலகத்தை நம்ம பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மனுஷர்களை பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை மனுஷர்கள் அல்ல. உண்மையான காரியம் என்னவென்றால், நம்முடைய கண்களில தான் பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. ஆகவே ஆண்டவரிடத்துல நாம கேட்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே தெளிவான பார்வை எனக்கு தாரும், தென்பிரகாசமான அந்த பார்வை எனக்கு தாரும், என்னை நீங்க மறுபடியும் தொடுங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க நாம் இந்த நாட்களில உந்தப்படுவோம். இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல 7வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுத்து எழுந்தது, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இரண்டாம் தரம் வந்து அப்படின்னா முதலாந்திரம் அவனுக்கு அந்த தூதன் வந்து என்ன செய்யறானா, வசனத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது அவன் ஒரு 5வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவன் சூரச்செடியில் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான், அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். 6வது வசனத்தில் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குறித்து திரும்ப படுத்துக் கொண்டான். இந்த இடத்துல அந்த தூதன் மறுபடியும் வந்து எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்ல அவனை உற்சாகப்படுத்துகிறது தான் நீங்க வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 2வது போஜனம் புசித்ததுக்கு பின்னதாக இந்த எலியா இரவும் பகலும் 40 நாள் போரை பருவதன் வரைக்கும் அவன் நடந்து போனான். ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொண்டான், ஒரு புதிய சக்தியை அவன் பெற்றுக்கொண்டான், மிகுந்த தூரம் நடந்து போறதுக்கு பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமான தேவஜானகி, 2வது போஜனம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில நாம சில நேரம் 1வது போஜனத்தை சாப்பிட்டு நித்திரை செய்கிறவர்களாகவே நாம இருந்திருப்போம். ஆனா இந்த காலத்துல தேவன் உங்களை என்னை தட்டி எழுப்பி 2வது போஜனத்தை கொடுத்து நீண்ட தூரம் நடப்பதற்கு, நீண்ட நாட்கள் வேலை செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை பாருங்க. நான் இந்த வசனத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை குறித்து என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்று சொன்னார். தேவன் உங்களை தேடி வருவார். எந்த சூர செடியின் கீழே நீங்க இருந்தால், எந்த இருண்ட அறைகளில் நீங்க இருந்தால், எந்த பள்ளத்தாக்குகளில் நீங்க இருந்தால், உங்கள் மேல தேவ திட்டம் இருந்தால் தேவன் உங்களை தேடி வருவார். அது மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறது உங்களை தேவன் சாகவும் விடுவதில்லை. தேவ திட்டம் உங்க மேல இருந்தால் எதுவும் உங்களை கொல்ல முடியாது. எலியா விரும்பினாலும் தேவன் உங்களை கொல்ல விட மாட்டார். வேதம் சொல்லுகிற மரணத்தை அவன் விரும்பி கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். இல்லை இல்லை, நீங்க சாவது இல்லை. வேதம் சொல்லுகிறது எலியாவை கொண்டு இன்னும் தேவன் தேசத்துல செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நிறைய எலிசாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை பாக்கியாயிருக்கிறது. இன்னும் எகு போன்றவர்கள், அசகேல் போன்றவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. எலியாவை தேவன் இந்த வேலை திட்டங்கள் செய்து முடிக்கிற வரையிலும் அவனை சாக விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பிரியமான தேவச்சானன், இந்த வார்த்தையை நீங்க எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க சாவதில்லை. உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததை தேவன் செய்தே முடிப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பயங்கரமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்தே முடிப்பார். 2வது போஜனம் வெகு தூரம் நடப்பதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. 2வது போஜனம் அவன் அசகேலை எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு அவனுக்கு உதவியாயிருந்தது. 2வது போஜனம் நீண்ட தூரம் நடக்கிற பலத்தை பெற்றுக்கொண்டான். 3வதாக இன்னொரு காரியத்தை நான் வசனத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வசனம் பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். என்னாகமம் 10வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். முதல் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 2வது வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சபையை கூடி வர அழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்ளுவாயாக. அதே 3வது வசனத்துல இப்படி வாசிக்கிறான், அவைகள் ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். 6வது வசனம் சொல்லுகிறது, அவைகள் நீங்கள் 2ஆந்தரம் பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது, அவர்கள் பிரயாணமாய் போப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழங்க வேண்டும். வசனங்களை பாருங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, தேவன் 2 எக்காலங்களை செய்யும்படி ஆண்டவர் அந்த மோசைக்கு கட்டளை இருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, 1வது எக்காலம் ஊதும் பொழுது என்ன சம்பவிக்குமா, முழு சபையாரும் ஓரிடத்தில் ஆசரிப்பு கூடாத வாசலிடத்துக்கு கூடி வருவார்கள். அப்ப முதலாவது எக்காலம் என்கிறது சபையாரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூட்டிட்டு வருகிற எக்காலம். அந்த எக்காலம் ஊதும் பொழுது அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவார்கள். ஆனால் இரண்டாவது எக்காலம் ஊதும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாளையத்துல தொங்கல்ல இருக்கிறவர் வரைக்கும் அந்த வசனங்களை நாங்க வாசிக்கிறோம், அவர்கள் எழுந்து புறப்பட்டு அடுத்த எல்லைகளை நோக்கி பயணிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னி, இன்னைக்கு நாம் முதலாவது எக்காலத்தை எல்லாரும் கேட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆன ஆராதனைக்கு போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோம், எல்லாம் சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இரண்டாவது எக்காலம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஊதப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எப்பொழுதும் தேங்கி நிற்கிறவர்களாய் பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், இந்த இரண்டாவது எக்காலம் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, நீங்க எழும்பி புறப்படுங்க. இந்த இடத்திலேயே தொடர்ந்து தங்கி இருந்த நாட்கள் போதும், இந்த இடத்திலேயே தேங்கி நிற்கிற நாட்கள் போதும், நீங்க அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளுக்கு போங்க, அடுத்த பட்டணங்களுக்கு போங்க, அடுத்த தேசத்துக்கு போங்க, நடங்க, எழும்புங்க, உங்க கூடாரங்களை பிரித்து கொண்டு அடுத்த எல்லைக்கு போங்க. நல்ல கவனிங்க, இந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. இரண்டாவது எக்காலம் நம்மை புறப்படும்படி நமக்கு ஒரு முன் உதாரணமாய் சொல்லப்படுகிறது. நாம் அசைந்து எழுந்து நடந்து அடுத்த எல்லைகளை கடந்து போகிறதுக்கு இந்த இரண்டாவது எக்காலம் நம்மை ஊந்தி தள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஒரு இடத்துல சேர்ந்து கூடி தேங்கி நிக்கிறதுக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல, நாம் புறப்பட வேண்டிய ஜனங்கள். அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டிய ஜனங்கள். ஒரு இடத்திலேயே தேங்கி நின்று கொண்டிருப்பது அல்ல, உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களை பிடித்து கொண்டதன் நோக்கம், உங்களை ரத்தம் சிந்து சம்பாதித்ததன் நோக்கம், இந்த இரண்டாவது எக்காலத்தின் படி நீங்க புறப்படணும், அடுத்த எல்லைகளை நோக்கி புறப்படணும், அடுத்த கிராமங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பட்டணங்களை நோக்கி புறப்படணும், அடுத்த பரிமாணத்துக்குள்ள நீங்க கடந்து வரணும். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்க அசையணும், நீங்க எழும்பணும், நீங்க நடக்கணும், அடுத்த எல்லைகளை சுதந்திரிக்கணும், அடுத்த எல்லைகளுக்குள்ள கடந்து போகணும். தேவன் இந்த நாட்களில் இரண்டாவது எக்காலம் நமக்கு தேவை என்பதை உணர்த்துகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனம் பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். வசனத்துல 28-29 வசனங்களை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பார்த்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்பவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று நாம் இங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய சன்னதி, கடல் மேல முதல் முறை பேதுரு நடக்கிறான். இந்த வசனங்களை நீங்க பல முறை தியானித்திருக்க கூடும். கடல் மேல பேதுரு முதல் முறை நடக்கிறான். அந்த முதல் முறை நடையில அவன் மூழ்கி போகிறதை நீங்க பார்க்க முடியும். காற்றை பார்க்கிறான், கடல் அலைகளை பார்க்கிறான், பின்னால மனுஷர்கள் போட்ல இருந்து சத்தம் போடுகிற சத்தங்களை பார்க்கிறான். எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு முதலாவது நடையில, முதலாவது கடல் மேல் நடந்த அந்த அனுபவத்துல அவன் கடலிலே மூழ்கி போகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அதே பேதுரு இரண்டாவது முறை நடக்கிறான். நீங்க இந்த மத்தே எழுதின ஆக்கியோன் எழுதும் பொழுது இந்த இரண்டாவது முறை நடந்ததை பற்றி அவர் அந்த இடத்துல குறிப்பிடல. ஆனா நீங்க பாருங்க, ஒரு 100 மீட்டர் நடந்து வந்திருக்கிறாருடா திரும்பியும் அந்த 100 மீட்டர் நடந்துதான் அந்த பேதுருவும் இயேசுவும் அந்த போட்ல போய் ஏறி இருக்க வேண்டும். இப்ப நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் 2வது முறை நடந்தான். முதலாவது நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், தனிய நடந்த பேதுரு பயந்தான், சந்தேகப்பட்டான், காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், மனுஷர்களை பார்த்தான். இப்போ மூழ்கி போகிற ஒரு நிலைமை, தனியே நடந்த பொழுது அவன் மூழ்கி போனான். ஆனா இப்போ 2வது முறை நடக்கிற பொழுது அவன் தனியே நடக்கவில்லை, அவன் இயேசுவோடு நடந்தான். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவோடு நடந்தா நீங்க ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. 2வது முறை பேதுரு நடக்கும் பொழுது இயேசுவோடு நடந்தான். அப்பொழுதும் காற்று வீசியது, அப்பொழுதும் கடல் அலைகள் இருந்தது, அப்பொழுதும் போட்டில் இருந்தவர்கள் சத்தம் போட்டார்கள், ஆனால் அவன் மூழ்கி போகவில்லை. திட்டமாய் நடந்தான், செம்மையாய் நடந்தான், நேர்த்தியாய் நடந்தான். காரணம் என்னவென்றால், இயேசுவோடு கூட அவர்கள் நடந்தார். வசனம் சொல்கிறது இயேசுவோடு கூட நடந்து போய் போட்ல ஏறுறாங்க, காற்றும் கடலும் எல்லாம் அப்படியே நின்று அமைதியாயிற்று. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் இயேசுவோடு நடந்தார் நாம் ஒரு நாளும் மூழ்கி போவது இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடும், ஆண்டவர் நம்முடைய கண்களை தொடுவாரா இருந்தால் தெளிவான பார்வை நமக்குதான், மறுபடியும் ஒரு தொடுதல் நமக்கு தேவை. வசனங்களை பாருங்க, மறுபடி நமக்கு ஒரு தொடுதல் தேவை. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள் தான் யோவான் 2வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், திராட்சரசம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறின ஒரு சம்பவத்தை நாம் வேதாகமத்துல வாசிக்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க, 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாதிகளில தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த சாடிகளில இப்போ 2வது முறை நிரப்பப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நீங்க வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் 2வது முறை நிரப்பப்படுகிறது அவசியம். இந்த சம்பவத்தை கவனிச்சு பாருங்க. முதல் முறை அவங்க திராட்சை ரசத்தை அந்த சாடியில ஊத்துனாங்க, அந்த திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. முதல் முறை நடக்கிற சம்பவம், அந்த திராட்சை ரசம் எல்லாம் முடிந்து போயிற்று, ஜாடிகளும் ஓரமாய் வைக்கப்பட்டாயிற்று. இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, 2வது முறை ஆண்டவராக இயேசு செய்யும் பொழுது சொல்லும் போது இப்படி சொல்கிறார், அந்த ஜாடிகளில திராட்சை ரசத்தை ஊற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல, தண்ணீரை ஊற்றுங்கன்னு சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 2வது முறை அந்த ஜாடி நிரப்பப்படும் பொழுது அது அற்புதமான ஒரு மகிமையான காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அற்பமான தண்ணீர், சாதாரணமான தண்ணீர் அந்த ஜாடியில ஊற்றப்பட்ட பொழுது, அது மறுபடி திரும்ப கொடுக்கப்பட்ட பொழுது திராட்சரசமாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில 2வது முறை நிரப்பப்படுதல், சில வேளையில ஏதோ ஒரு காலத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம், அதையே நாம் ஆண்டு முழுவதும் வருஷம் முழுவதும் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், 2வது முறை நீங்க நிரப்பப்படணும், மறுபடியும் நீங்க நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படுகிறது அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறிவிடும். 2வது முறை அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணினவர்கள் சொன்னார்கள், ஓ இது ரொம்ப ஆச்சரியமாயிருக்கிறது, முன்பு பானம் பண்ணதை விட இப்போ பானம் பண்ணுகிற இந்த திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதா இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் அந்த இடத்துல ஆச்சரியப்படை, அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படை. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில 2வது முறை நிரப்பப்படுதல் அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதலாவது நாம் முதல்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், கண்களை தொடுகிறது தெளிவான பார்வை நமக்கு கொண்டு வருகிறது, அழகவனிங்க இரண்டாவது போஜனம் அதிக தூரம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இரண்டாவது எக்காலம் நம்மை அடுத்த எல்லைகளுக்கு புறப்படுகிறதுக்கு அது நம்மை ஊந்தி தள்ளுகிறது. அடுத்ததாக நாம் தியானிக்கிற இரண்டாவது முறை அவன் கடலில் நடந்த பொழுது சீராக நடந்தான், செம்மையாக நடந்தான், நேர்த்தியாக நடந்தான். வேதம் சொல்கிறது கடைசியாக இரண்டாவது முறை ஜாடிகள் நிரப்பப்பட்ட பொழுது அது அநேக ஜனங்களுக்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பதற்கு அது ஏதுவாக மாறிவிட்டது. நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை எந்த தேசத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த ஒரே பிள்ளைகளுக்காக நாங்கள் பறித்து மன்றாடி ஜெபிக்கிறோம். இரண்டாவது முறை அவங்களை தொடுங்க ஆண்டவரே, இரண்டாவது முறை அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே, இரண்டாவது போஜனத்தை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது ஆளுகை அவங்க மேல பலமாய் வல்லமையாய் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமுள்ள ஜனங்களாய் இவர்களை மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முதல் அனுபவத்திலேயே தேங்கி தங்கி நின்று விடாதபடி, இரண்டாவது பரிமாணத்துக்குள்ள இரண்டாவது ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே உமது பிள்ளைகளை எழுந்து கடந்து வர உதவி செய்யபடி, இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்துல ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ராஜ். நீங்க வழக்கமாக 4 காரியங்கள் தான் சொல்லுவீங்க, ஆனா இன்று 10 காரியங்களில் 1, 2, 3, 4, 5 காரியங்களை விளக்கப்படுத்துங்க. இந்த 2 தரம் என்பது 4 மணி நேரத்தை இன்றுதான் நான் கண்டு கொண்டேன். 2 தரம் ஒரு முக்கியமான வசனம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த 2 தரம் ஒரு நல்ல ஒரு கருத்தை வேதாம ரீதியிலே அருமையாக 10 அதிகாரங்களோட வசனங்களை தொடர்படுத்தி சொன்னீங்க. இதுதான் முதல் தடவை, 2 தரம் மிகவும் ஆசீர்வம் வந்த பாஸ்டர். உங்களையும் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன்.
1: சிஸ்டர் டாலி,
2: ஆமேன், ஆமேன். மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். கர்த்தர் இன்னும் மேன்மேலுமாக உங்களுக்கு இன்னும் அதிக கர்த்தரை வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து எங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயம் அவர்களே அழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் நேயர்களே.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பயந்து கொள்ளுங்க. அவளோடு காத்திருக்கிறோம். நன்றி
4: சுவாமி. எங்களை திடப்படுத்துகிற தேவன் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மாக்குள்ள எப்பொழுதும் திடப்பட்டு நாங்கள் காரியங்களை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் எப்படி பழைய பாண்டு காலத்துல ஒவ்வொருவரையும் திடப்படுத்தினீரோ அதே போல இந்த காலத்திலேயும் எங்களை திடப்படுத்தி உம்முடைய ஊழியத்தில பலப்படுத்தி சோர்வுகள் வராதபடி உம்முடைய அபிஷேகத்தினால திடப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய மாறின் வார்த்தைகளும் இறுதியின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். நாங்கள் ஏசாயா 35:3 வசனத்தை பார்க்கும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நாங்கள் பலப்பட்டு கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ள நாங்கள் திடப்பட வேண்டும், பலப்பட வேண்டும். எங்களுக்கு பலத்தை தருகிறவர் தேவன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரு கூடாக எங்களுடைய ஆத்மாவில பலன் தந்து தளர்ந்து போயிருக்கிற கைகளை கால்களை முழங்கால்களை எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களை எங்களை எங்களை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் ஒன்று சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நாங்கள் என்ன துன்பம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் கத்தரை கத்தருக்குள்ள அவரை அழைத்து பரிசுத்தாவானவரோடு ஜபம் பண்ணி அவரை தான் நாங்கள் முதலாவதாக தேடிக்கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு சொல்லக்கூடாது இந்த இடத்துல தவறு நடந்தது, அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய ஏதாவது எங்களுடைய தவறாக இருந்தால் அதை திருத்தி கொண்டு தேவனிடத்துல திட்டப்பட வேண்டும். இதுதான் தாவீது தேவனோடு ஒரு இறுதியத்துக்கு ஏற்றவனாக தேவனுக்கு பிரியமானதை அவன் செய்கிறவனாக தேவன் அவன் செய்வதை வாய்க்கப்படுகிறவனாக தேவனும் இருந்தார். பாருங்கள், அவனும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான், தேவனும் அந்த இடத்துல தேவனும் திடப்படும் பொழுது அந்த ஞானத்தை கொடுத்து அந்த யுத்தத்தில வெற்றியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவன் இப்படியாக அந்த இடம் தாவீதினுடைய எல்லாருடைய மனைவிகள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போய்விடுகிறது. அந்த நேரத்தில் மனிதர்கள் அவனை கல்லறிந்து கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் தேவனிடத்தில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் 1 Samuel 30:7 அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்கின்றான். அபியத்தார் ஏபோத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்படியாக அவன் அந்த 600 பேரோடு அவன் அந்த யுத்தத்துக்கு போகிறான். தேவனிடத்தில் இருந்து விடையை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனிடத்தில் இருந்து வார்த்தையை பெற்று அவன் புறப்படுகிறான் அந்த யுத்தத்திற்கு. பாருங்கள், தேவன் அவனுக்கு அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசூர் ஆற்றண்டையில் வந்த பொழுது அங்கே சிலர் நின்று போனார்கள். இப்படியாக அவன் மிகுதியான மனிதர்களோடு தன்னுடைய மனிதர்களோடு போய் அந்த இடத்தை பிடித்து கொண்டார். எல்லாவற்றையும் பாருங்கள், அவன் இழந்ததுக்கு மேலாக அவன் பிடித்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் நாங்கள் 17 பார்க்கும் பொழுது 1 Samuel 30:17 அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போர 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. இப்படியாக அபிலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். இப்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் 19 பார்க்கும் பொழுது அவர்கள் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரர்களும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பாருங்கள், தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அது எங்களுக்கு சார்பான வார்த்தையாக எங்களை வெற்றி கொள்ளுகிற எல்லாவற்றையும் இழந்ததை திருப்பி கொடுக்கிற வார்த்தையாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், அதோடு மட்டுமல்லாமல் 20 எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவர்களை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி அது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இப்படியாக அவன் எல்லாவற்றையும் திரும்பி கொண்டு வரும் பொழுது பாருங்கள், அந்த 200 பேர் அந்த ஆற்றண்டையில விடாய்ந்து போனார்கள். அவர்களால தொடர்ந்து யுத்தத்துக்கு போக முடியவில்லை. ஆனாலும் தாவீது இந்த யுத்தத்தை செய்தவர் கர்த்தர் என்ற உணர்வோடு அந்த 200 எல்லாருக்கும் சம பங்காக அந்த அந்த மக்களுக்கு பிரித்து கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த அந்த மனிதர்கள் யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் தாவீது தேவன் இந்த யுத்தத்தை நடத்தி தந்தார். இவர்கள் யுத்தம் பண்ணினாலும் தேவன் அந்த வெற்றியை தருகிறது. தேவன் விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளையை செய்கிறவர்களுடைய தேவன் அவர்தான் இந்த யுத்தத்துல வெற்றியை தந்தவர். அவர் இப்படியாக எல்லாருக்கும் அந்த யுத்தத்துக்கு வராதவர்களுக்கு கூட அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்து தேவன் யுத்தத்தை நடத்தினார். பாருங்கள், இந்த செங்கடலை பிளக்கும் பொழுது கூட யுத்தம் தேவனுடையது, வெற்றி எங்களுடையதாக, மோசையுடையதாக. மோசையும் அந்த அந்த அடிமையாயிருந்த இந்த ஆபிரகாமின் சந்ததிகளும் அந்த யுத்தத்துல தேவன் யுத்தம் செய்து அந்த செங்கடலை பிளந்து யோர்தானை பின்னட வைத்து இப்படியாக அவர் பாலந்தேன் ஓடுகிற கானான் தேசத்துல அப்போ அப்பக்கத்தில இருந்த நதிகளின் அப்புறத்தில் இருந்த அத்தனை தேவர்களை பயப்பட வைத்த தேவன். பங்கு மத வழிபாடு உள்ளவர்கள் எல்லாரும் தேவன் கரம் தூக்கப்படுமாக இருந்தால், கரம் நீட்டப்படுமாக இருந்தால் இன்றைக்கு நிற்கவே முடியாது. எங்களுடைய தேவன் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனந்திரும்பும்படி பொறுமையோடு இருப்பார். ஒரு நாள் அவருடைய காரியம் நடக்கும், அவருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். பாருங்கள், அந்த நோவாவின் காலத்திலே அந்த படகுல போன 8 பேரை தவிர மற்ற எல்லாரும் மறித்து போனார்கள். சோதோம் கொமராவில தேவனுக்கு பிரியமில்லாத மகா பாவிகளாக இருந்தார்கள். அவர் பொறுமையோடு மனம் திரும்பும் வரையும் பொறுத்திருந்தார். ஒரு நாள் அந்த சோதோம் கொமரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அதே போலதான் ஆண்டவருடைய வருகையில் ஆயத்தம் இல்லாதவர்கள், பாருங்கள், அவர் ஆயத்தம் இல்லாதவர்கள் அந்த அந்த இடத்துல அந்த ஆயத்தோடு இருக்க வேண்டும், ஜபித்திருக்க வேண்டும். மணவாளனை எதிர்கொள்ள 10

இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவி எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எங்களை வெட்கப்படுத்தாது. அவருடைய நாங்கள் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது அது எங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராய் எங்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அறிந்து நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படினார். பாருங்கள், பாவிகளுக்காக ஒரு தீய மனிதனுக்காக ஒருவர் உதவி செய்ய மாட்டார்கள் இந்த உலகத்தில கூட. ஆனால் நாங்கள் பாவிகளாக இந்த உலகத்தில வாழ்ந்த ஆதாம் எவ்வாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருக்க அக்கிரமக்காரராக பாவிகளாக தேவனுக்கு பிரியாம இல்லாதவர்களாக தேவனால படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் வாழ்ந்தோம். ஆதாம் எவ்வாளின் பாவத்தின் ஊடாக நாங்கள் பாவ சாபம் உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தோம். அவர் தம்முடைய குமாரன் எங்களுக்காக சிலுவையில மறிக்க வைத்து நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல விசுவாசத்தினால கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தார். இப்படியான ஒரு அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்க கோபாக்கிடைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படியாக எங்களை இப்படி கோபாக்கினை இந்த நரகத்துக்கு எங்களை தள்ளாமல் எங்களை அன்பால இழுத்துக் கொண்டார். எங்களை எங்கள் மறுபடியும் பிறந்த வாழ்வை தந்து எங்களுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில எழுதி எங்களுக்காக நாங்க மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்து எங்களை மகளாக தேவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, நாங்கள் தான் திடன் கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய தேவனுடைய வேலையை செய்வதற்கு. நாங்கள் தான் திடப்பட்டு கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை திடப்படுத்த வேண்டும். அன்று பவுல் சபைகள்ல போய் சபைகளை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு இடத்திலே போய் அந்த சபைகளை திடப்படுத்தினார், விசுவாசிகளை திடப்படுத்தினார். இயேசு இயேசு எங்களை எங்களுக்கு பாருங்கள், இந்த அவர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்துல பலவிதமான ஆவிகள் எங்களை வஞ்சிக்கிற ஆவிகள் இப்படியான தீமையான ஆவிகள் எல்லாம் செயற்படும். நான் வசனத்தின்படிதான் இயேசு வாழ்ந்து ஜெயித்தார். பாருங்கள், பிசாசு சோதித்த பொழுது கூட வசனத்தை பேசித்தான் அவர் ஜெயித்தார். 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பார். இப்படித்தான் நாங்களும் பிழைக்க வேண்டும். இப்படியான இந்த பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவர் எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்களோடு வருகிறவர், எங்களுக்கு வாசம் செய்கிறவர் எங்களுக்கு சொல்லி தருகிறார், திடன் கொண்டு இருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் 1 Thessalonians 3:2 பார்க்கும் பொழுது இந்த உபத்திரவங்களினாலே ஒருவரும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரரும் தேவ ஊழியக்காரரும் கிறிஸ்துவின் சுவிசேகத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமத்தேவை அனுப்பினோம். பாருங்கள், அந்த காலத்திலே
சீடர்கள்

ஊழியம் செய்யப்படுது, பலவிதமான உபத்திரவங்கள் அந்த அந்த காலத்தில் அப்போ சிலர் காலத்தில் இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு பட்டணங்களாக மூவ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் இன்னும் பட்டணங்கள் மூவ் பண்ணாத நிலையில நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்பொழுது ஒரு பட்டணத்துல அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மறுபட்டணத்துக்கு போய் விடுவார்கள். மறுபட்டணத்துக்கு இப்படியாக அவர்களை திட்டப்படுத்தி அப்படி போகிறவர்களை எல்லாம் தீவத்தையும் பவுல் அவர்கள் போய் சந்திச்சு அந்த இடங்கள்ல இருக்கிற ஊழியக்காரரை திட்டப்படுத்தி ஊழியத்தை நடத்தும்படி அவர்கள் நியமித்து போவதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், இப்படியாக அவர்கள் நியமிக்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:1 பார்க்கும் பொழுது இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். பாருங்கள், பல ஜனங்கள் யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாரும் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டார்கள். இப்படித்தான் இந்த எழுப்புதல் வரும் காலங்கள்ல நடக்கும். ஒரு பக்கத்துல மக்கள் ரட்சிப்பு அடைந்து கொண்டு போவார்கள், அந்த மதங்களில வாழுகிற மக்கள், அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிற மக்கள் இப்படியாக அவர்களுக்கு எதிராக எழும்புவார்கள். எழும்பும் பொழுது பாருங்கள், அவர்களை திட்டப்படுத்த வேண்டும். திட்டப்படுத்துறதை ஊழியக்காரர் மூலமாக அவர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் அவருடைய தீமத்தையும் போன்றவர்கள் இப்படியான திட்டப்படுத்தி ஊழியங்களை நடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கிற அடையாளங்களை செய்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்கள் 22 பார்க்கும் பொழுது சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பங்கள் இன்றைக்கு அந்த உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பங்கள் இந்த மெய்யான தேவனை விசுவாசியாத மக்களிடத்துல எதிர்ப்புகள் வரும், யூதர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், முகமதியர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும், இன்றைக்கு விக்கிர ஆராதனை செய்கிறவர்களிடத்தில இருந்து எதிர்ப்புகள் வரும். இப்படியான உபத்திரவங்களில தேவர் அந்த பவுல் அவர்களுடைய அவர்கள் செய்கிற பிரசங்கத்துக்கு கூட அதிசயங்களை அற்புதங்களை தேவ இயேசு செய்வித்து பாருங்கள் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை வழி நடத்துகிறவராக எங்களுடைய இயேசு இருக்கிறார். சீசர் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் உபத்திரவத்துக்கு உள்ளாக போகும் பொழுது இந்த உலகத்திலே துன்பத்தோடு துயரத்தோடு வாழலாம். நாங்கள் வாழப்போகிற இடம் நித்திய நித்தியமாக வாழுகிற பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்த்து அதை நினைவில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஓட வேண்டும். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில ராஜ்யத்தை அமைக்க விரும்பவில்லை. பரலோக ராஜ்யத்தை புதிய வாரம் புதிய பூமியை உருவாக்கி மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழப்போகிறோம். இயேசுவோடு கூட எங்களுடைய தேவனோடு கூட ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல இந்த உலகத்து பாடுகள் எல்லாம் நாங்கள் இந்த மகிமையில வாழுற வாழ்வு
எங்களுக்கு ஒரு துக்கமுமே இல்லாத வாழ்வு. அவர்கள் இந்த உலகத்தில் கண்ணீர் விட்டு மனிதர்கள் எல்லோரும் கண்ணீர் விடுவார்கள், கவலைப்படுவார்கள், துக்கப்படுவார்கள், மரணம் வரும். ஆனால் அதுகள் எல்லாம் இல்லாத ஒரு ராஜ்யம்தான் இயேசுவோடு வாழப்போகிற ராஜ்யமாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் 14 நாங்கள் பார்க்கும் பொழுது 41 வசனத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 14:41 வசனத்தை பார்க்கும் பொழுது சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். இப்படியாக அந்த சபைகளுக்கு போய் பவுல் தீமத்தை என்பவர்கள் அந்த சபைகளை திடப்படுத்திக் கொண்டு போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோசேப்பினுடைய யோசேப்பு, பாருங்கள், யாக்கோப்பு தன்னுடைய யோசேப்பு மறித்து விட்டார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் இருந்தான். பாருங்கள், இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஆதியாக 48:1 வசனத்தில் பார்க்கும் பொழுது அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனேசேயும் எப்ராயீமையும் தன்னோட கூட கூட்டிக் கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டின் மேல் உட்கார்ந்திருந்தான். பாருங்கள், மரணம் படுக்கையில் இருந்த இஸ்ரவேல் தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, பாருங்கள், அது ஒரு திடவனுடைய மரண படுக்கையிலிருந்து திடப்படுத்தி அவனை எழுப்பி உட்கார வைத்து இப்படியாக திடப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த நிலையிலையும் எங்களை அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தந்து, ஞானத்தை தந்து, எங்களுக்கு பலத்தை தந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் உபாகமத்தில பார்க்கும் பொழுது உபாகமம் 32 வசனத்தில பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி. பாருங்கள், இப்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். இப்படியாக மோசே மறிக்க போகிறார். இப்படியாக தேவன் பல ஊழியக்காரர்களை திடப்படுத்தினதை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக கிதியோனை திடப்படுத்துகிறார். பாருங்கள், கிதியோனை தேவன் அந்த பெலிஸ்தருடைய யுத்தத்தில வெற்றி கொள்வதற்கு கிதியோனை பயன்படுத்துகிறார். அப்பொழுது பாருங்க, நாங்கள் ஜட்ஜஸ் 7:9 வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயே, ஆனால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேன இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் போய் அந்த இடத்துல இருந்து கிதியோனின் யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. இப்படியாக அந்த மீதியானியரை தேவன் கிதியோனை கொண்டு பலப்படுத்தி, பாருங்கள், வார்த்தைகளுக்கு கூடாக அந்த மீதியானிடத்தில பயத்தை ஏற்படுத்தி கிதியோன் அந்த 300 பேரோடு அந்த படையை, எத்தனையோ படையை வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நெகேமியா அந்த ஆலயம் கட்டும் பொழுது கூட 18 வசனத்துல பார்க்கும் பொழுது, நெகேமியா 2:18 வசனத்துல, என் தேவனுடைய கரம் என்மேலே நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன்,
அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்படியாக தேவன் எங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒன்று நாளாக 14:2 கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இப்படியாக நாங்களும் தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக காரியங்களை செய்யும் பொழுது இந்த கடைசி காலத்தில வேலையாட்களோ குறைவு, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக செய்யும் பொழுது அவர் எங்களுடைய கைகளை தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பயன்படுத்துகிறது. அவர் நான் ஒரு பாடலை பாடி ஒழுங்காக ஜெபிக்கிறேன்.

மதங்களில் நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அவர் வரப்போகிறார். அநீதி அநீதியையும் நீதியையும் பிரிக்க போகிறார். அநீதிக்கு பழி வாங்கு.

வருகிறார் அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்க

சர்வமில்லை வீழ்த்தப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். அவன்கள் அதற்காக தான் தேவன் எல்லாரையும் அழைக்கிறான். மீட்கப்படும்படியாக அந்த மனம் திரும்பும்படியாக இந்த மெய்யான தேவனிடத்தில் எங்களுடைய படைத்த அந்த ஒன்றான கைத்தவரிடத்தில் வரும்படி தேவன்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரும் பாவத்தில் வாடுகிற மக்கள், மதங்களில் வாடுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த தீட்டுப்பட்டு அந்த உம்முடைய பாண்டவர் ஆக்கியத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மேலே இரக்கம் காட்டும்படியாக, அவர்களுடைய மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நீர்தான் எங்களை படைத்த தேவன், உயிருள்ள தேவன். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது நீர் தந்த காற்று, நீர் உம்மால தந்த காற்று, காற்றடிக்கப்பட்ட சுவாசப்பைய எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையப்பா. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், மீட்கப்பட்டு அந்த பரலோக பாதையில உன் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக, திட்டப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஸ்ரீ

0: ஆமாண்டவரே, ஒவ்வொரு பேரையும் முள்ளித்துக்கள் ஒருவரும் முண்டு மட்டும் கூடாது. தூதிகார மகிமையொன்றாலும் இந்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நட்சருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Jesus.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவன். அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். ஆமே, கர்த்தர் மட்டும்தான் எங்களை திடப்படுத்த முடியும், எங்களை பலப்படுத்த முடியும். அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க மாட்டோம். அந்தபடி அவருடைய வார்த்தையில உண்மை உள்ளது, அவர் உண்மையும் உத்தமம் உள்ளது. அகப்பன், எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, நீங்கள் பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you, பாஸ்டர். நன்றி. ஆமேன்.
0: Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen.
1: Amen. Amen.
2: Amen. Amen. Amen. Amen. இன்றைய நாளிலே அருமையான வார்த்தைகள், அருமையான பொக்கிஷத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஊழியர்கள் மூலம். அது மட்டுமல்ல, இன்றைய நாளை துதித்து ஆராதித்த பிள்ளைகள் தேவனோடு சேர்ந்து ஆராதித்து துதித்து ஒரு மகிமையை காண செய்தார்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருந்த சொல்லி, நீங்களும் கூட தொடர்ந்து, நீங்களும் ரஜினி ஒன்று சேர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தீர்கள், அதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்கள். இப்ப அதுக்கு முடிவு செய்வதுங்கம்மா.
1: ஆமே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா ஆமே, நீங்க உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்கு எங்கள் மத்தியில் இருந்து உலாவி கொண்டு எங்களை ஒவ்வொரு நிமிடம் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறார் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில் அப்பா எவ்வளையோ பெல்லன்னு எவ்வளையோ அப்பா உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு எங்களை தைரியமாக்குற அந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜஸ்டின் வருகிறார் அவர்கள் அப்பா. கத்தருக்குள்ள நாங்கள் எப்படி அவர் எங்களுக்கு முன்பாக போய் எங்களுக்கு யுத்தம் செய்கிறார். அவர் எங்களுடைய அருமையான தகப்பன். அவர் மோசியோடு இருந்தது போல எங்களோட இருந்து எங்களுக்கிலே அந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி வானத்திலும் பூமியும் உள்ள சகல அதிகாரிகளிலும் கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிற என்று கூறி எங்களை அவருடைய வார்த்தை மூலமாக ஆசீர்வித்த அவர்களையும் அவருடைய ஊழியத்திலையும் அவர்களுடைய போக்கிலையும் வரத்திலும் இருந்து அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்தித்து கத்தர் அவரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிற. நன்றி இயேசுவே, நன்றி. சுஹிர்தா காந்தி வருகிறேன் அப்பா. அருமையான வார்த்தை கொண்டாங்கப்பா அது தேவன். எரேமியாவது 29:11 வசனத்தை வைத்து அதிகமான வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, மனிதனின் நினைவுகளும் தேவனின் நினைவுகளும் எப்படிப்பட்டவை என்று விபரமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தி அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கப்பா. எங்களுடைய நினைவுகள் தோல்வியாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு அது அவர் நினைக்கிற நினைவையெல்லாம் சமாதானத்தை கேட்டுவதாக இருக்கிறது. அந்த இப்படி அப்படி கூறி அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவர்களை மாணவரே அவருடைய ஊழியத்திலே அவங்க இருக்கிற இடங்கள்ல அப்பா அவங்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்த ஆண்டவரே, நீங்க உயிருள்ள தகப்பர் என்று இன்னும் அநேக பேர் கற்றுக்கொள்வதற்கு இந்த சங்கமமான நித்திய வெளிச்சத்துல வந்து பகிர்ந்து கொடுத்த அந்த வார்த்தைகள் எத்தனையோ வானொலியில் இருந்த 92 நாடுகளும் கேட்கக்கூடியதாக எங்களை ஆசீர்வதித்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவங்க குடும்பத்தாரும் கூட இருந்து அவங்களே ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களை போக்கிலும் மரத்திலும் இருந்து அவருடைய தேவையிலையும் சந்திக்க படியாக ஜபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நீங்கள் வாக்கு தத்தம் மாறாதவர், வாக்கு தத்தம் மாறாத தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஆமேன். இரண்டாம் தரம் சந்திப்பு என்று பாஸ்டர் சாமுவேல் ராஜா கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமா, நாங்க இருந்துட்டு ஒரு தரம் ஜபிக்கிறோம், ரெண்டாம் தரம் ஜபிக்கிறோம், மூன்றாம் தரம் ஏனோ தானம் ஜபித்துட்டு ஓடுறோம். ஆனா அவர் கத்தர் கொடுத்த வார்த்தை மிகவும் என்ன அதை தொட்டுச்சு. என்னண்டா அவர் அப்படி அருமையாக அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தார். ரெண்டாம் தரம் ஜோசேப்பு அவர் சந்தித்தார். அதே போல எங்களையும் நாங்களும் அவரை நம் ரெண்டாம் தரம் ஆவியத உண்மையோடு அவர்களை நாங்கள் அவர்களுடைய ஞானத்தை அவருடைய அன்பையும் அவரோட வெளிப்படுத்தலையும் அறிந்து கொள்வதற்கு அவர் எங்களை ரெண்டாம் தரத்துக்கு மேலாக எங்களை சந்திக்க வரும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அவர் இருக்கிற இடத்துலையும் அப்பா அவர்கள் இருத்த கோட்டைகளை மறுத்து வைத்து அவர்கள் உங்களுக்கென்று பகிர்ந்து கொடுக்கிற உங்களோட வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கிருபைகளுக்கு அப்பா நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறார். அவருடைய தேவையை சந்தித்து போக்களின் வர்த்தனை குடிர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவேன், நன்றி ஆமீனப்பா. பாஸ்டர் அன்றன் ராசனாத்துக்கான் வருகிறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா, அவருக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி திடப்படுத்தி சிறப்படுத்தி நடத்துவார் அப்பா. தேவனுடைய பலத்தினால தான் நாங்கள் இன்றும் எங்களுக்கு அவர் எங்களுக்கு புதிதான பலனை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் எங்களை அப்பா வெக்கத்துக்கு போடாத வண்ணமாக தேவனை நான் தேவின் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிற வெக்கத்துக்கு போட போக விட மாட்டார். அதுக்காக நன்றி சில ரோமன் 5:5 சொன்னது போல ஆண்டவரே அவர் நம்பிக்கை எங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போகவிட மாட்டாது. அப்படி எங்களுக்குல தைரியமாக அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த பாஸ்டரே அப்பா, அவருடைய தேவனை சந்திங்க காலையும் மாலையும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அவருடைய தேவையிலையும் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஊழியத்துல இருக்கிற தேவையில எல்லாத்தையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகேந்திரன் யாக்கானி வருகிறேன் ஆண்டவரே. காலையிலேயும் மாலையிலையும் எந்த நேரத்திலும் அப்ப கேள்வி பதில் நிகழ்ச்சியிலேயும் கர்த்தாவே நீர் எவ்வளவு அழகாக இவர்களை கொண்டு வந்து சேர்த்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஊழியத்துக்கு அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இந்த தரிசனத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்து அவங்களை வழிநடத்தும்படியாக கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமானவர் அப்பா ரிச்சிப்புக்குள்ள வருவதற்காக இந்த அருளை நீங்க கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களையும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எந்த விதமான பிசாசான கிஞ்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று பார்த்து ஊழியத்துல தடை செய்யற ஒவ்வொரு தடைகளை நான் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுறேன். அவர்களை அவங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. சில்ட்ரன் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரங்க கூட இருந்தாண்டவரே நீங்க எங்களுக்கு பயந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நாங்கள் நடுக்கத்தோட தாழ்மையோடு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக எங்களுக்கு இன்னும் பலனையும் தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அம்மா உங்களோட வார்த்தை குறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கூறியபடி ஆண்டவரே எரேமியால கூறியபடி உங்களோட வார்த்தை எங்களுக்கு அப்பா ஜீவனுள்ளதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன், ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளில் நீங்களும் ரஜினியும் தொடக்கம் முதல் முடியும் வந்து இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதி தந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது.
1: நன்றி செலுத்தினப்பா, அவருக்கு ஜெபிக்க மறந்துட்டேன். இருந்தாலும் அப்பா எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் முதலாவது அதுக்கு அவண்டி ஆண்டவரே அந்த போக்கிலும் வரத்திலும் இருந்து நீங்க அவங்கள ஆசீர்வாதங்கள் மனதில் உள்ள நர்வஸ்னஸ் பயங்கள் யாவற்றையும் விட்டு விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் அவள் உங்களோட மகள் ஐயா அப்பா, அவளை உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு விதமான நர்வஸ்னஸ் இல்லாத மனமாக நீங்க அவர்களுக்கு பயமுள்ள ஆவிய கூடாம பலனும் அன்றும் தொழிந்த புத்தியை கொடுத்து அவளுக்கு தைரியமாக்கி கூறியபடியப்பா நீங்க தைரியத்தையும் எங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிற தகப்பனாண்டவரே. அப்படி அவங்களையும் தைரியத்தை கொடுத்து நீங்க அவங்களுக்கு முன்பாக உங்களோட சமூகம் போய் அவளுக்கு ஒரு சமாதானத்தின் தேவன் என்று இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் ரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. எங்களுக்கு ஒரு புதிதான செய்தியை நாங்கள் கேட்கத்தக்கதாக அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு அங்கேயும் சாட்சியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் ஐயா, ஆமேன். சாரி, ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே தொடக்கம் முதல் முடியும் வரை நீங்களும் ரதமும் சேர்ந்து வழிநடத்துவீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக கத்திரங்களை ஆசிப்பாங்க. கவி கவிந்தா இத்தாலியில இருந்து இப்பொழுது பிரான்சுக்கு போய்கொண்டிருக்கிறார். ஸ்பான்சர் பண்ணி அதாவது கம்பெனியில தையல் வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். தையல் வேலைக்காக தையல கட்டிக்காரி இந்த தையல் வேலைக்காக போயிருக்கா. இந்த கொம்பனிலே சேர்ந்து தையல் வேலை செய்து கத்திரந்த மகளோட கூட இருப்பதாக அந்த குடும்பத்துக்குள்ளே இவள் ஒரு ஆள் தான் ரசிக்கப்படுற. இவளுக்கு ஒழுங்கு எதிர்ப்பு சண்டை சச்சது ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த மகளை தூக்கி எடுத்து பிரான்ஸுக்கு அனுப்பி தான் சொல்லுவோம். மற்றபடி நாளைய தினத்திலே ஹெப்சி டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார்கள். ஹெப்சி டேவிட் வரும்பொழுது அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொள்வார்கள். யார் முன்னுக்கு வருகிறீர்களோ நாளைக்கு அவர்களுக்கு தான் முதலிடம். கர்த்தர் உங்களையும் உரியவர்களையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் ஆத்மாவே சொல்லுவோமா, எல்லா ஒன்று சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே
1: கர்த்தரே.

0: స్తోత్రం. హల్లెలూయా హల్లెలూయా. కర్తతో మిమ్మల్ని ఆశీర్వదిప్ప, సమాధానంతో పోయిరకడవం. దారాలు జపికే ఉరుమున ముందర వాంగ జపిప్పం. కర్తర్ உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா. இவர் பல மாதங்களாக சபையை நடத்தி கொண்டு வந்தார். அந்த சபைக்கு எதிராக அநேகர் வந்து இந்த சபைக்குள்ளே பூந்து மக்களை எல்லாம் வெளியே அகற்றி இந்த சபையுள்ள சாமான்களை அடிச்சுடைச்சி நொறுக்கி விட்டார்கள். பாஸ்டர் விக்டர் பால் வேதனையோடு ஜெபம் பண்ணி வேறு இடத்துக்கு போயிருந்தார். வேறு இடத்துல ஆராதனை செய்யும் பொழுது இந்த போரிடத்துல இரட்டிப்பான ஆத்மாக்கள் அவருக்கு கிடைத்தது. இரட்டிப்பான ஆத்மாக்கள் அந்த போரிடத்துல கிடைத்தது. அவர் சந்தோஷமா அந்த ஊழியத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டு வர கத்தர் அந்த ஊழியக்காரனை ஆசுவகிப்பாராக. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தியாக சிஸ்டர் ஏசி பாபா அழைக்க போறோம். அவர் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறார். அதிகாலை வேலை 5:30 அவரை ஏசி பாபா அழைப்போம். இப்பொழுது வார்த்தையின் விடுத்த நேரத்தில் அந்த ஊழியக்காரி வந்து தேவ செய்து கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த நாளே இந்தியாவில இருந்து அதிகாலை வேலை 5:30 செய்து கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு அருமத்தாரம் செய்து தருகிறேன். இது வார்த்தையின் விடுத்த நிகழ்ச்சி. உங்களுடைய வார்த்தை உலகமகம் விதைக்க 97 ரேடியோல கனெக்ட் பண்ணிருக்கிறோம். அது மட்டுமில்ல, யூடியூப் பேஸ்புக் எல்லாம் போய் கொண்டிருக்கும், உங்களுக்கு தெரியும். இப்பொழுது சிஸ்டர், இந்த வார்த்தை விழுத்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கேட்க ஆவலோடு தாவத்தோடு உங்களை ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்கள். ஆமென் ஆமென்
2: ஆமென். கர்த்தருக்குள் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே இந்த நாளிலும் இந்த நல்லதான கர்த்தருடைய காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியா, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல கர்த்தர் நம்மளை நடத்தி செல்லும்படியா இந்த நாளில கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தெய்வ பிரசன்னத்துல நம்ம ஜீவிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல அன்று உரை இந்த அதிகாலை வேளையில உங்க வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் தியானிக்கும்படியா, வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கும்படியா இந்த வேத நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னோடும் எங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசுவீராக. உங்க வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளும் ஊன்ற கட்டப்படும்படியாய் பதியப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே. உங்க கருத்துக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுவீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீங்க கிரியை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் நீங்க தாருங்க. தாகத்தோடு ஏக்கத்தோடும் பாரத்தோடும் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அன்று ஏற்ற வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்க வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் எழுதுறதான புஸ்தகம் அதனுடைய 12 அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆபிராமோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது 3 கட்டளையை ஆண்டவர் ஆபிராமுக்கு வைக்கிறார். முதலாவது, நீ உன் தேசத்தை விடணும். இரண்டாவது, உன் இனத்தை விடணும். மூன்றாவது, உன் தகப்பனுடைய வீட்டை விட வேண்டும் என்று சொல்லி ஆபிராமுக்கு தேவன் 3 காரியங்களை விடும்படியாய் சொல்லுகிறான். நாம் எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய இருதயத்திற்கு சொன்னவைகள் எல்லாம் செஞ்சா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனதான் என்று சொல்லுவோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிராமுக்கு 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது, உன்னை தேசத்தை நீ என்ன செய்யணும், விட வேண்டும். இரண்டாவது, உன் இனத்தை விடணும். மூன்றாவது, தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன செய்யணும், புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் செய்தாரா என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நாம் நினைத்திருப்போம் செய்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நான் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு பதிவு ஒரு காரியத்தை பதிவு செய்கிறேன். என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன மூன்று காரியத்திலே இரண்டு காரியத்தை ஆபிரகாம் செய்தார். உன் தேசத்தை விழுந்து சொன்னாரு, தேசத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டார் ஆபிரகாம் வந்துட்டார். இரண்டாவது என்னத்தை விட்டார்னா, தகப்பனுடைய வீட்டை என்ன செய்தார், விட்டார். தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார். ஆனால் எதை விடவில்லை என்று சொன்னால், ஆபிரகாம் தன் இனத்தை அவன் என்ன செய்யவே கிடையாதுன்னா விட கிடையாதுன்னு. தன் இனத்தை ஆபிரகாம் விடாதபடிக்கு தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்கிறான், கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான், கூட்டி கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அதே ஆதியாகமம் 12 அதிகாரத்தினுடைய 4 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, தேசத்தை விட இனத்தை விட தகப்பனுடைய வீட்டை விடுங்க. ஆனா ஆபிரகாம் தேசத்தை விட்டா தகப்பனுடைய வீட்டை விட்டா ஆனா தன்னுடைய இனமாகிய லோத்தை அவன் என்ன செய்ய கிடையாது, விடவே கிடையாது. விடாதபடிக்கு தன்னோடு கூடையே அவன் என்ன செய்தான், லோத்துவை கூட்டி கொண்டு போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பது ஒரு வகையிலே மறுக்க முடியாத உண்மையா இருந்தாலும், ஆனால் நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முழுவதுமாய் கீழ்ப்படுகிறோமா, அல்லது ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம அப்படியே செய்கிறோமா, அல்லது அதனுடைய அதை மாற்றி ஒரு சிலதை செய்துவிட்டு ஒரு சிலதை செய்யாமல் விட்டு விடுகிறோமா என்பதை நாம சிந்திக்க வேண்டிய நேரத்துக்குள் நாம் காணப்படுகிறோம். இந்த ஆபிரகாம் லோத்தை கூட்டி கொண்டு வந்தது போல இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதபடிக்கு ஏதோ அறகுறையாய் ஏதோ கொஞ்ச வார்த்தைக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படுகிறவராய் அநேக நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே சில போராட்டங்களே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன பண்ண வேண்டும், சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து வருகிறதாய் காணப்படுகிறதுங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ என்ன செய் வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணுங்க, செய்யணும். கொஞ்சம் கூட மாறக்கூடாது, கொஞ்சம் கூட மாறாதபடிக்கு அதன்படி நாம் செய்கிறவர்களாய் நம்ம இருப்போமையானால் ஒரு முழுமையான ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே வார்த்தை சொல்லுகிறது. அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதனுடைய 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இது எந்த சம்பவம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்றால், கானா ஊர் கல்யாணம். தேவன் உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனித அவதாரமாய் எடுத்து பூமியிலே வந்து மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து செய்த முதல் அற்புதம் என்ன என்று சொன்னால், இந்த கானா ஊர் கல்யாணம், தண்ணீரை திராட்சை மாற்றுவது என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த இடத்திலே அந்த வேலைக்காரர்களை பார்த்து மரியாதை சொல்லுகிறார், அவங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன திராட்சை ரசம் குறைவோட தொடங்கின போது மரியாள் போய் இயேசு கிறிஸ்துனுடைய பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி திராட்சை ரசம் என்ன செஞ்சிருச்சு, குறைவப்பட தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அப்பொழுது மரியாள் வந்து கோபித்துக் கொண்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வரல, ஆனா மாறாய் ஒரு காரியம் செய்கிறார். தன் வேலைக்காரரை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்படியா, சில காரியங்களை செய்யும்படியா, சில காரியங்களை விட்டு விடும்படியா, சில காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை அப்படியே என்ன செய்ய வேண்டுங்க, நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்ல வேலையிலே அவர்களும் சூழ்நேரங்கள் வந்தது. கர்த்தருடைய வேலை வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜன ஜாடிகளில் என்ன செய்யுங்க, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாங்க, தண்ணீரை நிரப்புறாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்களே, இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. வேற எந்த மறுப்புமே என்ன பண்ணவே கிடையாதுங்க, சொல்லவே கிடையாது. இது தண்ணி, ஐயோ இதுக்கு தண்ணி, இதை கொண்டு போய் நான் பந்து விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுத்த என்ன ஆகும், என்ன ஏதாவது செஞ்சிடுவாங்க, என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என்னுடைய கணவனுக்கு, என் மனைவிக்கு, என்னுடைய சூழ்நிலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து வந்துவிடும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நாம் கீழ்ப்படியாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஹலேலூயா. கீழ்ப்படுகிற சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்தே ஆக வேண்டும், கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். முண்டு கொடு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணுங்க, முண்டு கொடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்மளுடைய வேலை வேற எதுவுமே இல்லை, பச்சை தண்ணியா இருக்கலாம், ஆனால் முண்டு கொடு அப்படின்னு சொன்னா முண்டு கொடுக்கறதா இன்றைக்கு நம்மளுடைய வேலை. அப்படி முண்டு கொடுத்தாதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அற்புதம் நடப்பதை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அற்புதம் நடக்கிறதை இவனும் என்ன செய்து கொள்ளுகிறான், இந்த வேலைக்காரனும் கண்டு கொள்ளுகிறான். அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார், கீழ்ப்படிய வேண்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அப்படியே இந்த வார்த்தைக்கு ஒன்று பிசகாமல் நாம் என்ன பண்ணணுங்க, செய்ய வேண்டியதாய் நாம் இருக்கிறதுங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கடுகு விதையளவு என்று சொல்லி சொன்னது போல ஒரு கடுகு எப்படி ஒரு சிறியதா இருந்தாலும் அது ஒரு முழுமையை குறிக்கிறதோ குறிக்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்வோமே, ஆனால் நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதை செய்கிறான், என்ன செய்கிறான், தகப்பன் வீட்டை விட்டுட்டான், ஆனா தன் தேசத்தை விட்டுட்டான், ஆனா என்னத்தை விடல, லோத்துவை விடலை. அப்படி லோத்துவை விடாதது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொன்னா சில சூழ்நிலைகளில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே ஒரு சில பிரச்சனைகளின் ஊடாய் நாம் கடந்து செல்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செய்ய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்குங்க. அதே போலதான் அபிராமுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்று சொன்னால் அதே ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை இப்படியாவது வாசிக்கிறோம், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க, வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயம் வழிவிலகி போகிறதான நேரங்களில் காணப்படுகிறதுங்க. அப்படி வழிவிலகி போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்மளால் முழுவதுமாய் என்ன செய்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதே ஆபிரகாமுடைய ஆபிராமுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஆண்டவர் இனத்தை விடுன்னு சொல்லி சொன்னாரு, ஆனா இனத்தை விட கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் என்று சொல்லிங்க. கொண்டு போக பட்டால் அவள் விரும்பி போக கிடையாது. அவளுடைய வாழ்க்கை கொண்டு போகிற ஒரு அனுபவம், நம்மை யாரோ நடத்துகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்ம நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லது அதை விட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு அறகுறையாய் நம்ம கேள்விப்படுகிற வேளையில கர்த்தர் நம்மளை நடத்த முடியாது. உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும், உலகங்கள் நம்மை நடத்தி கொண்டு போகும். இந்த ஆபிராமுடைய மனைவியாய சாராய் விரும்பவே இல்லை, பார்வோனுடைய அரண்மனைக்கு போறதற்கு விரும்பவே இல்லை. ஆனாலும் அவள் என்ன செய்யப்பட்டாள், கொண்டு போகப்பட்டால் என்று செளிவாசனம் சொல்லுகிறதுங்க. இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகளில் அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேக நாட்கள் சொல்லி இருக்கலாம், அநேக நேரங்களில யோசித்து இருந்திருக்கிறோம் என்னவென்று சொன்னால், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான போராட்டங்கள், ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இந்த காரியத்தின விரும்பலையே, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு நான் விரும்பவே இல்லையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை யோசித்தீர்களே. நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறது, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியாத படிக்க ஏதோ ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு அதன் மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்காதவர்களாய் நீங்கள் இருக்கிறது நிமித்தமாக ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் உங்களாலே அனுபவிக்க முடியவில்லை. இந்த இடத்திலே அந்த ஸ்திரீயானவள் அதாவது சாரா என்பவள் அவள் போவதற்கு விருப்பமில்லை, ஆனால் கடினமாய் அதாவது கட்டாயமாய் விருப்பம் இல்லாமல் வேறொரு பாதைகளிலே அவர் செல்லுகிற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. இன்றைக்கும் நாமும் அப்படித்தான், ஆனால் அநேக சூழ்நிலைகளை ஏன் இந்த வழியில நம்ம போறோம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு, ஏன் எனக்கு மாத்திரம் இத்தனை பெரிய கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம், எனக்கு ஏன் ஏன் ஏன் ஏன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே கேள்வியோடு கூட நம்முடைய இருதயம் காணப்படுகிறது அல்லவா. கேள்வியோடு கூட எங்களுடைய இருதயம் நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் எப்படி செய்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நிதானித்து பார்க்கிறவர்களா நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே நம்ம கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத வழிகளிலே நாம் சில நேரங்களிலே பிசாசானவன் நம்மை கொண்டு போகிறவனாய் காணப்படுகிறான். அநேக நேரங்களில் நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறது என்று சொன்ன வார்த்தை
3: ஆண்டவரே கத்தாவே எமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே எமக்கு நன்றி நன்றி.
2: நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விரும்பாத இடங்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படியாமல் நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்கிற வேளையில நம்ம மனம் திரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்
4: மனம்
2: இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்க்கையில தேவன் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா ஆண்டவர் ஆபிராமுக்கு சொன்னான், நீ என்ன செய்ய, நான் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் இல்ல. அந்த வாக்கு தத்துவ வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது என்று சொல்லி ஆதி ஏசாயம் 55:10 நம்ம வாசிக்கிறோம், வானத்தில் இருக்கிற மாறியும் உறைந்த மலையும் எப்படி வானத்திலிருந்து இறங்குகிறதோ அது வானத்திலிருந்து இறங்கி வானத்துக்கு எப்படி திரும்பாம அது வந்து அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்குதோ அப்படின்னு சொன்ன வார்த்தை அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறதோ அது போல கர்த்தருடைய வார்த்தையும் என்னிடத்துக்கு வெறுமையா என்ன செய்யாது, திரும்பாது என்று சொல்லி வசனம் சொல்லுகுதுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு என்னன்னா நிச்சயமா நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்குவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, வெறுமையை போகாது அப்படிங்கிறதை நாம் அங்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அது போலதான் ஆண்டோருடைய ஆபிராமியோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்தா அந்த வாக்கு தத்துவம் தோல்வியில புரி முடிவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யவே மாட்டாருங்க, அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்து விட்டால் சில சூழ்நிலைகளிலே சில நேரங்களிலே ஆண்டவரே சில காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளில சில செப்பரேட்டா ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, உண்டாக்கி கொடுப்பார். அதே காரியம்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடைபெற்றது. என்னவென்று சொன்னால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றுக்கும் உனக்குள்ள என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் ஆபிராமுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் செய்வதற்கு சில சூழ்நிலைகளை ஆண்டவரே சில காரியங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்று சொன்னால், நாம் தெரிந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் 7 வசனம் சொல்லுகிறது, ஆபிராமுடைய மந்தைமைப்பிற்கும் லோத்துடைய மந்தைமைப்பிற்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று, அக்காலத்திலே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆபிராம் விட வேண்டியவைகளை விடாத நிமித்தமாக ஆண்டவரே சில காரியங்களிலே சில சூழ்நிலைகளே ஒரு சில நபரை நம்ம விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பாருங்க, செப்பரேட் பண்ண ஆரம்பிப்பார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருவேளை ஆண்டவர் சில நபர்களை உங்களை விட்டு மீட்கிறார் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யாதீங்க, மனவேதனை படாதீங்க, துக்கம் படாதீங்க, ஐயோ இவங்க எல்லாம் நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க, வேதனை படாதீங்க. ஏன் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுல அவர் ரொம்ப தீவிரமா என்ன செய்யறாருங்க இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப தீவிரமாய் ஆண்டவர் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் ஆபிராமுக்கு என்ன செய்தார், நீ விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே ஆபிராம் விடவில்லை என்பதை அறிந்து ஆண்டவரே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாருங்க, பிரிவினையை இந்த இடத்துல உண்டாக்குற வசனம். இப்ப நீங்க கேட்கல, ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குகிற தேவனா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சில நேரங்களில ஆண்டவர் என்ன செய்வா, பிரிவினைகளை உண்டாக்க வந்திருக்கு, வந்து பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொல்லி கத்துடைய வசனம் சொல்லுதுங்க. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் உடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில சூழ்நிலைகளில ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மளை செப்பரேட் பண்ணுகிறார். சில மனிதர்களை விட்டு, சில உறவுகளை விட்டு, சில நண்பர்களை விட்டு, சில இடங்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், நம்மளை செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறார். செப்பரேட் பண்றாரு அப்படின்னா, ஐயோ எல்லாரையும் என்ன விட்டுட்டு போறாங்களேன்னு சொல்லி ஒரு நாள் நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக சில உறவுகளை ஆண்டவர் உங்களை விட்டு என்ன செய்ய ஆரம்பிப்பார், பிரிக்க ஆரம்பிப்பார். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். ஆபிராமுடைய மந்தைமைப்பிற்கும் லோத்துடைய மந்தைமைப்பிற்கும் பிரிவினையை ஆண்டவர் உண்டாக்க ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார். என் மகனாய் ஆபிராம் என் வார்த்தைக்கு என்ன செய்வானா, முழுவதுமாய் கீழ்ப்படிவானா, தன் இனத்தை விடுவானா, தன் தேசத்தை விடுவானா, தன் தகப்பனுடைய வீடு வீட்டை விடுவானா என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் தேசத்தையே விட்டான், தகப்பனுடைய வீட்டை விட்டான், அந்த இனத்தை எப்ப விடுவான் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தா. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இந்த ஆபிராம் என்ன செய்ய மாட்டான், தன் இனத்தை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார், பிரிவினைகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு சில நபர்களை உங்களை விட்டு பிரித்தார் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ரொம்ப மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேர ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்ததானத வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் சிலரை நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், பிரிக்கிறார், நம்மை விட்டு என்ன செய்கிறார், தூரப்படுத்துகிறார். இன்னொரு அதே வசனம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமம் 13 அதிகாரத்திலே நம்ம வாசிக்க வேளையிலே 9 வசனம் இப்படியே சொல்லுகிறது, இந்த தேசமேலாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி யோசித்து பாருங்க. அப்படியே நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் நம்ம போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இணைப்பு என்ன செய்யாதுங்க, வராது. இணைப்பு என்ன செய்யாது, வராது. ரைட் சைடும் லெப்ட் சைடும் போனோம்னா எந்த அளவுக்கு நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளவு அந்த இடத்துல என்ன செய்ய ஆரம்பித்திடும், உண்டாக ஆரம்பித்திருங்க, உண்டாக ஆரம்பித்திரும். அது போலதான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுவதும் 100% நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டுமே என்று சொன்னால் விளக்க வேண்டியவைகளை நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணுங்க, விளக்கிவிட ஆரம்பிக்க வேண்டும். விளக்கிவிட ஆரம்பிக்கணும். தூரம் ஆண்டவர் ஆபிராமுக்கு விட்டுட்டு வாழ சொன்ன உடனே லோத்தை கூட்டிட்டு வந்தான். ஆனா இந்த இடத்துல நல்லா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், ஓ லோத்து என் கூட இருந்தா எனக்கு என்ன கிடையாது, ஒரு முழுமையான ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் லோத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஒருவேளை நீ வலதுபுறம் போனால் நான் என்ன செய்யறேன், இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போனேன், வலதும் இடதும் ஒன்றே ஒன்று ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, சந்திக்கவே சந்திக்காது. கிழக்கும் மேற்கும் போக போக போக போக பிரிவினை தான் அதிகமாய் உண்டாகுமே ஒழிய ஒரு சேர்ப்பு அந்த இடத்துல என்ன செய்யாதுங்க, வரவே வராது. ஆனால் பிரிவினையை உண்டாக்கும்படியாய் பிசாசு போராடி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தினதே காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதுங்க. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரிவினையை உண்டாக்கின வேலையிலே ஆபிராம் புரிந்து கொண்டான், ஓஹோ ஆண்டவர் எனத்தை என்ன செய்ய சொல்றாரு, விட சொல்றாரு, நான் எனத்தை இன்னும் விடாம வைத்திருந்திருக்கிறேனே என்று சொல்லி உணர்வு வந்த உடனே அவன் சொல்லிட்டான், என்ன செஞ்சிருப்பா, போயிடுப்பா, நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லு. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை ஒரு சில நபரை விட்டு பிரிவினைகள் வருகிறதா, ஒரு சில இடங்களை விட்டு ஆண்டவர் உங்களை வெளியே அனுப்புகிறாரா, சில ஒருவேளை நினைத்திருக்கலாம் இது என் சொந்த வீடு, இது என் சொந்த ஊரு, இது என் சொந்த தேசம், இது நான் சொந்த இடம், இங்கதான் நான் இருப்பேன்னு சொல்லி நீங்க பிடிவாதமா இருந்திருக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறது, ஆண்டவர் விட்டுட்டு வெளியே வான்னு சொன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, விட்டுட்டு வெளியே வந்துடணும். அப்படி நீங்க விட்டுட்டு வெளியே வருகிற வேளையில கத்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு லோத்து புரிந்து போனான், அதற்கு அப்புறமாகத்தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிக்கிறதுனா நிறைவேற ஆரம்பிக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பாக ஆதியாகமம் 15:1 இப்படியாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு கேடு உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுவது. இன்றைக்கு பிரிக்கப்பட வேண்டியவைகளை விட்டு விலகி வந்துட்டோன்னு சொன்னா ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய கேடகமாய் இருப்பார், மகா பெரிய பலனாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அதற்கு பின்பு அதற்கு 17 இப்படி 16 17 இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 போது என்று சொல்லி, ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி, உத்தமனாயிரு என்று சொல்லி. இன்றைக்கு நாம் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டுங்க. முதல் காரியம் விளக்க வேண்டியவைகளை நம்ம விட்டு விளக்குகிற வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் என்ன செய்யப்பட வேண்டும், நடக்க வேண்டும். உத்தமமாய் நம்ம நடக்கிற வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்ய கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. ஆண்டவர் ஆபிராம் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தான், உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்ய ஆரம்பித்தான், நடக்க ஆரம்பித்தான். அதற்கு பின்பதாக 18 கர்த்தர் ஆபிராமோடு என்ன செய்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேலையில 18:1 சொல்லுகிறது, மம்ரே சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேலையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ 3 புருஷர் அவனிடத்தில் எதிரே நின்றார்கள் என்று சொல்லிங்க. எதிரே நின்றார்கள் என்று சொல்லி நாம் விளக்க வேண்டியவைகளை விளக்குகிற வேலையில, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற நேரங்களில, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்பதில எந்த சந்தேகமுமே கிடையாது. அல்லேலூயா. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற வேலையில இது கூடார வாசல 3 புருஷர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், வருகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில 3 புருஷர்களும் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னார். அதாவது நான் என்னவென்று சொல்லுங்க, 3 புருஷர்கள் என்று சொன்னார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்து வந்து நம்மளை என்ன செய்ய

பதாக நம்ம உத்தமமாய் நடக்கிறோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக நேரங்களிலே நம்ம முழுவதுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா, அல்லது முழுமையாய் கர்த்தர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யாம இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் வாழ்க்கையில சொன்ன காரியத்துக்கு நான் அப்படியே நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன வார்த்தைக்கு நான் அப்படியே நான் செவிசாய்த்திருக்கிறேனா? அல்லது இன்னமும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று சொல்லி அவன் நம்மை நாம நிதானித்து பார்ப்போம். உங்களை நீங்களே கர்த்தருடைய வெளிச்சத்திலே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுது நிறைவேற்றினார் என்று சொன்னார், அவர் கர்த்தருக்கு முன்பதாக செய்த பொறுத்தனைகளை ஆண்டவருக்கு முன்பதாக செய்யாமல் போனான். கர்த்தர் அவனை பிரித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வெளியே பிரித்து கொண்டு வந்தான். ஆனால் லோத்தை அவன் கூட்டிக் கொண்டு வருகிற வெளியினுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இல்லை. அது நிமித்தமாக ஆண்டவரே சில பிரிவினைகளை கர்த்தர் உண்டாக்கினார். எதற்காக என்று சொன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்குள் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு செல்வதற்காக சில பிரிவினைகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். அப்படி பிரிவினைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி, ஓகே ஆண்டவர் நீங்க என்ன செஞ்சாலும் உங்க சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமே. நாட்கள் வருங்க, நாட்கள் வரும். ஆண்டவர் நமக்கு என்று ஒரு உற்பவ கால திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் ஒரு உற்பவ கால திட்டத்தை

கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை புகழ்வோம். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துல, கடந்த வாரங்கள் முழுவதும் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்து வருகிறோம், தேவன் எப்படியாப்பட்டவர், ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம், தீர்க்காயுசோடு வாழலாம், சமாதானமாக வாழலாம், உயர்வாக வாழலாம், மேன்மையாக வாழலாம். சரியா? ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால், அவருடைய குணங்களை அறிந்து கொண்டால், அவருடைய தன்மைகளை அறிந்து கொண்டால், அவருடைய இரக்கங்களை அறிந்து கொண்டால், அவருடைய அன்பை அறிந்து கொண்டால், அவைகளெல்லாம் ருசித்து ரசித்து நம்ம வாழ்வோமானால் இந்த உலகத்துல பாதுகாப்போடு வாழலாம், பராமரிப்போடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடும் ஐக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் பெருக்கத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை கட்டிக்கப்படுத்த. சரி, இன்றைக்கு ஒரு 10 காரியங்கள் தேவன் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவதாக, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து எப்படியாப்பட்ட தேவன், அன்பின் தேவன். ஒன்னு யோவான் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா! அன்பாக அல்ல, அன்பாகவே அப்படின்னு அந்த வே போடுறாங்க. அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3 அதிகாரம் 16 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பரண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. யார் அன்புக்கு? இயேசுவின் அன்புக்கு எல்லையே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். ஹல்லேலூயா! ஏனென்று சொன்னால், நமக்கு உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக நம்ம பெற்ற தாய் மரிக்க முடியாது. நம்முடைய தாய் ரத்தம் சிந்த முடியாது. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒருத்தருக்கு ஏ குறிப்பு, பி குறிப்பு, ஓ குறிப்புன்னு இருக்கு. அந்த குறிப்பின்படி ரத்தம் கிடைத்தால் தான் அவனை காப்பாத்த முடியும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கடா, போய் விலைக்கு வாங்கணும், ரத்தம் வாங்கணும், ரத்தம் வாங்கணும். யாராவது இறக்கப்பட்டு ஓசியா கொடுத்தா கிடைக்கும். ரத்த தானம் பண்றாங்க அநேகர். அவங்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்ப ரத்தத்தை விலைக்கு வாங்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கரங்களை தட்டிக்கிட்டு, 100 வயசு வரைக்கும் நீ உண்மையா வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, இயேசுவை போல வாழ்ந்தா, இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்தா, உனக்கு நான் கேரண்டி தாரேன், 100 வயசு வரைக்கும் வாழலாம், 120 வயசு வரைக்கும் வாழலாம். பாதியில சாக வேண்டிய அவசியம் கிடையாது. அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, பொய் பேசி, திருடி, ஏமாத்தி, பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தா பாதி வயசுல செத்து போவான். அப்படித்தான் சாவு வரும். ஏன் அகால மரணம் வருது? ஏன் 30 வயசுல சாகுறான், ஏன் 50 வயசுல சாகுறான், ஏன் 55 வயசுல சாகுறான்? அவனுடைய பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். நான் கேரண்டி தர்றேன், நீ இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வாழ்ந்தா, இயேசுக்காக வாழ்ந்தா, நீ உண்மையா வாழ்ந்தா, 100 வயசு வரைக்கும் நீ வாழலாம். 100 வயசு வரைக்கும் எப்படி வாழலாம்? 100 வயசு வரைக்கும் ஆனாலும் கம்பியூட்டர் வண்டி அவசியம் இல்ல. ஓடி போய் பஸ்ல ஏறலாம், ஓடி போய் ட்ரெயின்ல ஏறலாம், ஓடலாம், நடக்கலாம், சுகத்தை தருவார். அல்லேலூயா! காலே பின் ஒரு மனுஷன் இருக்கான் வேகத்துல, அவன் சொல்றான், 80 வயசுல ஜாச்சி சொல்றான், நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன், உண்மையா வாழ்ந்தேன், 40 வயசுல இருந்த பலன் 80 வயசுல இருக்கிறார். கரங்களை கட்டி கத்துறாங்க. அல்லேலூயா! உபாமம், உபாமம் கடைசி அதிகாரத்துல எழுதுறாரு. மோசை மரித்த போது அவன் கண் மங்கவில்லை, சரீரத்திலே பலன் குறுகவில்லை எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்வோம். ஏன்? கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழணும். ஏன்னா இங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அங்க ஒரு வாழ்க்கை, அவனை பிரியப்படுத்தி, இவனை பிரியப்படுத்தி, எவனையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை பிரியப்படுத்துங்க,
இயேசுவை பிரியப்படுத்துங்க. நீங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம், இயேசுக்காக வாழுங்க. அல்லேலூயா. வருமானம் வந்தாலும் சரி, வருமானம் வராம போனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாவிட்டாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், இயேசுக்காக வாழுகிற வாழ்க்கை. 100 வயசு வரைக்கும் வந்து வாழலாம், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே வராது. அல்லேலூயா. வந்தா என்ன சலதோஷம் வரும், இருமல் வரும். நான் இந்த மாடக்குளத்துக்கு நடந்து போகையில சாயந்தரம் நடந்து போவேன், ஒரு மெடிக்கல் இருக்கு, அது ஒரு பாய்கடை. இந்த சலதோஷம் வரும்போது, இருமல் வரும்போது, சலதோஷம் வரும்போது சில நேரம் தண்ணியை மாத்தி குடிப்போம், அப்ப சலதோஷம் வரும் அந்த மழை காலத்துல. அப்ப ஒரு நாள் மாத்திரை வாங்கிட்டேன், மாத்திரை வாங்கிட்டு போனேன், போட்டேன். அதுக்கப்புறம் மாத்திரையே வாங்கல, இது வரைக்கும் ஒரு 6 மாசம் ஆச்சு, நான் எந்த மாத்திரையும் வாங்கல. சலதோஷமும் கிடையாது, இருமலும் கிடையாது, சளி தொல்லையும் கிடையாது, எந்த சொல்லியும் கிடையாது, மாத்திரையா வாங்கறதில்ல. அதுல போகும்போது ஏன்னா ரோட்ல, மெயின் ரோட்ல, சார் சார் நல்லா இருக்கீங்களான், நல்லா இருக்கேன், என்ன இப்ப மாத்திரை வாங்கவே கடைக்கு வர்றது இல்லைன்றாரு. அப்ப அவன் என்ன நினைக்கிறா, தொடர்ந்து நோயில்தான் வாழணும்னு நினைக்கிறா மனுஷன் உலகம். அப்ப நான் சொன்னேன், எனக்கு எந்த வியாதியுமே கிடையாது சார், மாத்திரை வாங்கல, மாத்திரை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது சலதோஷம் வந்துச்சா அன்னைக்கு அதனால உங்களோட மாத்திரை வாங்கினேன் அப்படின்னு. அலையிலயா சொல்லுவோமா, அலையிலயா. ஏசி எல்லாரையும் அப்படித்தான் வாழ வைப்பாரு. இயேசுவை தேடுனா, நான் சொல்றேன், மருந்து நல்லது, மாத்திரை நல்லது, டாக்டர் நல்லது, ஆஸ்பத்திரி போறது தப்பு கிடையாது. ஆனால் இயேசுக்காக வாழும் போது அதுல இருந்து நம்மளை காப்பாத்துகிற தேவனாக இருக்கிறார், அதான் சத்தியம். அல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள், அதில் குணமாக்கப்படுவேன் அல்ல, குணமானீர்கள். என்னைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பாக என்னைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கே உங்க நோய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க பேய்கள் சிலுவையில முடிஞ்சு, உங்க தரித்திரம், கடன், ஏழ்மை எல்லாம் சிலுவையில முடிஞ்சு. அதுக்கப்புறம், அதற்கு பிறகு ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கடன், கிறிஸ்தவர்களுக்கு ஏன் வியாதி? இயேசுவை தேடல, உலகத்தை தேடுறாங்க, பணத்தை தேடுறாங்க, சொத்தை தேடுறான், இயேசுவை தேடுறது இல்ல. இயேசுவின் பேரை வச்சுக்கிட்டான், ஆபிரகாம்னு பேரை வச்சுக்கிட்டான், ஈசாக்குன்னு பேரை வச்சுக்கிட்டான், யாக்கோப்புன்னு பேரை வச்சுக்கிட்டான், சார்லஸ்ன்னு பேரை வச்சுக்கிட்டான். இப்படி பேரை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், ரியல் எஸ்டேட் பண்றான், புரோக்கர் பண்றான், ஊழியக்காரனே அதை பண்றான். ஊழியம்ன்ற பேர்ல பாஸ்டரே புரோக்கர் வேலை பண்ணுறாங்க. பாஸ்டர் சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறோம் சொல்றான், புரோக்கர் வேலை பார்க்கறான், ரியல் எஸ்டேட் வேலை பார்க்கறான், என்னென்னமோ வேலை பார்க்கறான். அல்ல இல்லையா. அப்ப இதுக்குத்தான் அவனுக்கு என்ன வருது, வியாதிகள் வருது, சாபம் வருது, கடன் வருது, தரித்திரங்கள் வருது, இதுதான் காரணம். ஆனா இயேசுவை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னா வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ மீதியை நீங்க சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை நன்மை குறைபடாது? ஒரு நன்மை கூட குறைபடாது. மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக ஓடணும், அதற்காக வாழணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இரண்டாவது, மன்னிக்கும் தேவனாக இருக்கிறார். மன்னிக்கும் தேவன். மார்க்கு 2:5 மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றார். மார்க்கு 2:5 எடுப்போம், எடுத்து வாசிப்போம் வசனத்தை. மார்க்கு 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய சாபத்தை எடுத்து போடுகிற தேவன், பாவத்தை மன்னித்து என்னடா, அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ரத்தத்தினால கழுவி பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் யோவான் 5:14 வாசிப்போம். யோவான் 5:14 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 5:14 வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சொத்தமானால் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அப்ப நமக்கு நோய் வர்றது காரணம் என்ன, பேய் வர்றது காரணம் என்ன, தரித்திர வீட்டுக்குள்ள வர்றது காரணம் என்ன, நம்முடைய பாவம் அநியாயம், அதை விட்டு விலகுங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஏசியா திருக்கதரிசி 44:22 ஏசியா திருக்கதரிசி 44:22 என்ன சொல்றது பார்ப்போம்.
44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். என்னிடத்தில் திரும்பு, பரவாயில்லை, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு அடிய பாச போச்சியும் நீ பாவம் செஞ்சுட்டா பாவத்தில் வந்து பரவாயில்லை என்றாரு. பரவாயில்லை, நீ என்னிடத்துல திரும்பு, உன்னை கார்மேகத்தை போல அகற்றுவேன், உன் பாவத்தை அகற்றி விடுவேன், மறுபடி உன்னை தேற்றுவேன், மறுபடி உன் தலையை நிமிர பண்ணுவேன், உயர்த்துவேன் சொல்றாரு. அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன், கைவிட மாட்டார். எபிரேயர் 8 புதிய ஏற்பாட்டுல எபிரேய ஆக்கியம் என்ன சொல்லுகிறான் பாருவோம். எபிரேயர் 8 திருப்பிக் கொள்ளுங்க. 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவர்களின் சாயலுக்கும் நிழலுக்கு ஒத்திருக்கிறது. அப்படியே மோசை கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையை மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். கவனம் இல்லைன்னா சாத்தான் வந்து நம்ம ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுவான். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ண பரம் வந்தார், பரிபூர்ணம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். 3 வழிகாட்டும் தேவன். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றார். சங்கீதம் என்ன சொல்றாரு? உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றார். சங்கீதம் 37 என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. கலங்கி தவிக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்து என்ன செய்யலாம்? எதிர்காலம் என்ன செய்யலாம்? ஒரு வேலை இல்லையே, ஒரு போதுமான வருமானம் இல்லை, கலங்குறீர்களா? உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்க. தோத்திரம் பண்ணுங்க, நல்லா தோத்திரம் பண்ணுங்க, புலம்பாதீங்க, கசந்து அழுகாதீங்க, தோத்திரம் பண்ணுங்க. அவர் வழியை உண்டாக்குவார். கற்பாறையில நீர் சுரக்க பண்ணுகிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானை பிரிய செய்து வழியை உண்டாக்குற தேவன், எரிகோ மதலை இடித்து தரைமட்டமாக்கி வழியை உண்டாக்குற தேவன், அவர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் ரத்தம் சிந்தி உங்களுக்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார், வாழ்வை உண்டாக்கி இருக்கிறார், செழிப்பை உண்டாக்கி இருக்கிறார், ஆசீர்வாதத்தை உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுதான் வழி. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று மெய்யான மேய்ச்சலை கண்டடைவான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் வழி, இயேசுதான் வழி. இயேசு வழியிலே நடத்தும் போது அவர் வழி நடத்துவார், பாதையை காட்டுவார், தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. அவர் வழிகாட்டும் தேவன். 4 விசாரிக்கும் தேவன். விசாரிக்கும் தேவன். 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது பாப்போம். 1 பேதுரு 5:8 வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதுக்கு மேல 7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன். என்னை விசாரிக்க யாருமே இல்லையா? என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? கவலையே விடாதீங்க. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவார், ஏந்துவார் சொல்லப்பட்டிருக்கு.
கைவிடாத தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற தேவன், விசாரிக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியம், கண்டிக்கிற தேவன். கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டிப்பார், பாவம் செய்தா கண்டித்து உணர்த்துவார். அத தேவன் கண்டிக்கும் போது சிச்சையினால கண்டிப்பார், உபத்திரவத்தினால கண்டிப்பார். அதனால உபத்திரவத்தை பார்த்து பயப்படக்கூடாது, சிச்சையை பார்த்து பயப்படக்கூடாது, எச்சரிக்கையை பார்த்து பயப்படக்கூடாது. கண்டிக்கும் போது, தேவன் கண்டிக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அவர் பாவத்தை குறித்தும், யோவான் 16:8, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அப்ப கண்டித்து உணர்த்தும் போது அந்த கண்டிப்பு எப்படி வரும்? ஒரு உபத்திரவமா இருக்கும், ஒரு பிரச்சனையா இருக்கும், யாராவது நம்மள சொந்தக்காரங்களே பகைப்பாங்க. இதெல்லாம் தேவன் கண்டிக்கிற அடையாளங்கள். என்னது? நல்ல நண்பன் நம்மளை பகைப்பான், கண்டிக்கிற அடையாளங்கள். நல்ல உதவி செய்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க, தேவனுடைய கண்டிப்பு. நல்லா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரதர் அவ்வளவுதான், இனிமேல எங்களால உதவி செஞ்சாது. கண்டிக்கிற தேவன், கண்டிப்பு, எச்சரிப்பு. நல்லா பழகிட்டு இருப்பான், நல்ல நண்பனா இருப்பான், அவன் நம்மளோட பகைச்சிருவான். இதுதான் தேவனுடைய கண்டிப்பு. உபத்திரமும், பசியா இருக்கும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும், தேவனுடைய கண்டிப்பு. ஆகார கோலை அவர் நிறுத்துவார், தடைகளை மாற்றுவார். நல்ல பைப்புல நல்ல தண்ணி வந்து இருக்கும், திடீர்னு தண்ணி வராம நின்று போகும், தேவனுடைய கண்டிப்பு. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, அவங்க வராம நின்றுவாங்க, அது தேவனுடைய கண்டிப்பு. அதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சு வரும். என்ன அவங்க அப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க அப்படி அவன் நினைக்க கூடாது, தேவனுடைய கண்டிப்பு. வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவன் சத்துருக்களும் சமாதானமாக வருவார்களாம். கரங்களை தண்ணி கர்த்தரம் கொடுத்துமா. அப்ப மறுபடியும் நம்மளை நல்லவர்களாய் மாற்றும் போது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது, நம்மளை விட்டு போனவர்கள் மறுபடியும் வருவார்கள். வராத தண்ணி மறுபடியும் வரும், நின்று போன ஆப்பரின் காணிக்கையெல்லாம் மறுபடியும் வரும், கொடுத்து உதவி செய்தவர்கள் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், மறுபடியும் நம்மிடத்து வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப எச்சரிப்பை, தேவ எச்சரிப்பு. என்ன தடையாயி போச்சு, திடீர்னு வேலை இல்லாம போச்சு, திடீர்னு வந்தவங்க எல்லாம் நின்றுட்டாங்க, கொடுத்தவங்க எல்லாம் நிறுத்தி விட்டாங்க. இதெல்லாம் அவங்களா நிறுத்தல, தேவன் பிறைக்கு போட்டிருக்கிறார். ஓ வழி, ஓ இருதயம் வேற பக்கம் போகுது, ஓ இருதயம் வலிவு வேற பக்கம் போகுது, விக்கிரக ஆராதனைக்கு போகுது. மனுஷனை பிரியப்படுத்த போற, அவனை பிரியப்படுத்த போற, அவங்களை பிரியப்படுத்த போற. அதனால தேவன் உனக்கு வந்த வருமானத்தின் வாசல்களை பூட்டுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 3:8, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடிக்கு என் வசனத்தை கைகொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை கட்டி கத்தரம் போட்டுவான். எப்ப வசனத்துக்காக வாழும் போது, வசனத்தின்படி வாழும் போது, யார் வந்தாலும் சரி, வராட்டியாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியாலும் சரி, எனக்கு எதுவுமே இல்லாம போனாலும் சரி, எனக்கு இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் எனக்கு வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், கண்டித்து உணர்த்துகிற தேவன். 6, சாந்தமுள்ள தேவன், சாந்தமுள்ள தேவன். அவர் அமைதி உள்ள தேவன், அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார், அமைதியா இருப்பார். 11, மத்தேயு 11 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11 என்ன சொல்றார் பாருங்க, உருக்கத்தோடு அழைக்கிறார். மத்தேயு 11:28-29 வரைக்கும் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை கிளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் உகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் உகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். அல்லவியா, சாந்தமா இருக்கிறேன், நான் சாந்தமா இருக்கிறேன். ஏன்ட்ட வாங்க, உங்க கஷ்டத்தை என் மேல வச்சு விட்டுருங்க, உங்க கடினத்தை என் மேல வச்சு விட்டுருங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நல்ல தூக்கம் தூங்குவீங்க, சுகத்தோடு இருப்பீங்க, நல்ல வேலை, இளைப்பாறுதலான வேலை. நல்ல ஒருத்தனுக்கு வேலைக்கு போனா கூட, தம்பி ஏன் அவசரப்படுற, பஸ் செய்யுண்டுவான், அவன் தான் நல்ல இடத்துல கொண்டு போவான்,
நம்ம வேலை முதலாளிக்கு பயந்து பயந்து வேலை செய்வோம், என்ன சொல்லிடுறாங்களோ எது சொல்லிடுறாங்களோ வேலையை விட்டு நிறுத்தோட அந்த முதலாளி பார்ப்பான், அந்த தம்பி ஏன் எப்படி அவசர அவசரமா இல்லை, மெதுவா அது ஓன் தோட்டம் மாதிரி ஓன் வீடு மாதிரி மெதுவா வேலை செய்ய, நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தண்ணி குடிச்சுக்க, நல்லா சாப்பிட்டுக்க, உடம்ப பாத்துக்க அப்படின்ற முதலாளிகிட்ட வேலையை கொண்டு போவார். இந்த உலகத்துல இருக்கிற முதலாளிகளை பார்க்கலாம், முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி, புத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் புத்திபதி, டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டர், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானர், ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் ஆராய்ச்சியை கொடுக்கிறவர், கலெக்டர்களுக்கெல்லாம் கலெக்டர், மந்திரிகளுக்கெல்லாம் மந்திரியா இருக்கிறவர், பிரதமருக்கெல்லாம் பிரதமரா இருக்கிறவர், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளியா இருக்கிற இயேசு, இயேசுவுக்காக வாழும் போது, இயேசுவுக்காக வேலை செய்யும் போது இளைப்பாறுதலான வேலையை கொடுப்பார், இளைப்பாறுதலான சமாதானத்தை கொடுப்பார், இளைப்பாறுதலான வாழ்வை கொடுப்பார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். சொல்லுங்க, இயேசு நல்ல தேவன், இயேசு நல்ல தேவன். நீங்க புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லையா, எனக்கு என்ன திறமைங்க இருக்கு, நான் என்ன படிச்சிருக்கிறேன், அடிக்கடி சாட்சியில சொல்லுவேன், 4ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நான் எங்க சாட்சி சொன்னாலும் இதை சாட்சியை சொல்லிடுவேன், எங்க செய்து கொடுக்க போனாலும் இதை சாட்சியை சொல்லுவேன். ஒரு முறை கடந்த சில வார வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் சாட்சியை முடிச்சோன்னு என்னிடத்துல வந்தார். பாஸ்டர், பெரிய பட்டதாரிகள் கூட, பிஏ படித்தவர்கள் கூட, பல வருஷங்கள் பிடிஹெச் பைபிள் காலேஜ் படித்தவங்க கூட, பைபிள் காலேஜ் புரொஃபஸர் கூட, பைபிளை திறக்காம இப்படி மணிக்கணக்கா வசனத்தை சொல்ல முடியாது, ஆனா நீங்க பைபிளையே திறக்காம ஒரு மணி நேரம் மழை பெஞ்சது மாதிரி பிரசங்கம் பண்றீங்க, வசனத்தை மனப்பாடமா சொல்றீங்க, யாரையுமே குற்றப்படுத்தாதபடிக்கு, யாரையும் குறை சொல்லாதபடிக்கு, ஒரு மணி நேரம் வசனமா உங்க வாயில வருது. அதனால இந்த புரொஃபசர், டாக்டர் பட்டம் வாங்கினவங்க, ரெவரண்ட், போதகர், பிசப்பு, இவங்களை பார்க்கலும் அதிகமான திறமை உங்கள்கிட்ட ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. இனிமேல் இந்த 4ஆம் கிளாஸ் படிச்சவன் சொல்லி வெளியில சொல்லாதீங்க பாஸ்டர், அது அசிங்கமான வார்த்தை அப்படின்றார். அல்ல இல்லையா, நான் சொன்னேன், எப்படியா பட்டவனை, எப்படியா பட்டவனாக உயர்த்துகிற தேவன் என்பதை மற்றவனுக்கு சொன்னாத்தானே தெரியும், சொன்னாத்தானே தெரியும். அல்லேலூயா. சாட்சியை மறைக்க கூடாது, அடிமட்டத்தை மறக்க கூடாது, ஆரம்பத்தை மறக்க கூடாது, அற்பமான ஆரம்பத்தை குழி தோண்டி புதைக்க கூடாது. அல்லேலூயா. ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே, அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரைப்படுத்துவோம். அல்லேலூயா. சாந்தமுள்ள தேவன். 7வது காரியம், பிரமிக்க செய்கிற தேவன், பிரமிக்க செய்கிற தேவன். லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா ஐந்து எடுப்போம், வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 5 எடுங்க, ஏன்னா வசனத்தை வாசிக்கணும். லூக்கா 5 9:10-2 வாசிக்கிறேன். 9:10-2 அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபேதேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பிரமித்தார்கள், ஒண்ணுமே இல்லை, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இரா முழுவதும் பிரயாசப்படுறாங்க, படகு வறுமையா இருக்கு, வாழ்க்கையில தோல்வி. ஆனா இயேசு வந்தார், கடல்ல மீனை பிடித்தார்கள், தள்ளி போடுங்கண்டாரு, ஆலோசனை கொடுத்தாரு. அதான் சொன்ன, வழி நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், இறங்குறவன் எத்தனையோ தொடர்ந்து பார்த்துட்டு வரோம்ல. இப்ப இவங்க வெறுமையா இருக்கும்போது இயேசு வந்தார், வழிகாட்டுறாரு, வலையை தள்ளி போடுப்பா, வழிகாட்டுறாரு, போதிக்கிறாரு, வலையை தள்ளி போடு, ஆலோசனை சொல்றாரு. ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு வலையை போட்டாங்க, இழுக்க முடியாத அளவுக்கு மீன், கரங்களை தட்டிக்கப்படுது. பிரியமான சகோதரி சகோதரிய, உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதா, தோத்து போனோம்ன்ற நிலையில இருக்கிறீங்களா,
உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க வறுமையா இருக்க, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒன்பதாவது மாசம் முடிஞ்சு பத்தாவது மாதத்துல பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வங்கி கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க போஸ்ட் ஆபீஸ் கணக்கு நிரம்பி இருக்கும், உங்க பைய நிரம்பி இருக்கும், உங்க வீடுல களஞ்சியங்கள் நிரம்பும். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுக்காக வாழ ஒரு பொறுத்தனை பண்ணுங்க, அர்ப்பணிங்க. நான் வாழ்ந்தா இப்படித்தான் வாழ்வேன், ஏனாதாரன்னு வாழ மாட்டேன், பெயர் பெயருக்கு வாழ மாட்டேன், மனுஷரை பிரியப்படுத்தி வாழ மாட்டேன். யாரு வர்றாங்க வரல அதை பத்தி கொள்ள, நான் இயேசுக்காக வாழுவேன். வாழுங்க, பிரமிக்கத்தக்க விதமா ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை பிரமிக்கத்தக்க விதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சாமு சான் இருக்கல்ல, படிப்பு வரல அப்படின்னு புலப்பிட்டு இருந்தான், இவன் காசு எடுத்துட்டு போய் சாப்பிட்றான்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சில் அவங்க ரெண்டு வரையும் வாலண்டியில் சேர்த்துக்கிட்டாங்களா, போன வாரத்துல இருந்து வாலண்டியா சேர்த்துக்கிட்டாங்க. சனிக்கிழமை மட்டும், சனிக்கிழமை ஷேர் போடுறது கூட்டுறது அதுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப அந்த வாலண்டியர் சேர்ந்தவன் பூராமே பெரிய பெரிய படிப்பு பெரிய பெரிய வேலையில இருப்பான் அந்த சர்ச்சு கட்டின காலத்துல இருந்து. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்களா, 200 ரூபாய்க்கு ஆர்டர் என்ன வேண்டாலும் ஆர்டர் பண்ணலாம், பிரியாணியோ சிக்கனோ கறியோ எது வேண்டாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அந்த ஷேர் பண்ணும்போது. அப்ப சாமுக்கு சொல்லிட்டாங்களா, அவங்க அப்பா என்ன வேண்டாம் நீ ஆர்டர் பண்ணிக்கிடா சாப்பிட, நல்லா பிரியாணி சிக்கன் சாப்பிடல, இப்ப பிரச்சனையே கிடையாது, அவன் காசு திருட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வேலை செஞ்சா ரெண்டு பேர் முழுச்சம்பளத்துக்கு கொடுத்தாங்க, அந்த ராஜபாண்டி ராஜகுமார்னு சொல்லி அவங்க வேலையை நிறுத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் செய்யற வேலைய சான் ஒரு ஆள் செஞ்சு விட்டானா, ஆபீஸ் ஸ்டாஃபே பூரா மரண்டாங்களாம். அவங்க இது கேமராவில் பார்த்துட்டு பிரமிச்சுட்டாங்களாம். எல்லாரும் ஒரு வாளியில தான் தண்ணி ஓடுவேன், குண்டேன் ரெண்டு வாளியில தண்ணி ஓடு வரானோ. அல்லேலூயா. இத கேமராவில பார்த்துட்டு ஆபீஸ் ஸ்டாஃப்களே மறந்து போனாங்களாம், ரெண்டு ஆள் செய்யற வேலையை வர. அப்ப தேவன் வந்து நம்மள பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது, படிக்கல இவன் சரி இல்லை இவன் ஒண்ணும் செய்யல, தேவன் எழுத்து கொள்ளுவான். அல்லேலூயா. பிள்ளைகள் வந்து தேவனுடைய பிள்ளைங்க, ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிள்ளைங்க, அது படிப்பை கர்த்தர் பார்த்துக்குருவார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் தருவார், திறமைகளை கர்த்தர் தருவார், வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவார். அதுல ஆரம்பத்துல இருந்து சர்ச்சில் சேர் போட்ட வாலிபர்கள் பூரா அவன் படிச்சு படிச்சு பெரிய ஆளுகள் ஆகி பெரிய பெரிய வேலையில இருக்கிறான். நீ கார்ல வர்றான், ஆராதனைக்கு கார்ல வர்றான். அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு அவனை கர்த்தர் உள்ள ஊழியத்துக்கள் திட்டம், ஊழியம் செய்யறதுதான், சபையை கூட்டுறது சேர் போடுறதெல்லாம் ஊழியம். இந்த சபை கட்டினதுல இருந்து பிள்ளைகள்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தங்குவாங்க, போவாங்க. ஒரு நாள் கூட ஒருத்தன் கூட இந்த சபையை கூட்டினது கிடையாது. ஆசீர்வாதம் எப்படி வரும், ஆசீர்வாதம் எப்படி வரும்? அப்ப அந்த ஊழியம் செய்யணும் கர்த்தருக்கு, ஊழியம் பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போட்டோம். எட்டாவது காரியம், மீதம் எடுக்க செய்கிற தேவன், அவர் பேர் இயேசு, கரங்களை தட்டி மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்க வறுமையா இருக்கலாம், இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது, இயேசுவை தேடும் போது, இயேசுக்காக வாழும் போது உங்க வாழ்க்கையில மீதம் இருக்கும், பணம் மீதம் இருக்கும், கடன் இருக்காது, வியாதி இருக்காது, வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, ஏழ்மை இருக்காது, தோல்வி இருக்காது, உங்க பணம் மருத்துவத்துக்கு போகாது, நீங்க சாப்பிட்டது போக மீதி உங்க போஸ்ட் ஆபீஸ் கணக்குல இருக்கும், வங்கி கணக்குல இருக்கும், உங்க பையில இருக்கும், உங்க வீட்டுல பீரவுல இருக்கும். மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் ஆறை திருப்புங்க, யோவான் 6 வசனத்தை வாசிங்க, வசனத்தை மைண்ட்ல ஏத்துங்க, ரீசார்ஜ் பண்றது மாதிரி வசனத்தை உங்க மண்டையில ஏத்துங்க. யோவான் 6 வசனம் 12-13, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் அவருடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5-5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளாலே 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், மீதம் எடுக்கிற ஆசீர்வாதம், குறைவுகளை நிறைவாக்குற தேவன், பலப்படுத்துகிற தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், ஒரு குறையில்லாமல் ஆக்குவார். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார், மகிமையிலும் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை பொறுத்தோம். அவர் நிரம்பி வழியை செய்கிற தேவன், மீதம் எடுக்க செய்கிற மீதம் இருக்கும். உங்க வீட்டுல சாப்பாடு மீதம் இருக்கிறத போல பணம் மிச்சம் இருக்கும், என்ன செய்வேன் ஏது செய்வார்னு கவலை இல்லை.
அதுதான் சீட்டு கடன்லாம் முறிப்பார். சீட்டு கடன், பண்டு கடன், தவணை கடன், குழு கடன் எல்லாம் நாசமா போச்சு. அல்லேலூயா, மிதிக்கிறேன் தரித்திர பிசாசுகள். சீட்டு கடனை ஏசுப நாமத்துல மிதித்து நிராகரிக்கிற, பண்டு கடனை ஏசுப நாமத்துல சபித்து நிராகரிக்கிற தரித்திர பிசாச்சு, குழுக்கடை, தவணை கடை, வட்டி கடை, எந்த கடன்கள ஆவியை ஏசுப நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குறேன். சொல்லணும், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். பிசாசு கடன்கார, வட்டி கடன் ஒரு பிசாச்சு, தவணை கடை ஒரு பிசாச்சு, குழுக்கடை ஒரு பிசாச்சு, பண்டு கடை ஒரு பிசாச்சு, சீட்டு கடை ஒரு பிசாச்சு. இந்த பிசாச்சை இயேசுவ நாமத்துல நிராகரிக்கிற. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பள அவன் விட்டு ஓடி போவான். யாக்கோப்பு 4:7. அல்லேலூயா. இப்ப கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன்களை கட்டி கட்டணும் பொறுத்துங்க. அல்லேலூயா. எவன்டே போய் கை கட்டி நிக்காத வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, கடனே இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஏன் தூக்கம் வரல? தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த கடன் என்ன செய்வேன், இந்த கடன் என்ன செய்வேன், அதை எப்படி கட்டுறது? கடன் இருந்தா தூக்கம் வராது, அதுதான் ஒரு பெரிய வியாதி. சும்மா இல்லை, தூக்கமே வரலையா? கடன் இல்லாம இருந்து பாருங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் வாங்கி பழகக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் போஷிப்பார். சாப்பாட்டுக்கு, சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் கடை வாங்க கூடாது. சங்கீதம் 37:25 தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனுமா இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளனுமா இருந்தேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக அலைந்து திரிவதில்லை. பிரியாணி சாப்பாடு அவர் கொடுப்பார். பிரியாணி சாப்பாடு யாரு கொடுக்கிறது? இயேசு கொடுப்பார். பிரியாணி சாப்பிடுறீங்கல்ல, யாரு கொடுக்கறது? நீங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சாப்பிடுறீங்க, நீங்க சாப்பிடு. இயேசு கொடுக்கிறார். சிக்கன் யாரு கொடுக்கறது? இயேசு கொடுக்கிறாரு. அதை சம்பாதிக்க எங்களுக்கு பலன் எப்படி தராரு? இயேசு கொடுக்கிறார். இயேசுக்காக கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சாப்பாடு கொடுக்கிற இயேசு, பிரியாணி கொடுக்கிற இயேசு, மீன் கொடுக்கிற இயேசு, 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்க செய்கிற இயேசு, அவர் உயிரோடு இருக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா. மீதம் எடுக்கிற இயேசு. 9 முக்கியமான வசனம், தீர்க்காயசை பெருக பண்ணுகிற தேவன். தீர்க்காயசை பெருக பண்ணுறார். இப்பதான் அந்த சங்கீதத்துக்கு வருவோம். உபாமம் 34. உபாமம் 34:7. மோசை மரிக்கிற போது 120 வயதா இருந்தான், அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 120 வயசு வரைக்கும் மோசை மரித்தார். சங்கீதம் 90 அவனே சொல்றான், 70 வயசுல செத்து போவேன், அல்லது கர்த்தருடைய கிருபையினால 80 வயசுல செத்து போவோம்னு சொல்லி 90 சங்கத்தை அவனே சவம் பண்றான், அவனே அறிக்கை எழுதுறான் 90 சங்கத்துல. ஆனா 70 வயசுல, 80 வயசுல செத்து போவோம்னு சொன்னவன 120 வயசு வரைக்கும் வச்சிருந்தார். கரங்களை தெரிய கர்த்தர், ஏன்? கர்த்தருடைய கிருபை. அவன் கர்த்தருக்காக வாழ்ந்ததுனால, அவன் கர்த்தருக்காக ஓடினதுனால, அவன் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணதுனால. அல்லேலூயா. தீர்க்காயசை பெருக பண்ணிடுவான். சங்கீதம் 13 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 13 எடுங்க. சங்கீதம் 13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 4-5 வசனங்கள். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அவன் என்னை மேற்கொள்ள முடியாது, சத்ரு என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்றாரு. சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பார்ப்போம். சங்கீதம் 92:15 என்ன சொல்லுது பார்ப்போம். 92:15 என்ன சொல்றாரு? அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஸ்தியும் பசுமயமா இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏதா சொன்ன, 80 வயசு ஆனாலும் நடக்க முடியும், ஓட முடியும், ஓடி போய் பஸ்ல இருந்து கம்பு உண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வயசான தள்ளாடிட்டு கம்புண்டுவார்ல, இந்த கம்புன்ற நிலைமையே நமக்கு வராது. ஆமென் சொல்லுவோமா. முதிர் வயதிலும் பசுமையா இருப்பேன்னு வேதம் சொல்லுகிறது.
92:10 சங்கே 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவர். அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேக முகங்களை முறித்து தீர்க்காட்சியை பெருக பண்ணும். ஆமீன் சொல்லுவோமா? ஏசையா 46 எடுத்துக்கொள்வோம். ஏசையா தீர்க்கதரிசி 46:46 46:3-4 யாக்கோப்பின் சந்ததியாரே சொல்றாரு, யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கரங்களை தட்டி கத்தணும். தாயின் வயிற்றுக்குள்ள, நீங்க வயிற்றுக்குள்ள இருந்த போது, வயிற்றுக்குள்ள இருந்தபோது நீங்க சாமு வந்து ஆஸ்பத்திரியில பறக்கும் போது நாங்க வந்து நல்லபடியா பறக்கணும்னு அழுதோம். நல்லபடியா பறக்கணும், எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அழுதோம். ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பிரசவத்துக்கும் அழுதுருக்கும், அவன் ஜானுக்கு அந்த மாதிரி அழுதும். ஆனா ஆஸ்பத்திரியில இருந்துகிட்டு இவன் பிறக்கும் போது ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வரிசையா அந்த ஒரு வருஷம் இருக்கணும், இந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படி வந்தா. அப்ப இப்ப வந்து இவனும் பொம்பளை பிள்ளைய பிறந்திருந்தா அடுத்த என்ன இருக்கும், அவன் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஆம்பளை வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னும் வருஷம் வச்சாகும். அப்ப ஆம்பளை பிள்ளைய பிறந்தா அதோட ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லி, ஆண்டவரே எப்படி ஆயிலும் பிறக்கிறது, ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு நைட் எல்லாம் டேபிள்ல உட்காந்து அழுதும் ஆஸ்பத்திரியில. இவன் ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டான் அல்ல இல்லையா, புரியுதா? அப்ப ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்ம விரும்புகிறத அவர் செய்வார் அல்ல இல்லையா. ஆம்பளை பிள்ளை தேவனுமே ஆம்பளை பிள்ளை தருவார், பொம்பளை பிள்ளை வேணா பொம்பளை பிள்ளை தருவார், எதை கேட்டால் அவர் தருவார் அல்ல இல்லையா. அப்ப ஏசாயா 46:3 உங்க தாயின் கருவில் இருக்கும் போது உன்னை தாங்கினேன், பிறக்க போதும் தாங்கினேன், வாலிபனா இருக்கும் போதும் தாங்கினேன், முதிர் வயதிலும் உன்னை தாங்குவேன், நரை மதிலானாலும் உன்னை தாங்குவோம், நீ பசுமையும் புஷ்டிமா இருப்பாய். எப்படி? அவருக்கு செவி கொடுத்தால், அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால். எப்படி வாழ்ந்தால்? அப்படி கிடையாதுங்க, தயவு செய்து மனம் திரும்பிக்கங்க, தயவு செய்து உங்களை புரிஞ்சுக்கங்க, பிரசங்கத்தை கேட்டு அசட்ட பண்ணாதீங்க. வாரந்தோறும் வசனத்தை தேடுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தை பாடுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. செல்லுல யூடியூப்ல செய்திகளை கேளுங்க, ஒரு சாய்ஸ் மேரி செய்தியை கேளுங்க, இந்த மாதிரி நல்ல பிரசங்கிகளை செய்திகளை கேளுங்க அல்ல இல்லையா. நான் சொல்றேன், யூடியூப்ல செய்தி கேட்டா நல்ல செய்தியை கேட்கணும் அல்ல இல்லையா. கண்ட செய்திகள்லாம் கேட்க கூடாது, கண்ட ஊழியக்காரன் செய்தியெல்லாம் கேட்டா கெட்டு போவா. நல்ல செய்தியை கேளு, நல்ல செய்திகளை பார்த்து நம்ம மன திரும்பும்படி ஆசீர்வதிக்கும்படி பிரயோஜனமான வேதத்தை பதித்து பகுத்து உண்மையாய் போதிக்கிறவருடைய செய்தியை கேளுங்க அல்லேலூயா. அப்ப பலனடைவீர்கள், உயிரடைவீர்கள். கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது அல்லேலூயா. கடைசியாக மரணம் வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். எப்ப வரைக்கும்? மரணம் வரைக்கும், முதிர் வயதானாலும் மரணம் வரைக்கும். சங்கீதம், சங்கீதம் 48 சங்கீதம் 48 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 48 பக்கம் 699-48 சங்கீதம் 48 14 வசனம், கடைசி வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். மரணம் வரைக்கும் நடத்துவார், அவர் கைவிடாத தேவன். இன்னொரு 2 வசனத்தை வாசிப்போம். 118 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் நம்மளை மரணம் வரைக்கும் நடத்துறா, நாம என்ன செய்யணும், என்ன செய்யணும் அவர் சொல்லப்படுது. 118 சங்கீதம் 118 எடுத்துக்கொள்ள, பக்கம் 745 17-18 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும்
என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தண்டனைகள் வந்தது, ஆனா சாக விடாம வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கும்பிடுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பத்து காரியங்களை நீங்க நினைவுல கொள்ளுங்க. இந்த பத்து காரியங்களை தியானிங்க, மறுபடியும் தியானிங்க. அன்புள்ள தேவன், மன்னிக்கும் தேவன், வழிகாட்டும் தேவன், விசாரிக்கும் தேவன், கண்டிக்கும் தேவன், சாந்தமுள்ள தேவன், பிரமிக்க செய்கிற தேவன், மீதம் எடுக்கிற செய்ய தேவன், தீர்க்காட்சியை பெருக பண்ணுகிற தேவன், மரணம் வரைக்கும் நம்ம நடத்துகிற தேவன், பத்து காரியங்களை தேவன் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, இரவும் பகலும் வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி தேடி தேடி வாசிங்க. நான் சொல்றேன், எந்த நண்பனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பணத்துக்கு அடிமையாயிராதீங்க, மனிதர்களுக்கு அடிமையாயிருங்க. நீங்க ஒரே ஒரு நபருக்கு தான் நீ அடிமை. இயேசுவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். இயேசு சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், ஒருவனுக்கும் அடிமை இல்லை. வசனத்துக்கு அடிமையாங்க. இரவும் பகல் வேதத்தை வாசிங்க, வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. அவங்க டிவி பார்க்கும்போது, யூடியூப் பார்க்கும்போது அவங்களை ரொம்ப கண்டனமா பேசாதீங்க, கடிந்து கொண்டு பேசாதீங்க. அவங்க அன்பா பேசி அவங்க இருதயத்தை, அவங்க கவனத்தை கர்த்தருடைய வசனத்து பக்கம் திருப்புங்க. அன்பா திருப்பி வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லிக் கொடுங்க. அவர்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எழுந்திருங்க, ஜெபிக்க போறோம். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தகப்பனே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சபை கூடி வருதலை நீராண்டவர் செய்த சனங்களை கொண்டு வந்திரே. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்களுக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் குழுவாக கூட்டமாக கூடி, இந்த சிறு மந்தையாக கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீர் செய்த கிருபைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தினீரே, உம்மை நன்றி அப்பா. பத்து காரியங்கள், நீர் எப்படியாப்பட்டவர் என்று உம்முடைய குணங்களை அறிந்து கொள்ள செய்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் அன்புள்ளவர் இருக்கிறவரே உமக்கு தோத்திரம். எங்கள் மேல் தயவா இருக்கிறவர் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் சபையின் மேல் கவனம் வைத்திருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையில கவனம் வைத்திருக்கிறீர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். எங்கள் மேல் இரக்கமா இருக்கிற தேவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம், உடைய அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துறோம், உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம், உடைய குணங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு கை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றை அருள்வது நிச்சயம் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல், எங்கள் சபையின் மேல் விசுவாச மக்களை நேசிக்கிறீர். கர்த்தாவே, இந்த சபையை சுற்றில் இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்களுக்காய் நன்றி. கூட்டம் கூட்டமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட போறார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுகிறீர், உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஒரு மிகப்பெரிய சபையை நீர் கட்டப்போகிறீர், அதற்காய் நன்றி. நீர் கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி. நீர் கொடுத்த நல்வாழ்வுக்காய் நன்றி. நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், விசுவாச மக்களுக்காய் நன்றி செலுத்துறோம். எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை கடந்து போறதுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்காய் நன்றி. கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி ஆளும்படி என்னை கிருபையினால் நிரப்புனவரே, மக்கள் நன்றி. பரிசுத்த அக்னினால் நிரப்பி இருக்கிறவனுக்கு நன்றி. பரிசுத்த அவருடைய அக்னி அளவில்லாமல் கருத்துல ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. கிருபையின் ஆவி ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. உடைய வல்லமை ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பத்தி எரிய வேண்டும் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. 1, 30, 60, 100, 1000 பெருக பண்ணுகிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சின்னவன், ஆயிரமும் பெரியவன், பலத்த சாதி மாவான், கர்த்தராகிய நான் இவைகளை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்லி இருக்கிறீர். உடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி உமக்கு நன்றி. உடைய வார்த்தை அனுப்பி எங்களை சுகமாக்குறீர், அழிவுக்கு தப்பு வைக்கிறீர். இயேசுவே மக்க நன்றி, இயேசுவே மக்க நன்றி, இயேசுவே மக்க நன்றி. உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே.
சபை மக்களை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். முதியோர்களை இயேசுவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்களை கூட்டி சேர்க்கிறவரை மக்க நன்றி. கர்த்தாவே, மக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற மாண்டவரே, கிராமங்களுக்காக ஜெபிக்கிற மாண்டவரே, கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட போறதற்காக நன்றி. நற்செய்தி ஊழியர்களுக்காய் நன்றி. கர்த்தாவே, மக்க ஸ்தோத்திர ஜெப ஊழியர்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, வீட்டு கூட்டங்களுக்காய் நன்றி செலுத்துற மாண்டவரே. கர்த்தாவே, சீசர்களை எழுப்புகிறீர். கர்த்தாவே, அக்னியை போடுகிறீர். உமக்கு நன்றி. ஆடியோ வாயிலாக செய்தியை கேட்கிற மக்களை நீர் தொடுவீராக. ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய குணங்களை அறிந்து கொள்ள வெளிப்பாடுகளை தருவீராக. கர்த்தாவே, மக்கள் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி அபிஷேகத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி வார்த்தைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துகிறீர், அதற்காய் நன்றி. இப்படி வார்த்தையை மகிமைப்படுத்த நேருமக்க நன்றி. எங்கள் ஜபங்களுக்கு நேர் பதில் கொடுத்திருமக்க நன்றி. எல்லா துதி கணம் மைமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சுரமா இருக்கிற இயேசுப நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. என் முழுவுள்ளமையோட பரிசுநாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட அன்பும் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட ஆடியோ வாயிலாக செய்தியை கேட்கிற எல்லா மக்களோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் தங்கி இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும்

0: స్తోత్ర. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. కర్తర్ తమ్మె ఉంగల్ ఆశీర్వదిపార్. సమాధానத்தோடு போய் வர கடவோம். God bless you, God bless you, God bless you.
1: Recording stopped. Recording in progress.
2: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 14th of September 2026, and the topic for today is Let Your Light So Shine. The opening scripture is taken from Matthew 5 verses 14 to 16. You are the light of the world. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. Jesus said that you are the light of the world. Light doesn't argue with darkness. It simply shines. This means when you're kind, loving and truthful, you bring God's light to others. Your light shines through your words and actions. When you help someone, tell the truth, forgive, or talk about Jesus, you are shining. The Bible says, a city set on a hill cannot be hidden. Matthew 5 verse 14. So always let your light shine. The Bible also says, arise, shine, for thy light is come. In Isaiah 60 verse 1. Let others see Christ in you by the way you live every day. Hallelujah. Let's look into another scripture from Isaiah 60 verses 1 to 3. Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. And the Gentiles shall come to thy light, and kings to the brightness of thy rising. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear precious Father, thank you for making me a shining light in my world. Through me, others see your love and come to know you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5:14-16 பார்ப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். வெளிச்சம் இருளோடு சண்டையிடுவதில்லை, அது வெறுமனே பிரகாசிக்கிறது. அதுபோல நீங்கள் அன்பாகவும் இரக்கமாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ளும் போது மற்றவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்தை காட்டுகிறீர்கள். உங்கள் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது, உண்மையை பேசும் போது, மற்றவர்களை மன்னிக்கும் போது, அல்லது இயேசுவை பற்றி அவர்களிடம் சொல்லும் போது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதாகம மத்தேயு 5:14 சொல்கிறது. ஆகையால் எப்போதும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். மேலும் வேதாகமம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று இசை 60:1 சொல்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும் விதத்தின் மூலம் மற்றவர்கள் உங்களில் கிறிஸ்துவை காணட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். இசையா 60:1-3. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஜாதிகள் உன் வெளிச்சத்துக்கும் ராஜாக்கள் உன் உதயத்தின் பிரகாசத்துக்கும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பும் அருமையுமான பிதாவே, என் உலகத்தில் என்னை பிரகாசிக்கும் வெளிச்சமாக்கியதற்காக உமக்கு நன்றி. என் மூலமாக மற்றவர்கள் உம்முடைய அன்பை கண்டு உம்மை அறிந்து கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். God bless you all. See you tomorrow.

ஆமீன் ஆமீன். இன்று 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 14ஆம் தேதி ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்கு செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் புதிய வாரத்தையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி தருவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தருகிற வசனம், சங்கீதம் 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே நாளை ஒப்புவிப்போம், அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 20, எசேக்கியல் 10, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவார் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ வார்த்தை நற்சிந்தனை தேவனுடன் ஒரு நிமிடம் வாக்கு தத்துவம் இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை அபிஷேக ஆராதனையிலே இணையப் போகிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்துவார். ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடும் வழி நடத்துவார். அந்த அதனாலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். எடுத்து வருகிற ஊழியரையும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற சகோதரி டௌலி அவர்கள் அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். சிவ ஊழியர் சகோதரி சுஜாதா ஆனந்தராய் அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அபிஷேக ஆராதனையிலே வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருக்கு கூட வழி நடத்துவாராக.

0: ஆமென். இந்த வேளையிலும் அவருக்கும் வரவேற்போம். புதிய வாரத்தின் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரீஸ்லோட்டம்மா,
1: மனதவுடையவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிற தேவனை பாராட்டா. தேவனுடைய ஆவியானவர்னால் தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. கல்லான எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களாக மாற்றப்படுகிறதுக்காக சூத்திரம். நன்றி ராஜா, தேங்க்யூ. ஹாலேலூயா. நம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்கள் பாதைக்கு ஆண்டவரே நீர் வழியாயிரும் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு சத்தியமாயிரும், எங்களுக்கு ஜீவனாயிரும் ஆண்டவரே, எங்களுக்கு உயிராயிரும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்முடைய உறவாயிரும் ஆண்டவரே, எங்களுடைய உணர்வுகளை ஆளும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களும் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் கரத்திலே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. 3 யோவான்லே சொல்லப்படுகிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லி அங்கே யோவான் அந்த நிருபத்தில் எழுதுகின்றபடியில இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆத்துமாவிலே சித்தம் செய்கின்ற காரியம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மனது சிந்திக்கின்ற திறன் இருக்கின்றது. லூயா, வில் பவர் இருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, உணர்ச்சி என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் அப்படின்னா இந்த உணர்ச்சி இந்த ஆத்துமாவிலே மிகவும் முக்கிய பங்கை வகிக்கிறது. அது சிந்தனை இன்னொரு காரியம். நாங்கள் இதை சிந்திக்கிறோமோ அது அந்த சிந்தனை அங்கே உணர்வுகளை ஆண்டு கொள்கிறது. இதை நாங்கள் சிந்திக்கிறோமோ, நல்ல சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கின்ற வழியிலே எங்களுடைய உணர்வுகள் நல்லா இருக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனையிலே தாக்கம் இருக்குமாக இருந்தால், பயம் இருக்குமாக இருந்தால், அந்த பயமான வார்த்தைகள் அந்த சிந்தனைகளிலே இருக்குமாக இருந்தால், அந்த உணர்ச்சிகளிலே அது வெளிப்படும் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், அந்த உணர்வுகளிலே வெளிப்படும் போது இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்ல முடியுமா? அன்புலத்துக்கு விளக்கி சொல்கிறேன். அந்த உணர்வுகள் அங்கே சரியான விதத்தில் இருக்குமாக தான் அது சரீரத்திலே ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அந்த உணர்வுகள் சரியான விதத்தில் இல்லை என்று சொல்லிச்சினால் அது சரீரத்தை பாதிக்கும். சரீரத்தின் வழியாக அந்த ஃபீலிங்ஸ் வெளியில வரும். ஹல்லேலூயா. கோபமாய் வரும், ஆத்திரமாய் வரும், அல்லது அன்பாய் வரும், அரவணைப்பாய் வரும். ஆனால் அப்படின்னா எங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் எப்பொழுதும் நல்ல தீனியை போட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், உதாரணமாக நம்முடைய தேசத்திலே இந்த ஆடுகள் எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட நல்லா கொழுத்து போயிருக்கும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்கள், ஹல்லேலூயா, தேவனை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயங்கள், அவர் நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். ஒருவேளை நாங்கள் போகின்ற பாதைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனாலும் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு வழிகாட்டுவர், என் பிள்ளைகளை ஆதரிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமாக இருந்தால் அதுதான் நம்முடைய உணர்வுகளின் வழியாக அது வெளிப்படும் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. பயம் இல்லாமல் இருக்கும். ஆனப்படின்னா இந்த நாளிலே கூட நம்முடைய ஆத்துமாவை நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் உயர்த்துவோம். தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்திலே நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
2: அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், என் துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன் எந்துவனே என் இயேசுவேன் உம்மையே நேசிக்கிறேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் துதிபாடுவேன் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் துதிபாடுவேன் துதிபாடுவேன் எந்துவனே என் இயேசுவேன் உம்மையே நேசிக்கிறேன் உலகமெல்லாம் மாயையா உம்மன் போன்றே போதுமையா உலகமெல்லாம் மாயையா உம்மன் போன்றே போதுமையா போதுமையா எந்துவனே என் இயேசுவேன் உம்மையே நேசிக்கிறேன் படுக்கையிலும் நினைக்கின்றேன் ராஜாமத்தில் தியானிக்கின்றேன் படுக்கையிலும் நினைக்கின்றேன் ராஜாமத்தில் தியானிக்கின்றேன் தியானிக்கின்றேன் எந்துவனே என் இயேசுவேன் உம்மையே நேசிக்கிறேன் ஹலிலூயாம் ஹலிலூயாம் தேவனே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் ஆண்டவரே எங்கள் மூலம் வெளிப்படும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே ஆண்டவரே உடைய சித்தம் எங்கள் மூலம் வெளிப்படப்படுமா செபிக்கிறேன் நன்மையும் பிரியவுமான சித்தம் அப்பா ராஜா என் தகப்பனே பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே உம்முடைய நாமம் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுவதாக மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே வருவதாக உம்முடைய சித்தம் ஐயா ஆண்டவரே பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே அது செய்யப்படுவதாக தகப்பனே ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பிரியமோ அது பிரியமில்லையோ என்பது பொருட்டல்ல ராஜா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யும்படி கேட்கிறோம் ராஜா ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா இன்றைக்கு வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே தேவனே எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஹாலேலூயா ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா தகப்பனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா ஹாலேலூயா உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன் உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன் ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன் வாயை திறந்து சொல்லுங்கள் ஆண்டவரே நான் உண்மைத்தான் நம்புகிறேன் அப்பா என் சூழ்நிலையிலே உண்மை நம்புகிறேன் நீர் என்னை கைவிடாத தேவன் என்னை விட்டு விடாத தேவன் என் தலையை உயர்த்துகிற தேவன் ஹாலேலூயா ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் ஹாலேலூயா அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் அனைத்தீரே நன்றி ஐயா அன்பிற்காய் ஏங்கி நின்றேன் அனைத்தீரே நன்றி ஐயா மனிதர் அன்பு மாறிப்போகும் மாறாதென்று முந்தன் அன்பு மனிதர் அன்பு மாறிப்போகும் மாறா அன்பு உமது அன்பு உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன் ஐயா என் ஆண்டவரே அப்பா பிதாவே நீரே என்னுடைய தகப்பன் அப்பா ராஜா தகப்பனே ஆண்டவரே அந்த பாவியான கிட்டகுமாரன் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போயினும் கூட ஆண்டவரே அவன் திரும்பி வந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே அவனை அணைத்து கொண்டீரே முத்தம் செய்தீரே அவனுக்கு ஆண்டவரே தேவனே கரத்திலே மோதிரம் என்கிற அதிகாரத்தை கொடுத்திரப்பா ஆண்டவரே நல்ல விருந்த படுத்திரப்பா நீர் நல்ல தகப்பன் அப்பா ராஜா தகப்பனாய தேவனே ஆண்டவரே நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவர் அப்பா ராஜா ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களை விட்டு விலக்கி விடுகிறவர் ஆண்டவரே திரும்பவும் ஒரு போதும் பாவம் செய்யாத இருதயத்தை எங்களுக்கு தருகிறவரப்பா. எங்களை வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தானப்பா. அப்பா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ராஜா. ஹாலே லூயா. ஆண்டவரே உண்மை நம்புகிறோம் தகப்பன், உண்மை விசுவாசிக்கிறோம் ஐயா. உங்களுடைய அன்பு பெரியதப்பா ராஜா தேவனே, அது வானத்தை விட பெரியதப்பா, பூமி ஆகாயத்தை விட பெரியதப்பா ராஜா. அந்த ஆண்டவரே அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறியும்படி எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. திக்கெட்டு இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. திக்கெட்டு இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். என் மீது கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். அப்பா இப்பொழுது உம்மிடத்திலே நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை தாரும், என் குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனையை தாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, என் திருச்சபைக்கு வேண்டிய ஆலோசனையை தாரும் ஐயா. என் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் ஆகிய தேவனே உடைய கரம் என்மேல் இருக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை சுத்தமாக்கும் அப்பொழுது சுத்தமாவோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே எங்களை சுகமாக்கும் அப்பொழுது நாங்கள் சுகமாவோம் ஆண்டவரே. எங்களை விடுதலையாக்கும் நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம் ஆண்டவரே. அப்பா இரக்கம் உள்ள தேவனே, அப்பா உடைய கரத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வையும் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் சந்ததி மேல் உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. எந்த தகப்பனையும் துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோமே நம்புகிறோமே நம்புகிறோமே நம்புகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. பாவியாய் வாழ்ந்தேனே பாசக்கரம் நீட்டினரே. பாவியாய் வாழ்ந்தேனே பாசக்கரம் நீட்டினரே. சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தமாய் மாற்றினிரே. சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை பரிசுத்தமாய் மாற்றினிரே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. பேதையாய் நான் அலைந்தேன் கண்டீரே நன்றி ஐயா. நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரேன். நானும் உம்மை அறியவில்லை என்னை தேடி வந்தீரேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரே. ஆதரவாய் வந்தீரே கரம் நடத்தி சென்றீரேம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா, சோத்தரிக்கிறேன் ஐயா. தகப்பனாய தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன் தகப்பனே. இரக்கங்களின் தேவனே அப்பா, உம்முடைய அன்பு பெரியதப்பா ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியதப்பா ராஜா. எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியதா அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை பாராச்சா. நீர் எங்களுக்கு அப்பா தகப்பனே, தகப்பன் அப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல எப்பொழுதும் எங்களுக்கு இறங்குற தெய்வம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களுடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா எங்கள் தாழ்பால்களை பிளப்படுத்தி எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை எங்கள் சந்ததிகளை ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீரப்பா, நடத்துகிறீர்க்காக சூத்திரம். இருளின் அதிகாரத்தில் நின்று எங்கள் பிள்ளைகளை எங்கள் சபைகளை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிறபடியார் சூத்திரம் ஐயா. நாங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லை அப்பா ராஜா. சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆபிரகாமை மீட்டு கொண்ட தேவன் ஹாலே லூய, எங்களையும் ஆண்டவரே மீட்டு கொண்டீர் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே முக்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா. ஹாலே லூயா. ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவன் எங்கள் பேரில் எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் சபைகளிலே வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவரே, யோபுவையும் அவனை சுற்றி வேலியெடுத்து பாதுகாத்தது போல் எங்களையும் அங்களை சுற்றி ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை சுற்றி, எங்கள் வருங்காலங்களை சுற்றி ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் வேலியெடுத்து பாதுகாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா ராஜா. தகப்பனே, மை துதிக்கிறேன் ஐயா ராஜா. ஹலிலுயா. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம், யெகோவா ரூபாம். ஹலிலுயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. நிறே யெகோவா தேவனப்பா, எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கோ ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலுயா. நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபாம். நீரே நீரே நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம். நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா. நீரே நீரே நீரே யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மாம். ஹல்லேலூயா. யெகோவா சாலோம்னு சொன்னால் தேவன் நம்முடைய சமாதானமாயிருக்கிறார். யெகோவா சம்மான்னு சொல்லுனா தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். யெகோவா ரூபான்னு சொன்னா தேவன் எங்களுடைய நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் யோவான் 10 சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்நாடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவராகிய தேவனே, உடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபதாரும் அப்பா ராஜா. அநேக சத்தங்கள் இந்த சிந்தனைகளிலே வந்து மோதுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே, அந்த சித்தங்களை, அந்த சத்தத்தை தவிர்க்கவும், உம்முடைய சத்தம் மட்டும் எங்களுடைய ஆண்டவரே ஆத்மாவிலே கேட்கவும், எங்கள் மனதிலே கேட்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருப தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவர் நீரே யெகோவா தேவன், கண்மலையை பிளந்து தண்ணீரை தந்தவர் நீரே யெகோவா தேவன். உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. உம் நாமம் அதிசயம், உம் நாமம் அற்புதம், உம் நாமம் மகத்துவமே. நீரே யெகோவா தேவன்,

0: யெகோவா தேவன், யெகோவா சாலோம், யெகோவா சம்மான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உபாகமம் 28 சொல்லியிருக்கிறீர், நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று. ஹல்லேலூயா. நீங்க பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வெளியிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா ராஜா. எங்கள் கற்பத்தின் கனியும் கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே, அப்பா தேவனே, எங்கள் களஞ்சியங்களிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. எதிரி ஒரு வழியா வந்த ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லியிருக்கிறீங்கள ஐயா ராஜா. ஆண்டவர் ஆகிய தகப்பனையுமே துதிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்தில ஐயா மழை பெய்கிறதப்பா, நாங்களோ கடன் வாங்குறது இல்லையா, அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, இந்த நேரத்திலே யார் யார் வியாதியஸ்தர்களாயிருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய கரத்தை வையும் ஐயா. தகப்பனே ராஜா, அல்ஃபிரட் என்கிற சகோதரன் மேல் ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுவீராக ராஜா. தகப்பனே ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆனன்கிற சகோதரி மேல் உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. அப்பா, அந்த அல்சைமர் ஆண்டவரே வியாதியிலிருந்து அந்த மகளுக்கு விடுதலை தரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. சரீரத்திலே சுகபிரன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படி செவிக்கிறேன் கத்தாவே. தடைகள் நீங்கி போகணுமா செவிக்கிறேன் கத்தாவே. முக்க சூத்திரம். அதே போல ஐயா ராஜா, அல்சைமர் ஆண்டவரே வியாதியிலிருந்து ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே அகால மரணங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, ஹார்ட் அட்டாக்கிலிருந்து ஜனங்களை நீங்க விடுவிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே நம்முடைய இலங்கை தேசத்தை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய கரத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, அந்த ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே தேவனே இலங்கை தேசம் முழுவதும் நடந்து திரிகிறோம் ஐயா, ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யாழ்ப்பாணத்திலிருந்து ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தை எடுத்து தெளித்து கொண்டே வருகிறோம் ஐயா. ஆண்டவரே யாழ்ப்பாணத்திலிருந்து ஆண்டவரே அப்பா ராஜா, முல்லைத்தீவு, வவுனியா பகுதிகள், கிளிநொச்சி பகுதிகள், மாங்குளம் பகுதிகள் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, அனுராதபுரத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, தகப்பெரிய கீழ் மாகாணங்கள், மேல் மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள் ஆண்டவரே தேவனே எல்லா இடங்களிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, சத்துடைய வல்லமைகளை முறிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை நேசிக்கின்ற இருதயத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம். நீர் யார் என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்கிற இருதயத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. என் ஆவியானவரே அந்த இடத்துல அசவாடும் ஐயா ஆண்டவரே. பூமியானது ஆண்டவரே ஒரே குழப்பமா இருந்ததப்பா, ஒழுங்கின்மையா இருந்ததப்பா, அந்த இடத்திலே கூட ஆவியானவரே நீர் அசவாடி நீர் ஆண்டவரே தேவனே, தகப்பனே பூமியை ஆண்டவரே மறுபடியும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தீரப்பா. அதே போல இலங்கை தேசத்திலே ஆவியானவரை நடமாட விடுமா செவிக்கிறோம். என் ஆவியானவரே இலங்கை தேசத்தை திருப்பி தரும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்தில் ஐயா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஒப்பு தருகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஜனங்கள், எங்கள் சொந்த ஜனங்கள், எங்கள் நண்பர்கள் ஆண்டவரே, நாங்கள் இருந்து வந்த ஆண்டவர் ஊர் மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. என் தகப்பனாகிய தேவனே, இந்த வேளையிலும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவை நான் கொன்று ஆண்டவரே அவர்களை ஒப்புரவாக்கினீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, வழிநடத்துவீராக ராஜா. ஆண்டவரே இந்த டெரின் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே, ட்ரம்மோடும் அவரோடு கூட இருக்கிற அந்த ஆலோசனைக்காரர்கள், ஆண்டவரே தேவனே, தகப்பனே ஐயா, அந்த செகண்ட் பிரைம் மினிஸ்டர் வாயினோடும் நீர் இடைப்பட விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆலோசனைக்காரர்கள் அதிகம் இருந்தா சுகம் உண்டாகும் சொல்லப்படுகிறது ராஜா. அதே போல இந்த கனடா தேசத்து அதிபதிக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஐயா, தேசத்தை வழிநடத்த ஞானத்தை கொடும் ஐயா. ஆண்டவரே, வேதத்திலே ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறப்பா ராஜா, பிரபுக்கள் ஆண்டவரே தேவனே, அப்பா ஆண்டவராகிய தேவனே, அப்பா அப்பா ராஜா, பிரபுக்கள் ஆண்டவரே அப்பா, கீழே நடந்து போகிறார்கள், மற்றவர்கள் குதிரை மேல் போகிறார்கள் சொல்லப்படுகிறது அப்பா. அப்படியான ஒரு நிலை வேண்டாம் ஆண்டவரே அப்பா. இந்த கனடியன் குடிமக்களுக்கு, இந்த கனடாவிலே பிறந்த சந்ததி சந்ததியாய் பிறந்த ஆண்டவரே, பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே அப்பா, சந்ததிக்கு ஆண்டவரே தேவனே ஆசீர்வாதம் வேணும் ஐயா, அவர்கள் உண்மையை அறிய வேணும் ஐயா. அவர்கள் கட்டின ஆலயத்தை பாரும் ஆண்டவரே, யூரோப் தேசங்களிலே பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்களை பாரும் ஆண்டவரே அப்பா. பிதாவே உமக்கு சோத்திரம், தாவீது ஆண்டவரே தேவனே உமக்காக ஆலயத்தை கட்டினான் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்கள் உமக்காக ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் அப்பா. இந்த யூரோப் தேசங்களிலும், இந்த கனடா தேசங்கள், அமெரிக்கா தேசங்களிலே ஐயா உமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய சந்ததி ஆண்டவரே தேவனே. அப்பத்துக்காக இறந்து திரியக்கூடாது அப்பா, வேலை இல்லாமல் இருக்க கூடாது ஆண்டவரே அப்பா. இந்த சந்ததிகளுக்கு வேலைகளை கொடும் ஐயா ஆண்டவரே, இந்த போத மருந்துகளிலிருந்து இந்த ஜனங்களை விடுவியுமா ஆண்டவரே அப்பா. இந்த தேசத்து அரசாங்கத்தோடு இடைப்படும் ஐயா, வரிகளை வீணாய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வீணாக்காதபடி ஆண்டவரே அப்பா பிதாவே, நல்ல திட்டங்களுக்கு, நல்ல வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு உருவாக்குற சக்தியை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, நம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம், எங்களை இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே மீண்டுமா நம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக உம்மை நினைக்கின்ற நினைப்பு இந்த நாள் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் இயேசு நாமத்தினால், ஆமேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய முறிவை கட்டி அதனுடைய அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹாலேலூயா. ஆண்டவரே நம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. நீர்தான் ஒவ்வொருவருடைய அடிக்காயங்களை குணமாக்குற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய முறிவையும் குணமாக்குற தேவனப்பா. நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் இணைந்து ஜெபங்களோடு, துதிகளோடு, வேத வார்த்தைகளோடு, பாடல்களோடு வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் சாமி கூட இருந்து குடும்பத்தாரோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய வார ஆசீர்வாதங்கள், புதிய நாள் ஆசீர்வாதங்கள் உங்களோடு தங்குவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து காலை வேளையிலே அபிஷேகம் ஆராதனை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் குடும்பத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள்
2: Recording in progress.
1: இந்த வேளையில் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக, கனேடிய, அமெரிக்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள, ஆசீர்வதிக்க, நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே வேளையிலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒருவருடன் தங்குவதாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமேன். மகிமையின் தேவனை, மகிமையின் தேவனை மகிமைப்படுத்த இணைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் செய்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். ஒவ்வொரு ஊழியங்களிலும், ஒவ்வொரு சிறு சிறு ஊழியங்களிலும் உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையில் இந்த ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க, ஆசீர்வாதத்தை மட்டுமே நீங்கள் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி அந்த ஆசீர்வாதங்களுக்காக மற்றவர்களுக்காக ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கவங்களை கர்த்தர் காண்கிறார், வரவேற்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 20, Ezekiel 10, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து Luke 6 என்று நாங்கள் பதிவு செய்தவங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதே வேளையில் ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம், இந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூடாக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். காலை வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி செசிலியம்மா லண்டன் UKலிருந்தும், சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. புதிய நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கும் ஆசீர்வதித்து தருவாராக, ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இந்த ஊழியர் சௌரி ஜனத்தை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம். அவர் மீதியான ஜபங்களுக்கூடாக தொகுத்து வழங்குவார். ஆமென். உங்களுக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ.
0: தங்க வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களுடைய அவரோடும் கூட இருப்பாராக. தங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் நீதிமொழிகள் 10:20-21 அங்கு நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துமாக்கனுடைய மனம் அற்ப வெள்ளியும் பொறாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமானினுடைய உதடுகள் அநேகரை போசிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த நீதிமான் என்றால் யார் என்றால் தேவனுடைய நீதியை பெற்றவன் தான் அந்த நீதிமான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவனுடைய நாவிலே அங்கு சுத்தம் இருக்கிறது என்பதை வேதம் அங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த சுத்தம் எல்லா எப்படியா இருக்கும் என்றால் அநேகரை பூசிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனுடைய நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால் நாங்கள் இன்றைய நாட்களிலே நாங்கள் அதற்காக பயன்படக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஏனென்றால் துன்மாக்கத்தை செய்து கொண்டு இருக்கிற இடத்திலே அங்கு சங்கீதம் 1:10 துன்மாக்கர் இருக்கிற இடத்திலும் பாவிகள் நிற்கிற வழியிலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் என்ன வரும் என்றால் அங்கு கர்த்தருடைய சாபம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அதிக எல்லாருக்குள்ளும் அறிக்க வேண்டும், லட்சமாய் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிறரை ஏமாற்றுவதும் பொய் சொல்லுவதும் அங்கு கள்ள கணக்குகள் திருட்டு தன்மைகள் இன்றைக்கு கூடிவிட்டதை கூடிக்கொண்டே போகிறது. ஆனா இது சாபத்தை கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்திய நாட்களிலே யார் யாரை எல்லாம் ஏமாற்ற முடியுமோ அவைகளை எல்லாம் நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாங்களுடைய நாவுகளை நாங்கள் எப்படியாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய ஆவி ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறது. அந்த ரட்சிப்பினால் எங்களுக்குள்ளே அந்த எங்கள் ஆத்துமாவிலே ஒரு விடுதலை இருக்கிறது. சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் எங்களுடைய ஆத்துமாவிலே விடுதலை உண்டாகும். அந்த விடுதலை எங்கள் சரீரத்திலே மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கும். ஏனென்றால் இந்த ஆவி ஆத்துமா சரீரம் ஆதாம் வீட்டிலே அங்கு எங்கள் பிதா வீட்டிலே அங்கு சாபத்துக்கு உள்பட்டது. இதில இருந்து விடுதலையாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால் தான் நாங்கள் ஆவியிலே கிரிய ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறோம். ஆவியிலே நாங்கள் ரட்சிப்பை பெற்று ஆத்மாவிலே நாங்கள் விடுதலை அடைந்து சரீரத்திலே வருங்காலத்திலே நாட்கள் முடிகிற காலத்திலே மறுரூபப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று அல்ல, ரட்சிக்கப்படுகிறோம், பட்டு கொண்டிருக்கிறோம். எதில் என்றால் நாங்கள் ஆத்மாவில தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும், எங்களுடைய ஆத்மாவில நாங்கள் என்ன செய்யறோம், எங்க போறோம், எங்க வாரம் எல்லாமே எங்களுடைய ஆத்மாவுக்கு தெரியும். நான் சரியா இருக்கிறேனா, பிள்ளையா இருக்கிறேனா என்று கூட எங்களுடைய ஆத்மாதான் இன்றைக்கு அலவாஞ்சு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும், எல்லா ஆலயத்துல கூட அல்லது வெளி இடத்துல கூட இன்றைக்கு எங்களுடைய ஆத்மா அலவாகிறது. ஆகவே இந்த அலவாகிறதுனால நாங்க சாபத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. ஏனென்றால் எங்களோட சரீரம் வருங்காலத்திலே அங்கு மறுரூபப்பட வேண்டும். இந்த ஆத்மா விடுதலை அடைஞ்சாத்தான் அங்காலே மறுரூபத்துக்கு நாங்க கடந்து செல்லலாம். ஏனென்ற ஆவியிலே மாற்றம், ஆத்மாவிலே மாற்றம், சரீரத்திலும் மாற்றம், இந்த மூன்றையும் அங்கு அவர் இழந்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கு எங்களை துப்புரவாக்கி இருக்கிறார். நாங்கள் பாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தராமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீங்க துன்மாக்கர் வாழ்கிற அந்த வாழ்க்கையில இருந்து அவர்கள் மாற்றம் அடைய வேண்டும். பாவிகள் அந்த பாவத்தின் வழியில நின்று விடாதபடி அங்கு பரியாசக்காரர் அங்கு உட்கார்ற இடத்துல எந்த நீதிமானுக்கும் இடம் இல்லாதபடி கர்த்தராமே இந்த நீதிமானை காக்க வேண்டும். அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் ஆலயங்கள்ல வாயின் வார்த்தையினால் அநேகர் அங்கு தங்களுக்கு கொடுத்த மகிமையை இழந்து கொண்டு போகிறாரு. இந்த காரியத்துக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, அந்த துன்மார்க்க பாதையில மனிதர்கள் நடக்காதபடி விசேடமாக சபைக்கு போகிற ஒவ்வொருவரும் நீதிமான் வாழ்வில இயேசுவை போன்ற ஒரு வாழ்வில வாழ இந்த கடைசி காலத்துல நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் இயேசுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீ ஒரு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிறு இந்த புற பெருமைகள், நீதிமான்களுக்கு இடையில இருக்கிற பெருமைகள் எல்லாம் அகற்றிவிட்டு நீ ஊழியம் செய்ய வந்தீர், ஊழியம் கொள்ள வரவில்லை. அதே போல ஒவ்வொருவரும் தாழ்மைப்பட்டு இயேசு மரணபரியந்த தாழ்மைப்பட்டவராக வாழ்ந்தது போல ஒவ்வொரு நீதிமானும் தாழ்மை உள்ளவர்களாக வாழ்ந்து உம்மை போன்று அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க நீ கிருபை செய்வீராக. தேவனுடைய பிரியம் துன்மார்க்கன் அழிந்து போவதில்லை, துன்மார்க்கம் மனம் திரும்பி தேவனிடத்துல வருவதல்லவோ பிரியம். துன்மார்க்கத்துல தொடர்ந்து வாழும் பொழுது பிசாசு அவனை இழுத்து அந்த நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அந்த துன்மார்க்கனும் வாழ வேண்டிய வாழ்வை பிசாசு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, உண்மை அறியாத காலத்துல நாங்களும் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம், எங்களை நீர் இழுத்து கொண்டீரே. உம்முடைய ரத்தத்தினால கழுவி கண்மலை மேல நிறுத்தினீரே. அதே போல ஒவ்வொரு துன்மார்க்கர்களும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி நீதிமானாக மாற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும், இளைஞர்களுக்காகவும், ஒவ்வொரு யுவதிகளுக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். துன்மார்க்கம் பிசாசனுடைய சாசனுடைய கிரிகைகளாக இருக்கிறது. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், எல்லாரிலையும் அன்பு கூறுகிற தேவன், ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருகிறார், என்னை அவருடைய ராஜ்யத்துல சேர்ப்பார் என்ற ஒரு உறுதியோடு வாழ ஒவ்வொரு துன்மார்க்கருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அது நீதிமான்கள் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேலை ஆட்களோ குறைவு அறுபடியோ மிகுதி என்று சொல்லி இருக்கிறதே என்று பல விதமான நாடுகள் இயேசுவை அறியாத பிரதேசங்கள் அதிகமாக இருக்கிறது. நீர் எங்களுடைய இந்த கடைசி காலத்துல வேலை செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நீர் பொறுமையோடு ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நேடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த காலங்களில் ஒவ்வொரு துன்பாட்டத்தில வாழுகிற மக்களும் பாவத்தை வெறுத்து பாவம் பொல்லாதது சாபம் பொல்லாதது ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து நீதிமான்களாக மாற்றி எப்படி நீர் சவுலை பவுலாக மாற்றி வழி நடத்தினீரோ உமக்காக அவன் ஓடினானோ அவன் இந்த துன்மார்க்க பாதையில இருந்து இயேசு நீர் இடப்பட்ட பொழுது அவன் மாறினது போல ஒவ்வொரு துன்மார்க்கர்களும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு உம்முடைய ஊழியத்தை செய்ய இந்த கடைசி காலத்துல உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடையும் இரக்கத்தை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சங்கம் ரேடியோ நடத்திவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இன்னும் அதிகமாக பல மக்கள் நீதிமான்களாக மாற கிருப செய்வீராக துன்மார்க்கத்தில் இருந்து விடுபடுவார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மன மகனுக்காக மகளுக்காக ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த ரேடியோ கூட அங்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த தீமையான துன்மார்க்கம் உள்ள ஒவ்வொரு மக்களையும் சன்மார்க்கமாக நீதிமானாக மாற்றி வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்களை பரலோகத்திலே இருந்து பார்க்கிறது

0: மனந்து நம்பி ஒவ்வொருவரும் இயேசுதான் இந்த உலகத்தில ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து இயேசுவிடத்தில தனிமையில இருந்து நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் இரத்தத்தை மடித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வர இருக்கிறார். அவர் வரும் பொழுது நான் நீதிமானாக இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக மாறி உம்முடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட, நீர் வரும் பொழுது உண்மையோடு முத்தமத்தோடு உங்களுடைய ஆத்மா சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் கருதிரையற்றதாக பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களை மாற்றி மோடு எடுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஷா. கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் ஊழியங்கள்ல விருத்தி உண்டாக கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் சுயிதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சுயிதா, சுயாதா, பிரைஸ்
2: லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: ஆமீன். நீதிமான்களின் நாவில தேவனுடைய நீதி வெளிப்பட வேணும் என்று சொல்லியும் அந்த வெளிப்படுற நீதி அநேகரை போஷிக்க வேணும். இந்த நாட்கள்ல சபைகள்ல மக்கள் அநேகரை போஷிக்க கூடியதாய், அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடியதாய் நீதிமான்களின் நாவுகள் இருக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி கோடான கோடி நன்றி தகப்பனே. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் நேச தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளை, இரவு வேளை என்று எங்கெங்கெல்லாம் கூடி எங்கள் உறவுகளோடு ஆண்டவரே ஒருமித்து வாசம் செய்ய இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. இந்த சங்கம வானொலியூடாக இணைந்திருக்கின்ற என் அன்பான உறவுகள் ஒவ்வொருவர் மீதும் சுவாமி உம்முடைய கிருபை இருப்பதாக. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க ஆண்டவரே செவிசாய்த்து பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. மறுபடியும் எங்களுக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளை நிறைவாக ஆசீர்வதியுங்க. இன்றைய நாளில் நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. விசேஷமாக ஆண்டவரே என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் நாவு, எங்களுடைய நாவு ஆண்டவரே, நாவு எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேணும் தகப்பனே. துதித்தலும் சபித்தலையும் நீங்க வெறுக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்கள் தேவனே எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அனலாக இருப்பதில்லை, ஆனாலும் குளிராகவும் இருப்பதில்லை. ஆனாலும் தேவனே நீங்கள் உம்முடைய நாவில இருந்து எடுத்து போட்டுடுவீங்க தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாட்டில இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சுவாமி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நிரம்பி ஆண்டவரே உம்மை துதிக்கிற நாவுகளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய நாவுகளை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இந்த நாவு ஆண்டவரே எங்கள் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடும் சுவாமி. இந்த நாவு எப்பொழுதும் உம்மை துதிக்கிற நாவாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. தூய ஆவியானவரே எங்களுடைய எல்லா அவயவங்களிலும் விட விசேஷித்தது இந்த நாவுதான் தகப்பனே. உம்மை துதிக்கிறதும் நாங்கள் இந்த நாவினால உம்மிடத்தில் வேண்டுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே அழகாக அழகாக நீங்க ரசிப்பதும் இந்த நாவினூடாகத்தானப்பா எங்கள் குரல்களை கேட்கின்றீர்கள். எத்தனை எத்தனை ஆத்துமாக்கள் சுவாமி ஒவ்வொருதரும் ஆண்டவரே பரிசுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நாவை காத்து கொள்ள வேண்டும். சத்ருவானவன் இந்த நாவினூடாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் திருடிக்கொண்டே இருக்கிறான் தகப்பனே. வழியோரங்களில் விதைக்கப்பட்ட விதை போன்று, முச்செடிகளில் விதைக்கப்பட்ட விதை போன்று, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை போன்று தேவனே இந்த சத்துருவானவன் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இந்த நாவினூடாக எங்கள் வார்த்தைகளை ஆண்டவரே எடுத்து போடுகின்றான். பிதாவே, எங்கள் ஒவ்வொருத்தருடைய சரீரங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. துதித்தலும் சபித்தலும் எங்கள் இருதயத்தில் ஒரே ஊற்றுக்கண்ணாக புறப்படாதபடி எங்கள் நாவை தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய இரத்தத்தினால எங்கள் நாவை தூய்மைப்படுத்துங்க. எல்லோர் மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் கனிகளை அன்பை ஆண்டவரே மற்றவர்கள் மீது நாங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற காயங்களுக்கு ஏற்ற மருந்தை நாங்கள் எங்கள் நாவினூடாக பேசி உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தில இருந்து பிரித்தெடுக்க உம்முடைய தூய கரம் ஒவ்வொருத்தர் மீதும் இருப்பதாக சுவாமி. எங்களுடைய ஆண்டவரே பலப்படுத்துங்க. உம்முடைய புது புது கிருபையினால ஆண்டவரே நிரம்பி வழிய செய்யுங்க சுவாமி. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை. மரணம் சூழ்ந்த வேளையிலும் நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை. எங்களை நீர் நினைத்தீர், எங்களை யோசித்தீர் தகப்பனே. இந்த பாவத்தில இருந்து மீட்பதற்காக எங்களை நேசித்தீர் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனித குலங்களும் உம்முடைய கரத்தில ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானால் ஆண்டவரே சுத்தப்படுத்தும். பிதாவே, சத்ருவானவன் போடுகிற தீய வார்த்தைகளை எங்கள் நாவினூடாக பேசி விடாதபடி எங்கள் நாவுகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாவுக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்களை பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும். பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் அன்பான உறவுகளோடு இணைந்து தகப்பனே இந்த இடத்தில் விண்ணப்பம் வைத்ததையும் ஆண்டவரே நீ வைக்க போகின்றவர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க. இந்த இணைப்பை நடாத்துகின்ற தலைமைத்துவத்தையும் ஆண்டவரே இந்த ஊழியர்களையும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியுங்க தகப்பனே. இந்த இணையதளத்தில் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ எங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புதுப்பித்து பலன் அடைய இயேசப்பா உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இணைப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனியும் ஆண்டவரே தொடர்ந்தும் வழி நடத்துங்க. ஆண்டவரே எங்கள் நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக நிறைவாக எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்க வேண்டும் என்று இயேசப்பா இந்த நேரத்திலும் சங்கம வானொலியில் இணைந்திருக்கிறவர்களையும் இந்த உலகத்தில் இருப்பவர்களையும் சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் இயேசப்பா உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே பொறுப்படுங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தரங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
3: நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரின்,
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கனடா அமெரிக்காக்காக ஜெபம் பண்ணுங்கள். பொருளாதார காரியங்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். அமெரிக்கா ஜனாதிபதிக்காகவும் அவருடைய குழுக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே அவர்களோடு கூட்டு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய வாரத்துக்கா புதிய நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்களை பாதுகாத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அமெரிக்கா கனடா அப்படியான கர்த்தாவே தேசங்களை எல்லாம் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் தலைவர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி பிதாவே, சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த கெட்ட சிந்தனைகளும் வராத படிக்கு தேவன் நீங்க அவர்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதி நேர்மையாய் கர்த்தாவே ஆட்சி நடத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே விருப்பமில்லாத அருவறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசங்கள் முழுவதுமாய் உடைய ரட்சிப்புக்களாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்திலே அநேக சுயசேசரும் மிஷனரிகளை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே, அந்த அமெரிக்கா தேசம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே. அப்படி இல்லாத படிக்கு கர்த்தாவே அந்த தேசத்தை தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவருக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க தகப்பனே. நல்ல ஆலோசனைகளை தேவன் அவருக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய சுயத்தினால் எடுக்கிற கர்த்தாவே எந்த காரியங்களும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருக்காத படிக்கு கர்த்தாவே உம்மிடத்திலே ஜெபித்து கேட்டு கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களையும் செய்யத்தக்கதான கிருபையை அவருக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகளை கேட்கிறவராக அவரை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர் முதல் மந்திரிமார் வரை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியுள்ள ஆட்சி நடத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா இருக்கிறதான கர்த்தாவே அற்பிற்பான காரியங்கள் ஆண்டவரே. சுவாமி உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஓரின சேர்க்கை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விபச்சாரங்கள் கர்த்தாவே அப்படியாய் கர்த்தாவே அந்த ஜனங்கள் அப்பா உண்மை மறுதளித்து போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனை. பின்மாற்றத்திலே போய் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தைகளை அனுப்பி அவர்களை ரட்சிப்புக்களாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே இருக்கிற எல்லா தேசத்தின் தலைவர்களும் உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை காண முடியாத படிக்கு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாத படிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கேட்கத்தக்கதான கர்த்தாவே அந்த வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீதியும் நேர்மையுமாய் கர்த்தாவே உண்மை உத்தமமாய் அவர்கள் அப்பா நீதி செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர்களோடு கூட இருங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஒவ்வொரு தேச தலைவர்களையும் கூட கர்த்தாவே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே அப்பா நீதியாய் ஆட்சி செய்ய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அண்டை நாடுகள் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் கர்த்தாவே தவறான வழிகளிலே சென்று விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நல்ல பேச்சுவார்த்தைகளை நடத்த தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா தேசங்களுக்கு இடையிலே கர்த்தாவே ஒரு தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்கள் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா லெஸ்லியானா சகோதரி பிள்ளைகள் பெயர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க. நினைப்பில இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜன சகோதரிக்காய் கணவர் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன், அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா மகனை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இருக்கிற இடத்திலே தேவன் மகனை ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நல்ல ஞானத்தை மகனுக்கு கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பெரியவர்கள் இடத்திலே கர்த்தாவே அப்பா மகனை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த இடத்திலே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ, சரியான நேர்மை நேர்த்தியான வார்த்தைகளை மகனுக்கு கொடுத்து பேசத்தக்கதான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாளிலும் வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து இந்த இணைப்பிலே இணைந்து ஜபிக்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமா என்னை வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.

0: அநீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் எல்லாம் அகல கத்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த தேசத்தை சந்திக்க சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஹாலேலூயா, ஸ்தோத்ரம்ப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதுமாய் தேவரீர் எங்களை நீர் வல்லமையாய் எடுத்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தேவன். இம்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா ஆவியாத்மா சரீரங்களேப்பா, நாங்கள் கரை திரை அற்றதாய் நீர் வரும் வரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நாங்கள் கூடி இலங்கைக்காக, மற்ற தேசங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலேயப்பா, தேசங்களிலே ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். தேச மக்கள் எல்லோரும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து உமது வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாக எழுப்புதலின் திட்டத்தில் எல்லோரும் பங்கு பெற கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் சோதுரா. இந்த வேலையிலே இலங்கைக்காய் ஜெபிக்கிறாப்பா. இலங்கைக்காய் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. இலங்கையின் மீது உமது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். இலங்கையின் எல்லைகளில் எல்லாம் தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. இலங்கை மேல இருக்கிறதான எல்லா சாப பாவங்கள் எல்லாம் அல்லா இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் அப்பா. அங்க வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. தேச தலைவர்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. தேசத்தை பாதுகாக்கிறவர்களை கூட அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே நீங்க ரட்சித்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லோரும் நீதியும் நேர்மையுமா வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய தேவன் நீர் அந்த மக்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா ஞானத்தை கொடுத்து தேசத்தை ஆளுகை செய்யப்பா. அவர்களுக்கு உதவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏழை மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும், என்னென்ன காரியங்கள் ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அந்த தேசத்திலே இருக்கிறதான வறட்சி, வறுமை, எல்லா பஞ்சங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பொருளாதார நிலைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. மீன்பிடி தொழில், சிறு குறு தொழில் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா வளங்களும் ஆண்டவரே நல்லா செழித்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அங்க வாழ்கிறதான ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் தேவன் தாமே உமது கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாய் ஏழைகளை கர்த்தர் நீர் நேசிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கும்படியா இந்த வேலையில உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற அங்க வாழ்கிறதான அகதிகள் அனாதிகள் யாவரையுமாய் தேவன் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பம் குடும்பமா ஆண்டவரே உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்த முதலாவது ரட்சிப்பை தேட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா மக்களும் அப்படியாக ரட்சிக்கப்பட்டு அந்த தேசம் செழிப்பும் செழிப்பாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஏற்ற காலத்திலே உன் தேசத்தை மழை பொழிய பண்ணுவேன். அப்படியாக வார்த்தையின்படி நீயோ கடன் வாங்காமல் இருப்பாய், கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி அங்க வாழ்கிறதான மக்கள் எல்லா கடன் பிரச்சனையிலும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கி அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவைகளை வசதிகளை எல்லாம் கூட்டி தந்து ஆசிர்வதிங்க தகப்பனே. மக்கள் சோத்திரம். அப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் இலங்கை மீது இரக்கம் பாராட்டி இலங்கையை யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை ஆசிர்வதித்த என் தேவன் இலங்கை இப்போது இருக்கிற நிலைமையை விட அதிகமான ஆசிர்வாத தேசமாய் மாற்றி அநேகருக்கு ஆசிர்வாதமாக அந்த தேசத்தை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு ஒருத்தரையும் நீங்க பொறுப்பிடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. அப்படியாக தேவன் இலங்கை மேல உமது ஆசிர்வாத கரத்தினாலே நீர் ஆசிர்வதிக்கிற கிருபைக்காக எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமாய் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. மற்றபடியாக

0: ஜானெட் மகளையும் அவர்களுடைய கணவனையும்ப்பா, மகளுடைய பிள்ளைகளையும் மகனையும் மகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா அந்த குடும்பத்தை நீங்க ஆசிர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரே இரத்த கோட்டையில் அக்னி கோட்டையில நீர் மோடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்துவாராக, குடும்பத்தோடு கூட இருப்பாராக. நாங்க பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. நீங்கள் வியாதி ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு வியாதி அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு எது என்ன காரணமோ ஆண்டவர் தாமே அந்த காரணத்தில் இருந்து அவர்களை விடுவித்து விடுதலையாக்கி அது தேவ மகிமைக்காக இருக்கலாம். ஆகவே அந்த வியாதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவர், துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்கள் அற்புதமான தேவனே. இந்த அருமையான செபகளை காய்மக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமாயிருந்த ஆண்டவரே, அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து பாய்ந்து வேளையிலும் ஆண்டவர கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தராகிய தேவன், நீ பெரியவரும் நல்லவரும் வல்லவருமாயிருந்து இம்மட்டுமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தின தயவுக்கும் கூடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர. பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவர இந்நாள் வரையிலும் ஆண்டவர நீர் ஆண்டவர ஜீவனோடு வைத்து ஆண்டவர நீர் காத்து கொண்டிருக்கிற தயவுக்கும் உக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ரட்சிப்படையவும் இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர நம்முடைய வருகை தடையா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து இருக்கோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்படவும் தேவனுடைய வசனத்தை ஆண்டவர அவர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்கள் பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படி அழைச்சி வைக்கிறோம். இந்த வேளையில் அப்பா எங்கெல்லாம் ஆண்டவர நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ சுகவீனமா இருக்கிறார்களோ ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நேரமாக கூட இருக்கலாம்ப்பா. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொடும்படியாய் சுபிக்கிறங்க தாவே. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் ஆண்டவரே புறப்பட்டு சென்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தொடும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியால் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே இம்மட்டமாய் ஒவ்வொரு பிள்ளை பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு எப்ப ஏற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே எப்ப ஏற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் காலிலிருந்து நாடி நரம்புகளில் இரத்த நாடங்களில் ஆண்டவரே பாய்ந்து சென்று இதே நேரத்தில் விடுதலை தந்த ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே இந்த நோயின் காரணமாக ஆண்டவரே அப்பா கவலையோடு கண்ணீர் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இவருடைய கண்ணீரை துடைக்கல்லவா என் தேவனாகிய கர்த்தர் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். அப்பா அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ நேசிக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை சந்திங்க, இந்த பிள்ளைகளை தொடுங்க, இந்த பிள்ளைகளுக்கு கிருகிருதான எல்லா வித பலவீனங்களை எல்லாம் மாற்றி போட்டு ஒரு பலத்தினால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர அநேக ஜனங்கள் ஆண்டவர் யாய் ஆண்டவர மருத்துவம் இல்லாமல் ஆண்டவர அவர்கள் ஆண்டவர யாரும் கவனிப்பார் இல்லாமல் ஆண்டவர இன்னும் ஆண்டவர அவர்களுக்கு ஒத்தாசு இல்லாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர. அநேக ஜனங்கள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் ஆண்டவரே. நான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாம ஒரு சூழ்நிலை, அப்பா யாரும் உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இருக்கிறபடியா என் தேவன் உம்முடைய ஒத்தாசை அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா.
3: உம்முடைய இரக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே அன்பை அவர்கள் ஆண்டவரே அவர்கள் மேல் திரளாய் ஆண்டவரே மூடி மறைத்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு இதை வேளையில் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். அப்படியே இந்த பிள்ளைகள் எல்லாம் நேசித்த ஆண்டவரே, யார் தாய் தகப்பன் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆண்டவரே, சொந்த வண்ணங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, எல்லா உலகத்தையும் ஆண்டார் சராசரத்தையும் உண்டாக்கிய என் தேவனாகி கர்த்தரின் இன்றோ ஆண்டவரே அந்த பிள்ளைகளை சந்தித்த அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் ஆண்டவரே நீர் வரப்போகிறது காய்முக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். நீர் அவர்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி விட்டு அந்த பிள்ளைகளே சந்தோஷத்தோடு ஆண்டவரே சிரித்த முழுத்தோடு பார்க்க போவதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் எந்தெந்த குடும்பத்தில் கவலையோடு கண்ணீரோடு இருக்கான் அந்த கண்ணீர் எல்லாம் கழிப்பாய் மாற்றி தேவனாகி கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு அந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. அப்படியே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த வேளையில் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே அப்பா உம்மையை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி அப்பா வழி அந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறங்க தாவே. கர்த்தராகிய தேவன் இந்த பிள்ளைகளுக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்து வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பார்த்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். அப்படியா இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒருவேளை அந்த வீட்டில கூட யாராவது பலவீனமாயிருந்தால் கர்த்தராகிய தேவனை உம்முடைய ஆண்டவரே அப்பா ஆசீர்வாத கரம் அங்கு பாய்ந்து சென்றான் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்டல் எடும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். இனி ஆண்டவரே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே உன் தயவு இரக்கம் எப்போதும் இருக்கட்டும். அவர்கள் ஏறெடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவன் ஆம் என்று ஆமேன் என்று ஆண்டவர் இந்த வேளையில நீ பதில் தந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த அருமையான ஜெப வேளையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிற அது அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருவோம். வேளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல ஆண்டவரே பலத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்யற வேலை, இவர் எண்ணி இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை தேவனுடைய வழி நடத்தல் எப்போதும் இருந்து பிள்ளைகளை பார்த்து கொண்டு வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே மரும பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவள் வாழ்கிறதான இடத்திலே இந்த பிள்ளைகளை உயர்த்தி வழி நடத்தும்படி ஆய்ச்சிப்பிக்கிறேன். அப்படியே என் தேவன் செய்ய போவதுக்காய் முக்க கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஜெப வேலையை தொகுத்து வழிகிறதான ஆண்டவரே உண்மையான ஜானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். தேவன் இவர்களுக்கு எப்போதும் துணையாயிருந்து இவர்கள் நினைக்கிற காரியங்களுக்கு மேலான காரியங்களை செய்து இவர்கள் எப்போதும் உடைய சமூகத்தில் மகிழ்ந்து வழி நடத்துவீராக. அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. துதியும் கனமும் மகிமையாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற பிளேயர் பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக.
3: ஆமேன் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
4: பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்திய நாட்கள் இயற்கை அழிவுகளுக்காக அதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கர்த்தாமே அவர்களுக்கு ஆறுதலையும் தகுதலையும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமாம் தாப்பனே, உமக்கு நன்றி சொல்ல ரொம்ப வேலையில ஆண்டவரே கத்தாவே எங்களை ஒன்று சேர்த்து ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜபங்களை தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இந்த விண்ணப்பங்களை நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரே நீர் அதை ஏறெடுத்து ஆண்டவரே சரியான பதில தாரத்துக்காக உமக்கு நன்றி. வேலையில அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. அப்பா தாப்பனே நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை தகப்பனே. அப்பா தாப்பனே ரவுண்டு கூடி சேர்ந்து அனைவரும் ஜெபிச்ச அனைவரையும் வாழ்த்தி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா உம்ம பாதத்துல எல்லாரையும் தந்து வைத்து கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரே இந்த யுத்தங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா தகப்பனே ராஜா. உமக்கு அறியாமல் எதுவும் நடக்கவில்லை தகப்பனே. அதன் முடிவையும் நீர் தெரிந்திருக்கிறதா இருக்கிறீர் அப்பா தகப்பனே. அப்பா அந்த யுத்தங்கள்ல பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் பெரியவர்களையும் வயது குணவர்களையும் ஆண்டவரே தகப்பனே அப்பா உங்க கரத்துல தருகிறோம். ஒவ்வொரு நாடுகளும் படுகிற பாடுகளை உங்களோட கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் கூட்ட ஓடி வருவேன் என்று சொன்ன தகப்பன் நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்ன ராஜாவி ராஜா எரேமியா 33:3 சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தகப்பன். இந்த நாடுகள் ஆண்டவரே யுத்தம் நடத்துற நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே தகப்பனே ஒன்றும் அறியாதையுமான கருவி அறிவுகளை நீர் தருகிறதுக்காக காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுறதுக்காக சமாதானத்தை நீர் கட்டளை இடுகிறதுக்காகவும் நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா ஓடோடி வந்து உதவி செய்யறவராய் இருக்கிறீங்க அப்பா. எவ்வளையிலும் நாங்க கூப்பிட ஆண்டவரே நீர் ஓடி வந்து எங்க சத்தத்தை கேட்டு பதில் தருகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உம்முடைய நன்மை பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு வந்தடைய உதவி செய்யுங்க ராஜா. அப்பா உங்க நன்மை ஆண்டவரே எங்களுக்கு எட்டக்கூடியதாக ராஜா. இந்த நாடுகளுக்கு ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே யுத்தங்கள்ல இருந்து இந்த நாடுகளை விடுதலை செய்யறவராய் இருக்கிறீங்க ராஜா தகப்பனே. நீதியாயும் நியாயமாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாடுகளுக்கு விடுதலை கொடுக்கிற ராஜாதி ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா கூப்பிடுகிறோம் ஐயா. எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. சமாதானத்துக்காக கட்டளை இடுகிறவரை உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. பாதுகாக்கிறவரை அப்பா அப்பா அப்பா தகப்பனே பாதுகாவலராய் இந்த வரங்களுக்கு நீர் பாதுகாவலராய் இருக்கிறதுக்காக இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிற ராஜா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமே ஐயா. ஐயா ராஜா உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜாதி ராஜா. சோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தகப்பனே. இந்த நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற ஆண்டவரே விரோதங்களையும் வெறுப்புகளையும் கசப்புகளையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் ஆண்டவரே இன்றே நீர் அழித்து விடுவதாக கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக ஒவ்வொரு நாடுகளுக்கும் சமாதான பிரபுவா நீர் வந்து இறங்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்ப எங்க குரல் கேட்டு ஓடி வருகிறவராய் இருக்கிறீங்க ஐயா ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா இதை குறித்தும் கவலைப்படாது என்று சொன்ன தகப்பன் அப்பா அப்பா யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. நன்றி அப்பா. நாங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற காரியங்கள் ராஜா அப்பா சமாதானமா கொண்டு வர அமெரிக்க ஆண்டவரே அமெரிக்க நாடுகள் ஒவ்வொன்றையும் உம்மோட கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. வெறுப்பு கசப்புகள் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில வராதபடி தகப்பனே நீர் பாதுகாக்கிறதுக்காக கனடிய நாடை உங்க கருத்துல தருகிறோம். ஈரான் ஈராக் நாடுகள் ஒவ்வொன்றையும் உங்க கருத்துல தருவோம் ராஜா. ரஷ்யா நாடுகள் உக்ரைன் நாடுகளை உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாடு அப்பா ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. அப்பா முன்னேற விடாம தடுக்கிற அந்த அசுத்த ஆவியில ஆண்டே இன்றே நீர் துரத்துபவராய் இருக்கிறீர் ஐயா. அப்பா திருத்துங்களப்பா இந்த அசுத்த ஆவியல் நாடுகளுக்கு இடையில ஆண்டவர் சமாதானத்தை கெடுக்கிற இந்த கெட்ட ஆவியலை தகப்பனே திருத்துங்க ராஜா. அது ராஜா சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே இதுல வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியை மண்டன் ராசன் ஐயாவையும் ஆண்டவரே சுஜாதா சகோதரிய லெசிலி பிரதரை ஆண்டவரே தகப்பனே ஐரினை ஜெனட் சிஸ்டரை ஆண்டவர் உங்க கருத்துல ஆண்டவர் நிர்மலா அப்பா வருந்ததி ஒவ்வொருத்தரையும் நாவமி வந்து ஜெயித்து போன ஒவ்வொரு பேரையும் உங்க கருத்துல தருறோம் ராஜா. இன்று வந்திருந்த ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கா, அவர்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுறதுக்காக, எங்களுக்கு மீண்டுமா ஜெனசிஸ் கொண்டாந்து விட்டதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. அவங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா ஜெபிக்க சொன்னீங்களே தகப்பனே, பிள்ளைகளுக்காக நீ ஜெபி, நான் அவர்களை பார்ப்பேன் என்று சொன்னவரே, பராமரிப்பேன் என்று சொன்னவரே ஆண்டவரே, அவர்களுக்கு ஞானத்தை அறிவிப்பேன் என்று சொன்னவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா. அவர்களுடைய பிள்ளைகளை நீங்க கரத்தில் கொண்டு பாதுகாக்கிறதுக்காகவும், தேவைகளை சந்திக்கிற ராஜாவா இறங்கி வருகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யறவராய் இருக்கிறீங்க அப்பா. கவி கவிதாவை இந்த இடத்துல தருகிறோம் ராஜா. அந்த சகோதரி மீண்டுமாய் வந்து ஜெபிக்க ஆண்டவரே பலம் கொடுத்து உங்க தள்ளும்புகளால அந்த சகோதரியை சுகம் அளிக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு அந்த சுகபீனப்பட்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, இதுல இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு நாளும் பெறாம இருக்கிற டொனால் பிரதரை ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம். அவருக்கு பலனை கொடுத்து ஆண்டவரே இதுல வந்து ஜெபிக்க அவர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இன்னுமா அவர் தடைகள் இல்லாம வந்து எங்களுக்கு ஜெபிக்க அப்பா இந்த சகோதரன் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவரை இன்னுமா இன்னுமா உங்க கரத்துல வச்சு பராமரித்து சுக பலங்களை கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வராமல் இருக்க வினோவையும் இந்த கரத்துல தருகிறோம். பிள்ளையின் காரியத்தை முடித்து இருக்கிற தகவலையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அவங்களை இன்னுமாய் வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க அப்பா. தண்டுகளை நீக்கிறவர் முன்னால போகிறீங்க ராஜா, அதி ராஜா. அப்பா அப்பா தாப்பனே அப்பா, நாங்க அப்பா உங்களை நோக்கி இருக்க உங்களோட கரத்துக்குள்ள இருக்க எங்களை ஆண்டவரே, நீர் அப்பா நீர் எங்களுக்கு உதவியா இருங்கப்பா. எங்களுக்கு எல்லாமே இருக்கிறவர் நீரா இருக்கிறீங்கப்பா. நீங்க செய்த நன்மைகள் கோடான கோடியாய் இருக்கிறது ராஜா. சொல்ல வார்த்தை இல்ல தாப்பனே, நீங்க போதும் எங்களுக்கு ராஜாதி ராஜா. அப்பா எங்களை பரலோகம் சேர்க்கவெல்லாம் எங்க பாவங்களை சாபங்களை போக்கி வந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தை தந்த அப்பா உங்களுக்கு நன்றி. எங்களை ஜெபங்களை ஏறெடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திர நன்றி சிஸ்டர். கத்தனங்களோடும் காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவார்கள். சிசிலியம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியம்மா
5: பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக ஜெபம் பண்ணுங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, உமக்கு சூத்திரம் அப்பா. கூடான கோடி கோடி சூத்திரம் அப்பா. அப்பா நீ செய்யற புதுமைகளை நான் மறக்க முடியாது தகப்பனே. நிறவுளவோ புதுமைகள் செய்திருக்கிறீர்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா விதாவே, இந்த கஷ்டப்பட்டவர்கள் துன்பப்பட்டவர்கள் மீண்டும் மதி இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலும் கருணை கண்களை திருப்பியறலும் தகப்பனே. அப்பா பிதாவே, கூவி அழைக்கிறார்கள் தகப்பனே, அவர்கள் மேல் கருணை கண்களை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, உடுக்க உடையின்றி அப்பா வீடு வாசலின்றி தவிக்கிறவர்கள் மேல் உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, இறங்கும் தகப்பனே. அப்பா இதை தேடி தேடி அழையுங்கள், நான் உம்முடம் வருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கூவி அழைக்கிற சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அவர்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் மருத்துவ சாலையில அப்பா அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்தும் அப்பா. அந்த தாதிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்கள் மேலிறக்கம் வைத்து அவர்களை குணமான முறையில் பார்வையிட வழி செய்யும் தகப்பனே. ஏனோ தானோ என்று நடவாமல் அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு பல்லமே கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு உடுக்க உடையும் உண்ண உணவும் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உம்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒருபோதும் அப்பா வீண் போகாதபடி எங்கட ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இலப்பா. அன்பான தகப்பனே உம்மே ஏங்கி தவித்து கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா மனமிரங்கும் ஜேசுவே உமது கரங்களால் அவர்களை தொடும் தகப்பனே. அப்பா உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா கஷ்டப்பட்டவர்களுக்கு கருணை காட்டும் தகப்பனே. அப்பா உன்ன உணவின்றி தவிக்கிறவர்களை மிகவும் இறக்கமாயிரும் தகப்பனே. அப்பா நீர் உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தகப்பனே. என் கணவரும் நானும் மகண்டைக்கு அவற்ற பிறந்த நாள் சிஸ்டர் அவங்க நோர்வைக்கு போறதுக்கு நாங்கள் இவ்வளவு உறையும். ஆனால் போய் வர எங்களுக்கு வழி செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவரை நீர்ப்பா சுகமான முறையில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி அப்பா. அப்பா விழாவே இந்த கல்யாணம் சிறப்பான முறையில் அப்பா ஒரு தரம் அறியாத வண்ணம் அங்க நோர்வேலே அப்படி சிறப்பா அவ செய்திருக்கிறா தகப்பனே. அப்பா அவ நீர்தான் அப்பா அவக்கு வழிகாட்டி இருக்கிறீர் வினோதா. அவ புருஷனும் இல்லாமல் நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் வழி நடத்தினதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்டு ஜெபங்களை கேட்டு நீர் உதவி செய்தீரப்பா. அப்பா நீர் செய்த உதவிக்காக நன்றி அப்பா. அப்பா அபிதாவே அவ இங்குதான் இருக்கிறா தகப்பனே. அவ வருவா கூடிய சீக்கிரம் அப்பா விதாவே. லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவரை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அவரை தொட்டு வழி நடத்தும் தகப்பனே. அவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா விதாவே அவர்களை அவர்களின் தொழில்களையும் வேலைகளையும் ஆசிர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா விதாவே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பன். ஆவியானவரே இந்த பிள்ளைகள் இருவரையும் முது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பன். அப்பா அந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்கள் செய்ய போகும் வேலைகளை ஒவ்வொன்றையும் முது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அப்பா விதாவே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா விதாவே அவன் பேர்த்திக்காக எல்லாரும் ஜெபிக்கும்படியாக நான் கூறி அழைக்கிறேன் தகப்பனே. அவரும் தாமத்துல 3 மணி என்ற உன்னீங்கோ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த நாளும் என்னென்று சொல்ல முடியவில்லை. அவருக்காக ஜெபியுங்கோ சிஸ்டர்.
6: அமேன் அமேன். நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழி நடத்தட்டும். வினோ அங்க ஜெபிப்பாவா அல்லது
5: இல்லையே? அவ இப்ப மகன் வீட்டு அங்க கொஞ்சம் தூரம் போயிருக்கிறா.
6: ஓகே ஓகே ஓகே, நான் ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே அப்பா இந்த சோதனைக்காய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மகனை உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்பல் தசை யாவிலும் உடைய வல்லம் இறங்கி ஆரோக்கிய பலன் சுகம் கொடுத்து கர்த்தாவே, நல்ல நிதானத்தை கொடுத்து கர்த்தாவே, அந்த மகனை நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொரு வருஷத்தையும் கூட்டி கொடுத்து கர்த்தாவே என்ன நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனுஷன் 40 நாள் மாத்திரமில்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி வார்த்தையில் உண்டாகிற அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த வீட்டிலே நடக்க கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, சிசிலியாமாவோடும் கூட இருந்து கத்தாவே, படுகிற உவத்திரத்திலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் கத்தாவே நீர் பங்கடைந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம். ஜெபிக்கிறமாமா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் இந்திய நாட்களிலே பரிபூர்ணம் அடைய வேண்டும். அந்த மக்கள் அந்த ஜனங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றும் சுற்றி இருக்கிற 28 கிராம நாடுகள் எத்தனாமே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்க வழி நடத்தணும்.
7: எப்பொழுதும் மங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பு தகப்பனே. வானவும் மது சிங்காசனம், பூமி மது பாதபடி, உடைய பாதபடியிலிருந்து நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் ஸ்தானத்தில் வருகிற எங்கள் தகப்பனே, இந்த ஜபக்குழு மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காய் நாங்கள் துதிக்கிறோம். உமை உரிமையோடு நாங்கள் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று அழைக்க எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கலகம் இல்லாத அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காயும் ஆண்டவரே அதிகாரிகளுக்காகவும் ஜபிக்கும்படி சொன்னுங்கள் அன்பு தகப்பனே. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே விசேஷமாய் இஸ்ரவேல் தேசத்துக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே அந்த தேசத்தை பாதுகாக்கும்படி ஜபிக்கிறோம். அந்த நாட்களிலே ராஜாக்கள் ஆண்ட காலங்களை நாங்கள் பார்க்கும் போது கர்த்தாவே நீர் யுத்தத்தை நடத்தினீரா அப்பா. அதே போல் ஆண்டவரே இந்த மக்களுக்கு மேசியாவாக நீர் வெளிப்பட்டு நீரே காரியங்களை செய்கிறீர் என்ற அறிவு கிடைக்கும்படியாக பிரகாசமுள்ள மிரக்கங்களை கொடுக்கும்படி நசரேனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அவரே இரட்சகர் என்று முழங்கால்கள் முடங்கவும் ஆண்டவரே நாவுகள் அறிக்கையிடுகிற காலங்கள் வருகிறபடியால் துதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிற தேசத்துக்கு மேலாக்கிய செய்கிற பொல்லாத திரைத்தனத்தின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தினாலே பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சக்திகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார லோகாதிபதி இருளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் திடத்துகிறோம் சுவாமி. இதற்கு எதிராய் வருகிறவர்கள் ஏழி வழியாய் ஓடி போவார்களாக. தேவ சமாதானம் தன்படி நாங்கள் ஜெயிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் வில்லிகளை ஒடித்து ஈட்டிகளை முடித்து ரதங்களை சுட்டரிக்கிறவர்கள் கத்தர் நீர் யுத்தம் பண்ணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த தேசம் முழுதும் உடைய கால்கள் படுகிறபடியால் நன்றி அப்பா. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து உலகத்தின் காரியங்களை நீங்கள் என்னுடைய வருகையின் காரியங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அவனமாய் இந்த அடையாளமாய் வைத்திருக்கிற இந்த நாட்டுக்காய் துதிக்கிறோம். அண்டை நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரபு நாடுகள் ஒவ்வொன்றையும் மத்திய கிழக்கு நாடுகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் அறியும்படி அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தரிசனங்களுக்கு கூட சொற்பனங்களுக்கு கூட ஜனங்களை சந்திக்கிறபடியால் துதிக்கிறோம் அப்பா. அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்களை ஆண்டவரே ஆகாரின் சந்ததியை நீர் விட்டுவைக்கும்படியா இயேசுவே வெளிப்படும்படியா ஒப்பு கொட்டுக்கிறேன். குழந்தைகள் தொடக்கம் வாலிபர்கள் வயதுபெறும் ஒவ்வொருவருக்கும் நீங்க வெளிப்படுங்க. கத்தரை அறிகிற அறிவு அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. பூமி ஆண்டவரே உம்முடைய அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையை நினைவு கொண்டு கர்த்தாவே நீர் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்து அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அங்கு ஆண்டவரே மிஷனரிக்களுக்கும் சபைகளுக்கும் நடக்கிற ஒவ்வொருத்தரவங்களை உடைய கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம். நீர் வெளிப்படுங்க. அந்த துஷ்டர்கள் இல்லாமல் போவார்களாக. மனம் திரும்புதல் உண்டாகட்டும். அன்றைக்கு சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றிய தேவன் அற்புதம் செய்யும்படி ஒப்பு கட்டுக்கிறேன் ஐயா. நீர் இன்றும் கிரிய செய்கிறவர். நேற்று மன்றும் மன்றும் மாறாத தேவன் ஐயா. உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பொறுப்படுத்தி நீர் காத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தேசத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல நீர் காக்கிறவர். இஸ்ரவேலின் தேவன் ராப்பகல் உறங்குவதில்லை என்று சொன்னவர். நீர் விழித்திருந்து காக்கிறீர் அப்பா. நீரே ஜாமக்காரரா இருக்கிறீர் அப்பா. இன்னும் அநேகரை ஏற்படுத்துங்க. ஜபக்குழுக்களை ஏற்படுத்துங்க. இன்னும் அந்த தேசத்துக்கா ஜபிக்கும்படி அந்த தேசத்தில் ஒரு கிரியை நடக்கட்டும். கர்த்தராகிய இயேசுவே அங்கு உமக்கு பிரியமில்லாமல் நடக்கிற பிசாசின் ஓரின் எச்சரிக்கையின் அந்த ஹெட் ஆபீஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நிர்மலப்பட்டு போகும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தம் இறங்குவதாக. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த தேவனாகிய நீர் உம்முடைய பாதங்களை இறக்கி ஆண்டவரே பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணப்படுத்தும்படியா இந்த நாட்களிலே உம்முடைய பாதங்கள் அந்த தேசத்தில் இறங்குறபடியால் நன்றி அப்பா. யுத்தம் செய்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருங்கள், நானே யுத்தத்தை நடத்துவேன் என்று தாவீதுக்கும் ராஜாக்களுக்கும் கூறியது போல இன்றும் ஆண்டவர் இந்த மக்களை பார்த்து பரிசு தாவியானவர் பேசும்படியாய் ஒப்புக் கொண்டிருக்கிறேன் அப்பா. பொறுப்படுங்க. அந்த அதிகாரியை பொறுப்படுங்க. ஆண்டவரை ஆளுகிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மேசியா என்ற அறிவு கிடைக்கும்படி, ரட்சிப்பு கிடைக்கும்படி, விடுதலை கிடைக்கும்படி, சுகமும் ஆரோக்கியம் ஆண்டவரை உண்டாகும்படி அந்த தேசத்தின் மேல் உடைய ஆசீர்வாதங்களை கூறுகிறோம் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜபிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாய் ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கும்படி ஜெபிக்கிறேன். பேர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரை வழி நடத்தி ஆசீர்வதித்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டும் சகல துதிகர மகிமை யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி வலமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திர நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்தை நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக.
7: ஆமேன்.
1: டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே கடைசி கால எழுப்புதலும் கடைசி கால பேச்சிப்பும் மக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: தேவனே, இந்த வேண்டுகோள் நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ பலம் உள்ள தேவனே, அப்பா நீங்கள் சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் தேவனே. உம்முடைய ஆளுகை தேவனே இந்த தேசம் எங்கும் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த பூமி எங்கும் நிறைவேற கிருப செய்யுங்கள் அப்பா பிதா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே பிதா, தேவனே ஒவ்வொரு தேசத்தால் ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றி அப்பா இந்த தேசத்து மக்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்கள் அப்பா பிதா, அவை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா பிதாவி. தேசத்து மக்களுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யும் அப்பா. சத்தியத்தை அறிவார்கள் சத்தியமலை விடுதலை ஆக்மன் சொன்ன தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சித்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. உம்முடைய வேத அறிவு இல்லாமல் சங்காரம் ஆற மக்களை தேவனே மீட்டு ரட்சியுங்க அப்பா பிதாவி. இந்த மக்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்கிற கிருபை செய்யுங்க அப்பா பிதாவி. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய மக்கள் தங்களை தாழ்த்தி பல்லாத வழிகளை விட்டு உம்மை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது தேசங்களுக்கு சேபத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே, நீங்கள் வாக்கு மாறாதவர் அப்பா பிதாவி. ஓ தேவனே கிருபை செய்யுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் தேசத்து மக்களையும் மீட்டு ரட்சியுங்க தேவனே. உம்முடைய எழுப்புதல் தீ பற்றி அறிவதாக, அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி அறிவான் சொன்ன தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை போடுங்கப்பா பிதாவி. அக்னி ஞாபகமாக இருங்கப்பா ஒரு மக்கள் மீதும் அப்பா பிதாவி. உம்முடைய ஆவிய அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா ஒரு மக்கள் மீதும் அப்பா. கர்ப்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமார் குமார்த்தியர் மீது, வாலிபரே பிதாவி, முதியோர் மீது, தேச தலைவர் அதிகாரிகள் மீது, ஊழியக்கார ஊழியக்காரிகள் மீது, அரச குடும்பத்தில் ஒவ்வொரு மீதும், பூமி உள்ள யாவர் மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே கிருபை செய்யுங்கப்பா. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று செல்ந்து போவதாக. தேவனே இந்த தேசங்களின் வான மண்டலங்கள் கிரிய சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்தகார இருளின் ஆவிகள் தேசங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பாபசாப அக்கிரமங்களின் ரத்தத்தினாலே, கழுவுங்கம்மா பரிசுத்த ரத்தத்தாலே தேவனே, தேவனே கிருபை செய்யுங்க. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் மக்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அக்கினி மதிலாக ஒரு தேசங்களை சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்கப்பா. இதுவனே எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இந்த தேசத்தில் அதிகாரி விட்டு, மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. பரிசுத்தரத்தை தெளிக்கிறப்பா பிதாவே, நீங்கள் யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா. இந்த தேவனே நீதியை சரிக்கட்டும் வேலை வந்த சொன்ன தேவனே, நீதியை சரிக்கட்டுங்கள் அப்பா இந்த பூமியில மக்களுக்கு. முழங்கால் யாவும் கத்ரா இயேசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. என் தேவனே உம்முடைய வாக்கு தத்தமுடைய வார்த்தை மாறாத என் தேவனே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒளிந்து போகாதே ராஜாவி. இந்த நாட்களிலே சகலவற்றையும் ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரகமா நீங்க சேர்ப்பதுக்காய் நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி. யுத்தம் கத்தவுடையது தேவனே பிதாவே. நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து அறியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதாவே, அதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே புறப்படுங்கள் அப்பா. இஸ்ரவேலின் தேவனே புறப்படுங்கள் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் அப்பா பச்சபாலம் இருந்தா தேவனப்பா பிதாவே. ஓ மன்னியுங்கள் பாவசாப அக்கிரங்களை மன்னியுங்க, ரட்சியுங்க அப்பா. மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமானின் ஆவிகள், அமலேக்கின் ஆவிகள், பால பாலாக்கின் ஆவிகள், யெசபேலின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. நமக்குடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட தடைகளை நீக்குங்க, வாசலை திறவுங்கப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க, அறுப்பு மீதி வேலையாட்களோ கொட்ப சொற்பம் என்று சொன்னீங்க தேவனே. தேவனே கிருப செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காமல் தேவனே பரிபோதிச்சோடு இந்த மக்களுக்காக நீங்கள் வேண்டிய செவருக்காய் நன்றி. கத்ரா இயேசு கிறிஸ்துவே, பிதாவுடைய வலது பாசத்தில் இந்த தேவனே இந்த மக்களுக்காய் பரிந்து பேசுவதற்காய் வேண்டிய செவருக்காய் நன்றி. இயேசு ராஜாவே நன்றி. என் தேவனே சுவாசம் ஐயா பிதாவே, சகலத்தை ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரமமாய் சேர்ந்தவனே நன்றி. ஆதி மந்தமானவரே, அல்பாம் உபேகமான தேவனே பிதாவே, ஓ கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்கப்பா பிதாவே, கிருபை நாமிய ஊற்றுங்க பலவீனத்திலே பலங்கணங்க மக்களுக்கு. இயேசு ராஜா நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் பால் சந்ததுக்காய் நன்றி அப்பா. அதே போல தேவனே, இந்த சிசிலியா சிஸ்டர் பொறுப்படும், அல்போன்ஸ் பிரதரை பொறுப்படும் அப்பா. இந்த நோவை தேசத்துக்கு அவளை கொண்டு வந்து தேவனே, நான் இருந்த மேசையிலே அவளை விருத்தி தேவனே, இந்த அல்போன்ஸ் பிரதருக்கு தேவனே கை உம்முடைய கரத்தை வச்சு உம்முடைய கையை வைத்து ஜபிக்க நீங்க செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாள் அந்த மகனுக்கு பிறந்த நாள் கல்விப்பட்டேன் அப்பா பிதாவே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குன்னு சொன்ன தேவனே, சகல காரியத்தையும் அந்த தேவடைய வாழ்க்கையிலே, அந்த சந்ததியிலே, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய சந்ததியிலே புதிய காரியங்களை நீங்க செய்ய போருக்காய் நன்றி அப்பா. அந்த மகனே தேவனே பிதாவே, தேவனே அந்த அலக்களிக்கிற தேவனே பிதாவே, நோயை கொடுத்து ஓ தேவனே எலும்புகள் நரம்புகள் தேச உறுப்புகளை ஓ கட்டி வச்சிருக்கிற சகல கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சகல பிசாவுடைய சகல கிரியைகளும் அந்த மகனை விட்டு வெளியேறுவதாக, இந்த விடியப்புறம் 3 மணிக்கு தேவனே கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே வெளியேற அந்த மகனை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். ஓ நன்றி அப்பா. ஒவ்வொரு நரம்புகள் எலும்புகள் தசைநார்கள் இரத்த குழாய்கள் மூளையில் உள்ள உறுப்புகளும் ஓ நோபலா செயல்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே நன்றி. உம்முடைய அபிஷேகம் அந்த மகன் மீது இறங்குவதாக, உச்சிந்து உள்ளங்கால் வரையும் ஐயா பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஓ நன்றி. சாட்சியா நிறுத்துங்க, நேடி ஆயுச கொடுங்களப்பா தேவனே. இந்த சந்ததி உள்ள பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் ஓ இரத்த பழிகளை மன்னிங்க இயேசு ராஜாவே. தேவனே பிதா, அந்த சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவிய ஊற்றுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைய நாளும் பிறந்த தீதியிலே அந்த மகனுக்கு ஜபிக்க நீங்க தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. நீங்க செய்ய நித்த காரியம் தடைப்படாதப்பா. நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களையும் ஓ எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யற தேவனப்பா பிதாவி நன்றி. நன்றி அப்பா, நன்றி. என் தேவனே சோசம் ஐயா, ஜபத்தை கேட்டு கேட்கறதவனப்பா, பகர் கொடுக்கிறதவனப்பா பிதாவி, அற்புதம் செய்தீங்கள் ஐயா, அதிசயங்களை செய்தீங்கப்பா. நன்றி ராஜாவே. உம்முடைய நாமம் என்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் அதிசயமானவர், ஆலோசனை கத்திர பாபிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா இயேசு ராஜாவே, அதற்காய் நன்றி இயேசு ராஜா. நன்றி என் தேவனே சுவாசமாப்பா. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் முத கருத்தில் ஒப்படைக்கிறேன் தேவனே. ஒவ்வொரு வீட்டிலே உள்ள பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவடைய சுகம், தேவடைய ஆறுதல், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. பாப சபாக்கிரமங்கள் திருத்த பணிகளை மன்னிங்க இயேசு ராஜா. சகலத்தை புதிதாய் மாற்றுங்க, ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி. அதே போல தேவனே, லெஸ் பிரதரை பொறுப்படுங்கப்பா. இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை சேர மகனை ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியும் அப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை போற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க, இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். தேவனே ஜனசிஸ்டர் புறப்படுங்க, கணவனை புறப்படுங்க, 2 பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா. பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. செய்ய ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை தேவனே. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்கப்பா பிதாவே. ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரமாய் தேவனே இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க ஆவியானவரே. ஆளுக செய்யுங்கப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. உலகம் மாம்சம் பிசாசன் கிரியல் வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி. ஆவிக்குரியவர்கள் ஆவி கேட்டபடி நடக்கத்தக்கதாக. பரிசுத்த ஆவியானவரே இந்த பிள்ளைகளை ஆளுக செய்யுங்க, வார்த்தையினாலே நிரப்புங்க, உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வழிநடத்துங்கப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.
6: மீனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கத்தரங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
8: ஆமீன், ஆமீன். அதே போல் உங்களோடு இருந்து, உங்கள் அனைவரோடும் இருந்து கையிட்டு சேர சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
6: ஜபத்தோடு கூட அன்பான நாமத்தினங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்னால வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களை கேட்டு
1: தேசத்திலும் மக்களிலும் ஆண்டவரே, உலக தலைவர்கள் மத்தியிலும் கர்த்தாவே நீர் கிரியை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜபத்தை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். என்ற தகப்பனே ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய் லேஸ்டியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ கொடுத்த காரியங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சகளை சந்தியும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே. அந்த பிறந்த நாளை கொண்டாடும் ஆண்டவரே அல்போன்ஸ் புரதருக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அந்த வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய சமாதானமும் உம்முடைய அற்புதமும் அந்த சரீரத்திலே நடக்க வேணுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த கிழமையை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் புரோக்ராம் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தொகுதி கனமாகியுமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
9: ஆமென், ஆமென், ஆமென். சகல நேரம் இணைந்து இவங்களுக்கு ஊடாக வழி நடத்திய ஊழிய சகோதரி ஜெனட் அவர்களையும் அதே வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே போல தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். சட்டமாக இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற சகோதரன் அல்போன்ஸுக்காகவும் திரும்பமாக நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஜெப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வேளையிலும் இணைந்திருக்கிற சௌரன் டனால் சௌரிய அருந்ததிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you all. Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் ஒலிபரப்பு உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே எங்கள் எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடன் சௌரன் பாலன் இணைந்திருக்கிறார். ஆயத்தமாகவும் கத்தரை தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் வேளையில் நாங்கள் ஊழிய சௌரன் பாலன் அவர்களை அழைப்போம். அவர் எடுத்து வருகிற பாடல்கள் இவங்களுக்காக
10: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
9: ஓம் ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்.
11: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். ப்ரைஸ் தி லார்ட்.
9: ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறுகிறோம். ஜபங்களோடு பாடல்களோடு கடந்து செல்கிற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையானவர்களை எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேயிலிருந்து ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவார். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்றுக் கொண்டு புதிய வாரத்திலும் புதிய நாள் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. Amen.
11: God bless you brother. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே சங்கமம் வானொலி இடத்தில் நடத்துகின்ற நமது அன்பான சகோதரர்கள் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள் சகோதரர்கள் குடும்பங்கள் உலகளா ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு முடிக்க வைக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகள் தகப்பனே போர் முகங்கள் நடக்கிற ராஜா அந்த நாடுகளின் போர் முகங்களை நிறுத்தி நிரந்தர சமாதானத்தை கொண்டு முடிக்க வைக்கிறேன் தகப்பனே. தகப்பனே அந்த நாடு அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க தகப்பனே. உங்களால் முடியும் ராஜா. சர்வ வல்லவரால் எல்லாமே ஆகும் ராஜா, எல்லாமே ஆகும். மற்றும் தகப்பனே அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண மந்தத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அன்னு சீனம் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. கண்ணீர் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் துடைச்சு போடுங்க ராஜா, துடைத்து போடுங்க ராஜா. இல்லது பெற்றோர்களும் கண்ணீர்களையும் துடையுங்கப்பா, துடையுங்க ராஜா. சந்ததிகளை பெருக பண்ணுங்க சப்பா, பெருக பண்ணுங்க ராஜா, பெருக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. அப்படி அப்படியே நீங்க குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போறமைக்கா கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே பிரசவங்களை காத்திருக்க சகோதரிகளுக்கு சுவப்பிரசவங்களை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கட்டளையிடுங்க ராஜா, சுவப்பிரசவங்களை கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்க. தாயையும் சேயும் இந்த உலகத்துக்கு மறுபடியும் சந்தோஷமாக வாழ வேங்க ராஜா. தாய்க்கும் சேக்கும் பலத்தையும் சுவத்தையும் கொடுத்து அனுப்பி நாடியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

ஸ்தோத்திரபலி விண்ணப்பஜபம் என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஸ்தோத்திரபலி விண்ணப்பஜபம்.

ஜபாவி ஊற்றும் ராஜா, நாம் யபிக்கனும் யபிக்கனுமே.

ஜபிப்போமாப்பா, நாம் ஜபிக்கணும் ஜபிக்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்கா கதறணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, நம் இலங்கை

கண்களெல்லாம் குளமாகணும், முழங்கால்கள் முடங்கணுமே. எம் கண்களெல்லாம் குளமாகணும், எம் கண்களெல்லாம் குளமாகணும். ஜெப

0: நாம் ஜபிக்கணும் ஜபிக்கணுமே, உஜபலாவி ஊற்றும் அப்பா. நாம் ஜபிக்கணும் ஜபிக்கணுமே. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்தீர்கள், ஜபித்தீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளை நாள் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக. நன்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சோரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேயில் இணைந்து பாடல்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். ஆமேன் ஆமேன். நாளைக்கும் இதே நேரம் ஏழியா வாருங்களா? ஓகே, குட் பை.
2: Okay, brother. 215 var.
1: Okay, brother. God bless you. Amen.
2: Okay, brother. God bless you too. God bless you too.
1: Amen. அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்கு ஆயத்தமாகவும் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார். அவரை அணைப்பு கொண்டர முயற்சிப்போம். கதர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மாவை அணைப்பு கொண்டருவோம். கதர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். 14 கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வழி நடத்துங்க.
3: சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் உங்களோட கிருபை அப்பா, உங்களோட பலன், உங்களோட கிருபை, உங்களோட ஆசீர்வாதம், எல்லாம் ஜெயமா, எல்லாம் கிருபை அப்பா. நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா, உங்களை தரல் மட்டும் தாழ்த்துகிறோம் சாமி. உங்களோட கிருபை தான் எங்களை தாங்குகிறது, நடத்துகிறது, பிறந்தருகிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இம்மட்டமாக நடத்தின கிருபை தயவு, நன்றி ஆண்டா. கோடி நாவுகள் போதாதப்பா, ஆயிரம் நாவுகளும் போதா, உங்களோட நன்மைகளை சொல்லி முடியாதப்பா. கிருபைகளப்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. அழுத்தகை மட்டும் தாழ்த்துறோம் சாமி. நாங்கள் மாத்திரம் கணக்கூடாதோழி, சேரக்கூடாதோழி, மகிமைந்து மகத்துவத்திந்து அப்பா நன்றி சொல்லுவோம் அப்பா. என்று கூப்பிடத்தக்க புத்தி சுகாரம் தந்தவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. நாங்க பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா, உங்களை அப்பா சுதாவது கூப்பிடத்தக்க கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பனே. இந்த காலங்களுக்கா, இந்த சூழ்நிலைகளுக்கா, அந்த மக்களுக்காக அந்தவர் கூட பாதுபடி சபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு மனமாய் கூட பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இலக்கங்களும் கிருவைகளும் நன்மைகளும் கூட துத்தான பாழ்ந்து தகப்பனே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு மறைவாயிருக்க முடியாது சுவாமி. பூமியின் கடையாந்திரங்களெல்லாம் காண்கிற சிவன் சுவாமி, ஒருவரான கட்டு போதும் கூட சுத்தமல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அதற்காகவே எங்களை ஒரே பேரான குமாரன் உலகத்தை தந்து இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டீங்க சுவாமி. அந்த அன்பு அளவால் அகல உயரமில்லாத அன்பு. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட காரியங்கள் ஒவ்வொன்றையும் விட்டு வந்தவர் தேவனே, எங்களுக்கு நேராக தங்களை உயர்த்தி தங்களை கீழ்படுத்தி ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப உண்டாகணும் விக்கிரம் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே கீழ்படிய வேணும் என்று விக்கிரம் அகப்பனே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அகப்பனே இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்களப்பா நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தகப்பனே இவ்வளவு கொடுமையா இருக்கிற சுவாமி அகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்கள் மனம் திரும்பட்டும். இந்த அனுக்குறைய காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் ஐயா அவங்களோட வருகைக்கு முன்பாக ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பனே யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் அலப்படுகிற ஜனங்கள்

இவர்களுக்காக வந்திக்கிறது. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேணும் சாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, வியாதியப்பா, வியாதியின் கொடுமை தகப்பனே, இனங்கள் எல்லாம் படுகிறவன் சுவாமி. வியாதி சாபங்கள் பாவங்கள் பெருகி ஆண்டவரே, வியாதி வியாதிக்கு காரணமா இருக்கிற சகல பாவங்களும் சாபங்களும் ஆண்டவரே நீக்க வல்ல தேவன். நீங்க சிலுவையிலே நீங்க எல்லாவற்றையும் நீக்கின தேவன். அதே தேவன் என்றும் மாறாதவராயிருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் உங்களுமாய் வந்து ஆண்டவர் தங்கள் சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் பரிகாரியாக நீங்க கர்த்தர் என்று சொல்லி உங்களமா திரும்பட்டும் சுவாமி. சோத்தை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெறட்டும். யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கதருடாளோ சுவாமி, இறக்கம் செய்யுங்கப்பா. அண்ணாக்களை சகப்பனே, உங்களோட மாய் வந்த ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கு நீங்க குணம் படுத்தின தேவன் சுவாமி. வருவதானம் பெருமையாய் போனதில்லை. அதே பிரதான சுவாமி, இந்த நாட்களை பாண்டவரே, இந்த வியாதி பணிக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தகப்பன் உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி, உங்களை கூப்பிடட்டும் சுவாமி, தங்களோட பொல்லாதவர்களை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி, மூலமாய் வந்து சோத்தை புரட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி, சோத்தை கொடுங்க. அநாதரவாய் ஆண்டவரே, எத்தனையோ வியாதியஸ்தர் தாசைகளை கடல் எடுங்க சுவாமி. முதியோர்கள் ஆண்டவரன் வியாதி படுக்கை அல்லல் முதியோர்கள் அநாதரவாய் கிடக்கிற முதியோர் வைத்தியசாலைகள் நிரம்பி ஒழிகிற முதியோர் சகப்பனே, இறக்க செய்ங்க. ஆறுதல் தேவன் நீங்க, அரவணைக்கிற தேவன் நீங்க, சுகப்படுத்துற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண தருவாயில் இருப்பார்கள். அதனால் ஆண்டவரே, தங்களுடைய ஆத்மாவை உணர்ந்தவர்களாய் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே, தங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையும் கூடத்தில் மன்னிப்பு கேட்டு தங்களை தாழ்த்துமாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வாண்டி கொள்வோம். அப்பனே நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். யாரையும் தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி, உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. அப்பா, தேசங்களை காண்கிற தேவன், தேசங்களின் தலைவர்களை எல்லாம் காண்கிறீ ஐயா. குழப்பங்களும் போட்டிகளும் ஆண்டவரே இருக்கிற காரியங்களும் ஒன்றையும் பார்க்குறீங்க சுவாமி. தலைவர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா கிடையாத குணங்களும் ஆண்டவரே, சிலன்னமான குணங்களும் அவர்களை விட்டு நீங்கி ஆண்டவரே, தேவனுக்கு பயந்தவர்களாய் நீதிக்கு பயந்தவர்களாய் கொடுத்தாலே நீங்க சுவாமி. தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடியமர்த்தி ஆளுகையை கொடுத்த தேவன் நீங்க. நீங்க ஒருவர்தான் ஆளுகையை தந்த தேவன் என்று சொல்லி எந்த நாளும் ஆண்டவரே அந்த நீதிக்கு உட்பட்டவர்களாய் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறட்டும். ஆளுகிறவர்களாய் நீதி உங்களை நீதியின் கரம் இவர்களை நடத்தட்டும் சுவாமி. வேதம் இவர்களுடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்கள் கடைபிடிக்கிறவளாய் கீழ்படுகிறவளாய் ஆண்டவரே தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி, தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வந்து ஐயா, தேசங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கை நீதி இல்லையப்பா. நீதி ஸ்தலங்களில் எல்லா நீதி புரட்டப்பட்டு தனிப்பட்ட முறையில் நீதி புரட்டப்பட்டு மக்கள் மத்தியில் நீதி புரட்ட தவிக்கிற மக்கள் அப்பா சகப்பனே, இவர்கள் மத்தியில ஒரு நீதி உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்வோம். இந்த தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர்களை ஆளுகிற நீதி உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்கா ஐயா, ஒடுக்கப்படுகிறவர்கள் கண்ணீரை காண்கிற தேவன் சுவாமி. யாரெல்லாம் ஒடுக்கத்தில் இருக்கிறார்களோ தான் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, தலைமைத்துவங்களில் அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவா

0: தேசங்கள் ஆளுகை செய்யட்டும். நீங்க கொடுத்த ஆளுகையப்பா, நீங்க கொடுத்த அதிகாரங்களப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லும். தேசக்கதை காக்க வைத்த ராண வீரர்களுக்காக வேண்டி எல்லாம் நிற்கிறார். கொடுத்த ஆண்டவரே, அந்த உத்தியோகத்தை ஆண்டவரே உண்மையோடு செய்கிறவளாய், தேசத்தை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறவளாய் அவர்களை நிலைநிறுத்துங்க சுவாமி, நிலைநிறுத்துங்க சுவாமி. இவர்களும் ரசிக்கப்படட்டும், ஆனந்திக்கப்பட்டும், இவர்களோட குடும்பங்களை வழிநடத்துங்க சுவாமி. எங்கிருந்தாலும் தாங்கிக் கொள்ளுங்க சுவாமி. தானுவருடைய காலங்கள் உங்களை கரத்தில் இருக்கிற சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தமிழர்களா இருக்கட்டும் சுவாமி, ஆயத்தமிழர்களா இருக்கட்டும். அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், வேண்டிக்கொள்ளும். தேசங்களில் நடக்கிற பஞ்சங்கள், போராட்டங்கள், வேலைகளை கூக்குதல், தவிப்புகள், அநீதிகள், ஆண்டவரே தேசங்களை எல்லாம் முடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. தகப்பனி அப்பா, தேசங்களோட மக்கள் நீதியும் நியாயம் உள்ளவர்களாய், நீதியுள்ள தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி உங்களுக்கு கீழ்படிந்து, வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து, பயபக்திக்கு ஆண்டவரே ஆளுகிற மக்களாய் மாறட்டும். இவர்களுடைய கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே மனுஷிய பிரகாரம் அல்ல, தங்கள சுயத்தின்படி அல்ல, தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்க. இவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடுவார்கள், ஆனா சுமத்தை பெறுவார்கள் என்று சொன்ன பிரகாரம் நீங்க தேசங்களுக்கு சுமத்தை கொடுப்பீங்கப்பா. அப்படியாக இந்த மக்கள் ஆண்டவர் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, தாழ்த்தட்டும் சுவாமி. உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. தேசங்களுக்கு நன்மையை தருகிற தேவன் நீங்க ஆண்டவர், நீங்க மாறாதவரப்பா. அப்பா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களுக்காக வேண்டி ஒரு நேரம் இல்லையாண்டு. அப்பா சாபங்கள் பாவங்கள் இந்த பசிக்கு பட்டினிக்கு பஞ்சத்துக்கு காரணமா இருக்கு, எல்லாவற்றை முறிக்க வல்ல தேவன் நீங்க, நீ இறக்கம் செய்ய வல்ல தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த தாக்க மக்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. எல்லாவித சாபங்களும் பாவங்களும் அவர்களுக்கு முறிக்கப்பட்டு இவரின் பஞ்சங்கள் எல்லாம் தேர்ந்து பார்த்தீங்க, கொடுமை எல்லாம் தேர்ந்து வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. ஜனங்களுக்காக வேதமே இவர்களுக்கு சாட்சியா இருக்கட்டும் சுவாமி, வழியாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கணும் அப்பா. இந்த வேலையிலும் சுவாமி எங்கெல்லாம் பசியோடு தவிக்கிறார்களோ சுவாமி, குழந்தைகளும் மொழியர்களும் வயதும் பசியும் கொடுமையாண்டு கூப்பிடுற காக்கைக்கும் ஆண்டவரே அபாரம் கொடுக்கிற தேவன் நீங்க, பிரியமான தேவன் செய்யப்பா மன்னிங்கப்பா. இவர்களுக்காக ஆரத்தை காற்றில் எழுந்தப்பா போச்சிங்கப்பா, மனாந்திரத்தில் எந்த தங்கி மூன்று நாட்கள் ஆண்டவரே அவர் குணம் இல்லாமல் இருந்தோம், அவர்களை பாசியில் அமைப்பி விடாதபடி ஆண்டவரே போஷித்து அனுப்பினதே. எல்லா உணர்வுகளையும் நீங்க அறிந்ததே வச்சுவான் இவருடைய இருக்கும் செங்கப்பா. என்னை எல்லாம் தவிக்கிறார்கள் அந்த இடங்கள் இதெல்லாம் காத்தா பருணரை காட்டில எடுங்க, ஒரு மன்னிப்பை காட்டில எடுங்க சுவாமி, ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிலிருந்து சுவாமி. இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளும் அப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கருவை அப்பா கருவை ஐயா, இந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்காரர்களுக்காக வேண்டிக்கும், ஊழியர்காரர்கள் மத்தியில் ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு தேவ பயம் இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ இவர்களெல்லாம் உங்களுடைய ஸ்தானாதிபதிகளாக நிற்கிறார்கள் சுவாமி, உண்மை உள்ள ஸ்தானாதிபதிகளாக நிற்கட்டும் சுவாமி. இந்த காலங்களில் ஆண்டவரே இவர்களுடைய போராட்டங்கள், வஞ்சனையான உபதேசங்கள், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்தாண்டவர் இவர்கள் தங்களை ஆண்டவர் வெளப்படுத்தி ஆண்டவரே அப்பா நிற்கத்தக்க பலனை கொடுங்க சுவாமி, பலனை கொடுங்க சுவாமி. தோழக்காரர்களுக்காக நிற்கிறோம், கடைசி காலமாப்பா, குருவரையின் காலமாப்பா, விசுவாசின் போராட்டம் அதிகமான காலமாப்பா, நிற்கத்தக்கதான சட்டிப்பான அபிஷேகம், சட்டிப்பான அபிஷேகம், நூலங்களை முறிக்கிற அபிஷேகம் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கெல்லாம் ஊழியத்தில் நிற்கிறாரோ என்னென்ன விதமா நாமத்தை மாய்மைப்படுத்துற ஊழியம் செய்யறோம். அந்த இடங்களில் எல்லாம் இந்த வல்லமை இவட வல்லமை இவட அதிகாரம் ஆண்டவர்களை நிறப்பட்டு சுவாமி நிறப்பட்டு சுவாமி நிறப்பட்டு சுவாமி இவர்களுக்காக குடும்பங்கள் சாட்சி உள்ளவர்களை ஆண்டவரே இவர்களை நடத்துங்க சுவாமி. ஊழியக்காரர்களுக்காக வேண்டி ஐயா விழுந்து போன ஊழியர் ஆண்டவரே இந்த நாட்களில் விழுந்து போய் கொண்டிருக்க ஊழியர்கள் சகப்பனே அவர்களுக்காக இவரு நாமத்தை தூசியாதபடி சத்ருவான தூசியாதபடி ஆண்டவரே இந்த நாமத்தை வச்சிருவளாய் திரும்பவுமாய் ஆண்டவரே இவர்கள் சொல்லும் பெற்று சுவாமி எந்த நிலையில விழுந்தார்கள் அந்த இடத்திலிருந்து எல்லும் பெற்று சாம் திரும்பவுமாய் ஆண்டவரே நமகமையின் ஊழியத்தை மகத்துவத்தின் ஊழியத்தை ஆண்டவரே அவர்கள் தாங்கி செய்கிறவளா இருக்கட்டும் சுவாமி நடத்துறவளா இருக்கட்டும் பலப்படுத்துங்க சுவாமி தூக்குங்க சுவாமி நடத்துங்க சுவாமி மன்னிங்க சுவாமி ஒரு குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு ரட்சிப்பை மறுதளித்து ஆண்டவரே போய் கொண்டுக்கிற மக்கள் உலகத்துக்காக போய் கொண்டுக்கிற மக்கள் தகப்பனே தங்களுடைய சுயத்துக்காக வாழ்கிற மக்கள் எல்லா இந்த நாட்கள் காண்கிறீர்கள் திரும்பட்டும் சுவாமி திரும்பட்டும் சுவாமி மன்னிப்புகள் இருக்கங்க உலகத்தில் இருந்து சொல்லி உங்களிடத்தில் வரட்டும் சுவாமி. நீங்க தலைவிடுகிற தேவன் இல்லாண்டவரே எத்தனையோ முறை மன்னிக்கிற தேவன் சுவாமி மன்னிப்புகள் இருக்கங்களை ஒரு அழிக்கலை கட்டும் சுவாமி மன்னிங்க சுவாமி திரும்ப ஒரு பலத்தை கொடுங்க சுவாமி. வல்லமையான ஆண்டவரே இந்த சத்ருவின் பிடியில் இருந்து ஆண்டவர் விடுவீங்க சுவாமி விடுவீங்க சுவாமி விடுவீங்க சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக வேண்டி சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இந்த நாட்களில் ஆண்டவர் சபைகளில் இருக்கிற எல்லாவித ஆண்டவரே பாவங்கள் அக்கிரமங்கள் குறிப்பிடாம எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வம் சுவாமி. சபைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தப்படட்டும் சுவாமி பரிசுத்தப்படட்டும் சுவாமி உங்களோட வாழ்வைக்கு ஆயத்தப்படட்டும் சுவாமி உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும் நீதி உள்ளவர்களாக இருக்கட்டும் தகப்பனே ஆகியோர் உண்மையோடங்களை ஆராய்க்கிறவர்களாக இருக்கட்டும். ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே பூமியும் கடையாந்திருக்கிற ஒவ்வொரு சபை விரோதத்தின் கிரயத்தினால் கொள்ளப்பட்ட சபை நீங்களான அப்பா சபைக்கு தலைவராயிருக்கிறீங்க தலைவராயிருக்க இந்த சபைகள் எல்லாம் உங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுற சபையாகும் பரிசுத்தம் உள்ள சபையாகும் மனவாட்டி சபையாக நிற்கத்தக்கதாய் சபைகள் பரிசுத்தப்படட்டும் சாமி. குடும்பம் குடும்பமாய் பரிசுத்தப்படட்டும் சுவாமி குடும்பம் குடும்பமாய் உங்களுடைய வருகையில் எடுக்கப்படுவோம் சுவாமி. சகப்பனே சபைகளுக்காக சபையில் உள்ள போல மன ஊழியர்களுக்காக வேண்டி கொடுத்த சபையை ஆண்டவரே ஆண்டவரே உண்மையோடும் நீதியோடும் பயத்தோடும் நல்லமைப்பர்களாக ஆண்டவரே சபையை நடத்தவர்களாக இருக்கட்டும் சாட்சி உள்ளவர்களாக இருக்கட்டும் அன்புள்ளவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வெளப்படுத்துங்க வெளப்படுத்துங்க எங்களுடைய வேளாண் வேணும் சுவாமி சபையில் இருக்கிற போலர்மார்கள் உதவியூழலுக்கு வேண்டிய சுக வேளாண் ஆசீர்வாதம் கட்டுள்ளங்களுக்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க சுவாமி. குடும்பங்கள் எல்லாம் சரியான பாதையில நடக்க ஆசீர்வதிங்க சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே இந்த சபையில் உள்ள போலர்மார்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா சமயமே நடத்தக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காட்டல் விடுங்க சுவாமி காட்டல் விடுங்க சுவாமி காட்டல் விடுங்க சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தத்தோடும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறோமா எனக்குத்தக்க இவர்களை நடத்துங்க நடத்துங்க அப்பா. ஐயா சபைகள் எல்லாம் வருகளை எடுத்துக் கொள்ளப்பட வேணும் சுவாமி. அப்பா சபைகளுக்காக தானப்பா வாரீங்க நல்ல மனவாட்டி சபைகளாக உங்கள் சமூகத்துல வந்து எடுத்துக் கொள்ளப்படத்தானப்பா வாரீங்க அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அப்பனே சபைகளுக்காக ஆச்சரியத்தின் சீசம் சபையாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேணும் நம்முடைய வாத்து எவ்வளவு நல்லவர் அப்பா ஒருவர் தான் கெட்டு போகக்கூடாதென்று இந்த காலத்தில் ஆண்டவர் எங்கும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வழிகளையெல்லாம் திறந்து வந்திருக்கிறீங்க டெக்னாலஜியில எல்லாம் வளர்ந்து எவ்வளவு வேகமாய் நம்முடைய வார்த்தை சொல்லக்கூடிய ரேடியோக்கள் டெலிவிஷன்கள் மீடியாக்கள் அந்த எத்தனையோ விதமான வழிகளை நீங்க திறந்து சார்ந்திருக்கிறீங்க அல்லவரப்பா. நம்மளோட அன்பு ஆளாகலவீரம் இல்லாத அன்பு, அவ்வளவு அன்பு, அன்புள்ள தேவன் சுவாமி, அன்புள்ள தேவன் சுவாமி, ஜனங்கள் எல்லாரையும் நீங்க நேசிக்கிறது ஒரு நானும் கட்டு போதும் சித்தமல்ல என்று சொல்லி ஐயா நீங்க இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்த விலை அதிகமாண்டவர், விலை அதிகமாண்டவர் அப்பனே நடத்துகிறவர்கள் எந்தெந்த விதத்தில் ஊழியத்தை நடத்துகிறார்கள் சுவாமி. அப்பா இவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்வோளாய் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, மகிமையா இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வந்து இவர்களுக்குரிய தேவைகள் வழி வழிகள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அத்தாவே இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம். இந்த மாய ஆண்டவர் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் இருந்த தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி, அநேகம் உண்டு சுவாமி. ஐயா அறுவடையோ மிகாக்களோ குறைவுண்டு சொன்னதேவன் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரையாளுக்கு குறைவாக இருக்கிறார் சுவாமி. ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மகனும் மகளும் தகப்பனே எங்களை வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாய் மாற்றுங்க. காண்கிற மக்களுக்கு ஆண்டவரே பாடசாலையிலாவது வேலைத்தளங்களாவது தகப்பனே இவ்வளவு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் நாவில் இருக்கட்டு சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. தாழ்வு மனப்பாளனில் அடுத்து அப்பா உற்சாகமாய் ஆண்டவரே தேவனே எங்களை சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் மாறட்டும். காண்கிறவர்களுக்கு சொல்லட்டும் சுவாமி. தகப்பனே இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் புளியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி. சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டி கண்ணம் ஆண்டவரே எத்தனையோ இடங்கள் நிற்கிற மிஷனரிகள் புளியக்காரர் எவ்வளவோ பாடுகளுக்குள்ளாக போறார் சுவாமி, கண்ணீருக்குள்ளாக போனார். தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, ஆறுதல் செய்யுங்கப்பா, வழிகளை திறந்து கொடுங்கப்பா, சமாதானத்தை கட்டுகிறோம். இவர்கள் குடும்பங்களெல்லாம் அங்கெல்லாம் விட்டு போனார்கள். அந்த இடங்களெல்லாம் கூட தேவகாரம் அவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவர், வேண்டிக் கொள்ளுவர் சுவாமி. தகப்பனே தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளோடு அந்த இடத்து மக்களும் அந்த இடங்களில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பம் குடும்பமாய் ரசிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. வீடுகள் வேணும் சுவாமி, பாடசாலை வேணும், போக்குவரத்து வேணும், ஆலயங்கள் வேணும் சுவாமி. மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யறோம். தாங்குற மக்களை எழுப்பி கொடுங்க, எழுப்பி கொடுங்க, எழுப்பி கொடுங்க. ஐயா வெளிவடைகிறேன் ஆண்டவரே, ஊழியத்தை தாங்குகிற ஒரு இறக்கம் ஒரு தயவு உண்டாகட்டும். எத்தனையோ ஊழியக்காரர் தயவு நிக்கிறாங்க சுவாமி, அறமையில நிக்கிறாங்க சுவாமி, பற்றாக்குறையில் நிக்கிறாங்க சுவாமி. ஐயா இவர்களை தாங்குகிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. ஊழிய ஸ்தாபனங்களை எல்லாம் நிரப்பி கொடுங்க சுவாமி. இந்த பூமியின் செல்வம் எல்லாம் அந்த மகாத்மாக்களும் இவர்களுக்காக வேண்டியது இருக்கட்டும். அந்த மக்களுக்கும் ஆசீர்வாதம் வாழ்வாதாரத்தை கொடுக்கிற ஆசீர்வாதமாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் தகப்பனே, தகப்பனே இந்த கடைசி நாள் நிற்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, எங்கும் கொடுமையப்பா, எங்கும் இறக்குமெத்த செயலப்பா, எங்கும் பெற்றோரின் கண்ணீரப்பா, எங்கும் கணவனின் கண்ணீர், மனைவியின் கண்ணீர், பிள்ளைகளின் கண்ணீர், கண்ணீரோடு வைக்கிற வாழ்கிற காலமாயிருக்கிற சுவாமி. அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா, அன்பில்லை ஆண்டவரே. ஒரு விஷயம் தகப்பன், உங்களோட மன்னிப்புகளும் உங்களுடைய இறக்கங்களும் உங்களுடைய தகவல்களும் ஆண்டவரே இந்த காலத்தில் ஒரு விசை ஒரு விசை ஊற்றும்படியாய் வண்டிக் கொள்ளுற சுவாமி. இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஐயா சமாதானம் உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே எங்களது அன்பினால் நிரப்புங்கப்பா. அந்த அன்புதான் அப்பா இவர்களை ஒரு மனப்படுத்த முடியும், இவர்களை கீழ்படியே செய்ய முடியும், இவர்களுக்கு அன்பு செய்ய முடியும். ஒரு விஷயம் நம்புங்கப்பா, விஷயமாக பிரிந்த குடும்பங்கள், பிரிந்த பிள்ளைகள், பெற்றோர்கள் மத்தியில் ஒன்று ஊற்றுங்கப்பா, ஓட்டுங்கப்பா, இருதய கடினங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். அன்பு ஒவ்வொருவரையும் தயவுள்ளவர்களா இரக்கமுள்ளவர்களாய் மாற்றட்டும் சாமி. ஐயா, இந்த காலத்துல இரக்கம் செய். இந்த கடைசி காலத்து இந்த புலங்கான காலத்தில் தகப்பன் ஒரு விஷயம் இரக்கம் செய்யுங்கப்பா. உங்களுடைய இரக்கமும் மன்னிப்பும் தானப்பா வேணும் வேணும் வேணும். ஒரு மனிதனால் முடியாத சுவாமி, ஒரு விஷயம் இரக்கம் செய்யும். அன்பின் ஆவி பரிசுத்தாவியானவரே, இந்த நாட்களில் பின்மாறியாக பின்மாறியாக ஒரு விஷயம் ஊற்றுங்கப்பா. உங்களோட வரைக்கும் ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும் ஜனங்கள் அன்பினால் நிரம்பட்டும். மக்களை மக்களை நேசிக்கிறவளாய் நிரம்பட்டும். ஒவ்வொரு மீதும் கூட வந்து ஊற்றுங்க. வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பா வாலிப பிள்ளையோட வாழ்க்கை தகப்பனே கடூரதாய் இரக்கமற்றவர்களாய் இரக்கமற்றவர்களாய் வாழ்கிற வாலிப பிள்ளைகளாட ஆவமப்பா, அக்கிரமப்பா, அநியாயமப்பா தகப்பனே வாழ்கிற வாலிப பிள்ளை அவர்களும் கெட்டு ஆண்டவர் பெற்றோருக்கும் கண்ணீர் ஆண்டவரே வாழ்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா தேவனே எங்களை துக்கப்படுத்தி வாழிற வாலிப ஐயா இரக்கம் செய்யுங்கப்பா இரக்கம் செய்யுங்கப்பா. இரக்கம் பொல்லாமன் கையில் இருந்து விடுதலையாக்குற தேவன் நீங்க நீங்க வந்த வலையில இருந்து ஆண்டவரே அவரை பிடுங்கி எடுக்கிற தேவன் நீங்க அப்பா. பலவானை கட்டுகிற தேவனே ஐயா, அந்த பலவானை கட்டி ஆண்டவரே சகப்பனை இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியா வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். அணுகரால் முடியாது ஆண்டவரே. ஜபந்தானப்பா ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டு அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற பெற்றோர்கள் எழும்பட்டும். இவருடைய கண்ணீர் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில ஆண்டவர் எட்டுறபடினால் நீங்கள் உதவி செய்வீங்க சுவாமி. இந்த பெற்றோர்கள் ஆண்டவரத்தப்படியான நிலையில் இருக்கிற பெற்றோர்கள் தங்களுடைய சம்பிரதாயங்கள் வழிகள் எல்லாவற்றையும் விட்டு ஜீவனுள்ள தேவனே உங்களை ஆராதித்து உங்களை நோக்கி யுவம் பண்ணி உங்களிடத்தில் இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெறுவர்களாய் மாறட்டு. இந்த பிள்ளைகளை விடுவிக்கிறவர்களாய் மாறட்டு சுவாமி. பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளும், பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளும். ஒவ்வொரு பெற்றோரும் தகப்பண்ணி தங்களோட பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறவளா இருக்கட்டும். இந்த காலத்தில் நீங்க தான அப்பா வேணும், நீங்க தான அப்பா வேணும், நீங்க தான அப்பா வேணும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
1: நாள் உனக்கு போதித்து நீ நடக்கவிடைய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32.
2: ஒரு பையனுக்கு கேர்ள் தேவைப்படும் போது அந்த பொண்ணு வந்துட்டு தேவதையா தெரியுதா, அதே கேர்ள் வந்துட்டு அந்த பையனுக்கு தேவையில்லாத ஒரு பையனுக்கு கேர்ள் தேவைப்படும் போது அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி
0: ஒரு பையனுக்கு கேர்ள் தேவைப்படும், தேசங்களில் நடக்கிற ஒவ்வொரு அசுசியான காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே. இருந்த தேசங்களுக்கு அநேகம் ஆண்டவரை திறக்கப்படட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். இப்படியாக தேசங்களுக்காக கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய தேசம் ஆண்டவர் ஐயா தேசத்தில் உள்ள எல்லா இதற்கும் இப்படியாமையின் பாவங்கள் தேசத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துக்கு ஆண்டவரே மக்கள் கீழ்படிந்தால் ஆசீர்வாதம். நீங்க கீழ்படி ஒன்றை விரும்புகிற தேவன் சுவாமி. எங்களுடைய கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்றோம், எங்களுடைய மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்களுடைய மக்களுக்கு கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த தேசம் ஆண்டவரை ஆசீர்வதிக்க, இது உங்களுடைய தேசமான ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று அறிக்கை செய்கிறோம் சுவாமி. ஹாலியிலே ஆண்டவர் எப்படி இந்த தேசம் அளப்பட்டதோ, எப்படி அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே நிலைமை இந்த தேசம் மாறும்படியாய் வேண்டிக் கொள்றோம். மிஷனரிகள் ஊழியக்காரர்கள் தேசத்தில் கண்ணீர் விட்டார்கள் சுவாமி. அந்த கண்ணீர் கூட சமூகத்தில் நம்மளை துருத்தில இருக்கிற சுவாமி. நினைவு கூறுங்க சுவாமி, நினைவு கூறுங்க சுவாமி. சகப்பனே இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதை தாங்க. நடக்கிற ஆண்டவரே எல்லா சூசிகளும் எல்லா பாவங்களும் எல்லா அருவறுப்பும் தேசத்தை விட்டு நீக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும். தேசத்தின் தலைவர்களை ஆண்டவரே அப்பா உணர்வடியை செய்யுங்க பாபா. தேவனால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சொல்லி தேவனுடைய பாதத்தை நாடுகிறவர்களா இருக்கட்டும் சுவாமி. அவர்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவர தேசத்தை ஆண்டு விடாதபடி, சட்டங்களை கொண்டு வராதபடி தகப்பனே ஒரு தேவ பயம்புகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இப்படியாக எனக்கு அந்த ஆதேசத்துக்காக எத்தனையோ தேசத்து மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்களா ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. எங்கெல்லாம் உறவுகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே இவனால தேவனை கண்டு வருடாத்துமா மீட்கப்படட்டும் சுவாமி, மீட்கப்படட்டும் சுவாமி, மீட்கப்படுங்கள் இலங்கை தேசம், இலங்கை தேசம், இலங்கை தேசம். ஐயா நாங்க வாழ்ந்த தேசம் எங்களை முதலாளி வாழ்ந்த சொல் எல்லா குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் விக்கிரகாராதனை தேசத்தை விட்டு நீங்கும்படியா வேண்டிக் கொள்வோம் சார். அப்பொழுதுதானப்பா தேசத்துக்கு ராமா சமாதான ஆசீர்வாதம். அப்பா அந்த தேசத்துல உள்ள எல்லா ஒரு அக்கிரமங்களும் பாவங்களும் ஆண்டவரு ஒரு விஷயம் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னித்தால் அப்பா அந்த தேசத்துக்கு விடுதலை உண்டு சுவாமி. கிருபை அப்பா அவங்கள ஊழியர்களை நடத்துங்க சுவாமி. ஜனாதிபதியும் மந்திர சுவையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதிங்க சுவாமி. தேசம் கூட சிதா மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். எப்படியான இருந்த தேசங்கள் அநேகம் கோடி மக்கள் வாழ்ற தேசம் இந்திய தேசம் ஆண்டவர் அப்பா மனம் திரும்பட்டும். குருட்டாட்டங்கள் எல்லாம் நீக்கி போகட்டும், நீங்கி போடுதல் ஆதிக்கம் எல்லாம் நீங்கி போட்டு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக வேண்டிக் கொள்ளுறது சுவாமி. அப்பா அங்குள்ளாம் கூட ஆத்தை ஆண்டவர் ஆளுகை செய்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டு, பெரிய வெளிச்சத்தை காணட்டு. இப்படியாவோ தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஐயா எல்லா மக்களும் ஒரு மக்களாண்டவர் வரையில தகப்பன், எல்லா மக்களும் நிக்கத்தக்கதா தேசங்கள் எல்லாம் அதோடு அதனதின் காலத்தில் எல்லாம் நேர்த்தியா செய்து வாரீங்க சுவாமி. அனைத்தையா செய்வார் நீதியுள்ள தேவன் சுவாமி, நீதி மாறாதவர் அப்பா. அப்பா நீங்க சொன்னதை செய்யற தேவன் சுவாமி. அதே பிரகாரம் கூட நீதியின்படி நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய தேசங்களில் நடந்து கொண்டிருக்கும்படினா நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. நான் உங்களுக்கு முன்பாவித்து நிற்பவன் யார், யாரும் நிற்க முடியாது சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே வேண்டிக் கொண்டவர்களும் ஆண்டு சங்கமன்றியோக்காக வேண்டிக் கொள்ளும், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டு அவைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்பா, நிவர்த்தி செய்யப்பா. விசேஷமாக அந்த டெக்னாலஜியில அது ஒரு தடைகள் நீங்கி போகட்டும். ஜபத்துக்கு தடையாக வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கி போகட்டும். ஜப வேலை ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே இது விஷயம் ஆவியானவரே எல்லாவற்றிலும் நீங்க இடைபடும்படியாக வேண்டிக் கொள்ளும், இடைபடும்படியாக வேண்டிக் கொள்ளும். நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றும் இந்த நாட்கள் அப்பா இந்த பொல்லாங்கான காலத்தில் நீங்க தானப்பா தயவு, நீங்க தானப்பா பாதுகாப்பு, நீங்க தானப்பா வழி. ஆண்டவரே வழி நடத்துங்க சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிட பொருள்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியாக அவர்களை வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்தியபடியா என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். சில நன்மைகள் அநேகமாண்டவர், சொல்ல முடியாத இவுகள் அநேகமாண்டவர். நன்றி அணையும் மட்டுமாய் குருத்தாயம் உள்ள காரம் தாங்குறபடி நான் நன்றி ஆண்டு ஐயா நன்றி சொல்லத்தான் எங்களால் முடியும் சுவாமி. எங்களை தர மட்டும்தான் நன்றி சொல்லத்தால் முடியும் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. சமாதானத்தினால் எங்களை நிரப்பி வாரீங்க சுவாமி, எங்களை கண்ணீரெல்லாம் துடைத்து வாரீங்க சுவாமி, எங்களுடைய பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி வாரீங்க சுவாமி. எத்தனை நாவுகள் இருந்தாலும், கோடி நாவுகள் இருந்தாலும் உங்களை நன்மைகளை சொல்லி முடியாதோ நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். எல்லா கணவன் துதியும் மகன் நீங்க தானா, நீங்க தானா, நீங்க தானா. எல்லாத்துக்கும் பாத்திர நீங்க தானா, பாத்திர நீங்க தானாப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. இன்னுமாய் நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து அப்பா எப்பொழுதும் நாங்க பயபக்தி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். எல்லா கணவன் துரியமாயுமே நீங்கள் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளை நாளில் இல்லையம்மா புதன்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம்மா, புதன்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ அம்மா.
0: ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி.
3: ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கண்டாவில் இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு ரெண்டு ராஜாக்கள் 20 எசேக்கியேல் 10 லூக்கா 6. கேட்போமா?
4: Recording in progress.

0: ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதர்சி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஏசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும், யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகி.
1: எசேக்கியேல் 10 அதிகாரம். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபின்களின் நடுவே இருக்கிற அக்கினி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண்காண உள்ளே பிரவேசித்தான். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்னியை எடு என்று கட்டளையிட்டவுடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான். அப்பொழுது கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்களின் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது. இதோ கேருபீன்கள் அண்டையில் 4 சக்கரங்கள் இருக்க கண்டேன். ஒவ்வொரு கேருபீன் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது. சக்கரங்களின் தோற்றம் படிக பச்சை வருணம் போல் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது. சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. தலை நோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின. ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை. அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் 4க்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன. அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருபின் முகமும், இரண்டாம் முகம் மனுஷ முகமும், மூன்றாம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாய் இருந்தது. கேருபீன்கள் மேலே எழும்பின. இதுதான் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த ஜீவன். கேருபீன்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்த போது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன. அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின. ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகமும், ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாயிருந்தது. ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு லூக்கா 6 பஸ்கா பண்டிகையின் 2 பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததும் அன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்பொழுது அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளின் நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியுள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக செபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போலிருப்பான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான்.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 4:39. இயேசு கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்து கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்திக் கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய், புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள். அவரை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இறைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் 36 வாசிக்கையில், அங்கே அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இரட்டுடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்ற வேளையில் கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார். மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும், கர்த்தத்தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாக்கே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்ருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில், ஊழியத்தில், பணியிடங்களில் என்று உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகள் மகா இறைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அனுதினமும் இறைந்து கொண்டும், இயேசபேலை போன்று சபதம் எடுத்து துரத்தி கொண்டும், ரப்சாக்கே போன்று கெர்ஜித்துக் கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இறைச்சல்களை அமைதலாக்குகின்றார். அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார். சீறிப்பாய்ந்து வருகிறவைகளை கட்டளை கொடுக்கின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவின் சத்தத்தை அதட்டுகின்றார். அது செயல்படாது போகும்படி செய்து நிரந்தர அமைதியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்து அந்த குறைவை அற்புதமாக நிறைவாக்கினார். வெறும் கற்றாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி அவர் கட்டளையிட்டதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர்கள் செய்த போது அந்த தண்ணீர் ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாறியது. இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தியது. அதை கண்ட சீசர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கற்றாடிகள் எம்முடைய அழைப்பை நினைவூற்றுகின்றன. திராட்சை ரசம் பரிசுத்த ஆவியின் நிறைவை சுட்டிக்காட்டுகிறது. தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெறுமையான பாத்திரங்களாய் எம்மை அவருக்கு கொடுத்து விடுவது ஆகியவை தேவன் அற்புதம் செய்யும் வழிகளாகும். ஆகவே நாமும் தினமும் எம்முடைய அழைப்பை புதுப்பித்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தின்படி நடப்போமாக. உலகத்தின் பாரங்களையும் கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்படைத்து அவருடைய வார்த்தையால் எம்முடைய உள்ளங்களை நிரப்புவோமாக. கானாவின் வெறும் கற்றாடிகளை ஆண்டவர் நிரப்பியது போல எம்முடைய உள்ளமாகிய பாத்திரங்களையும் தமது கிருபை, ஆசீர்வாதம், வல்லமை ஆகியவற்றால் நிரப்புவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை, ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 14 திங்கட்கிழமை செப்டம்பர் 2026 இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக வருகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 இப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதென்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு இருக்கிறதை குறித்து இங்கே சாலமோன் ஞானி இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அந்த காரியம் தொடங்குகிறதோ அதே விதமாக அந்த தொடக்கத்துக்கு ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் இந்த இடத்திலே ஒரு காரியம், அந்த நீதிமொழிகளில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களில் சில காரியங்களை நாங்கள் சாதிக்கும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் அந்த காரியத்தை சாதிப்பதற்கு அநேக பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் ஊடாக அந்த நாட்களை நாங்கள் அங்கே கடந்து வர வேண்டும் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் இப்படியாக வாழ வேண்டும், இப்படியான காரியங்களை செய்யணும் என்று சொல்லி நினைக்கிற வேளையிலும் அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பெரிய நெருக்கங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை

0: ஆனால் அந்த காரியங்கள் தொடர்ந்து விடப்படாதபடி தொடர்ந்து செயல்பாட்டில் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட இந்த நாட்களிலே ஒரு முடிவு உண்டு, ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் நாங்கள் நம்பி இருக்கிறவர் யார் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் இந்த நாட்களிலே வீணாக போகாது. என்னதான் முடிவு இந்த நாட்களிலே வந்தாலும், ஆனால் அங்கே நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலேயே எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களிலே ஒரு முடிவை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பிறப்பு அவருடைய இறப்பிலே முடிவாக இருக்கிறது. அதே வேளையிலே இந்த வானம், இந்த பூமி இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே தொடங்கினதோ அதே மாதிரி அந்த இந்த பூமி கூட இந்த நாட்களில் ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற வேளையிலே எல்லாவற்றிற்கும் சிறப்பாக ஒரு முடிவு இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் அந்த முடிவின் மத்தியிலே நாங்கள் ஒரு நம்பிக்கை வைத்து வாழுகிற வேளையிலே அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, கர்த்தர் மேலே இந்த நாட்களிலே நம்பிக்கை வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே உன் நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து காத்து நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தினர்களே பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய முடிவை குறித்து இந்த நாட்களிலே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்பிக்கை இந்த நாட்களிலே வீண் போகாதபடி தேவன் நமக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் போலும் உண்டதாக. இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே யார் யார் எதை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கைகள் வீணாய் போகாதபடி நீரே அவர்களை பாதுகாத்து அவருடைய முடிவை இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஜெயத்தோடு முடிக்க நிறந்த கிருபையை இந்த நாட்களிலே கொடுக்கும்படியாக செபிக்கிறேனே கர்த்தாவே. உம்முடைய கரம்தானே கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக செபிக்கிறேன். ஆமென்.
1: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் இந்த ஊழியர்கள் வாக்கு தத்துவத்துக்கூடாக, நற்சிந்தனை கூடாக, ஜீவமன்னா கூடாக வழிநடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்க இருக்கிறோம். அவர் ஒரு நிமிடம் தாருங்கள்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவரை வரவேற்க இருக்கிறோம். அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஊழியரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: காலை நேர விடுதலை நிகழ்ச்சி நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் சபையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வாத கரம் கொண்டு வழி நடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே ஜெபத்தினுடைய வல்லமை,

இந்த ஜபத்திற்கு எந்த அளவுக்கு வல்லமை உண்டு, ஜபத்தினாலே எதை சாதிக்க முடியும், ஜபத்தினாலே எதை மேற்கொள்ள முடியும், ஜபத்தினாலே விசுவாசத்தை கூட்டுகிற வாழ்க்கை, ஜபத்தினாலே கர்த்தரோடு பேசுகிற பாக்கியம், ஜபத்தினாலே பிசாசு எதிர்க்கக்கூடிய வல்லமையினால நிரப்பப்படுகிறோம், ஜபத்தினாலே கர்த்தரை முற்றிலுமாய் நம்பி ஜபிக்கிற ஜபமாய் மாறுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜபம் அவசியமாய் இருக்கிறது. தனிப்பட்ட ஜபம், குடும்பத்தின் ஜபம், குருப்பாய் சேர்ந்து ஜபிக்கிற ஜபம், சபையாரோடு சேர்ந்து ஜபிக்கிற ஜபம், இந்த ஜபம் அதிக அத்தியாவசியமாய் இருக்கிறது. ஜபம் இல்லாதபடி ஜெயம் இல்லை, ஜபம் இல்லாதபடி மேற்கொள்ள முடியாது பிசாசை, ஜபம் இல்லாதபடி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிரியை மேற்கொள்ள முடியாது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த ஜபம், ஜபம் தேவ வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அது கட்டளையும், ஜபம் இல்லாதபடி வாழ்க்கை நீ நடத்துவானால் அந்த ஜபத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நம்முடைய பலவீனங்களில் தள்ளப்பட்டு விட்டுடும். ஜபம் இல்லாவிட்டால் ஒரு வீட்டிற்கு ஒரு ஜபம் அவசியம், பிள்ளைகள் பெற்றோரும், ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு ஜபம் அவசியம் கர்த்தரோடு பேசுவதற்கு, ஒரு சபைக்கு ஜபம் அவசியம், உபாச கூட்டமோ வீடு வீடாய் கூட்டி ஜபிக்கிறதோ சபையாராய் சேர்ந்து ஜபிக்கிறதோ இதெல்லாம் முற்றிலுமாக அவசியமாய் இருக்கிறதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஆகவே இந்த ஜபத்தினுடைய வல்லமை, இந்த ஜபத்தினாலே நாம் எதை எதை மேற்கொள்ளுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து அவைகளில் முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். அதான் ஒன்றாவதாக ஜெபத்தினாலே ஜெயம் கிடைக்கிறது. தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டே இருப்பது, அது கர்த்தரை மீது விசுவாசத்தை வைத்து அவர் தான் கடைசி நம்பிக்கை, அவரால் தான் முடியும், அவரால் தான் ஆகும் என்பதை குறித்து நாம் ஆணிதரமாக கர்த்தரை விசுவாசிப்பது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ள தெய்வத்தை, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஜெயம் உண்டு. வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து, யாக்கோபு எழுதின புத்தகம் 5:16 வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்றார். அப்போ இந்த வசனத்திலிருந்து எதை புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், பிரச்சனையோ போராட்டமோ வியாதியோ துன்பங்களோ கண்ணீரோ இவைகளிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
குற்றத்தை மன்னிக்காமல் விட்டுவிட்டால் அது ரொம்ப தவறாய் மாறிவிடும். கணவன் மனைவி என்று இருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே வேறுபாடு இருந்தது. கணவன் தவறான முறையில் நடந்தபடினாலே மனைவி அவரோடு பேசுவதை தவித்தார்கள், அவரோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வேதனையோ எரிச்சலோ கோபமும் மன்னிக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டார். ஏனென்றால் தன் வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதை செய்து தன்னை ஏமாற்றிய பிறகு எவ்விதமான வாழ்க்கையில் நான் தள்ளப்பட்டேன் என்ற நிலையில் இந்த உறவு இருந்தாலும் அது நிஜமான உறவை இல்லாதபடி இருவரும் பேசுவது கிடையாது. இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஐக்கியமாயில்லை. இருவருக்கும் அவர் விட்டுக் கொடுக்க வேண்டிய பாகத்தில் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை, இவர்கள் மன்னிக்க வேண்டிய பாகத்தில் இவர்களும் மன்னிக்கவில்லை. இப்படி நாட்கள் கடந்து சென்ற பிறகு ஒரு நாள் வந்தது, வீட்டின் தலைவர் அவர்கள் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் வந்தது. மரித்து விட்டார். இவர்கள் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையிலே இதை யோசித்து யோசித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு நடக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு ஒரு வீல் சேரிலே உட்காரக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டால் யாருடைய உதவி இல்லாதபடி தனிமையிலே இவ்விதமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாம வல்லமுள்ள நாமம், அவருடைய நாம மகிமையுள்ள நாமம், அவருடைய நாம மாறாத நாமம். அவருடைய சத்தியத்தை அவர் பேசும் போது எப்பேற்பட்ட மனிதனும் மனம் மாறுவான் என்பது உண்மை. ஒரு நாள் இவர்கள் ஆலயத்துக்கு சென்று ஒரு பிரசங்கத்தை கேட்டார்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வீல் சேரில் தள்ளப்பட்ட இவளுடைய வாழ்க்கை மிக வேதனையான முடிவிலே இருந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. கணவனை இழந்த பிறகு தனிமையிலே வாடிக்கொண்டிருந்த இவர்களுக்கு தான் இந்த நடக்க முடியாத நிலையில் தள்ளப்பட்டார்கள். அந்த பிரசங்கியார் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது ஒருவரை ஒருவர் குற்றத்தை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறது வேத வசனம் என்பதை குறித்து அவர் பேசும் பொழுது அந்த வசனம் எவ்வளோடு இடைப்பட்டது, அந்த வசனம் எவ்வளோடு பேசினது. பசுத்த ஆவி கிரிய செய்ய ஆரம்பித்தார். யோ, என்னுடைய மனித என்னுடைய புருஷன் இன்றைக்கு இல்லை, மரித்து விட்டார். எங்கே போய் நான் மன்னிக்க இருந்த அந்த கிருபையான நாட்களில் நான் அவருடைய குற்றத்தை மன்னித்து வாழ்ந்திருக்க வேண்டும், அவர் இல்லையே என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அந்த வேதனை, இந்த செய்தியை கேட்ட உடனே வேதனை. ஒரு நாள் ஒரு மத்தியானத்திலே தன்னுடைய வீல் சேரை இயக்கி கொண்டு தன்னுடைய கணவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கல்லறைக்கு அவர்கள் வந்தார்கள். விதமாக நான் பிரசங்கத்தை கேட்டேன், தேவ வசனம் என்னோடு பேசினது,
நீங்கள் மறித்து விட்டீர்கள். ஆனால் இன்றைக்காகிலும் உங்களிடத்தில் நீங்க இருக்கிற இந்த சடலமாக இருக்கிற இடத்தில் வந்து நீங்கள் எனக்கு விரோதமாக செய்த குற்றத்தை தாராளமாக மன்னிக்கிறேன் என்று நான் உங்களை நோவடித்திருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள் என்று இதை அவர்கள் சொல்லி இந்த ஜபத்தை முடித்த பிறகு கத்தர் அவருடைய வாழ்க்கையில் உதவி செய்ய ஆரம்பித்தார். பலன் கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களை நிரப்பினது. வேத வசனம் சொல்லுவது என்னவென்றால், ஊக்கமாய் ஜெபிக்கிறவன் தன் குற்றத்தை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் ஜபத்தில் தாங்குவது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய குற்றத்தை மன்னிக்கிற ரீதியிலே இருக்க வேண்டும். அடுத்த வசனம் 1 நாளாகம் 4 அதிகாரம் 10 வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன வேண்டிக் கொண்டான்? என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும். துக்கம், கண்ணீர் வரக்கூடாது, அவைகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளக்கூடிய வல்லம் உள்ள கர்த்தர் உம்மிடத்தில் என் ஜபத்தை ஏறெடுக்கிறேன் என்று ஜபத்தை ஏறெடுத்தான். கடைசியாக சொல்ல, அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். ஜபம் யாபேஸ் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய தாசன், ஜெபிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய கட்டளை உடைத்து வாழ்கிறவன் அல்ல, கீழ்ப்படுகிறவன். ஆகவே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகவும் 20 3 நாள். அப்போது யாபேஸ் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதையா எங்கும் உபாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதேயாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்த அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கரம் அருளா இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷனுடைய தீங்கு நாளை கர்த்தர் விலைக்கு காப்பாரானால், கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாய் அந்த மனிதன் இருக்க வேண்டும். உண்மையான வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகாது. யாபேஸ் உபாசத்திற்காக கூட்டினான், கட்டியை எழுப்பினான், யூதேயாவில் உள்ள எல்லா ஜனத்தையும் கூட்டினான்.
கர்த்த சமூகத்தில் கூடி வருவதற்கு

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தேட வர வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், வாஞ்ச இருக்க வேண்டும், தாக இருக்கணும். ஜபத்திற்கு வாஞ்ச தாக இருக்கணும். அநேக ஜப கூட்டங்களில் குறைவான ஜனத்தை பார்க்கிறோம். மற்றவர்கள் சொல்வார்கள், எனக்கு ஜபம் பண்ணு, எனக்கு ஜபம் பண்ணு. ஆனால் தான் சரியான முறையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்பது கிடையாது. அது ஒரு பெரிய வீக்னஸ். நீ எப்படி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி ஜெயித்துக் கொள்ள முடியும்? யாபேஸ் ஜனத்தை கூட்டினான், ஜெபித்தான், வெற்றியை பெற்றான், எல்லையை பெரிதாக்கினார், ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. அவனுக்கு தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொண்டார். மனுஷனுடைய பலத்தினால அல்ல, ஜெபத்தின் மூலமாய் தேவனை தேடும் போது ஜெயம் வருகிறது. ஜெபத்தினாலே ஜெயம் வருகிறது என்பதை குறித்து சில வசனங்களை வைத்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, ஜெபத்தினாலே வல்லமை கிடைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ பலவீனமா இருக்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவன் வல்லமையை பெற்று, தெய்வீக வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போஸ்தலர் 4:31 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. சபையார், சீஷர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு வீடு வீடாய் சென்று ஜெபத்தினுடைய ஆவி பத்தி எரிந்தது. இதுதான் தேவை இந்த காலகட்டத்தில். கிறிஸ்தவர்கள் ஜெபத்தில் ஒன்றுபட வேண்டும், ஜெபத்தில் கூடி போராட வேண்டும். ஜபத்தினாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஜபத்தினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கதறும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அங்க என்ன நடந்தது? அவர்கள் ஜபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கர்த்தர் இறங்கி வந்தார் என்ற அர்த்தம். அவர்கள் எல்லோரும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். பசுத்தாவி இறங்கி வந்தார். ஜபத்தை தூண்டுகிறவர் அவர். ஜபத்திற்காக நமக்காக பெருமூச்சோடு ஜபத்தில் தரித்திருக்கிற அவர். தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது நம்மை பற்றி? எந்த பலவீனத்தில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். ஜெபிக்கிறவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், கர்த்தர் அவனுக்கு பதிலை கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 இயேசப்பா இவ்விதமாக சொல்லுகிறார்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பெற்றோரை இங்கு கம்பேர் பண்றாரு. அந்த பெற்றோர் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது அதை அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய தேவன் நம் மீது அன்பு வைத்தவர், நமக்கு உண்மையாகவே அவர் எல்லா பாகத்திலும் பசுத்தாவினுடைய உதவி, பசுத்தாவினுடைய பெலன், பசுத்தாவினுடைய வல்லமை எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்கிறார். கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கத்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஆகவே ஜபத்தினுடைய வல்லமை அவசியம். ஜபத்தினாலே வல்லமை பெற்றுக் கொள்கிறாய், ஜபத்தினாலே கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறாய், ஜபத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு தொடர்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுகிறாய். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற நாம், விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிற நாம், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிக மன உறுதியோடு சகல பசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் என்று எபேசியர் 6:18 நமக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சிந்திக்க வேண்டும் இந்த வசனத்தை. சபைக்கு பவுல் எழுதும் போது இவ்விதமாக எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். எல்லாருக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தான் வீடு, தாம் பிள்ளைகள் என்று அங்கு ஒரு சர்க்கலோடு இருந்து விடாதபடி நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்கள், சபையில் வருகிற ஆத்துமாக்கள், பலவீனமாய் இருக்கிற ஆத்துமாக்கள், வியாதி உள்ளவர்களாய் இருக்கிற ஆத்துமாக்கள், பிரச்சனையோடு இருக்கிற ஆத்துமாக்கள், ஏன் தான் வாழ்கிறேன் என்று வாழ்க்கையில் நொந்தி வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஜபத்தினுடைய ஒரு ஊழியம். ஜபத்தில் தரித்திருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்னவென்றால், ஜபத்தினாலே கிருபை கிடைக்கிறது. எபிரேயர் எழுதின புத்தகம் 4:16 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தேவனுடைய கிருபை ஆசு, கிருபை நிறைந்த சமூகம், அதான் அதனுடைய அர்த்தம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய். அப்போ தைரியம் நமக்கு வருகிறது எதற்காக? கிருபாசன தண்டையில் இருக்கவும் சேரவும் தங்கியிருக்கவும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நாம் நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஜெபத்தின் மூலமாக கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அருளப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையினாலே வாழ வேண்டும், இந்த கிருபையினாலே இருக்க வேண்டும், இந்த கிருபை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு போதிக்கிறது, வேத வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. மூன்று காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 12, ரெண்டு கொரிந்தியர் 12:9 இவ்விதமாக பவுல் தன்னுடைய கொரிந்து சபைக்கு எழுதுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுகிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பவுல் அநேக முறை ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவருக்கு இருந்த சில குறைபாடுகள் சரீரத்திலே அது குணமாக்க வேண்டும் என்று வேண்டி கொண்டார். ஆனால் கர்த்தரோ அவரை குணமாக்கவில்லை. ஆனால் மாறாக அவர் என்ன சொன்னார் என்றால், என் கிருபை உனக்கு போதும். அப்போ ஜெபிக்கும் போது இவ்விதமான கிருபை கூட வியாதியை தாங்கக்கூடிய கிருபை, வியாதியின் மூலமாய் வரக்கூடிய வேதனையை தாங்கக்கூடிய கிருபை, அந்த வியாதியின் மூலமாய் வரக்கூடிய கிருபை, கண்ணீரை தாங்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ அந்த கிருபை நமக்கு தொடர்கிறது. கிருபையினாலே, கிருபையினுடைய வல்லமையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. வேத வசனத்தின் மூலமாக எதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், தேவ வசனம் நமக்குள்ளே அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பித்ததே. அப்போ ஜெபிக்கிற மனுஷனுக்கு கிருபையினால் அற்புதம் நடைபெறுகிறது, கிருபையினாலே அடையாளங்கள் நடைபெறுகிறது. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர், அவர் ஒருவர் மாத்திரம் ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராய்தித்து தொழுது கொள்ளுகிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சகல விதமான வேண்டுதலோடு தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான். சங்கீதக்காரன் ஜபத்திலே எல்லோரையும் மிஞ்சினவன். 86 5 வசனம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். எவ்வளவு அருமையாக உச்சரிக்கிறான் இந்த சங்கீதக்காரன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தெய்வத்தை எவ்விதமாக இவன் நம்பிக்கையோடு பேசுகிற வார்த்தை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர். அப்போ ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களுக்கு, நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரையே நம்புகிறவர்களுக்கு அவர் கிருபையை அருளுகிறார் என்று வேதத்திலிருந்து பார்க்கிறோம். கடைசியாக ஒரு பாயிண்டை பார்த்து முடிக்க போகிறோம். ஜபத்தினாலே தேவனோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறோம், ஒரு ஐக்கியம் அடைகிறோம். அடிக்கடி பேசும் போது அந்த அன்பு பெருகும், நம்பிக்கை பெருகும், அந்த வாஞ்சி பெருகும். அப்பாவோடு பேச வேண்டும், அப்பாவோடு பேச வேண்டும் என்றதுதான் ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையில. எரேமியா எழுதின புத்தகம் 33:3 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனம் எல்லோரையும் தட்டி எழுப்புகிற ஒரு வசனமாயிருக்கிறது. இந்த வசனத்தை உண்மையாகவே நீயும் நானும் நம்ப வேண்டும். வசனத்தின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 4வது பாயிண்ட் என்னவென்றால், ஜபத்தினாலே தேவனோடு ஐக்கியம் உருவாக்கப்படுகிறது. ஐக்கியப்படுகிறோம், நெருக்கம் அடைகிறோம், அவருக்குள் வளர்கிறோம், அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறோம், அவரையே நோக்கி பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்ய. இந்த வாக்குத்தத்தெல்லாம் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கம் எனக்கும், கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கம் எனக்கும் கர்த்தர் அருளுகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரோண்டாதாக. பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 145 சங்கீதம் 18 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார், அருகாமையில் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமையுள்ள நாமம், மாறாத நாமம். அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பின் உபதேசம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவருக்காகவே வாழ கடமைப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது 145 சங்கீதம் 18 வசனத்தில், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறார் யார்? அவருடைய பிள்ளைகள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமயமாயிருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். கிருபை கொடுக்கிற கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர். அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோப்பு 4:8 வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவைகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமா உள்ளவர்களே உங்கள் இதயங்களை பசுத்தமாக்குங்கள். எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிற வசனம். நீ அவரோடு இருக்க வேண்டும் என்றால் நீ சுத்தமா இருக்க வேண்டும். இந்த வேதம் உன்னை எதிர்ப்பா. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனோடு ஐக்கப்பட்டிருங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுவதில் வாஞ்சையோடு இருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ நான் அவரோடு சேரும் போது அவர் என்னோடு சேர்கிறார், இருவரும் சேர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையிலே பலன் கொண்டு, அவருடைய பலத்தினாலே பலன் கொண்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். நம்முடைய கை சுத்தமாக வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். இருதயம் உள்ளவர்களே, இருமா மனம் உள்ளவர்களே, உங்கள் இதயங்களை பசுத்தமாக்குங்கள். ஏறுமனம் ஒருமனம் இருப்பது கிடையாது. எதற்கெடுத்தாலும் சத்தியம், எதற்கெடுத்தாலும் அவநம்பிக்கை, இதெல்லாம் விட்டு விட்டு கர்த்தர் மேல சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நம்முடைய இதயத்தை பசுத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு உனக்கு எனக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நீ வாழ வேண்டும். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெபத்தினுடைய வல்லமை. ஒன்றாவது பாயிண்டை பார்த்தோம், ஜெபத்தினாலே ஜெயம் கிடைக்கிறது. இரண்டாவது, ஜெபத்தினாலே வல்லமை கிடைக்கிறது. மூன்றாவது, ஜெபத்தினாலே கிருபை கிடைக்கிறது. நான்காவதாக, ஜெபத்தினாலே கர்த்தரோடு ஐக்கப்பட்டு வாழ்கிறோம். கர்த்தரோடு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனங்களை கேட்டு இந்த வசனத்தின்படி வாழ்கிற மனிதன் பாக்கியவான். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று அந்த முதல் வசனத்தை வாசித்தது போல, ஜபத்திலே தரித்திருந்து தெய்வீக பலனை பெற்று கொண்டு இந்த உலகத்தை மேற்கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஐயா.
1: ஆமீன். ஆமீன். ஜபத்தின் வல்லமையை குறித்து செய்தி எடுத்து வந்தீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒலிப்பை கேட்க போன்றவர் சார்பிலும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளூடாக பேசுவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாச. நாங்கள் புத்தகங்களை திரும்பமாக இதே வழியிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே உபயோகிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
0: God bless you, brother. Thank you, brother.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் அண்டனிசிலே பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இரவு நேரத்திலும் கோலார் துக்கோப்பினியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்தடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள் தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆமீன். நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது அடுத்த ஊழியர் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோமா?

ரெண்டு ராஜாக்கள் 21 அதிகாரம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை எந்தைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின்படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான். ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது துவனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கமண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவான போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பா ஊரானாகிய ஆரூத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொண்டு போட்டார்கள். அதனால் தேசத்து ஜனங்கள்
ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி எசேக்கியல் 11 பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையில் 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய எசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து குராலோசனை சொல்லுகிற மனுஷர். இது வீடுகளை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார். அவர் என்னை நோக்கி, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு. உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன். இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள். அதன் வீதிகளை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் நடுவிலே போட்டுவிட்டவர்களே இறைச்சியும் இந்த நகரம் பானையும் ஆமே. உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள், பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்பு கொடுத்து உங்களில் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன். பட்டயத்தால் விழுவீர்கள். இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த நகரம் உங்களுக்கு பானையாயிருப்பதும் இல்லை, நீங்கள் அதிலுள்ள இறைச்சியாயிருப்பதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன். என் கட்டளைகளின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய வெலத்தியா செத்தான். அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள். எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதென்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்து அதில் சீயன் திகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் சீயன் திகழப்படத்தக்கதும் அருவறுக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை
அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து எழும்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு

அவரை வேண்டுக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய் ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவர்களை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளிலே அவர் நாயேன் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் இரண்டு பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் புல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படி எனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த
பாவியாகி

ஒரு ஸ்திரீ. அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் பிரியை நோக்கி

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 15/9/2026 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் தென்கொரியா. தென்கொரியாவில் 2025 கணக்கெடுப்பு சார்ந்த தகவலின்படி சுமார் 52 பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் என தெரிவித்துள்ளனர். கிறிஸ்தவர்கள் சுமார் 31%, புரட்டஸ்டாண்டுகள் 20%, கத்தோலிக்கர்கள் 11%, புத்த மதத்தினர் சுமார் 16%. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிப்போம். கொரியா தேசத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை பெறுவதற்காக ஜெபிப்போம். தென்கொரியாவின் பெரும்பான்மையான மதசார்பற்ற மக்கள் புத்த மதத்தினர் மற்றும் பிற மதங்களை சேர்ந்தவர்கள். அனைவரும் சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய அன்பை அறிய ஜெபிப்போம். வடகொரியாவில் வாழும் மக்கள் பயமின்றி சத்தியத்தை அறிந்து இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பையும் நம்பிக்கையையும் பெற ஜெபிப்போம். சபைகள் பரிசுத்தத்திலும் அன்பிலும் ஒன்றுபட்டு உண்மையான வேத போதனையிலும் ஆவிக்குரிய எழுச்சியிலும் வளர ஜெபிப்போம். கிறிஸ்தவ சபைகள், ஜெப கூட்டங்கள், போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் எல்லா தீங்குக்கும் இருந்தும் பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமாக ஆராதிக்க ஜெபிப்போம். வீடுகளில் மறைவாக ஜெபிக்கும் கிறிஸ்தவர்கள் தைரியத்தையும் தேவ பாதுகாப்பையும் பெறவும், சிறையில் இருப்போர் விடுதலை பெறவும் ஜெபிப்போம். கொரியாவிலும் கொரிய மக்களிடையிலும் ஊழியம் செய்யும் மிஷனரிகள் ஞானத்துடனும் பரிசுத்தாவியின் வழிநடத்தலுடனும் பணியாற்ற ஜெபிப்போம். கொரிய மொழியில் வேதாகமங்கள், ஊடக ஊழியங்கள், ஆன்லைன் சுவிசேஷங்கள் மற்றும் தனிப்பட்ட சாட்சிகள் மூலம் அநேக கிறிஸ்துவிடம் வர ஜெபிப்போம். தென்கொரியா மற்றும் வடகொரியாவின் தலைவர்கள் தேவனுடைய ஞானத்தையும் மனம் திரும்புதலையும் பெற்று மக்களின் நலனையும் சமாதானத்தையும் நாட ஜெபிப்போம். அமைச்சர்கள், நீதிபதிகள், காவல்துறை மற்றும் அனைத்து அதிகாரிகளும் நேர்மையுடனும் நீதியுடனும் செயல்பட்டு மக்களை பாதுகாக்க ஜெபிப்போம். தென் மற்றும் வடகொரியாவுக்கிடையே பகைமை குறைந்து பேச்சுவார்த்தைகள் மூலம் நிரந்தர சமாதானமும் நல்லிணக்கமும் ஏற்பட ஜெபிப்போம். ஏவுகணை சோதனைகள், இராணுவ மோதல்கள் மற்றும் போர் அபாயங்கள் அதிகரிக்காமல் தலைவர்கள் அமைதியையும் பொறுப்புணர்வையும் தேர்ந்தெடுக்க ஜெபிப்போம். செப்டம்பர் 2026 பதிவான வடகொரியாவின் ஏவுகணை மற்றும் பீரங்கி இராணுவ பயிற்சிகளால் ஏற்படும் அச்சங்கள் குறைந்து பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட ஜெபிப்போம். எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் போர் அச்சத்திலிருந்து காக்கப்படவும் அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கவும் ஜெபிப்போம். வடகொரியாவில் உணவு, மருந்து மற்றும் அடிப்படை தேவைகள் இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு உதவிகள் சென்றடையவும் பசியும் வறுமையும் நீங்கவும் ஜெபிப்போம். கொரிய மாணவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வெறுப்பு மற்றும் வன்முறையிலிருந்து விலகி நல்லொழுக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ ஜெபிப்போம். இளைஞர்கள் போதை பொருள், தற்கொலை எண்ணங்கள், தீய நட்புகள், இணைய தீமைகள் மற்றும் நம்பிக்கையில் இருந்து விடுபட்டு தேவனில் புதிய வாழ்வை பெற ஜெபிப்போம். குடும்ப குடும்பங்களில் அன்பு, மன்னிப்பும், ஒற்றுமையும் நிலைத்து விவாகரத்து, தனிமை மற்றும் தலைமுறைகளுக்கிடையிலான பிளவுகள் குறைய ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் தங்கள் மனசாட்சிப்படி வழிபடவும், கிறிஸ்தவர்கள் அச்சமின்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் உரிமையையும் பாதுகாப்பும் கிடைக்க ஜெபிப்போம். கிறிஸ்தவ போதகர்கள், புத்த மத தலைவர்கள் மற்றும் பிற மத தலைவர்கள் சமாதானம், உண்மை, மனிதநேயம் ஆகியவற்றை வளர்க்கும் பணியில் ஈடுபட ஜெபிப்போம். நோயாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் பாதுகாக்கப்பட்டு அனைவருக்கும் தரமான மருத்துவ உதவி கிடைக்க ஜெபிப்போம். பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் வட தென்கொரிய குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்பை பெறவும் அகதிகள் மனித நேயத்துடன் நடத்தப்படவும் ஜெபிப்போம். வெள்ளம், புயல், தீ விபத்து மற்றும் பிற பேரிடர்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகள் கிடைக்க ஜெபிப்போம். கொரிய சபைகள் உலக நாடுகளுக்கு மிஷனரிகளை அனுப்புவதிலும் ஏழைகள் மற்றும் துன்பப்படுகிறவர்களுக்கு உதவுவதிலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதிலும் பெருக ஜெபிப்போம். தென் மற்றும் வடகொரியா முழுவதும் தேவனுடைய வார்த்தை பரவி சபைகள் ஒன்றிணைந்து தேசம் முழுவதும் நீதியும் சமாதானமும் ரட்சிப்பும் நிலை பெற ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், மலேசியா, மியான்மர், நம்மை சுற்றி இருக்கிற தேசம், தொழில் புரிகின்ற பிறந்த தேசம், ஆசீர்வாதத்திற்காக தேசத்தின் தலைவர்களுக்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக தேசம் செழிப்பாக இருக்க ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
0: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

எங்களை நேசித்து எங்களை காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்படும் ஒரு கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலேயும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து, எங்களை வழிநடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே புதிய கல்வி நிலையங்களுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிற எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை நீர் திறந்து கொடுத்தீர். நீர் கொடுத்திருக்கிற அந்த புதிய வாய்ப்புகளை கவனமாய் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீரே அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பள்ளியிலே படிக்கிற, கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் அத்தனை பேரையும் இந்த கால வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே எல்லா விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லும் பொழுது போக்கிலும் வரத்தினுடைய பாதுகாவல் தங்கியிருக்கட்டும். படிக்கிற காலங்களிலே தேவையான நல்ல ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். தகப்பனே, அவர்கள் படிக்கிற சூழ்நிலைகளிலே நல்ல நண்பர்களை கர்த்தரவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலையும் தவறான தொடர்புகளினாலே தீமையான வழிகளை பின்பற்றி விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எங்களுக்கு பல்வேறு இடங்களிலே நீர் தந்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் மழை பெய்யாத பல இடங்கள் உண்டு ராஜா. கர்த்தர் தாமே இறங்கி அந்த எல்லா இடங்களிலேயும் நல்ல மழையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த எல்லா வருமானங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சிகளிலே நீர் வளர்ச்சிகளை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குறிப்பாய் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவம் பெற வேண்டும் என்ற பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட உம்முடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். ஒரு அற்புதமான ஆச்சரியமான விடுதலையை தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, கர்த்தர் அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலே நீர் சமாதானத்தை தாரும். எங்களுடைய வானொலி நேயர்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் கடந்த நாட்களிலே உடைய வசனத்தை கேட்டு எடுத்த தீர்மானங்களிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்தலும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், உம்மை அறியாத பலரை உம்மை அறியும் அறிவுக்குள்ளே வழிநடத்த ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR சேமிப்பு பெட்டி பெற்று இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கருத்தோடு தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. TWR ஊழியர்களுக்காக சிறு சிறு குழுவாய் கூடி ஜெபிக்கிற அருமையான ஜெப குழுக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் TWR வானொலி நிகழ்ச்சிகளை பலர் கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பற்பல விதமான முயற்சிகளை எடுத்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இன்னமும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், வேதனைகள், பலவீனங்கள், சமாதான குறைவுகள் அத்தனையையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். உமை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் கர்த்தர் அவர்கள் அற்புதத்தை காண கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க பண்ணும் ஐயா. வேலைக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து தாரும். திருமணத்திற்காக பல்லாண்டு காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள வாழ்க்கை துணையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் உடைய சன்னியாத்திலே வந்து நிற்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தலும், அவர்கள் துவங்குகிற புதிய ஆண்டு
உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏய் சுரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கருத்தோடு வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதங்களை செய்வார். இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தை கற்று வருகிறோம். இன்று யூதா 12-15 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். யூதா 12 வசனத்தை பாருங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும். நாம் இதனை தொடர்ந்து வருகிற சில வசனங்களிலே நவீன கால விசுவாச துரோகிகளான போதகர்களை பற்றிய சில குறிப்புகளையும் யூதா தருகிறதை பார்க்கப் போகிறோம். இறுதி நாட்களில் உள்ள விசுவாச துரோகத்தை பற்றிய விளக்கத்தை காட்டிலும் மிகவும் பயங்கரமான நடைமுறையான ஓவியம் போன்ற தெளிவான மொழியை நீங்கள் வேறு எங்கும் காண இயலாது. இப்பொழுது வசனம் 12 வாருங்கள். நாம் இங்கே டாக்டர் வெஸ்ட் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் உள்ள 12 வசனத்தை சற்றே பார்ப்பதிலே மூல அர்த்தத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து பயமின்றி சம்போகமாக கூட விருந்துண்டு தங்களை தாங்களே புல்வெளிக்கு இழுத்துச் செல்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து என்று வாசிக்கிறோம். இங்கே கரைகளாயிருந்து என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக மறைந்திருக்கும் பாறைகளாக இருந்து சொல்வது சிறந்த அர்த்தத்தை தருகிறது. இந்த மறைந்திருக்கும் பாறை கப்பலையே நொறுக்கிவிடும். அது அப்போஸ்தலனாய பவுல் அழைப்பது போல விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறது. அங்கே பவுல் இரண்டு பேர்களை குறிப்பிட்டு அவர்கள் அவ்வாறு விசுவாச துரோகத்திற்குள்ளே சென்று விட்டதாக சொல்கிறார். மறைந்திருக்கும் பாறையிலே மோதி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 19:20 வசனங்களை பாருங்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். இந்த விசுவாச துரோகத்தை பனிப்பாறையின் உச்சிக்கு ஒப்பிடலாம். அந்த பனிப்பாறை கடலுக்குள் கிடக்கும் பொழுது ஒரு சிறிய முனை மட்டுமே மேலே தெரியும். அதன் மீது கப்பல் சென்று விட்டாலோ கப்பல் கடலுக்கு அடியிலே சென்றுவிடும். ஒரு விசுவாச துரோகியினாலே எத்தனை ஜனங்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகளின் விசுவாசம் அசைக்கப்பட்டது மட்டுமல்ல சேதமும் அடைந்துவிட்டது. இங்கே வசனத்திலே அன்பின் விருந்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதி திருச்சபிலே ராப்போஜனத்திற்கு முன்பாக ஒரு அன்பின் விருந்து நடக்கும். அப்பொழுது விசுவாசிகள் தாங்கள் கொண்டு வந்த உணவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள். இது ஐக்கியத்தின் நேரம். ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும் தாங்கள் கொண்டு வந்ததை, தங்களிடம் இருந்ததை அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். இந்த விசுவாச துரோகம் உள்ளாக கடுமையான பசியோடு வந்தது. அவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக உண்டார்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்ப்பதை விட்டுவிட்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்ட மேய்ப்பர்களாயிருந்தார்கள். உணவில் மட்டுமல்ல, அவர்கள் வேத வசனத்தை மந்தைக்கு போதிப்பதிலும் தவறிவிட்டார்கள். அவர்கள் தங்களை பற்றி மட்டுமே கரிசனை உள்ளவர்கள் என்பதற்கு இதுவே அடையாளம். மில்டன் என்பவர் தன்னுடைய நண்பர் லிசிடஸ்க்கு எழுதும்போது இதுபோன்ற ஒரு நிலையையே குறிப்பிட்டு எழுதுகிறார். தன்னுடைய கவிதை ஒன்றிலே ஒரு இளைஞனுக்காக துக்கத்தை தெரிவிக்கிறார். இந்த இளைஞன் ஒரு பெரும் பிரசங்கியார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்கு விளக்கம் அளிக்கிறவர். இவர் ஐரிஸ் கால்வாயிலே மூழ்கி மறித்துவிட்டார். இந்த சூழ்நிலையை அவர் கவிதை நடையிலே இங்கிலாந்தில் உள்ள சூழ்நிலையோடு குறிப்பிட்டு எழுதுகிறார். பசியான ஆடுகள் நோக்கி பார்க்கின்றன, ஆனால் பசியாற்றப்படவில்லை. விசுவாச துரோகம் பிரசங்க மேடையிலே காணப்படுகிறதை குறித்த சிறந்த ஒரு ஓவியம் இது.
மக்கள் ஆத்தும பசியுடன் சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பசியை போக்கும் எந்த வார்த்தையும் மேடையிலிருந்து கொடுக்கப்படுகிறதில்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் என்று வாசிக்கிறோம். அந்த விசுவாச துரோகிகளை பார்க்கும்பொழுது அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் போல காணப்படுவார்கள். ஆனால் உண்மையில் வெறுமையானவர்களாக, வறண்டவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவையான ஆடை அலங்காரத்தோட ஆடம்பரமாக கணீர் என்ற குரலிலே அதிகாரத்தோடு முழங்கலாம். பேச்சு கலையிலே அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கலாம். வேத வார்த்தைகளை ஆவிக்குரியதாக மாற்றவும், தேவன் சொல்ல நோக்கம் கொள்ளாத ஒன்றை வேறொரு அர்த்தத்திற்கு மாற்றி கூறவும் அறிந்திருப்பார்கள். அவர்கள் வானிலை மிதந்து செல்லும் அழகான மேகமாக காணப்படுவார்கள். ஆனால் பூமிக்கு எந்த ஒரு மலையையும் கொடுத்து புத்துயிர் கொடுக்காத மேகமாக வானிலே மிதந்து செல்வார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் சில வேளைகளிலே வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்க கூடும். வெயிலின் கொடுமையிலே, தண்ணீர் பிரச்சனையிலே நாம் இருக்கும் பொழுது அந்த மேகத்தை பார்த்தவுடன் மழைக்காக பாரத்துடன் ஜபித்திருக்க கூடும். ஆனால் அந்த மேகம் மழையை பொழியாமல் செல்லும் பொழுது அது பெருத்த ஏமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? அதிலே தண்ணீர் இல்லை. விசுவாச துரோகத்தை குறித்த யூதாவின் ஓவியம் இதுதான். அவர்களிலே ஜீவ தண்ணீர் இல்லை. உண்மையிலேயே அவர்கள் தேவனுடைய வார்த்தை குறித்து எதுவுமே அறியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே இலையுதிர்ந்து இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும் என்கிறார். இயேசு கிறிஸ்து கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கும் பொழுது மத்தேயு 7:20 வசனத்திலே அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறார். யூதா என்ன சொல்கிறார்? இந்த விசுவாச துரோகிகள் கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களைப் போல காணப்படுகிறார்கள் என்கிறார். டி எல் மோடி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒருமுறை பிறக்கும் பொழுது இருமுறை இறக்கிறான். ஆனால் அவன் இருமுறை பிறக்கும்போது ஒருமுறை மாத்திரம் மரிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். விசுவாச துரோகிகள் ஆவிக்குரிய காரியத்திலே மரித்தவர்களாகவும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் என்று யூதா சொல்கிறார். இருந்த போதிலும் இவர்கள் மற்றவர்களை நடத்த பார்க்கிறார்கள். மேலும் விசுவாச துரோகிகளின் சரீரமும் மரிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆகவே அவன் இருதரம் செத்தவனாயிருக்கிறான். விசுவாச துரோகத்தை குறித்து யூதா எவ்வளவு அழகான ஒரு ஓவியத்தை நமக்கு தருகிறார் இல்லையா? தொடர்ந்து யூதா 13 பாருங்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக எண்டெண்டைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தின வசனத்திலே இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் பிரசங்கத்திலே தற்போதைய நாட்டு நடப்பை பற்றி தான் பேசுவார்கள். செய்தித்தாளிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ பார்த்த காரியங்களையே பிரசங்க மேடையிலே எடுத்து பேசுவார்கள். அவர்கள் வேத வசனத்திற்கு விளக்கம் அளிப்பதில்லை. இன்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர்கள் போதிப்பதில்லை. இப்பொழுது இந்த வசனத்தில் அமளியான கடல் அலைகளைப் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார். அவர்கள் பிரசங்க பீடத்திலே ஏறி நின்று ஆத்திரத்தோடே பேசுவார்கள், அவ்வளவுதான். டாக்டர் தாயர் என்பவர் இந்த கள்ள போதகர்களை குறித்து சொல்லும்பொழுது அவர்கள் தங்களுடைய அமைதியற்ற உணர்வுகளினால் தூண்டப்பட்டு காரியத்தை பேசுகிறார்கள்.

0: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்ததில்ல, கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க.
1: அன்பன் கிருபை மிரக்கம் நிறைந்த தேவன், இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களோட மட்டற்ற கிருபை கூடா இந்த நாளை காண செய்த தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அந்தவரே நாங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்தீங்களே, அந்த உரிமைக்கு பாத்திரராக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக, அவங்களோட அழைப்பு மட்டும் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக, இந்த பொல்லாத உலகத்தில் தாச பாச பாவங்களுக்கு அகப்படாதபடி எங்களோடு எங்களுக்கு வாசம் பண்ணும் பரிசுத்தாவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இவ்வளவு அன்புங்கள் மேல் வற்றும் ராஜா. எங்களை சிந்தனைகள் செய்கிற பேச்சு கூடாகோ, உங்களுக்கு பிரியமில்லாத நாங்கள் எங்களுடைய ஆத்மா சரீரம் செய்தாலும் தயவாக மன்னித்து எங்களை உணர்த்தி உணர்த்தி பரிசுத்த பாதையில் வழிநடத்த உங்கள் ஒருவராக தான் ஐயா முடியும். மனுஷரால் முடியாது, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நிற்பதற்கு தகுந்த கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. உங்களோட பிள்ளைகள் அந்தந்த உரிமையை நாங்கள் போட்டு அடித்து விடாதபடி இருக்கும் இருக்கும் இடங்களிலும் ஐக்கியப்படுத்தும் இடத்திலும் ஆண்டவர் யாரோடு கதைத்தாலும் பேசினாலும் உங்களோட அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தக்க பாத்திரங்களாக எங்களை வணந்து வணந்து வழிநடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். நீங்கள் தான் எங்களை காண்கிற தேவன், காண்கிறதவன் அதுக்காக நன்றி. காக்கிறதவன் மட்டுமல்ல, எங்களை காண்கிறதவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி எங்களை தாழ்த்தி உங்களோட வெள்ளம் இல்லாமல் உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு கொடுக்குற துதிய மகிமைய கணத்தை எந்த நிமிஷம் நாங்கள் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இந்த உலகத்து ஐஸ்வர்யமோ பொண்ணாலோ பொண்ணு கூடாகவும் எந்த செல்வத்துக்கூடாக நாங்கள் உங்களோட ராஜ்யத்துக்குள் புக முடியாதுன்றதை உணர்ந்து உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு தரம் பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை உணர்த்தி பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி உங்களால் தான் ஐயா நடத்த முடியும். பரிசுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேராபியங்களும் கீராபியங்களும் ஓயாமல் உங்களை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த என்று துதித்து கொண்டிருக்கும் அந்த துதியல் மத்தியில் வாசம் செய்கிற துதியனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருந்த இருந்த இடத்திலிருந்து பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் அந்த அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு தரையும் விடகட்டி வழிநடத்தும் ராஜா. இந்த காலு தொடங்கி தேவ சங்கம மொழியிலே நீங்க தடதாமும் என்று நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதில் இணைந்திருந்து ஆண்டவரே இணையத்தக்க எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, இந்த உங்களை அறியாதவர் மத்தியில் நாங்கள் உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு தரம் சாட்சியா இருக்கத்தக்கதாக இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விட கட்டி வாழ் நடத்துங்க ராஜா. இந்த சங்கம மொழியிலே தனதாக நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி நன்றி. இது கூடாக எத்தனையோ விரையம் மன ஆறுதல் பெறத்தக்கதாக மூலம் தரிசிக்கத்தக்கதாக உங்களோட அந்த துதி ஸ்தோத்திரங்களை கேட்கத்தக்கதாக ஆண்டு எல்லாவற்றுக்கும் இல்லாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்த வரங்களுக்கு கூட உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க சந்தர்ப்பங்களை கொடுத்து நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை வாசிக்க வேணும் அந்த மனப்பாரத்தை கொடுத்து சாதாரண சாதரிக்கு கொடுத்து அவர்கள் இந்த வார்த்தையை பங்கிட்டு பண்ணிக்கிட்டு வாசிக்கத்தக்கதாக கிருபை செய்கிறது உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த வார்த்தைகள் உள்ள வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் என்ன மென்ன மென்ன விதத்தில் கீழ்படுத்த உங்க நாமத்திற்கு மாமப்படுத்தி வாழ முடியுமோ வாழத்தக்கதான். இந்த வார்த்தைகள் கேட்கும் பிள்ளைகளை புடமிட்டு கொண்டு வார கிருபைக்காக, பொன்னாக விளங்க வைத்துக் கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்தியாகிய தேவியினே, இந்த வார்த்தைகள் ஆண்டு விரைவிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்து விளங்கு விதையாக, நூறத்தனையாக பலன் கொடுக்கத்தக்கதாக, அறுபதாக பலன் கொடுக்கத்தக்கதாக, இருபுறமும் கருக்குள்ளப்பட்டிய போல் வார்த்தைகள் தொட்டு தொட்டு குணமாய்க்க கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் கையில் இந்த ஆண்டில வாசிக்க உணர எங்களுக்கு தந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஐயா அந்த வார்த்தைகளை வாசிக்க முடியும், அந்த வார்த்தைகள் அவருடைய கைகள் இல்லை, இந்த வார்த்தைகள் அவர்களை இன்னும் தொடவில்லை. அப்படி அவட்ட பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை தொட்டு குணமாய்க்க அவர்கள் கொடுத்து அது வரத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன், இந்த வார்த்தைகள் உலகம் எங்கும் புகத்தக்கதாக, எல்லாத்துமாக்களுடைய காதுகளிலும் கேட்கத்தக்கதாக, உங்களொருவரால் தான் ஐயா ஒரு அற்புத வழிநடத்தலை வழிநடத்த முடியும், வழிநடத்தவல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனை திறந்து வளர்ந்து துதியோடோ பாடலோடு உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு இந்த வாழ் வரங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. உங்களை மாமப்படுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுன்னு நன்றி. உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக செய்தோன்று வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அன்பின் விசேஷமாக இதை இத்தனை வருஷ காலமாக நடத்து கைகோத்த வண்ணம் நடத்தி கொண்டு வார சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களை தெரிந்தெடுத்தீங்களே ராஜா, முத்திர போட்டீங்களே, உங்களோட முத்திர மோதிரங்களாக அவர்களை பாவிக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர்களுக்கு கொடுத்த உங்கள் மேல்வத்திற்கு அன்புக்காக நன்றி. தாழ்மையும் பொறுமையோடு விதத்தின விவசாயமாக நடத்தி கொண்டு விடத்தக்கதாக செய்கிற தேவனே, உங்களோட பிள்ளைதான் ஐயா, உங்களோட அன்பு தான், உங்களோட ஆலோசனை தான் அவர்களை நடத்துகிறது. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஐயா, நன்றி. கொடுத்த சந்ததிக்காக மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பு தேவனே, நீங்கள் அவருக்கு பெறலாம் ஞானத்தினால் அவரை நிரப்பி அவன் உங்களுக்கு வந்து சேர்த்துக்கிறதாக அவங்க அதை நீங்கள் பாவிக்கிறதுக்காக அந்த எல்லைகளை பெரிதாக்கி என்னும் பாவிக்க வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவர்களும் எல்லாம் உங்களை நேசிக்கிறவர்களாக வரப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை ஆராய்த்து உங்களுக்கு உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, கொடுத்த பிள்ளைகளை உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வளர்க்கத்தக்கதாக அவர்களுக்கு கொடுக்குற ஞானம் அறிவு வல்லமை எல்லாவற்றுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, இந்த கொடுத்த பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வாழ்வ பிள்ளைகளையா ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கள். தரப்பின் உங்களுக்கு என்னென்ன நெருங்கி வாழ்ந்து உங்களோட பரலோக ஞானத்தினால் அவர்களை நிறைத்து உலக ஆசப்பாசை செலுக்கில் அட்டு அகப்படாதபடி அடிமையாய் போய்விடாதபடி கடவாளம் போட்டு கட்டி வழிநடத்தி கொண்டு வாரதவனே, கரசு மட்டும் கல்நடத்து வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன உலக ஞானத்தினும் வாக்கு உங்களை பரலோக ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்கோ. வருதால சந்ததி ஐயா, ஆண்டவரே அவர்களுக்கு வாழ வழி எல்லாவற்றையும் வகுத்து கொடுக்கிறது. அவர்கள் நன்றி உள்ளவர்களாக எங்கும் ஐக்கியப்பட்டாலும், பாடசாலையிலோ ஆண்டுகளின் சமத்தியிலோ எங்க ஐக்கியப்பட்டாலும், உங்களோட பிள்ளைகள் என்றதை கண்டுகொள்ளத்தக்கதாக சாட்சியாக கிருபியை ஒட்டி உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட கண்ணியவர்கள் மேலிங்க வைத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அன்பின் தேவனே, சோதரன் சௌதரிவாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்கள் இந்த சங்கம மொழியில் அனைத்து ஸ்டூடியோ ஆண்டில் ஒப்பன்றையும் என்ன மகன் மருமகள் ஓடும் வாகனங்கள் இந்த புத்தகங்கள் படிக்கும் பாடசாலை ஆடு வாசம் பண்ணும் கூடாரம் ஒப்பன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. சங்கார தூதன் கிட்ட வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இவர்கள் அக்கியப்படும் சபையிலும் ராஜா அயலார் மத்தியிலும் ஆண்டவரும் உங்களுடைய அன்பை இவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட ஒளியை இவர்களை வீசி ஆழ்ந்த ஒளி மங்காதபடி மட்டும் காத்ததுமே என்னும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும். அப்பா நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கலங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி. துதிக்க துதிக்க துதிக்க எப்படி எரிகோம் அதில் விழுத்தினீங்களோ ராஜா, அதே போல் உங்களின் பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவரே உங்களை ஆராதிப்பதற்கு தடையாக உங்களை உங்களை ஆண்டவரே உங்களுடைய அன்பை பயந்தவர்களுக்கு தடையாக இருக்கும் எல்லா எருகோம் அதிகளையும் விழுத்தி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் நிம்மதியான சங்கம மொழிகளையிலும் இணைந்து உங்களை மகமப்படுத்த போற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆத்மாவை நீங்க தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க சித்தம் கொண்டீங்களோ அவர்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் பணிகளுக்கால் உங்களை மகப்படுத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, அவளை குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவளை ஐக்கியப்படும் சபையை ஆசீர்வதிங்கோ. அந்த சபையிலும் அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக குடும்பம் மத்தியிலோ சபை மத்தியிலோ சமுதாயம் மத்தியிலோ எங்க ஐக்கியப்பட்டாலும் சாட்சி உள்ளவர்களாக உங்களை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடகட்டி வழிநடத்தும் ராஜா. வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின்றே விசேஷமாக வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ராஜா. இந்த வாலிப சந்ததியை ஆண்டவரே உங்களை பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசிக்கும் பிள்ளை உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில் உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்பறிந்த ராஜா வருங்கால சந்ததிகள் தகப்பனே ஆண்டவரே இந்த உலக ஆசபாசை செய்து போய்விடாதபடி உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களை ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று சாட்சியாக இருக்கத்தக்கதாக எங்க ஐக்கியப்படான் சபையிலும் சமுதாயத்திலும் விசேஷமாக படிக்கும் பாடசாலையோ வேலை ஸ்தலத்திலோ சாட்சியலா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் ஆண்டவே கடுவாகலாம் போட்டு கட்டி உடலத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காதுகள் பொல்லாங்கன் கண்ணுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அன்பு தேவனே இந்த வாழ்வ சந்ததியின் மனதில் நல்ல வாழ்வ சந்ததிகளுடைய சிந்தனைகளை நீங்கள் ஆட்கொள்ளுங்க ராஜா. ஆட்கொள்ளுங்க செய்கைகளை ஆட்கொழுக்கு ராஜா. வருங்கால சந்ததிகள் வருங்கால சந்ததி இந்த வாழ்வ சந்ததிக்குள்ள அப்போ ஆயத்தனையோ பிள்ளைகள் படுத்து பட்டம் பெற்று இன்னும் தங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனசமாதானத்தை கொடுத்து இன்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக உங்களோட நேரத்தில் நீங்கள் செய்வீங்கள் என்ற அந்த விசுவாசத்தோடு வெற்றி நடப்போடுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துக்கோ ராஜா. வழிநடத்துக்கோ வாழ்க்கை துணைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக வருகோம். அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஆண்டவரே அந்நியங்களில் இணைந்து விடாதபடி உங்களுக்கு பிரியமில்லாத இடத்தில் கால் அடி எடுத்து வைக்காதபடியும் காத்து இந்த பொறுமையை கொடுத்து ராஜா பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து அபரோகத்தில் சிச்சியத்தை வெளிப்படுத்துவீங்கள் என்று அந்த அந்த சித்தத்துக்கு காத்திருக்கிறவளாக இருக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே உங்களால் தானவர்களை காத்துக்கொள்ள முடியும். உங்களுக்காக தானவர்களை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். சம்பாபிலும் ஆயுசுவின் ஆயிருக்கும் ஒவ்வொருவருக்காக பெறுகிறோம். நீங்க தான் ஐயா பரிகாரியான தேவன் பரம வைத்தியன். உங்களோட காயப்பட்ட கருத்தை நீட்டி வரலுக்கு அற்புத சுவத்தை கொடுத்து ராஜாவே ஆண்டவரே ஊக்கி எடுத்து உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் நாளில் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. உங்களால் செய்ய முடியும் ஆண்டவரே. விசேஷமாக அந்த 42 வயது டாக்டருக்காக உங்களை வருகிறோம். என்ன நிலையில் இப்படி இருக்கிறான் உங்களுக்கு தெரியாது ஐயா. 4 வயது பிள்ளைக்கு தாயப்பா படுத்து உறவு கஷ்டப்பட்டு படுத்து முடி பட்டத்தப்பட்டு இருக்கும் இந்த வியாதியை நீங்க முட்டாக அவள் இடத்துல இருந்து எடுத்து விட்டீங்க என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து அந்த சேவை செய்யத்தக்கதாக உங்களால் எல்லாவற்றுக்கு மேலாக உங்களையும் நேசித்து வாழத்தக்கதாக அவன் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்து விட்டீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். வாய்வையில் பேச முடியாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம். பூமியை தொட்ட சேவனே அந்த பிள்ளைகளை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. தொட்டு விடுதலை உங்களால் கொடுக்க முடியும், கொடுக்க வல்லதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களை நேசித்து உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களோட ஊழியத்தை செய்து ஆண்டவரே எந்த நேரத்துக்காக உங்களை வருகிறோம் ஐயா. சந்ததியே ஆசீர்வத்த தேவன் ஐயா, சந்ததி சந்ததி எல்லாம் ஆசீர்வத்த தேவனே. அதை தீராத வியாதியால் அடிமையாயிருந்தது நீங்க மீட்டு உயிரோடு வைத்திருக்கிற தேவனின் அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே திரும்ப சாட்சி சொல்லத்தக்கதா சபையிலும் சமுதாயத்திலும் இனசன மத்தியிலும் சாட்சியாக விழுந்து பிரகாசிக்கப்பட்டு உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆழ்ந்து விளையாதவர்கள் எல்லாம் இப்படி வேதனையோடு தீராத வியாதியில் இருக்கிறவர்களுக்காக உங்கள் வருகிறோம். உங்களை அன்பின் கரத்தை நீட்டி ஐயா அவர்களை தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். அன்பு விசேஷமாக நீங்க நிறவாக பிள்ளைகளை உங்களோட சாயலாக சிரித்து ராஜா ஆண்டு ஒரு புத்தி குறவோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பில் வருகிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டு பிள்ளைகளுக்கு பிறந்த இந்த பிள்ளைகள் அவர்கள் இந்த நிலையிலும் ஐயா உங்களை நம்பித்தான் ஆண்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள். ஞானக்குறவினால் அவர்கள் சாதாரண பிள்ளைகளோடு ஐக்கியப்படாமல் இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அவசேஷமாக ஆம்பளை பிள்ளைகளுக்காக இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பில் வருகிறோம். சபையிலும் சமுதாயத்திலும் அவர்கள் தங்களை தாங்களே பார்க்கத்தக்க வல்லமே உங்கள் ஒருவரால் தானே கொடுக்க முடியும். கொடுக்க முடியும் இவர்களுக்காக நாங்கள் ஆயுரத்திற்கு உங்களுக்கு உங்களால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் ஐயா. ஆண்டு சாதாரண பிள்ளைகளுக்கு கொடுத்த வெள்ளமையிலும் பாக்குகளுக்கு ஏதோ ஒரு வெள்ளமையை நீங்கள் கொடுத்து இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரசவ மத்தியில் இருக்கும் சமுதாயத்தில் இருக்கும் இனசன மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் இது மட்டுமில்லை எடூர தேசத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். கருத்தை நீட்டுங்கோ ராஜா, சோமின கையை சோப்படுத்தின தேவன் ஐயா. ஆண்டவர் ஊமையை பேச பண்ணின தேவன், கண் குருடருக்கு பார்வை கொடுத்த தேவன் ஐயா. அன்பின் தேவனே, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க இறங்கின்ற உலகத்தில் அவர்கள் தள்ளப்படாதபடி தங்களை தங்களை பார்க்கத்தக்க வழியை உங்களால் பார்த்து கொடுக்க முடியும். அவருக்காக உங்களை வருகிறோம், உங்களை வருகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நேரத்தில் விசேஷமாக ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களிடத்தில் வருகிறோம். போராட்டத்தோடு ஒவ்வொரு தேசத்தை அழித்து கொண்டிருக்கும் பொல்லாத ஆவியை அந்த தேசங்களில் இருந்து உங்களால் தான் ஐயா முற்றாக மாற்ற முடியும். உங்களால் முடியும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசத்துக்காக ஈராக் தேசம், ஈரான் தேசம், ரஷ்யா ஆண்டு யுக்ரைன் இப்படிப்பட்ட தேசங்களில் இருக்கும் போராட்டங்களில் இல்லாவற்றுக்கு நைக்கிரியா தேசம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் உங்களோட சுதந்திரமாக ஆராதிக்க முடியாமல் இருக்கும் இந்த வேதனையை உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா உங்களோட வார்த்தையை உலகம் முழுவதும் நீங்கள் அனுப்பின தேவன் ஐயா, உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வர நெருக்கத்தில் இருந்து அவர்கள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கிறதுக்கு ஒரு வழியை உங்களால் கொடுக்க இந்த புல்லாத சாத்தானை நசுக்க உங்களால் முடியும். நசுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலக தேசத்து தலைவர்கள் எல்லாரையும் உங்களை நிறத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த அமெரிக்கா தேசத்து தலைவருக்கு டொனால்ட் ட்ரம்ப் நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த தேசம் ஆண்டு எந்த விதத்திலும் பொருளாதாரத்தில் யோசிச்சுகளும் அது குன்றி போகாதபடி நடத்தத்தக்கதாக இருக்க வேண்டிய ஞானத்தை கொடுத்து வல் நடத்துங்க ராஜா. ஞானத்தை கொடுத்தும் சோகலத்தை கொடுத்தும் வல் நடத்த உங்களால் முடியும். உங்களுக்கு பிரியமில்லாத எந்தையும் எந்த தீர்மானம் எடுக்காதபடி அவரை உணர்த்தி உங்களால் வல் நடத்த முடியும். இந்த கனடா தேசத்து தலைவருக்காக உங்களை அவரை பொறுப்பிடுங்க ராஜா. அவரும் இந்த உல கனடா தேசத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடத்துவதற்கு இடம் கொடுத்து இந்த விக்கிரக தோப்புகள் என்ன விழும்பாதபடி அதுக்கு ஒரு தடையை நீக்கத்தக்கதாக உணர்த்தி அவர்களை அவரை உங்களால் தான் ஐயா வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே இருந்த அங்க இங்கிலாந்து தேசத்தையா இருக்க குழந்தை வருவோம். அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க ராஜா. எந்த விதத்திலும் உங்களுக்கு கொடுக்கிற மகமே அவருக்கும் உங்களுக்கு கொடுக்காதபடி ஆண்டு வேலை பக்கம் விடப்பக்கம் சாயாதபடி உங்களோட உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக அந்த தலைவரோடு உங்களால் பேசி ஆசோடு பேசி நடத்த உங்களால் முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்து தலைவருக்காக விசேஷமாக விஞ்ஞமின் அத்தாக்குக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவருக்கு நீங்க கொடுத்த சோதல தைரியத்துக்காக நன்றி, ஞானத்துக்காக நன்றி. எந்த விதத்திலும் சோதனை கூப்பிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, சோர்வடையாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. அந்த தேசத்தில் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் இன்னும் ஆளத்தக்கதாக நீங்க தான் ஆண்டவரே பரலோக ஞானத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க தரப்பனே. இந்த தேசங்களை வேலி அடைத்து காத்துக்கொள்றது தேசத்தை நீங்கள் திரும்பவும் ராஜா ராஜா வரப்போ வந்து இறங்க போற அந்த தேசத்தை வேலி அடுத்து காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். எல்லாம் உங்களோட ஊழியத்தை செய்கிறார் உங்களோட பிள்ளைகள் செய்கிறார்களோ ராஜா. அந்தந்த பாசையில் செய்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. சுயத்தில் அதை அவர்களை தைரியம் செய்து விடாதபடி விசேஷமாக உங்களோட வார்த்தையை திரட்டி விடாதபடி பொண்ணுக்கோ வள்ளிக்கோ பதவிக்கோ பேருக்கோ அவர்களிடம் கொடுக்காதபடி எப்படியே நீங்க தாழ்மையாக இருந்து உண்மையாக இருந்து ஆண்டவரே அன்பை வெளிப்படுத்தினீங்களோ அதே போல அவர்கள் ஊழியத்தை செய்தக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எங்கிருந்து செய்தாலும் எந்த பாசையில் செய்தாலும்

0: ஒன்று நாளாகமம் மூன்றாம் அதிகாரம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன், கர்மேலின் ஊராளான அபிகாயலிடத்தில் பிறந்த தானியேல் இரண்டாம் குமாரன், கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன், ஆகித் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன், அபித்தாள் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன், அவன் பெண்ஜாதியாகிய எல்லாள் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன். இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே ஏழு வருஷமும் ஆறு மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் நாலு பேரும், இப்கார், எலிசாமா, எலிபலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் ஒன்பது பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகோபயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா, யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும், யோயாக்கீம் என்னும் இரண்டாம் குமாரனும், சிதேக்கியா என்னும் மூன்றாம் குமாரனும், சல்லும் என்னும் நாலாம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரன் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சீமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமீத் என்பவள். அசுபா, ஒகேல், பெரகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் ஐந்து பேருமே. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா, இவனுடைய குமாரன் அர்னான், இவனுடைய குமாரன் ஒபதியா, இவனுடைய குமாரன் செக்கனியா, செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எகேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் ஆறு பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரீகாம் என்னும் மூன்று பேர். எலியோனாயின் குமாரர் உதயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா.
1: எசேக்கியேல் 16 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவறுப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம். உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏதித்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்பட

0: துவைக்கவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரைப் போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மணமுமாயிருந்தாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டுக் கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையல் ஆடையை உனக்கு உடுத்தி சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றிப்பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாயிருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோ என்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழி போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவருண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சுரூபங்களை உண்டாக்கி அவைகளோட வேசித்தனம் பண்ணி உன் சித்திர தையலாடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து அவர்களை அவைகளுக்கு இரையாக பலியிட்டாய். நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று நீ என் பிள்ளைகளை அவைகளுக்கு தீக்கடக்க பண்ண ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்தாய். நீ உன் எல்லா அருவறுப்புகளிலும் வேசித்தனங்களிலும் நடக்கும்போது நிர்வாணமும் அம்மணமுமாயிருந்ததும் உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயதின் நாட்களை நினையாமற் போனாய். ஐயோ, உனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ செய்த பொல்லாப்புகளெல்லாம் தவிர நீ உனக்கு மண்டபங்களை கட்டி உனக்கு சகல வீதிகளிலும் உயர்ந்த மேடைகளை உண்டு பண்ணினாய். நீ சகல வழிமுகனையிலும் உன் உயர்ந்த மேடைகளை கட்டி உன் அழகை அருவறுப்பாக்கி வழிப்போக்கர் யாவருக்கும் உன் கால்களை விரித்து உன் வேசித்தனங்களை திரளாய் பெருகப் பண்ணி சதை பெருத்த உன் அயல் தேசத்தாராகிய எகிப்திய புத்திரரோடே வேசித்தனம் பண்ணி எனக்கு கோபம் உண்டாக்கும்படி உன் வேசித்தனங்களை பெருக பண்ணினாய். ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகளாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன். நீ திருப்தியடையாததினால் அசீரிய புத்திரரோடும் வேசித்தனம் பண்ணினாய். அவர்களோடே வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தியடையவில்லை. நீ கானான் தேசத்திலே செய்த வேசித்தனத்தை கல்தேயர் மட்டும் எட்டச் செய்தாய். அதனாலும் நீ திருப்தியடையாமற் போனாய். வெட்கங்கெட்ட வேசியின் கிரியேளாகிய இவைகளையெல்லாம் நீ செய்து சகல வழிமுகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால் நீ வேசியைப் போல இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்து கொள்ளுகிற விபசார ஸ்திரியைப் போல இருக்கிறாய். எல்லா வேசிகளுக்கும் பணயம் கொடுக்கிறார்கள். நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதிகளை தருகிறாய். இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள். பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம். ஆகையால் வேசியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தின் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அருவறுப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும் இதோ நீ சம்போகம் பண்ணின உன் எல்லா காம விகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடி வர செய்து சுற்றிலும் இருந்து அவர்களை உனக்கு விரோதமாக சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து விபசாரிகளையும் இரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்க்கிறபடியே உன்னை நியாயம் தீர்த்து உக்கரத்தோடும் எரிச்சலோடும் இரத்த பழியை உன் பேரில் சுமத்தி உன்னை அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அம்மணமும் நிர்வாணமுமாக விட்டு போய் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லெறிந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு உன் வீடுகளை அக்கினியால் சுட்டெரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னில் நியாயம் தீர்ப்புகளை செய்வார்கள். உன் வேசித்தனத்தை ஒளிய பண்ணுவேன். நீ இனி பணயம் கொடுப்பதில்லை. இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கரத்தை உன்னில் ஆறப்பண்ணி இனி கோபமாய் இராமல் அமருவேன். நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகளெல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே இனி உன் எல்லா அருவறுப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய். இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயைப் போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் தாயின் மகள். நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் சகோதரிகளின் சகோதரி. உங்கள் தாய் ஏத்தித்தி, உங்கள் தகப்பன் எமோரியன். உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை. உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திகளுமாய் குடியிருந்த சோதோம் உன் தங்கை. ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களிலே நடவாமலும் அவர்களுடைய அருவறுப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்துவிட்டேன். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவறுப்பாக செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் லட்சையை சுமந்து கொள். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள். உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து உன் லட்சையை சுமந்து கொள். நான் சோதோமும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும் சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் சிறையிருக்கிற சிறையிருப்பையும் திருப்பும்போது அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உன் லட்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கமடைவாய். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே. அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய். உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நான் உனக்கும் செய்வேன். ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்து கொள்கையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய். அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை. உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று
1: என் அன்பு சகோதர சகோதரி.
0: லூகா 12 அதிகாரம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய பிராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அந்தியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதளிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அந்தியும் ஜப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்ட சாலையும் இல்லை களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். அப்பொழுது பேதர் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ள அதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ, என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்த படியும் ஆகும். தெண்டல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்த படியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலேதானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறை சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:26 வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகி தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே, பிள்ளைகளை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? அவருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க. இன்றைக்கி அநேக இடங்களில் வேதத்தில் ஊற்றை குறித்து நம்மால் வாசிக்கப்படுகிறது இல்லைங்களா? பூர்வத்தில் பிதாக்கள் என்ன செய்தாங்க, அங்காங்கே அவர்கள் தோன்றின கிணறு ஊற்று இதெல்லாம், அவங்க கண்டுபிடிச்ச ஊற்று இதெல்லாம் அவங்க வைத்திருக்கிற தடியில் எழுதி வைத்திருந்தார்கள். அதெல்லாம் பிள்ளைகள் வரும்பொழுது அதை கண்டுபிடிச்சு அதை அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினார்கள், எடுத்து கொண்டார்கள். இந்த ஊற்று தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டே இருந்தது. இது வேதத்தில் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். ஆகார் வனாந்தரத்தில் தண்ணீரற்ற நிலையில் தன் பிள்ளை மறிக்கிறத காண மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்த வேளையில் கர்த்தர் ஊற்றை காண்பித்தார். ஆமீன். இதுதான் இல்லைங்களா? அப்போ ஊற்று என்பது இஸ்ரவேலர்களுக்கு தொடர்புள்ள ஒரு விஷயம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அது தொடர்பு நிறைந்த விஷயம்தான். இப்போ நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, பிறந்தவர்களே, தோன்றினவர்களே. இன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் எப்படி சொல்லலாம், உங்களை என்னை பார்த்து எப்படி சொல்கிறாருன்னா, சிலுவையின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்களே. ஆமாம், நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கோங்க, சிலுவின் ரத்தத்தின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்கள். அப்போ ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அவர்கள் கத்திரு பிரமாணத்தின் பிரகாரம் தேடினார்கள். நீங்களும் நானும் அன்பின் நிமித்தம் தேடுகிறோம். ஆமேன். அவர்கள் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் அப்படி அன்பின் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஊற்று வேற, அவங்களுக்கு ஊற்று வேறாய் இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த இரத்தத்தின் ஊற்று அவங்களும் பார்த்துட்டாங்க. இன்னும் நிறைய யூதர்கள் அதை பார்க்காம இருக்கிறாங்க. அதை திரும்ப அவர்கள் பார்க்கும்படியாக தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை. எருசலேமுக்காக ஜெபிக்கிறதுனால நம்ம சுகித்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து ஜெபிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். அந்த வேத வசனம் சொல்லுகிறது என்னன்னா, சபைகளின் நடுவே ஆண்டவராக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எங்கே துதிக்கணுமா? சபைகளின் நடுவிலே. அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அங்கே நடுவிலே, சபையின் நடுவிலே கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தரை பாடுவாங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாங்க. அவங்களால வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்கான இடத்துல அவங்க நிச்சயம் ஆராதிக்க, அவர்கள் எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் அங்கே வந்துடுவாங்க. இஸ்ரவேலுக்கு என்ன செய்வாங்க, அந்த வருடத்தில் அவங்க பண்டிகை நாட்களில் சபைக்கு வரும்பொழுது எல்லாரும் வந்துடுவாங்க. ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இல்லை, எல்லாரும் வந்துடுவாங்க. அப்போ அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமாக இருந்தது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களே நானும் ஆவிக்குற இஸ்ரவேலர்கள், சிலுவையின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள், அவருடைய ரத்தத்தின் ஊற்றிலிருந்து வெளியே வந்தவங்க நீங்களே நானும். அப்போ எங்கே இருக்கணும்? அவருடைய ஆலயத்தில், பிரகாரங்களில் நம்ம காணப்படணும். ஆமேன். அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்கேன், நான் வீட்டில் ஜெபிக்கிறேன், வீட்டில் ஆராதிக்கிறேன். இதை விட எனக்கு என்ன வேணும்? தனிமையாக ரொம்ப நேரம் ஆண்டவரோடு செலவு பண்ணுறேன், இதனால எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. அவருடைய சமூகத்தில், அவருடைய சபையில், ஜனங்களோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பதில் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் நீங்களும் நானும் எங்கிருந்து தோன்றினோம் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்தில் பேசியிருக்கிறார். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. பிரயோஜனமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை கேட்கிறேன், கேட்க போகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
1: முடியவில்லையே என்றும் முடியவில்லையே என்றும் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரோ, பதில் தருவாரோ என்றும் நினைந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலேயே அப்படியே விடுகிற தேவன் இல்லை. அவர் தலையாக்குகிற தேவனாய், அவர் தம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உரைக்கின்றார். அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கையில், கர்த்தர் ஆபிரகாமிற்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகின்றார். கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே புறப்படுகிறதையும், மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி மிகுதியாய் பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டான். எப்படியெனில் ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தையை முழு விசுவாசத்துடன் முழு இருதயத்துடன் நம்பினான், ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக இழப்புகளை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை சந்தித்தவர்களாய், தனித்து விடப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், அவை எல்லாவற்றிலும் அப்படியே உங்களை கர்த்தர் கடந்து போகும்படி விடுகிற தேவன் அல்ல. அவைகளில் கை தூக்கி காப்பாற்றி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகின்றார். இடம் கொள்ளாது போகும் மட்டும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். நெருக்கப்படுகிற உங்களின் சூழ்நிலைகளை விட்டு வெளியே வரும்படி அழைக்கின்றார். கர்த்தரையே நோக்கி பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15. பிரியமானவர்களே, சில வேளைகளில் விசுவாசத்தில் வேரூன்றவும் ஆவிக்குரிய பக்குவம் பெறவும் கர்த்தர் சில சோதனைகளை எமக்கு அனுமதிப்பார். கர்த்தர் யோசுவாவிடம், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்குறுத்திருந்தார். இருந்தும் ஆகாய் பட்டணத்தில் இஸ்ரவேலர் தோல்வி அடைந்தார்கள். காரணத்தை ஆராய்ந்த போது ஆகான் சாபத்துக்குரிய பொருளை எடுத்தது வெளிப்பட்டது. ஒருவனின் கீழ்ப்படியாமை முழு ஜனத்துக்கும் துன்பத்தை கொண்டு வந்தது. தினமும் உங்களை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலும் அவருடைய நீதியின் தராசிலும் நிறுத்தி ஆராய்ந்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் ஞானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளால் கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். நாம் பேசும் வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறதா அல்லது மரணிப்பிக்கும் பிற்போக்கான வார்த்தைகளா? ஆகவே நிதானமாய் பேசி சிந்தித்து செயல்படுங்கள். ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆவியின் வடிவணத்தினின் படி ஜீவனை பிறப்பிக்கும் வார்த்தைகளை பேச எங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
3: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 19 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. சங்கீதம் 23:2 வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அமைதி இல்லாதபடி கலக்கம், துன்பம், சஞ்சலம், தவிப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னெண்டையிலே வா, இந்த நாட்களிலே நான் உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களிலே நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இப்படியான சூழ்நிலையிலே அமைதி இல்லாத நிலையிலே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே இந்த நாட்களிலே வாருங்கள். அவர் ஒருவரே இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். வேறு எந்த கடவுளும், எந்த கல்லும், எந்த மண்ணும் அல்லது எந்த மரமும் இந்த நாட்களிலே நம்மை ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்த முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரராகிய தாவீதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாழ்ச்சியை காண முடியாது. ஏனென்றால் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே, அதாவது தாழ்த்தப்படுவதும் இல்லை, அங்கே அமழ்ந்து போவதும் இல்லை என்பதைத்தான் அவர் இந்த சங்கீத புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அதாவது நம்முடைய சூழலுக்குள்ளே இந்த நாட்களிலே வீசுகிற அமைதி இல்லாத தன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அமைதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு அமைதி வேண்டுமா? உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அல்லது இந்த நாட்களிலே உனக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அப்படியாக அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் என் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒரு விசை அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே, இயேசுவே என்னை ரட்சியும் ஐயா, என்னை அமர்ந்த தண்ணீரண்டையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கேட்போமா இருந்தால், அவர் இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே இந்த நாட்களிலே நம்மை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, புல்லுள்ள இடங்கள் எதை குறிக்கிறது? ஒரு சொலிப்பை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமர்ந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? ஒரு அமைதியை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சொலிப்பான வாழ்க்கையும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் வாழ வேண்டுமா இருந்தால், நமக்கு இந்த நாட்களில் ஒரு திறவுகோல் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே இந்த நாட்களிலே வர வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் என்னத்தைத்தான் ஆராதித்து கொண்டிருந்தாலும், அமைதியாக போய் கர்த்தாவே, இயேசுவே, நீர்தான் ஒருவர் தெய்வம், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நீங்கள் கேட்பீர்களா இருந்தால், அவர் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விலக்கி இந்த நாட்களிலே அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, புல்லுள்ள இடங்களிலே பசுமையிலே நடத்தி அமைதியான நிலையிலே இந்த நாட்களிலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரண்டையிலே சேருங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களில் அமைதியையும் இன்றைக்கு செழிப்பையும் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த சங்கீதம் 23 இரண்டாவது வார்த்தையின்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
4: Recording stopped. Recording in progress.
2: கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 19/9/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் வாழும் 11 கோடிக்கும் அதிகமான மக்களுக்காக 2024 அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை சுமார் 11.27 கோடி மக்கள் ஒற்றுமை, அன்பு, சமாதானம், கிறிஸ்துவுக்கள் மகிழ்ச்சியோடு வாழ ஜெபிப்போம். 2020 கணக்கெடுப்பின் படி ரோமன் கத்தோலிக்கர் 78.8%, இஸ்லாம் 6.4%, மீதமுள்ளவர்கள் பல்வேறு புரொட்டஸ்டான், சுயாதீன கிறிஸ்தவ மற்றும் பிற மத பிரிவுகளை சேர்ந்தவர்கள். இஸ்லாம் பெரும்பான்மையாக உள்ளது. அங்கு சுமார் 90% 9% பேர் இஸ்லாமியர்கள். எல்லா இன மக்களுக்காக செபிப்போம். ஒவ்வொரு தீவும் நகரம் கிராமம் என எல்லா பகுதிகளிலும் வாழும் மக்கள் பாதுகாப்பாகவும் சமாதானமாகவும் நல்ல வாழ்க்கை தரத்துடனும் வாழவும், ஏழைகள் பிள்ளைகள் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படவும் செபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் பெரும்பான்மையாக உள்ள கத்தோலிக்க மக்கள் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளிலும் இஸ்லாமிய மற்றும் பிற மதங்களை சேர்ந்த மக்களுக்காகவும் செபிப்போம். ஒவ்வொரு மதத்தினரும் சமாதானத்துடனும் பரஸ்பர மரியாதையுடனும் வாழவும், கிறிஸ்தவர்கள் சத்தியத்திலும் அளவிலும் நிலைத்து சுவிசேஷம் தேசத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் சென்றடையவும் ஜெபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் நிலவும் அரசியல் கருத்து வேறுபாடுகள், அதிகாரப்பூர்வ போட்டிகள் மற்றும் அரசியல் குழப்பங்கள் நீங்கி நாட்டின் தலைவர்கள் தனிப்பட்ட நலனை விட மக்களின் நலனை முன்னிறுத்தி செயல்படவும் ஞானத்தோடும் நீதியோடும் ஆட்சி செய்யவும் ஜெபிப்போம். அதிபர், துணை அதிபர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் தேவையான ஞானம், நேர்மை, பொறுப்பு உணர்வு கிடைக்கவும், முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது மக்களின் நலனை கருத்தில் கொள்ளவும் ஜெபிப்போம். அரசாங்கத்திலும் பொது நிறுவனங்களிலும் காணப்படும் ஊழல், முறைகேடு மற்றும் புது பணத்தின் தவறான பயன்பாடு வெளிச்சத்திற்கு வரவும், நாட்டின் வளங்கள் ஏழை மக்களுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நேர்மையாக பயன்படுத்தப்படவும் ஜெபிப்போம். நீதி மன்றங்கள், சட்ட அமலாக்கல் அமைப்புகள் மற்றும் விசாரணை நிறுவனங்கள் அரசியல் அழுத்தங்களுக்கு இடமளிக்காமல் சத்தியத்தின்படி செயல்படவும், எந்த நபராக இருந்தால் பாரபட்சமின்றி நீதி வழங்கப்படவும் ஜெபிப்போம். மக்களிடையே அரசியல் பிளவு நீங்கி அரசியல் கருத்து வேறுபாடுகளால் குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் இடையே பகைமை ஏற்படாமல் ஒருவருடைய கருத்தை ஒருவர் மதித்து அமைதியான முறையில் உரையாடும் மனநிலை மக்களிடையே வளரவும் ஜெபிப்போம். மக்களின் பொருளாதார நிலைக்காக விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை மற்றும் பொருளாதார சிரமங்களால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவும், நல்ல வேலை வாய்ப்புகள் பெருகவும், உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் ஜெபிப்போம். மற்றும் பெங்காசாமோரோ பகுதிகளுக்காக பல ஆண்டுகளுக்காக மோதல்களையும் வன்முறைகளையும் சந்தித்த பகுதிகளில் நிலையான சமாதானம் ஏற்படவும், பல்வேறு இனங்களும் மதத்தினரும் பாதுகாப்பாகவும் ஒற்றுமையுடனும் வாழ செபிப்போம். முஸ்லிம் மக்களுக்காக பிலிப்பைன்ஸில் வாழும் முஸ்லிம் மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளுக்காகவும் செபிப்போம். அவர்களுடைய குடும்பங்களிலும் சமூகங்களிலும் சமாதானம் நிலவவும், கிறிஸ்தவர்கள் அன்புடனும் ஞானத்துடனும் அவர்களிடம் சாட்சியாக வாழவும் செபிப்போம். கிறிஸ்தவ சபைகளுக்காக பிலிப்பைன்ஸில் உள்ள கத்தோலிக்க, புரட்டஸ்டான் மற்றும் பிற கிறிஸ்தவ சபைகள் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி வளரவும், சுவிசேஷம் தெளிவாக அறிவிக்கப்படவும், சபைகளுக்குள் பிரிவினைகள் நீங்கி கிறிஸ்தவின் அன்பில் ஒற்றுமை ஏற்படவும் செபிப்போம். ஊழியர்கள் மற்றும் போதகர்களுக்காக போதகர்கள், சுவிசேஷர்கள், மிஷனரிகள் மற்றும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு ஆய்க்குரிய பலமும் ஞானமும் தைரியமும் கிடைக்கவும், குறிப்பாக தொலைதூர தீவுகள் மற்றும் கிராமங்களில் சுவிசேஷ பணி விரிவடையவும் ஜெபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தின் இளைஞர்கள் போதைப்பொருள், வன்முறை, குற்ற செயல்கள் மற்றும் தீய தாக்கங்களில் இருந்து பாதுகாக்கப்படவும், நல்ல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெற்று தேவனுக்கு பயந்து வாழும் தலைமுறையாக எழும்பவும் ஜெபிப்போம். குடும்பங்களில் அன்பு சமாதானமும் நிலைக்கவும், கணவன் மனைவி உறவுகள் பாதுகாக்கப்படவும், பிள்ளைகள் நல்ல வழியில் வளர்க்கப்படவும், பொருளாதார சிரமங்களால் குடும்பங்கள் சிதறாமல் காக்கப்படவும் ஜெபிப்போம். பிலிப்பைன்ஸ் அடிக்கடி சந்திக்கும் புயல், கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் நிலநடுக்கம் போன்ற பேரிடர்களில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும், பேரிடர் காலங்களில் அரசாங்கம், உதவி நிறுவனங்களும் விரைவாகவும் நேர்மையாகவும் உதவிகளை செய்யவும் ஜெபிப்போம். சவுத் சீனா சி வெஸ்ட் பிலிப்பைன்ஸ் சி பகுதியில் ஏற்படும் பதட்டங்கள் போராக மாறாமல் பிலிப்பைன்ஸ் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை சமாதானம் மற்றும் நல்ல உறவு நிலைக்கவும் ஜெபிப்போம். பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ஒவ்வொரு தீவிலும் வாழும் மக்களுக்கு சமாதானம், பாதுகாப்பு, நீதியும் நல்ல எதிர்காலமும் கிடைக்கவும் தேசத்தை நடத்துகிறவர்களும் மக்களும் சத்தியத்தையும் நீதியையும் தேடவும் ஜெபிப்போம். நீதியும் சமாதானமும் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் நிலைக்கட்டும். சபை எழுப்பப்பட்டு தேசத்திற்காக இடைவிடாமல் ஜெபிக்கும் சபையாக மாறட்டும் என்று விசேஷமாக ஜெபிப்போம். இலங்கை, இந்தியா, மியான்மர், மலேசியா, ஐரோப்பா தேசங்கள், இஸ்ரேல் தேசம், நம்ம சுற்றி இருக்கிற எஸ்எம் நாம் வாழ்கின்ற தேசம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதிசயத்தின் தலைவர்கள், நீதி தவறாது நல்லாட்சி நடத்த தேசத்தின் சபைகள், பொருளாதாரங்களுக்காக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

ஒன்று நாளாகமும் 4 அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரன்

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தியின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இந்தியா இலங்கை மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. கலந்து தாளந்தை கொடுத்து கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ஹெப்சி டேவிட் இந்தியா. ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செப்பு. இல்லை கலந்து கொண்டு துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், உமது நாமத்தை நோக்கி பாட்டு பாடுற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செருக்கு. இன்றைய நாள் ஒரு எழுப்புதல் நாளை என்று கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக செருக்கு. அநேக தெய்வ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாக செருக்கு. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருக சங்கம வானொலி நிலையத்தை நினைவு கூறுவோம் சாமி. 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த சங்கம வானொலியையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு துதி ஆராதனையும் நிகழ்ச்சியை நீர் கேட்டு அந்த பரலோகத்தை அசைத்திட, அது மட்டுமல்ல தேவ செய்தியை கொடுக்கிற சிஸ்டர் ஹெப்சி டேவிட்டை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே முதலாவதாக சிஸ்டர் சாந்திரி நோர்வே, இந்த சகோதரியா முதல் முதலாக வந்திருந்தால் சிஸ்டர் சாந்திரி நோர்வே அழைக்க போறேன். அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து நாமத்தை வழிநடத்துங்கள்.
1: நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதிராஜா சூத்திரமையா சூத்திரமானவரே,

அப்பா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆமா தாப்பனே, அப்பா அப்பா, உங்களை துதிக்க தூண்டுறவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே சோர்ந்து போகாதே என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உற்சாகம் தருகிற தகப்பனாயிருந்தீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கடந்த

கொடுத்தி குறை விடுதலை தந்தீங்கய்யா. ஐயா கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்தி.

0: அருதல் தந்தீங்கப்பா, ஐயா அருதல் தந்தீங்க ஐயா. ஆமாம் தாப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் வேலையில் இந்த ஜெபங்களையும் இனி வார ஜெபிக்க வார ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் தாரம் ஐயா. மகேந்திரன் ஐயா வைத்து உங்களோட கரத்தில் தாரம் ஐயா. அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொருவரையும் இதை ஜெபிக்காண்டு ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏறெடுக்கிறதுக்காக ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்களோட ஜெபங்களை ஏறெடுக்கிற தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஸ்டர் சாந்தி நோர்வே. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி அழைக்க போறோம். அதற்கு பின்பு தேவ செய்திக்கு கடந்து செல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மிதுலா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஸ்டுட்கார்ட் ஜெர்மனியிலிருந்து சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதித்து ஆராதிக்க வந்தீர்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், வழி நடத்துங்கள். ஆமே.
2: ஓகே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. மீண்டும் ஆய் தகப்பனே, இந்த சங்கமம் வானொலியில இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து தகப்பனே ஆராதித்து உங்களை மகிமைப்படுத்தும்படி மீண்டும் ஆய் சந்தர்ப்பம் கொடுத்த தேவனுக்காய் நன்றி அப்பா. அதுக்கு உதவியா இந்த சௌர்ணியம் கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலே நாங்கள் யாவரும் ஒருமனமாய் தேவனை நோக்கி துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தா ஆவியானவர், இந்த இடத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம் மகிமை ஆனவரே. தகப்பனே, மாட்சிமை உள்ள தெய்வம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீங்க உங்களுடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரே நிரப்பி வழி நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்கள் எங்களை உங்களுடைய துதியை சொல்லி வரும்படியா எங்களை தெரிந்து கொண்டீங்களே அப்பா. நன்றி அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான தேவனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. அந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்த நாமம், எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்த நல்ல நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. எங்களை காக்கிற நாமம் இயேசுவின் நாமம், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற நாமம் இயேசுவின் நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் ஒருவரே துதிக்கி பார்த்துடறப்பா. நீங்கள் ஒருவரே தூயாதி தூயவர் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீங்கள் தேனிலும் இனிமையான தேவனல்லவோ, தெள்ளிதேனிலும் மதுரமான தேவனல்லவோ தகப்பனே. உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி இயேசுவே. நன்றி நம்ம ஆராதிக்கும்.

ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீங்க ஜீவன் உள்ள தேவன், எங்களுக்காய் யாவையும் செய்த நல்ல ஆண்டவரே, எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகிமையான தேவனே, மகத்துவமான தேவனே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் துதியிலே நீங்கள் பிரியமா இருக்கிறீங்களே அப்பா, எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் அசைவாடுகிற தெய்வமானவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் பள்ளத்தாக்கின் லில்லியா இருக்கிறீங்களப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவரே நீங்க சமீபமா இருக்கிறீங்களே தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து காக்கிற நல்ல தெய்வம் அப்பா, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களை போல் எங்களை நடத்த யாருண்டு தகப்பனே? நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்களை பாதுகாக்கிற நல்ல பாதுகாவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாயிருக்கிறதுனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வம் நம்பிக்கையின் தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி.

0: ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி நல்ல ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனங்களை தேடி வந்து மீட்டு கொண்டுங்கள் நல்ல ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களால் நாங்கள் மறக்கப்பட்டு போவதில்லையே. உங்களை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் என் ஆண்டவர் நீங்க சமீபமா இருக்கிறீங்க நல்ல தேவனே. எங்கள் கூக்குரலை கேட்கிற நல்ல தேவன், எங்கள் சத்தத்தை கேட்கிற நல்ல தேவன் அப்பா, உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். விடுதலை நாயகருக்கு ஸ்தோத்திரமாண்டவரே, வெற்றியை தருகிறவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, ஸ்தோத்திரமாண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களை உயர்த்துற எந்த ஸ்தானத்திலும் என் ஆண்டவரே நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாண்டவரே. நிச்சயமாய் தகப்பனே, இந்த இடத்திலே உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய சமூகம் கூட இருக்கிறதுனால உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மகத்துவமான தேவனாய், மகிமையான தேவனாய், ஆராதனைக்குரிய தேவனாய் தகப்பனே. அப்பா நீங்க இந்த இடத்திலே இருக்கிறீங்களே தகப்பனே, தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியானவன் நீங்களும் ஆவி வருவதனால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்ந்தங்கள் நல்ல தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இம்மட்டுமா எங்களோடு கூட இருக்கிற நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே அப்பா, இவ்வளவு நேரமா எங்களுடைய நாமத்தை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நீங்க தந்த நல்ல தரணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த துதியின் மத்தியிலே நீங்கள் ஆவி வந்தீங்களே அப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரமாப்பா. தொடர்ந்து மாண்டவரே, வேற இருக்கிறதான வார்த்தை பகுதிகளுக்காய் ஜெபங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மாண்டவரே. அதை செய்யற பிள்ளைகளும் சிலுவை நிழலுக்குள் நாங்கள் மறைக்கிறோம் மாண்டவரே. அப்பா அந்த வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியில் ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
1: ஆமென், ஆமென். தீபா புத்தா, உங்களோட டர்ன் ஆஃப் யுவர் மைக் ப்ளீஸ். சிஸ்டர் தீபா புத்தா, டர்ன் ஆஃப் யுவர் மைக். Sister Deepa Putra, turn off your mic, please. Amen. Amen. இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்க ஜெர்மனி. நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போகிறோம், அதற்கு பின்பு துதித்து ஆராதித்து பாடப்போகிறோம். இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ஹெப்சி டேவிட் இந்தியா. இவருடைய செய்தி வந்து 98 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 30 பேர் சூமில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, கனடா, இந்தியா, ஸ்ரீலங்கா, நோர்வே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஹெப்சி டேவிட் அழைக்க போறோம். தயவு செய்து உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணி கொள்ளுங்கள். தேவ செய்து கொடுக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்பொழுது ஹெப்சி டேவிட் இந்தியா இருந்து தேவ செய்திக்காக இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வருகிறார் இந்தியாவிலிருந்து சிஸ்டர் ஹெப்சி டேவிட். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும், 30 தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொடுக்கிற சார்பிலும், 98 ரேடியோவில் கேட்டுக்கிற தேவ பிள்ளைகள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஹெப்சி டேவிட்.
2: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்?
1: பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கிறோம் சிஸ்டர். கர்த்தர் உங்களை மூடி ஆசிரிப்பாக. இன்றைய நாளில் உங்களுடைய செய்திக்காக அநேகர் காத்திருக்கிறார்கள். ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த செய்தியை தாருங்கள், கேட்கிறோம். இப்படி உங்க ஒப்பு கொடுக்குறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களா?
2: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. என்னை அன்போடு அழைத்த சகோதரர்கள், என்னுடைய நன்றிய சங்கமம் ரேடியோவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த அறுவடையின் பலனை தேவன் உங்களுக்கு தருவாராக. அன்போடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்ன நோக்கத்தோடு என்னை கொண்டு வந்தாங்களோ, என்ன நோக்கத்தோடு பேச அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தான் அனுப்புவார். நீங்க எந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம், வனாந்திர பாதை வழியாக வந்திருக்கலாம், நெருக்கம், கண்ணீர், கவலை, கைவிடப்படுதல், ஏமாற்றப்படுதல், ஏமாறுதல், இப்படி நிறைய காரியங்கள், எல்லா காரியங்களிலும் இருந்து முடிந்து போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். முடிவிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்க பார்க்க போறீங்க. தூஷணங்கள், ஏளனங்கள், பரிகாசங்கள், அற்பங்கள், நிராகரிப்புகள், இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு புதிய விடியலை கொடுக்கும்படியா இந்த நாளிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. எல்லோரும் கண்களை மூடி ஜபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு 5 நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுடைய குமாரனே ஸ்தோத்திரம். உன்னதத்தில் வாசம் பண்ண வரம் பெற்றவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே உமை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆவியானவரே ஒரு வல்லமை இறங்கட்டும். யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ராஜா, ஆண்டவரே நீர் பேசி அனுப்பி இருக்கிறீர் ராஜா. முது பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் சீரமைக்க விரும்புகிறீர். முது பிள்ளைகளின் வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் முடிந்து போன ஒரு சூழ்நிலைகள இருந்தாலும் தேவன் மீண்டும் கட்ட விரும்புகிறீர் ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம். சத்துரு செயலிழந்து போனதற்காக நன்றி. சத்துருவின் கிரியைகள் செயலிழந்து போனதற்காக நன்றி. இன்னும் ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க ராஜா, வல்லமையாக பயன்படுத்துங்க. இயேசுவின் இரத்தத்தை வைக்கிறோம். சங்கமும் வானொலியை ஆசீர்வதிங்க. இந்த முயற்சிகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிங்க, பல மடங்காய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இன்னும் அநேக தேசங்களில் இருக்கும் ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்க வண்ணம் உது பிள்ளைகள் எடுத்திருக்கிற அந்த முயற்சிகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஓடி ஓடி இழைத்து போயிருக்கிறேன். இதற்கு மேல என்னால ஓட முடியாது. மனசும் சோர்வடைந்திருக்கிறது, என் நடைகளும் சோர்வடைந்திருக்கிறது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சோர்வடைந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன மீண்டும் கட்டுவாரா என்று கேட்கிற அன்பு சகோதரியின் வாழ்க்கையில தேவன் மீண்டும் கட்டும்படியாய் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆதரவின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் மறுபடியும் ஒரு சகோதரியை கர்த்தர் ஊழியத்திற்காக அழைத்தார். சில நேரங்கள்ல உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய தயக்கங்கள், உங்களுடைய உடல் சோர்வுகளின் நிமித்தம் கர்த்தருடைய அழைப்பு நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அழைப்பில் ஓடும் பொழுது இந்த சோர்வுகளை கர்த்தர் மாற்றி தருவார். ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு புதிய உறுப்புகளை தேவன் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், தேவன் நன்மை செய்வதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சத்துருக்களின் போராட்டம் தாங்கவே முடியவில்லை. இதற்கு மேல் எப்படி போராடுவது என்றும் தெரியவில்லை. உடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வந்திருக்கிற முது பிள்ளையின் வாழ்க்கையிலே சத்துருக்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் செயலிழந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆவியானவரே என்னை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது இந்திய தேசத்திலிருந்து உங்களை தொடர் உங்களோடு நான் பேசுவதிலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய ஊழியம் ஈகிள்ஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி 1000க்கும் அதிகமான பெண்களையும் ஆண்களையும் வைத்து ஒரு ஆன்லைன் மினிஸ்ட்ரி. அது மட்டுமல்ல 8000க்கும் அதிகமான மெம்பர்ஸ் சமூக வலைத்தளங்களில் வைத்து ஊழியம் நடத்தப்படுகிறது. வெளி ஊழியங்களுக்கும், அதாவது ஆலயங்களில் அழைக்கிற வெளி ஊழியங்கள் கன்வென்ஷன்ஸ்க்காகவும் ஸ்பீக்கராகவும் நான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல வேத பாடங்கள் ஃப்ரீ பைபிள் ஸ்டடி வாரத்தில் 3 நாட்கள் எடுக்கப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஒரு வேதாகம கல்லூரியில என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதை அப்படியே நாங்கள் கற்றுக் கொடுக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றிலும் ஃப்ரீயாக, இலவசமாய் பெற்றதை இலவசமாக கொடுக்கிறோம் என்பதுதான். கடைசி காலங்களிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல வாரத்தில் 1 நாள் ஹீலிங் மினிஸ்ட்ரியும் நடத்தப்படுகிறது. ஃப்ரைடே எங்களுடைய தொலைபேசி எண்கள் 7339029114 7339029114. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய தொலைபேசி எண் பிரதர் அவர்களிடம் இருக்கிறது, நீங்கள் வேண்டுமென்றால் வாங்கிக் கொண்டு ஜெப தேவைகளுக்காக தொடர்பு கொண்டு கொள்ளலாம். இப்பொழுதும் உங்களுக்காக தேவ செய்தி. கர்த்தர் ஒரு அழகான வார்த்தையை 2 நாட்களாக என்னோடு பேசி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் மறுபடியும் மறுபடியுமாக என்னோடு பேசின வார்த்தை சமாதானத்தோடே போ என்கிற ஒரு தலைப்பு. எப்படி சமாதானத்தோடே போ அப்படிங்கிற ஒரு தலைப்பும், அது மட்டுமல்ல உணர்வும் உயிரும் நீரே என்கிற ஒரு தலைப்பு. உங்களுடைய உணர்வுகளையும் உயிரையும் புரிந்திருக்கிறவருக்கு ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வச்சாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு இந்த நாளில ஒரு பெயர் வைக்க போறோம், என்னுடைய உணர்வு என்னுடைய உயிர் எல்லாம் நீங்க தான்ப்பா அப்படிங்கிற ஒரு பெயர். உணர்வும் உயிரும் நீரே, அதாவது சமாதானத்தோட போ. நிறைய தலைப்புகள் எடுத்துட்டு வந்த, எல்லா தலைப்புகளும் கொடுக்க முடியாது பாருங்களேன். அதனால ஒரே தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன், சமாதானத்தோட போ என்கிற ஒரு தலைப்பு. பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இந்த நாளிலும் கூட என்னுடைய அழைப்புக்கு இணங்க எல்லாரும் ஓடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 9:20 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் பின்னால் வந்து அவருடைய வஸ்திரங்களின் தொங்கலை தொட்டாள் என்று போடப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அதற்கு முன்பதாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பேர், இது வந்து பெண்களுக்காக பேசப்படுகிற ஒரு பிரசங்கம் அல்ல, எல்லாருக்காகவும் சேர்த்து பேசப்படுகிற ஒரு பிரசங்கம். அதாவது பெரும் பாடுகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல நான் விரும்புறேன். இந்த பெரும் பாடுகளை ஒருவர் ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு தெரியுமா? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆக்கினை என்பது தண்டனை, பனிஷ்மெண்ட். அப்ப யார் அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு என்ன கொடுத்து போயிருக்கிறார் தெரியுமா? என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன், என் சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்கிற வார்த்தை பாருங்களேன். உணர்வும் உயிரும் நீரே என்கிற ஒரு தலைப்பு. சில நேரங்கள்ல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல உணர்வுகள் மதிக்கப்படாமல் போகலாம், உயிரும் மதிக்கப்படாமல் போகலாம், நிராகரிக்கப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், அன்பு இல்லாம போகலாம். அன்பை தேடி தேடி, அன்பு வந்து ஒரு மாய்மாலமா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. அந்த அன்பு வந்து உங்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்காம கூட இருக்கலாம் பாருங்களேன். இரட்டை வேட அன்பு என்று கூட சொல்லலாம், அப்படி ஒரு அன்பு கிடைக்கலாம். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடம் உதிரப்போக்கு என்று கூட கொடுத்திருக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, 12 வருடம் உதிரப்போக்கு உடைய ஸ்திரீ என்று கூட கொடுத்திருக்கலாம். ஆனா வேதாகமம் என்ன கொடுக்குதுன்னா பெரும்பாடு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உங்க வாழ்க்கையிலையும் பெரும் பாடுகளோடும், பெரும் துக்கங்களோடும், பெரும் நெருக்கங்களோடும், பெரும் உதாசீனங்களோடும், ரிஜெக்ஷன் ரொம்ப வலிக்கும் பாருங்களேன். அதாவது உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைப்பது என்பது, இந்த பெண் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறாள், நிராகரிக்கப்பட்டிருக்கிறாள், அன்பில்லாமல் இருக்கிறாள், கணவன் அன்பு கூட இவளுக்கு கிடைக்கவில்லை. எத்தனை நாட்கள், 1 நாட்களா 2 நாட்களா 3 நாட்களா இல்லை 1 மாதமா இல்லை 12 மாதமா இல்லை இல்லை 12 வருடங்கள். எவ்வளவு கடினமான பாதை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கடினமான பாதை. இந்த பகுதியை தியானிக்கும் போது எல்லாரும் இந்த பகுதியை பிரசங்கம் பண்ணிருப்போம், எல்லாரும் தியானிச்சிருப்போம். ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியை தியானிக்கும் போது நான் அழுவேன் பாருங்களேன். ஏன் அப்படின்னா, இவளுடைய வாழ்க்கையில நிறைய ஆண்களும் பெண்களும் பெரும் பாடுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க, நெருக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, கண்ணீருக்குள்ள இருக்கிறாங்க, வேதனைக்குள்ள இருக்கிறாங்க. என்ன ரட்சிப்பதற்கு, என்ன அன்பு செலுத்துவதற்கு, என்ன விடுதலை செய்வதற்கு, என்னை கண்டுகொள்வதற்கு யாராவது ஒருவர் இருப்பார்களா என்று தேடுகிற நிறைய ஆண்களும் பெண்களும் உண்டு பாருங்களேன். பெரும் பாடுகள், கொஞ்ச பாடுகள் இல்ல, பெரும் பாடுகள், பெரும் நெருக்கங்கள், இந்த பெரும் பாடுகளுக்கு மத்தியில நம்ம யாரை தேடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பற்றி மூன்று சுவிசேஷங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, மூன்று புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் மத்தேயுல அதாவது இவளுடைய விசுவாசத்தை பற்றி அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் பாத்தீங்கன்னா விவரமாக மார்க்கு அதை எழுதியிருப்பார். ஆனா லூக்காவில பாத்தீங்கன்னா இவர் ஒரு வைத்தியர் பாருங்களேன், இவர் ஒரு டாக்டர் லூக்கா. அதனால இவர் சுகத்தை சாட்சி கொடுத்திருக்கிறார். மூன்று வித்யா கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும், வார்த்தைகளும் சம்பவங்களும் கூட அதுல வேறுபடுகிறது பாருங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது மல்கியா 4:2 யாராவது வாசிக்க முடியுமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. எப்படி? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒரு பிள்ளையின் மேல நீதியின் சூரியன் உதிக்குமா? அந்த நீதியின் சூரியன் யாரு? மல்கியா தீர்க்க தரிசி 400 கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார், நீதியின் சூரியன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், இந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு தெரியும், மல்கியாவுக்கும் மத்தேயு சுவிசேஷத்திற்கும் ஒரு 400 வருட இடைவெளி. அந்த இடைவெளியை மௌன காலம் என்று அழைப்பார்கள். பாருங்களேன், அந்த காலங்கள்ல ஏன் அதுக்கப்புறமா ஒன்றும் நடக்கவில்லையா, ஏன் பதிவு செய்யப்படவில்லையே? அந்த 400 வருடத்திற்கு முன்பதாக மல்கியா தீர்க்கதரிசி என்ன எழுதியிருக்கிறார்? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், எப்படி? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதுதாங்க ரொம்ப முக்கியம், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆங்கில பைபிள்ல கேஜேவில பாத்தீங்க அப்படின்னா ஹீலிங் இன் ஹிஸ் விங்ஸ் இருக்கும், விங்ஸ் இருக்கும், இங்க செட்டைகள் அப்படின்னு இருக்குது. இங்க ஆரோக்கியம் என்று இருக்கிறது, ஆங்கில வேதாகமத்துல ஹீலிங் என்று இருக்கிறது பாருங்களேன். அதாவது சுகப்படுத்துதல், சுகம் என்று இருக்கும். இதை எபிரேயத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கனாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயத்துல. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஆங்கிலத்துல விங்ஸ் அப்படின்னு சொன்னேன், தமிழ்ல செட்டைகளின் கீழ் என்று சொன்னேன். ஆனா எபிரேயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மீனிங் சூழ்நிலைக்கு ஏற்ப விங்னு சொல்லலாம், அதாவது சிறகுகள்னு இருக்கும், கார்னர் அப்படின்னு இருக்கும், எட்ஜ் அப்படின்னு இருக்கும். அதாவது அதாவது எட்ஜ் ஓரம், எட்ஜ் அப்படிங்கிறது ஓரம் என்று குறிக்கிறது. அப்போ செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்கிறது எபிரேயத்துல எப்படி வாசிக்கலன்னா அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் என்கிற இடத்துல அதன் வஸ்திரத்தின் ஓரத்திலே சௌக்கியம் உண்டு, அந்த வஸ்திரத்தின் ஓரத்திலே ஹீலிங் அதாவது சுகம் உண்டு என்பது அர்த்தம் பாருங்களேன். எவ்வளவு ஒரு அழகான அர்த்தம் பாத்தீங்களா? தமிழ் வேதாகமம், ஆங்கில வேதாகமம், எபிரேயம், இதையெல்லாம் நீங்க உட்கார்ந்து பிரித்து பார்த்தீங்கன்னா அதாவது மலையாளம், மலையாளத்துல வேற மாதிரி இருக்கும் பாருங்களேன். அப்ப என்ன அப்படின்னா செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது தமிழ்ல, ஆங்கிலத்துல விங்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது, எபிரேயத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது, வஸ்திரத்தின் ஓரம் அல்லது மூலை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா அதன் வஸ்திரத்தின் ஓரத்தில் என்று வாசிக்கலாம். எதற்காக இதை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் எண்ணாகமம் 15:37 இருந்து பாருங்க. மோசையை நோக்கி ஆண்டவர் சொல்லுவார், வரிசையாக உங்களுக்கு ஒரு டீச்சிங் மாதிரி நான் சொல்றேன். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா எண்ணாகமம் 15:38 நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும், எப்படி தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திர ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். என்ன நாடாவா? இளநீல நாடா, தொங்கல்ல அப்படி எப்பமெல்லாம் நம்ம சாரி போட்டோம்னா சாரியோட முந்தியில இப்ப அழகழகா நம்ம எப்படி போட்டுக்கிறோம், அப்படியே நிறைய இது தொங்கல்களாக தொங்குது பாத்தீங்களா. அந்த மாதிரி யூதர்கள் எப்படி போட்டுக்கணும்னா, தன்னுடைய வஸ்திரத்தின் நுனியில சால்வையின் நுனியில ஒரு மேல் சால்வை போட்டிருப்பாங்க. அந்த சால்வையின் நுனியில தொங்கல்கள் இருக்க வேண்டும், தொங்கல்கள் தொங்க வேண்டும். அது என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா இளநீல நாடா, இளநீல கலர்ல இருக்கணும் பாருங்களேன். வேத பண்டிதர்கள் என்ன சொல்வாங்கன்னா, அந்த இளநீலம் கீழே தொங்குகிற அந்த இளநீலம் கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது என்று சொல்லுவாங்க பாருங்களேன். இப்பொழுது உங்களுக்கு நான் மேலே என்ன சொன்னேன், செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் என்று சொன்னேன். ஆனால் ஹீப்ரு எபிரேயத்துல என்ன போட்டிருக்குன்னா, வஸ்திரத்தின் ஓரத்திலே ஆரோக்கியம் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்போ யூத வழக்க சட்டத்தின்படி எல்லாரும் இந்த வஸ்திரங்களை அணிந்திருக்க வேண்டும், அதில் தொங்கல் இருக்க வேண்டும், அதில் இளநீல நாடா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல 39வது வசனம், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல், உங்க இருதயத்தின்படி உங்க கண்களின் இச்சையின்படி நடவாமல் இருப்பதற்காகத்தான் இந்த தொங்கல். எப்படி? அதாவது அதை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்க அதாவது நினைத்து நினைவு கூறும்படி தான் இந்த தொங்கல். உங்களுக்கு தொங்கல்கள் இங்க எதுக்கு போட வேண்டும், ஆண்டருடைய வார்த்தைகளும் கற்பனைகளையும் உங்களுக்கு நினைவுக்கு வரும்போது, உங்க மனம் போன போக்கல இதயம் போன போக்குல போகும்போது ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளும் உங்களுக்கு நினைவு கூற வேண்டும், அதுதான் தொங்கலாயிருக்க வேண்டும் என்று சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 40வது வசனம், நீங்கள் என் கற்பனையெல்லாம் நினைத்து, நல்லா கவனிக்கணும், நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தரா இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு முறையும் அந்த சால்வையின் இளநீல தொங்கலை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நினைத்து கொள்ள வேண்டும், நான் தவறு செய்யக்கூடாது, என் கண்களின் இச்சைப்படி நடக்கக்கூடாது, என் இருதயத்தின் நினைவுபடி நடக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைகள் கற்பனைகள் கட்டளைகளை நான் கை கொள்ள வேண்டும், அது மட்டுமல்ல நான் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எப்பொழுதும் அந்த தொங்கலை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொங்கலை நான் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம எத்தனை பேர் அந்த தொங்கலை பார்த்து கொண்டே இருக்கிறோம், நான் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும், நான் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும், அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும், அவர் தொங்கலை பார்க்காமல் எப்படி தொங்கலை தொட்டால் சுகம் உண்டாகும் பிரியமானவர்களே, எப்படி சுகம் உண்டாகும். ஒவ்வொரு நேரமும் தவறு செய்யும் போது அந்த தொங்கலை பார்க்க வேண்டும், என் ஆண்டவரின் இரத்த துளிகள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இரத்தத்தை புதிய உடன்படிக்கையை கொடுத்தாரே, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதையெல்லாம் செய்யுங்கள். என்னத்தை நினைவு கூற சொன்னார், அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூற சொன்னார். எதற்காக அந்த பாடுகளை பட்டார், நமக்கு சுகம் கொடுப்பதற்காக, வெற்றி கொடுப்பதற்காக, வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. அப்படி என்றால் நீங்கள் அந்த தொங்கலை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பாவங்கள் ஞாபகம் வர வேண்டும், ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த தொங்கல் எனக்கு நினைவூட்டுகிறது என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் பாருங்களேன். அதாவது லேவியராகமம் 15 அதிகாரத்துல இந்த பெரும்பாடு உள்ள, அதாவது சாரி இந்த பிளீடிங், அதாவது சூதக ஸ்திரீகள்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பிளீடிங் ஆகிறவங்க, இரத்த போக்கு ஆகிறவங்க, மாதம் தோறும் எல்லோருக்கும் பெண்களுக்கு வருகிற அந்த இரத்த போக்கு பாருங்களேன், அந்த இரத்த போக்கு வரும்போது ஒரு பெண் என்ன பண்ணணும்னா 7 நாட்கள் தனியாக இருக்க வேண்டும், 7 நாட்கள் யாரோடு சேர்ந்து இருக்க கூடாது. லேவியராகமம் 15:19 வசனத்தில் இருந்து, சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரலின் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள், அவளை தொடுகிற எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டப்பட்டவர். அவளுக்கு 7 நாள் அவளை ஒதுக்கி வச்சிருவாங்க, அவளை தொடுறவனுக்கு சாயங்காலம் மட்டும் குளிக்கணும், சாயங்காலம் மட்டும் அவன் தீட்டா இருக்கணும். அது மட்டுமல்ல, அவள் விலக் அவள் எதுலாம் படுத்துக் கொள்கிறாரோ அதுல யாராவது உட்கார்ந்தா அதுவும் தீட்டு. நல்லா பாருங்க, எதுல உட்கார்றாலும் எதுல எந்திரிக்கிறாளோ அதுல போய் உட்கார்ந்தாலும் தீட்டு. 21வது வசனம், அந்த படுக்கையை தொடுகிறவன் யாராவது தொடுகிறானோ அவனும் குளிக்கணும், அவனும் ஒரு நாள் ஃபுல்லா சாயங்காலம் வர தீட்டு.

ஒரு மாதம் அல்ல, 12 மாதம் அல்ல, 12 வருடங்களும் கணவன் தொட்டிருக்க முடியாது, சொந்தங்கள் தொட்டிருக்க முடியாது, அப்பா அம்மா தொட்டிருக்க முடியாது. அதாவது 12 மாதங்களும் ஆலயத்துக்கு கூட அவள் போயிருக்க முடியாது. எல்லா யூதர்களுக்கும் தெரிந்திருக்கும், இவள் ஒரு சூதக ஸ்திரீ, இவளுடைய அதாவது இரத்தப்போக்கு நிக்கவே இல்லை. இவளை தொட்டா தீட்டு, இவளை தொடரவனும் தீட்டு. இவ வெளிய வந்தா என்ன சொல்லிட்டு வரணும் தெரியுமா? தீட்டு வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். எப்படி தீட்டு வருகிறேன்? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நிறைய பேருடைய இதயங்கள் இப்படித்தான் உடைந்திருக்கிறது. ஒதுக்கப்படுதல், புறக்கணிக்கப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல், அன்பே கிடைக்காது, ஸ்பரிசமே கிடைக்காது, உணர்வுகள் மதிக்கப்படாது, எந்த உணர்வுகளும் மதிக்கப்படாது. இதே போல நிறைய பெண்களும் இருக்கிறீங்க, நிறைய ஆண்களும் இருக்கிறீங்க. பாருங்களேன், அந்தஸ்தை வச்சு பிரிச்சு வைப்பாங்க வேலை ஸ்தலங்கள்ல, உங்க அழகை வைத்து படிப்பை வைத்து பிரித்து வைப்பார்கள். நிராகரிப்புகள் நடக்கும், அற்பங்கள் நடக்கும், தோல்விகள் நடக்கும். வீட்டை பார்த்து, பணத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, காரை பார்த்து, மேன்மையை பார்த்து, இந்திய தேசத்துல அது ரொம்பங்க. ஜாதிகளை பார்த்து, இதெல்லாம் இந்திய தேசத்துல ரொம்பவும் ரொம்ப. உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பட்சபாதம் இல்லாத தேவன், யூதனும் என்றும் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொன்னவர். ஆனால் அவரை நம்புகிற நாமோ பட்சபாதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்களேன், வேதனை, எவ்வளவு வேதனை! யாரு கூட அவ சேர்ந்திருந்திருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், அவளுக்கு சாப்பாடு கொடுக்க பயந்திருப்பாங்க, போய் படுக்கையில உட்கார்ந்து, படுக்கை பக்கத்துல யாரு உட்கார்ந்திருக்க கூட முடியாது. ஒரு மாதத்துல ஒரு தடவை தீட்டு வந்தாலே நம்மளால தாங்க முடியாதுங்க. யோசிச்சு பாருங்களேன், தாங்க முடியாது, உடல் சோர்வு வந்துடும். 12 வருடமும் ராத்திரி பகலாம் நிக்காம ஒரு ரத்த போக்குனா எப்படி இருந்திருக்குங்க? யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆலயங்கள்ல தீட்டோடு போக முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஆலயத்துக்கு கூட 12 வருஷம் அவ போகல. அது மட்டுமல்ல, வேதாகம மார்க்ல, மார்க்கு லூக்கா யோவான்ல, சாரி மத்தையில சொல்லும் போது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதாவது அதுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து இந்த பரிசேயரை பத்தி சொல்லும் போது இந்த சால்வையை பற்றி சொல்லுவார். பாருங்களேன், மத்தேயு 23:3 நிறைய பரிசேயர்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன். மத்தேயு 23:5, தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று இந்த பரிசேயர்கள் செய்யறாங்க. தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி காட்டி கொடுக்குறாங்க. அதாவது அப்போ பழைய ஏற்பாட்டு மோசே காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரை இந்த நாடாவும் தொங்கலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. பரிசேயர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் அந்த பக்கமாக வருகிறார் என்று தெரிஞ்ச உடனே இவ ஓடி வந்தாலே ஏன் பரிசேயர்களின் நாடாக்களை போய் தொட்டிருக்க வேண்டியதானே, ஏன் இயேசு கிறிஸ்துவின் நாடாவை தொடணும்னு நினைச்சா? அவள் வந்து ஆண்டவரின் சரீரத்தை தொட வேண்டும் என்பது அவளுடைய எய்ம் கிடையாது. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டவரின், அதாவது அந்த நாடாவை போய், அந்த அதாவது ஓரத்தை போய் தொட்டால் அவர் செட்டுகளின் கீழ் எனக்கு ஆரோக்கியம் வந்துவிடும். அதுதான் அவளுடைய நோக்கமே. அவள் வந்து, எனக்கு இதை வாசிக்கும் போது ஒன்று நல்லா புரிந்தது, அவள் வேதாகமத்தை நல்லா படிச்சு தேறினவள்ங்க, பழைய ஏற்பாடை நல்லா படிச்சு தேறினவள். அதனாலதான் மோசேக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. எப்படி நாடாக்கள் போட வேண்டும், அந்த நாடாக்களின் கீழே அது இளநீல, அதாவது அந்த நாடாக்கள் தொங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா. அது மட்டுமல்ல, அவள் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 4 அதிகாரம் அந்த வசனத்தையும் அவள் படித்திருக்க வேண்டும். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஒரு நீதியின் சூரியன் வருவார், உலகை ரட்சிக்க ஒரு வருவார், இருளை ஒளியாக்க ஒருவர் வருவார், இருளில் கிடக்கிற ஒவ்வொருத்தரை தூக்கி எடுக்க ஒரு வருவார், அவருடைய இரத்த துளிகள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்களை விடுதலை கொடுக்கும் என்பதை அறிந்து வைத்தவள். அவ நினைச்சிட்டா, நான் இந்த பரிசேயர்களின் நாடாக்களை எல்லாம் தொட விரும்பவில்லை, ஆனால் உலக இரட்சகர் வருவார், அவர் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாகிலும் நான் சுகமடைவேன். எப்படி தொங்கலை தொட்டாவது?

0: நான் சுகமடைவேன் என்று சொல்லுகிறார் பாருங்களே. மார்க் 5 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், 24 அவர் அவனோடே கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். எப்படி திரளான ஜனங்கள், நெருக்கிற அளவுக்கு கூட்டம், சரியான கூட்டம் பாருங்களேன். நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், வேத ஆதாரம் லேவியரகம 15 முழுக்க வாசிச்சு பாருங்களேன். ஒரு சூதக ஸ்திரீ, அதாவது இரத்த போக்குடைய ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷனை தொட்டா தீட்டு, அந்த மனுஷன் இவளை தொட்டா தீட்டு, இவள் உட்கார்ற இடத்துல ஒருத்தன் தொட்டா தீட்டு, இவ படுக்கிற இடத்துல ஒருத்தன் தொட்டா தீட்டு, இந்த சூழ்நிலையில அவ்வளவு பெரிய கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார், ஜன கூட்டங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது. 12 என்று மார்க் 5:25 சொல்லுகிறது, 12 பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஒன்று கேட்க, ஒன்று கவனிங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு என்று போடப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு என்று சொல்வாங்க. வைத்தியர்களாலவே அவ வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஏங்கன்னா, ஒருத்தன் உன்னை சுகப்படுத்துவேங்கிறான், அதுக்கு காசு வாங்குறான், ஆனா சுகப்படுத்த முடியல. இனி ஒருத்தன் கூப்பிட்டு சுகப்படுத்துறேங்கிறான், காசு வாங்குறான், சுகப்படுத்த முடியல. அப்படி அவளுடைய ஆஸ்திகளை எல்லாம் தொலைத்து விட்டு இந்த மருத்துவர்களாலேயே அவள் வருத்தப்பட்டு இருக்கிறாள். அவளுக்கு இப்பொழுது ஒன்றுமே இல்லைங்க கையில. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. வைத்தியம் செய்யவும் பணம் இல்லை, வைத்தியர்களாலும் வருத்தப்பட்டு இருக்கிறா, உண்டானவை எல்லாம் செலவழிச்சு விட்டா, சற்றாகிலும் குணமடையவில்லை. உங்க வாழ்க்கை இப்படி இருக்குதா? என்னெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன், குணமடையவில்லை. என்னெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன், என் பாடுகள் மாறுவதாக இல்லை, என் சோதனைகள் மாறுவதாக இல்லை. நிறைய அதிகாரிகளுக்கு கூட காசு கொடுத்து பார்த்து விட்டேன், நிறைய இடங்கள் ஓடி பார்த்து விட்டேன். இதனாலதாங்க விடுதலை இல்லை. அதிகாரிகளை பார்க்க வேண்டாம், தொங்கலின் நுனியை பார்க்க வேண்டும். பாருங்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் துளிகளை நீங்கள் பார்க்க வேண்டும். விடுதலை கொடுக்கும் விடுதலையாளரை நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்களே, யோசிச்சு பாருங்களே, ஒரு மனுஷி 12 நிக்காம இரத்த போக்கு, அதாவது அவள் உடலும் சோர்வடைந்திருக்கும், உள்ளமும் சோர்வடைந்திருக்கும். உடல் அப்படியே அவளை பார்த்தா ஒரு எலும்பு தோலுமா தான் அவ இருந்திருக்கணும் பாருங்களேன். ஏன்னா அவ்வளவு இரத்த போக்கு. 1 அதிகமாக போனா கூட ஹீமோகுளோபின் எல்லாம் இல்லாம போயிரும், மயக்கம் போட்டுருவாங்க. அவள் 12 இப்படியே இருந்திருக்கிறாள், எல்லா மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறாள். இப்போ இவளுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரும் அப்படித்தாங்க, நம்ம எல்லா பக்கமும் ஓட விட்டுட்டு அமைதியா இருப்பாரு. ஏன்னா இவர் கிரியேட்டர். நம்ம அப்பாட்ட கேட்காம வேற எல்லா இடத்துலயும் போய் கேட்டு முட்டி மோதி சுத்தி அடிச்சுட்டு வரட்டும்னு அமைதியா இருப்பாரு. எல்லா இடத்துலயும் சுத்தி மோடிஞ்சு எல்லாம் கையில எதுவும் இல்ல, காசு இல்ல, பணம் இல்ல, அதிகாரம் இல்ல, அந்தஸ்து இல்ல, எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஐயான்ட்டு வருவீங்க, அதுக்கப்புறம் தான் சுகம் கிடைக்கும். ஆண்டவர் அதனாலதான், எங்க போனாலும் நீ என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அமைதியா இருப்பார். கிரியேட்டரை விட்டுடுறீங்க, கிரியேஷன் பின்னாடிதான் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்களேன். அதனாலதான் அற்புதம் இல்ல. அவர் படைத்த படைப்புகளுக்கு பின்னாடியேதான் ஓடுறோம். படைத்தவரை நோக்கி பார்த்தால், தொங்கலை நோக்கி பார்த்தால் அங்கே அற்புதம் வந்து விடும் பாருங்கள். இவள் என்ன நினைத்தா தெரியுமா? யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 12 ஆலயத்துக்கு வராது தெரியும். யூதர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவள் 12 பயங்கரமான பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இரத்தப்போக்குடன் இருக்கிறாள் தெரியும். அத்தனை கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. இவள் ஓடி வந்தாள்னா கொண்டு கல்லறிஞ்சே கொண்டுருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கல்லறியப்பட்டு கொல்லப்படுவாள். இவளுக்கு என்னன்னா, அவருடைய சரீரத்தை தொடவது முக்கியம் இல்லை, அவர் தொங்கலை தொட வேண்டும். அப்ப எப்படி வந்திருப்பான்னு ஒரு இமேஜின் பண்ணி பார்த்தேன் நானு. அவ ஊந்து ஊந்து ஊந்து வந்திருக்கணுங்க, தரையிலே படுத்து ஊந்து, யாருக்கும் தெரியாமல் தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு, எதையாவது போட்டு மறைத்து கொண்டு, அடையாளத்தை மறைத்து கொண்டு, அந்த கூட்ட நெரிசலுக்குள்ள எவ்வளவு மிதிகள் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். மிதித்திருப்பாங்க, வலிகள் தாங்க முடியாம இருந்திருக்கும். நீங்களும் இதே போல் அடையாளத்தை மறைத்து கொண்டு, இதற்கு மேல வாழ முடியவில்லை, எனக்கு அடையாளம் இல்லை, எனக்கு அந்தஸ்து இல்லை, எனக்கு நெருக்கம் இருக்கிறது, எனக்கு பாடுகள் இருக்கிறது என்று நீங்களும் இவளை போல நெருக்கத்தின் மத்தியிலே ஊர்ந்து நடப்பவளைப் போல அப்படியே குப்பரப்படுத்திக் கொண்டு ஊர்ந்து நடந்து வருகிறாள். இல்லன்னா ஒரு ஜனம் பார்த்திருந்தாலும் தீட்டு தீட்டு கத்தி ஊரைய கூப்பிட்டுருக்கும், தீட்டு வந்துருச்சு தீட்டு வந்துருச்சுன்னு சொல்லி. ஊர்ந்து வந்தவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். எப்படி? வஸ்திரத்தின் நுனியை தொட்டாள். தொட்ட உடனே அடுத்த செகண்ட் சொடக்கு போடுற நேரம் சுகம். எப்படி சொடக்கு போடுற நேரம்? இன்று இரவு எல்லாம் முடிந்து விட்டது, இதற்கு மேலே துளிர்க்க முடியாது, நான் பட்ட மரமாக நின்று கொண்டிருக்கிறேன், வெட்டப்படப்பட்ட மரமாக நின்று கொண்டிருக்கிறேன், அஸ்தமித்த சூரியன் அதாவது காலை வருவதற்கு காத்திருப்பது போல என் வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது, என் சுக வாழ்வு துளிர்க்குமா என்று ஓடோடி வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்று இரவு வஸ்திரத்தின் தொங்கலை தொடுங்கள், உடனே விடுதலைதான், உடனே விடுதலைதான். இன்று புதிய துவக்கத்தின் நடுவேதான் நீங்கள் கடந்து போக வேண்டும், புதிய துவக்கத்தின் சுக வாழ்வோடுதான் நீங்கள் கடந்து போக வேண்டும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிக்க வைப்பதற்காகத்தான் இந்த இடத்திலே இந்த இரவிலே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். என்னோட பேசிதான் கர்த்தர் அனுப்பினாரு. சுக வாழ்வு துளிர்க்கும், புதிய ஆரம்பத்திற்குள்ளாக கொண்டு போவேன் என்று திட்டமாக பேசிதான் ஆண்டவர் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, உடனே அவளுடைய சரீரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை, நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை. அவருடைய செட்டுகளின் கீழ் என்று போடப்பட்டதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன்? அவர் தொங்கலின் கீழ், அவர் தொங்கலின் நுனியில் தொட்ட அவளுக்கு ஆரோக்கியம் உண்டாயிற்று. நீதியின் சூரியனின் தொங்கலின் நுனியை தொட்ட அவளுக்கு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடத்திற்கு முன்பதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார் என்று சொல்லி, அந்த நீதியின் சூரியன் வந்து நின்ற உடனே அவளுக்கு தெரியும், இந்த நீதியின் சூரியன் என்னை ஒதுக்கி வைக்க மாட்டார், இந்த நீதியின் சூரியன் என்னை தள்ளவிட மாட்டார், இந்த நீதியின் சூரியன் எனக்கு அன்பு செலுத்துகிறவர். எப்படி? நீதியின் சூரியனை தொட்ட உடனே, வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே, அவர் இரத்த துளிகளின் வல்லமை எப்படி பாய்ந்து போய், லூக்கா வைத்தியர் அவர்தான் கன்ஃபார்ம் பண்றார். எப்படி பண்ற? நல்லா எழுதி இருக்கிறார். உடனே சரியா போச்சான், உடனே சரியா போச்சான் பாருங்களேன். அவள் அதை உணர்ந்தாள், சரீரத்தில் அவள் உணர்ந்தாள். அவளுக்கு தான் தெரியுங்க, வேற யாராவது சொன்னா நிறைய பேர் நம்ப மாட்டோம். ஆனா அவளே சொல்றா, அவள் உணர்ந்திருக்கிறாள். இரத்த போக்க வந்து ஒரு பெண் தான் உணர முடியும், நின்றுச்சா போகுதா அப்படின்னு சொல்லி. அவள் உடனே சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்பிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து, எத்தனை கூட்டம், எவ்வளவு நெருக்கம், ஆரம்பத்திலே சொன்னேன் பயங்கர கிரௌடு, அதுக்கு மத்தியில எத்தனை பேர் தொட்டிருப்பாங்க, ஆனா இவள் தொட்ட உடனே வல்லமை புறப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் கண்மூடித்தனமான விசுவாசம். என் நீதியின் சூரியனை தொட்டா அவருடைய செட்டுகளின் கீழ், அங்கியின் கீழ் எனக்கு சுகம் உண்டு, எனக்கு ஆரோக்கியம் உண்டு. எனக்கு ஒண்ணு போட்டாலும் பரவாயில்ல, நான் திரும்பி போகும்போது சுகத்தோட தான் போவேன். நான் சுகம் பெற்றுட்டா யாரு என்ன தீட்டுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா நான் நீதியின் சூரியனை சந்திக்க போகிறேன். இன்று ராத்திரி நீதியின் சூரியனை சந்திக்க வந்த உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், உடனே கர்த்தர் உங்களுடைய எல்லா துக்கங்களையும் துடைத்து எறிவார். அது மட்டுமல்ல, அவருடைய சீஷர் அதாவது யார் என் வஸ்திரங்களை தொட்டதுன்னு கேட்கிறாரு. அதற்கு என்ன சொல்றாங்க, இவ்வளவு கூட்டம் இருக்குது ஆண்டவரை, யாரு தொட்டான்னு நீங்க கேட்கறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதோட லூக்காவில நல்லா எழுதியிருக்கும், லூக்கா 8:46 இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார், மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதாவது யார் தொட்டது அப்படின்னு சொல்லி மார்க்கு மத்தேயுல போட்டிருக்குது. ஆனா லூக்கா அழகா போட்டிருக்கிறாரு, ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அத்தனை பேர்ல, அத்தனை கூட்டத்துல, அத்தனை நெருக்கத்துல நான் கேக்குறேன், இவர் கேக்குறாரு அந்த ஒருத்தர் என்னை தொட்டாங்க. அப்ப அவருக்கு அந்த ஒருவர் மேல கண்ணு போயிருக்குது. அந்த ஒருவர், அந்த ஒருவர் யார் என்பதை அவர் கண்கள் தேடுகிறது. உங்கள இத்தனை பேர்ல ஒருத்தர் அவர் கண்களிலே படும். அது யாராக இருக்கலாம்? அவர் தொங்கலை தொடுவதற்கு ஓடி வந்த உங்கள்ல யாராவது ஒருத்தர், உங்கள்ல யாராவது ஒருத்தர் அவர் கண்கள்ல பட்டு சொல்லுவாரு, மக்களே பெரும்பாடோடு வந்திருக்கிறையா, பெரும்பாடோடு வந்திருக்கிறையா சகோதரனே, உனக்கு பெரும்பாடுகள் என்ன? விலக்கி வைத்திருக்கிறாங்களா, ஒதுக்கி வைத்திருக்கிறாங்களா, கைவிடப்பட்ட சூழ்நிலையா, வனாந்தரத்தின் சூழ்நிலையா, வியாதியின் சூழ்நிலையா, கண்ணீரின் சூழ்நிலையா, உறவுகள் கூட உன்னை மதிக்கவில்லையா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அன்பின் ஸ்பரிசத்தை நீ உணர்ந்து கொள்ளவே இல்லையா, உன் உணர்வுகளை யாரும் மதிக்கவே இல்லையா? கவலைப்படாத, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அத்தனை கூட்டத்துல ஒருத்திய அறிந்து வைத்திருந்த ஆண்டவர் பார்த்தீங்களா? அதனாலதான் ஆகார் சொல்லுகிறார், என்னை கண்டவரை இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேர் வைக்கிறாள். பாருங்க, உங்களை காண்கிற தேவன், ஒருவர் என்னை தொட்டாங்க, அந்த ஒருத்தர் யாருன்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அதாவது லூக்கா 8:47 இன்னும் விரிவாக சொல்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, அவள் இதுக்கு மேல ஒளிஞ்சிக்க முடியாது, இதுக்கு மேல மறைவா இருக்க முடியாது. அப்போ நான் சொன்னது சரிதானே, அவள் மறைந்து அடையாளத்தை மாற்றி ஒளிந்து கொண்டுதானே ஊர்ந்து வந்திருக்கிறாள். யோசிச்சு பாருங்களேன், இதை எத்தனையோர் பிரசங்கம் செய்திருப்போம், இவ்வளவு ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டும். மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, இதுக்கு மேல ஒளிஞ்சிருக்க முடியாது என்று கண்டு, இதுக்கு மேல இவர் கண்ணுக்கு தப்பு வைக்க முடியாது என்று கண்டு. ஏன்னா அவளுக்கு பயம், இயேசு இரட்சகரை தொடரமே எல்லாரும் கண்ணில் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்களே, நான் தீட்டு. அவள் என்ன சொல்லிக் கொண்டே வந்திருக்க வேண்டும்? தீட்டு தீட்டு என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவளை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றால் அவள் ஒளிந்து வந்திருக்க வேண்டும், அடையாளத்தை மாற்றி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். வேத ஆதாரம் சொல்லுகிறது, லூக்கா 8:47, அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி, அதாவது நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, நான் அவரை தொட்ட, தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானது எல்லாவற்றையும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். எல்லாரும் தொட்டாங்க, ஆனா அவள் தொட்டதை உணர்ந்தார் அவரு. அது மட்டுமல்ல, தொட்டு சுகமாயிருச்சு உடனே உதிரப்போக்கு நின்றுச்சு, அவர் கடந்து போயிருக்கணும் இல்ல, ஏன் நின்னு அந்த தொட்டவளை பார்க்கணும்னு விரும்புறாரு தெரியுமா? எல்லாருக்கு முன்னாடி அவள் பழைய வாழ்க்கையை சாட்சி கொடுத்துட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக அவள் போக வேண்டும். எப்படி? எல்லாருக்கு முன்னாடி அவள் தன் பழைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த உடனே பழைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள்? நீங்க சாட்சி கொடுக்கலன்னா புதிய வாழ்க்கைக்குள்ள நுழையவே முடியாதுங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்கிறார் என்றால் அது சாட்சிக்காகத்தான், தேவ நாமம் மகிமைக்காகத்தான். ஆண்டவர் நின்று இது யாருன்னு தெரியும்னு எதுக்கு சொன்னாரு? அவ சொல்றா, இதுக்கு மேல இவருக்கு முன்னாடி மறைக்க முடியாது, நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஏன் அந்த பயக்கம் வந்துச்சா, ஏன் நடுக்கம் வந்துச்சா? அவள் தீட்டுள்ள ஸ்திரீ இப்பொழுது எல்லா பழைய வாழ்க்கையும் சொல்லுகிறாள், ஐயா நான் 12 வருடம், நீங்களும் இன்னைக்கு சொல்ல போறீங்க, இப்ப சொல்ல போறீங்க, நான் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண் மகன், ஐயா உங்களை தேடி வந்திருக்கிறேன், நீதியின் சூரியனை தேடி வந்திருக்கிறேன், உங்க தொங்கலை தேடி வந்திருக்கிறேன், உங்க தொங்கலை தொட்டு ஆரோக்கியமடைய வந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்க வந்திருக்கிறேன், அன்பை இதுவரைக்கும் நான் உணர்ந்ததே கிடையாது, என்னை நேசிப்பதற்கு ஒருவரும் கிடையாது, என்னை விடுதலை கொடுப்பதற்கு ஒருவரும் கிடையாது. இந்த இரவுல சொல்லலாமா? சொல்லலாமா? ஐயா உங்களை தேடித்தான் நான் ஓடி வந்திருக்கிறேன், நீதியின் சூரியனே விடிவெள்ளி நட்சத்திரமே, ஒளிகாட்டும் தீபமே, உலகின் ஒளியே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, ஜோதிமயமான இறைவனே, என்னை வாழ வைக்க வேண்டும் என்று இருளில் கிடக்கிற எனக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த நீதியின் சூரியனே, இந்த இரவு உம்மை பார்க்கத்தான் ஓடி வந்திருக்கிறேன், உங்க தொங்கலை தொட ஓடி வந்திருக்கிறேன், உங்கள் கால்களிலே விழுந்து என் கதறல்களை என்னுடைய வேண்டுதலை வைக்க வந்திருக்கிறேன். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என் அதாவது அவளை பார்த்துட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. அதாவது மார்க்கு 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே, வேதாகமத்துல ஆண்டவர் மகளேன்னு கூப்பிட்டது இந்த இடம் தான். வேற யாரையாவது கூப்பிட்டாங்களா நீங்க சொல்லுங்க? வேற யாராவது மகளேன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல இயேசு கிறிஸ்து யாரையாவது மகளேன்னு கூப்பிட்டுருக்கிறாரா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ கர்த்தருடைய அவ்வளவு நாட்கள் அவளை மகள் என்று கூப்பிட யாரும் இல்லை, மனைவி என்று கூப்பிட யாரும் இல்லை, பிள்ளை என்று கூப்பிட யாரும் இல்லை, அம்மா என்று கூப்பிட யாரும் இல்லை. நீங்கள் அந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம். என் அம்மான்னு கூப்பிட யாரும் இல்ல, என் மகளேன்னு கூப்பிட யாரும் இல்ல, என்ன மனைவின்னு கூப்பிட யாரும் இல்ல. ஆனா ஒருத்தர் கூப்பிடுகிறார், மகளே என்று சொல்லி. வேதாகமத்துல இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் உரிமையா மகதலேனா மரியாளை கூட கல்றையில நிக்கும் போது மரியாளையன்னு தான் கூப்பிட்டாரு. ஆனா இந்த இடத்துல இவளுக்கு ஆண்டவர் கொடுத்த உறவு என்ன தெரியுமா? மகள். இதுதான் நீதியின் சூரியன். விலை கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் சுவிகார பிள்ளைங்க. அப்ப மகள் மகன் தானே? நீங்க எல்லாரும் மகன்கள் தானே? மகள் தானே? அந்த உரிமையில சொல்றாரு, மகளே. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு நாட்கள் அன்பையே பார்க்காத அவளுக்கு மகள் என்கிற வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? அது அன்பை தொலைச்சவங்களுக்கு தாங்க தெரியும். அன்புக்கு தேடி தேடி தொலைக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். கணவனிடம் அன்பு கிடைக்காது, மனைவியிடம் அன்பு கிடைக்காது, பிள்ளைகளிடம் அன்பு கிடைக்காது, பெற்றோரின் அன்பு கிடைக்காது, மாமியாரின் அன்பு கிடைக்காது, மருமகளின் அன்பு கிடைக்காது. ஆனால் ஒருவர் இன்று உங்களை இந்த இரவு பார்த்து மகளே என்று சொல்லுகிறார், மகனே என்று சொல்லுகிறார். என்ன மக்களே உனக்கு வேணும்? என்ன உனக்கு வேணும்? உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஓடி வந்திருக்கிறீங்க இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளாக? இங்க 12 வருடமாக இருக்கலாம், 5 வருடங்களாக இருக்கலாம், 4 வருடங்களாக இருக்கலாம், இல்ல கடந்த 1 மாதங்களாக இருக்கலாம். உங்கள் பாடுகள் என்ன? உங்கள் பெரும் பாடுகள் என்ன? தேவன் உங்கள் விசுவாசத்தின்படி இந்த இரவு அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து அனுப்ப விரும்புகிறார். மகளே என்று கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. உங்களையும் பார்த்து இந்த கர்த்தருடைய வார்த்தை நேராக வருகிறது, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோட போ மகளே, மகனே, நீ சமாதானத்தோட போ. உன் நெருக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். உன் முடிந்த வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். கடந்து போன வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன்னு சொன்னவரு கடைசி சொல்றாரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உங்களை பார்த்து இன்று 3 வார்த்தைகள் வருது, 4 வார்த்தைகள் வருது. ஒன்று மகளே, இன்னொன்று உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்து நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அத்தனை பேர் தொட்டாலும் ஒருத்தர் தொட்டதுதான் அவருக்கு உணர்வு வந்தது. அந்த ஒருத்தி எப்படி தொட்டாள்? விசுவாசத்தோடு நீதியின் சூரியனை தொட்டாள். அது மட்டுமல்ல, எத்தனையோ வேதத்துல எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாமோ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனா இந்த இடத்துல மகளே என்று ஆண்டவர் அழைத்தார். இந்த இரவு உங்களையும் அழைக்க விரும்புகிறார். கண்களை மூடலாமா? வேதாகமம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:20-23, நீதியின் சூரியன் யாரு தெரியுமா? வார்த்தை, வார்த்தைதான் கிறிஸ்து, கிறிஸ்துதான் வார்த்தை. வார்த்தை மாமிசமாகி இந்த உலகத்துக்கு வந்திருக்குதுங்க. அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க விரும்புகிறார், சுகம் கொடுக்க விரும்புகிறார். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு எப்படியா, அவைகளை கண்டுபிடிப்பவர்களுக்கு என்னையாம், நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிற உங்களுக்கோ ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று கர்த்தருடைய வார்த்தை. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று, நித்தியத்திற்கான ஊற்று புறப்படும். நீதியின் சூரியனாகிய ஆண்டவரை கண்டுபிடித்த உனக்கோ அது ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பிரியமானவர்களே, கிறிஸ்துதான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா ஓடி வந்தா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதுங்க. அவள் கிரியையை காண்பித்தா, கிறிஸ்துவின் தொங்கலை தொடப்போகிறேன், வஸ்திரத்தின் தொங்கலை. வீட்டுக்குள்ளே இருந்து அவள் யோசிக்கவில்லை, நல்லா கவனிங்க. கிரியையில செத்தாலும் சாகுறேன், என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என் அடையாளத்தை மாத்தி ஒழிஞ்சுகிட்டு வந்து ஊந்து வந்தாவது தொடுவேன். தொட்டா அங்க ஆண்டவரின் கண்கள், அத்தனை கூட்டம் இருந்தும் அவளை மட்டும்தான் பார்த்தது. இன்று இத்தனை கூட்டம் வந்திருக்கிறது, உன்னை கர்த்தருடைய கண் இரவிலே பார்க்க போகிறது. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அவியானவரே நன்றி, பரிசுத்தமுள்ள தேவனே நன்றி, அன்புள்ளவரே நன்றி, கிருபை உள்ளவரே நன்றி. இந்த பெரும் பாடுள்ள ஸ்திரீயை போல எல்லாவற்றையும் இழந்து, அன்பை இழந்து, ஆண்டவரே பரிசத்தை உணர்தலை உணர்ந்து, ஆண்டவரே அவள் உதாசீனங்களை சந்தித்தது போல, தள்ளப்படுதலை சந்தித்தது போல, நிராகரிப்புகளையும் புறக்கணிப்புகளையும் சந்தித்தது போல, இதுல வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலேயே நெருக்கம் வனாந்தரம் அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு நாளும் தோற்று போய் வந்திருக்கிற நமது பிள்ளைகளின் வாழ்க்கையில, ஆவியானவரை எல்லாவற்றையும் செலவழித்து நீ செலவழிக்க ஒன்றுமில்லை என்கிற சூழ்நிலையில் வந்திருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில, ஆவியானவரே நமது பிள்ளைகள் உங்க தொங்கலை, நீதியின் சூரியனை தரிசிப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே என்று தொட்டது யார், ஒருவர் என்னை தொட்டார் என்று கேட்டீர்களே. இப்பொழுதும் இந்த ஆண்டவரை இத்தனை பேர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்க கண்கள் இவர்கள் மேல் பாய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய துக்கத்தை பார்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வறும மேல வறும, எவ்வளவு சம்பாதித்தாலும் நிற்கவில்லை. இதற்கு மேல் என் கணவருக்கும் பலனில்லை. நான் என்ன செய்வது, என் எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருக்கிறது. என் பிள்ளைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்குவேன் என்று கவலையோடு வந்திருக்கிற அன்பு சகோதரியே, உனக்கு நேராக கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறது. உன் குடும்பத்துல உன் வாழ்க்கையின் சூழலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். புதிய பாதைக்குள்ளாக கர்த்தர் உன்னை கொண்டு போக விரும்புகிறார். புதிய துளிர்க்கப்பட்ட வாழ்க்கையை உன் கரத்திலே கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வியாதியின் கொடுமையினால் தாங்க முடியவில்லை. இந்த வியாதியிலிருந்து பயமே பாதி என்னை உருக்கி போடுகிறது. இந்த பயத்திலிருந்து, இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியே வருவேன் என்று எனக்கு தெரியவில்லை. வெளியே கொண்டு வருவார் கர்த்தர், கொண்டு வருவார். ஆவியானவரே உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. முது செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் வந்ததற்காக கோடான கோடி நன்றி. தனித்து விடப்பட்ட ஒரு பறவையாக நின்று கொண்டிருக்கிறேன். சிறகுகள் இருக்கிறது, ஆனாலும் சிறகு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை தேவன் சிறகடிக்க வைப்பார், உன்னை உயரே எழுந்து பறக்க வைப்பார், உன் சிறையிருப்பின் சங்கிலிகளை தேவன் உடைப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் கோடான கோடி நன்றி. வியாதி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கட்டளையிடும் நாசரேனா இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வயிற்று வலிகளும் மறைந்து போகட்டும். எல்லா ஆண்டவரே பிரஸ்ட் வேதனைகள் தாங்க முடியல கொஞ்ச நாட்களாக, கர்த்தர் அதை மாற்றுவதற்காக நன்றி. ஓவர் பிளீடிங்கை கர்த்தர் நிறுத்துவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவியானவரே கண்களில் இருக்கும் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. மனதார வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களுக்கு சுகவாழ்வை கொடுத்து புதிய துவக்கத்தை தேவன் தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் ஹெப்சி டேவிட். இப்படியான ஒரு செய்தியை இன்றுதான் முதல் தடவையா நான் கேட்டேன்.
0: ஆமென்.
1: சமாதானத்தோடு போ என்ற தலைப்பிலே மத்தேயு 9 வசனத்தை எடுத்து மல்கியாவிலே தொடுத்து எண்ணாகமும் லேவியாரும் மற்ற சகல அதிகாரங்களே இந்த எப்படி குறிக்கப்பட்டிருக்குதோ அந்த மாலையாக தொகுத்து மிக அழகாக அந்த மாலையை எங்கள் மேல் சமாதானத்துடைய போன்ற மாலையை எங்கள் மேல்
0: அணிந்திருக்கு.
1: உண்மையிலேயே அருமையான செய்தி. இது பெண்களுக்கு மிக மிக மிக ஒரு ஆசீர்வாதமான செய்தி. அது மட்டுமல்ல, பெரும்பாடு எல்லாருக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு, உலகத்தாருக்கும் உண்டு. அந்த பெரும்பாடை பற்றி நீங்க கொடுத்த விளக்கம் ஆவியானவர் உங்களை கொண்டு இந்த வேதாமத்தில் எங்கெங்கே தொகுத்திருக்கிறதோ ஒன்று சொன்னீங்கள், அவளை பார்த்து மகளே மகளே என்று சொன்னார். அப்ப அவளே அவளை தான் பார்த்து சொல்லியிருக்கிறார், தாயை பார்த்து ஸ்திரீயே என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் உண்மையிலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதோட விசுவாசம், சமாதானம், நீ சுகமாயிரு போன்ற வசங்களை பெற்றுக்கொண்டால் அந்த மகள் ஆண்டவரை தேடும் பொழுது, இடவு போகல ஆண்டவரின் வார்த்தையை தேடும் பொழுது நாங்கள் சமாதானத்தை போக முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஹீப்ரூஸிலே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய ஆடையை தொடவில்லையாம், இந்த இயேசுடைய தொங்கலை முடிச்சு இருக்கு இல்லையா, முடிச்சு முடிச்சு நொப், அதை தொட்டால் அந்த நொப் வந்து இதனுடைய வார்த்தை என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப நீங்க சொன்னதுக்கு அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு, தொடர்பாளம் இருக்கு. இந்த வார்த்தை தான் முக்கியங்கள். என்னதான் பாடுகள் வந்தாலும் நாங்கள் வார்த்தையை தியானித்து மனப்பாடம் வச்சுக்கொண்டிருக்கோம். இந்த வார்த்தை தான் முக்கியம். நீதிமொழிகள் 4:20-21 விளக்கத்தை கொடுத்தீர்கள், அருமையான ஒரு விளக்கம் சிஸ்டர். அது காதுக்களை ரீங்காரிக்கும். அது மட்டுமில்ல, 2020 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, ஜூமில் 51 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில் கேட்டு உலகம் முழுக்க இந்த பெரும்பாடு என்ற வார்த்தை சமாதானத்தோடு போன்ற தலைப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களையும் ஆசிர்வதிப்பாராக. அன்றைக்கு பெண்கள் சாட்சி கொடுக்க இருப்பார். நான் சிறிது நேரம் கொடுக்குறேன். இந்த செய்தி சகோதரிமாருக்கு தொற்றிருந்தால், அதை யாராவது தொட்டிருந்தால் உடனடியாக சாட்சி சொல்லுங்கள். நேரத்தை போக்கடாம உடனே சாட்சி சொல்லுங்கள். யாராவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க.
2: ஆமாம் பாஸ்டர், நான் சொல்லியிருக்கேன் சகோதரிக்கு. ஆசீர்வாதம் ஆண்டவர், ஆசீர்வாதம். மீண்டுமா எங்களை வந்து ஆண்டவர் உங்களோட எங்களை தொட்டதுக்கும், எங்களோட எல்லாருக்கும் பெரும் பாடு இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு பாடுகள் அவங்களுக்கு பெரிய ஒரு மலை போல இருக்கும். அதே போல எங்களுக்கும் அதே பாடுகள். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோட பேசின சமாதானத்தோட போண்டு மகளே என்று அவள் அந்த பெண்மணியை சொன்னது எங்களை சொன்னது போல இருந்தது. சமாதானத்தோட போ எங்களோட பெரும்பாடுகள்ல எங்களுக்கு இன்னுமாய் நாங்க பொறுமையா இருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படி நாங்க கீழ்ப்படைந்து பொறுமையா இருக்க எங்களுக்கு நீங்க ஆண்டவர் தந்த வார்த்தையில எங்களோட கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி. மற்ற சிறை இருப்ப சொன்னீங்க, அந்த சிறை இருப்புல அந்த பெரும்பாடும் எங்களுக்கு உள்ளது. அதுவும் அந்த வயிற்று வலி அது விட்டு போகும் என்று சொன்னீங்க. அதுவும் என்ன தொட்டது இந்த வார்த்தைகள். ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் வயிற்றுல. இன்னும் பதில் வேற இல்லை. இன்று மதியால ஜெபிக்கேக்க நான் அதை குறித்து, ஆனால் நான் பயப்படவில்லை. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்றாலும் சிறு எங்கேயோ ஒரு மூளைக்குல ஒரு பயம் இருந்தது. அது இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை மூலம் எனக்கு வெளிப்படுத்தின. ஆண்டவர் பேசினதுக்காக கூடான கோடி சூத்திரம். உங்களை உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல தந்ததுக்காக நன்றி சிஸ்டர். உங்களுக்கும் ஆண்டவருக்கும்.
3: ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்றைய நாளிலே தேவ செய்தியை சகோதரி எடுத்து வந்தார்கள். நாங்கள் பல முறை இந்த காரியத்தை பற்றி கேட்டிருக்கிறோம். ஆக எங்களுக்கு தெரியும் பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவர் குணமாக்கினார் என்று. ஆனால் அதுக்கு பின்னாக உள்ள காரியங்களை நாங்கள் ஒரு நாளும் நினைக்கவில்லை. அந்த அந்த காரியத்தை படம் போல காட்டினார். வீட்டிலே பிரச்சனை, வழியிலே பிரச்சனை, அது மட்டுமல்ல ஆண்டவர்கிட்ட போவதுக்கும் பிரச்சனை. அப்படியாக அவர் தவண்டு தவண்டு போயிருக்கிறார் என்ற அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் நாங்கள் அப்படியான விளக்கங்களை இதுவரை கேட்கவில்லை. எங்களுக்கு தெரியும் பெரும்பாடுள்ள ஸ்தரி ஆண்டவர்கிட்ட போனார், அவர் சுகமாக்கினார் என்றது மட்டும் தெரியும். ஆனாலும் அந்த ஒரு படத்தை, ஒரு மூவியை பார்ப்பது போல அந்த காரியத்தை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும், வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலிப்பை கேட்க போன்ற ஒவ்வொரு சார்பிலும் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகள் பல்நூறு மடங்காக ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், அந்த வஸ்திரத்தின் தொங்கல் என்று கூறப்பட்ட அந்த முடிச்சு, அதை தொட்டபோது அந்த காரியத்தை வந்து அந்த முடிச்சாக ஆண்டவர் இருக்கிறார். வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிறைந்ததென்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்படியாக அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே உங்களிடம் ஒரு வேண்டுகோள், இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுகோள். நான் இந்த ஊழியத்தை 22 வருடம் செய்கிறேன். 11 வருடம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்தேன். நான் மிகுதியான ஊழியம் 11 வருடம், 24 மணித்தியாலம் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே பலர் வந்து, பல ஊழியர்கள் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து ஊழியங்கள் செய்கிறார்கள். அதே வேளையிலே விசுவாசிகள், அதாவது சிறிய விசுவாசிகள் பலவித காரியங்களை அனுப்பி தருகிறார்கள். நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம், இப்படியாக பல காரியங்களை செய்கிறார்கள். நீங்களும் யாராவது அப்படியாக செய்ய விரும்பினால் எங்களுடன் வாட்ஸ்அப் இலக்கத்தை போட்டிருக்கிறேன், உங்களோட இதிலே தொடர்பு. நீங்களும் உங்களுக்கு கர்த்தர் தந்த தாளந்தை, அது கவிதையாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், அவற்றையும் நீங்கள் அனுப்பி தாருங்கள். அதே வேளையிலே நேரடி ஒளிபரப்பிலையும் வர முடியும். உங்களுக்கு நேரமில்லாவிட்டால் பதிவு செய்து அனுப்பி தந்தீர்களானால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரிலும் போடுவோம். அதற்காக உங்களுக்கு கர்த்தர் ஒரு சிறு தாளந்தை தந்தாலும் அந்த தாளந்தை நீங்கள் உபயோகிங்கள், பெருக விதையுங்கள், அது 100,000 ஆக பெருகும். அந்த வகையிலே நீங்களும் உங்களுக்கு எந்த தாளந்து இருந்தாலும் அவற்றை நீங்கள் எங்களுடன் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டோம், இலவசமாக எல்லோருக்கும் செய்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் உங்களிடம் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். யாராவது கர்த்தர் தந்த தாளந்துகளை புதைத்து வைக்காமல் எடுத்து வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இணைந்து உற்சாகப்படுத்தின அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அம்மாவையும், அவருடைய குடும்பத்தாரையும், அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. அருமையான தேவ செய்திக்கூடாக வழி நடத்தினீர்கள். அதே வேளையிலே இணைந்து ஜபித்து பாடல்களை பாடி துதிகளோடு வழி நடத்திய உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நான் சகோதர மகேந்திரனையாடம் ஒப்படைக்கிறோம். பிரைசலோடையா வழி நடத்துங்கள்.
1: முதலாக சாட்சி சொன்னவர் சாந்தி நோர்வே, ரெண்டாவது லிசர் பிரதர் சங்கமம் வானொலியினை நிர்வகிக்கிற நிர்வாகி அவர்தான் இந்த சாட்சியை சொன்னார். வேறு யாராவது சாட்சி சொல்லணும்னா சொல்லுங்கள். அநேக சகோதரிமாக இருக்கிறீங்கள், உங்களை தொட்டால் உடனடியாக வந்து சாட்சி சொல்லுங்கள். ரெண்டொரு வார்த்தை, நேரம் கடந்து செல்கிறது.
4: சிஸ்டர் ஹெப்சி, உங்களோட வார்த்தை வெரி நன்றாக இருந்தது. ஐ வுட் லைக் டு ஸ்பீக் அ லிட்டில் பிட் பெட்டர் ஸோ ஐ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் அ லிட்டில் பெட்டர். மை நேம் இஸ் சிஸ்டர் அஞ்சனி அலங்காரமணி. இட்ஸ் ஹஸ் பீன் சச் அ வேர்ட் ஆஃப் காட் தட் ஹஸ் பீன் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பிளெஸிங் மீ இன் ஆர்டர் ஃபார் மீ டு சீ திஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. Like Brother Leslie mentioned, we have been always listening to this sermon in one direction, but we have seen it through different directions, different ways. We have been coming and, unveiling the truth of how we could see this in many ways that has been opening our eyes of understanding today. Thank you for that wonderful word. And also, yes. Sister Hepsi, நீங்கள் எனக்காக இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நான் அதுக்கு நன்றாக நன்றியோடு உங்களை கேட்கிறேன் என்றால் சண்டே மார்னிங், இன்றைக்கு எங்களுக்கு சாட்டர்டே ஏர்லி மார்னிங், நாளைக்கு சண்டே மார்னிங் சர்வீஸில் என்னை ஆர்டைன் பண்ண போகிறார்கள், ஆர்டினேஷன் சர்வீஸில் நடத்த போகிறார்கள். அந்த மாதிரி எனக்கு க்ரெடென்ஷியல்ஸ் கிடைத்திருக்கிறது, பாஸ்டோரல் க்ரெடென்ஷியல்ஸ், ஆர்டினேஷன் சண்டே மார்னிங் நடக்க போகிறது. அதுக்காக நீங்கள் எனக்கு ஜெபியுங்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.
0: அன்பு சகோதரியே, ஆவியானவரே, நீதியின் சூரியன் ஆகிய எங்கள் ஆண்டவரே, வார்த்தையாகிய கிறிஸ்துவே ராஜா, ஆண்டவரே நாங்கள் உம்மிலும் வார்த்தைகள் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கும் பொழுது, நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே உமது பிள்ளை வார்த்தையை, ஆண்டவரே வார்த்தையின் மூலம் கட்டப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் ராஜாவே உமது பிள்ளைகள் ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்ய போகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே உமது பிள்ளைக்குள் வைத்திருந்த அழைப்பு வெளியே வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தீட்டப்பட்ட கத்தியை போல கர்த்தர் பயன்படுத்த துவங்கி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது பிள்ளையை கர்த்தர் ஒரு கூர்மையான பற்கள் உள்ள ஆண்டவரே ஒரு எந்திரமாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உமது பிள்ளையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது பிள்ளைக்குள் இருக்கிற அந்த பயங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. பேசுகிறவர் நீங்கள் அல்ல நான் என்று சொன்னீங்களே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய கிறிஸ்து உமது பிள்ளைக்குள்ளே வார்த்தையை வைத்து ஆண்டவரே நீர் பலப்படுத்துவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மனதார இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். உமது பிள்ளைக்குள் இருக்கிற எல்லா பயங்களும் திகில்களும் மாறி போவதற்காக நன்றி. ஒரு பலமுள்ள ஆவியை கர்த்த கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பேர்.
4: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர். ஆமென். அனாயிண்டட் பிரேயர். தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களோட எல்லா காரியங்கள் விஷயங்கள், உங்களோட மினிஸ்ட்ரி காலிங் எல்லாத்தையும் நன்றாக அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.
5: அநேக கோணங்கள்ல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட. நீங்கள் இன்றைய நாட்கள் ஒரு வித்தியாசமான கோணங்கள், ஏனென்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வெளிப்பாடு வித்தியாசமான நாட்களே இருக்கிறது. ஏனென்றால் இந்த வஸ்திரத்தின் ஓரம் என்ற தலைப்பிலே நான் பிரசங்கம் பண்ண கிட்டத்தட்ட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அதை தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பிலே தான் பிரசங்கம் பண்ணினேன். தேவனுடைய பிரசன்னத்தை தொட்டு அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி அப்படியே அந்த இடத்துல சொன்னால். இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருங்கிறாங்க, ஆனா நல்லது, இப்ப ஆலயத்துல நாயர் ஆராதனைக்கு வர்றாங்க, ஆனா யார் ஆவியோடும் உண்மையோடும் முழு ஆத்மாவோடும் தொழுது கொள்ளுகிறார்கள் என்பதுதான் அங்கு கேள்விக்குறியா இருக்குது. இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவன் வந்து அந்த ஆலயத்துல விட்டு போய்க்கு ஒரு சந்தோஷத்தோட ஒரு பிரசன்னத்தோட போவான். மற்றவன் வந்து சொல்லுவான், இன்றைக்கு பிரசங்கம், இன்றைக்கு வார்த்தை சரியில்லை, இன்றைக்கு இப்படியா இருக்குது, எனக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லுவாங்க. வார்த்தையிலே ஒரு நாளும் மாற்றம் வராது. வார்த்தை வார்த்தை தான். வார்த்தை, the word is word, word is not changing. Only நாங்கள் மட்டும்தான் மாற வேணுமே ஒழிய வார்த்தை மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வார்த்தை தான் எங்களை மாற்றுகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது கர்த்தருடைய வார்த்தையினுடைய, அதாவது எப்படி என்று சொன்னா விஸ்டம் என்ற அறிவு என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. நான் அநேக ஊழியர்களை, அதாவது அநேக விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னைக்கு சப்பன் இருந்தது, இன்னைக்கு ஆராதனையா அப்படி இல்லையா. ஆனா என்ன காரணம் என்ன, நீ ஜெபிக்கா வந்திருக்கிற, நீ காலையில எழுந்து அதுக்கு முன்பாக, அதாவது சனிக்கிழமை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், சனிக்கிழமை ஆயத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து ஜெபித்து விட்டு அப்படியே ஆலயத்துக்கு போகிற வேளையிலே அங்கே தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல துதி அபிஷேகம் கூட நம்ம நிரப்பிய ஒரு அபிஷேகத்தோட திரும்பி வரலாம். அத்தனை அந்த நாட்கள்ல அந்த பிரசங்கம் பண்ணுகிற வேளையில அந்த பிரசங்கத்தை நான் சொன்னேன் என்றால், கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரம் என்று சொன்னதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். இந்த சங்கமணிய தளத்தில நான் எத்தனோ தரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அநேக தரம் இந்த நாட்களே ஆலயங்கள்லயும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்படியானால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு என்றால், தேவனுடைய அந்த அபிஷேகத்தை தொட்டு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த எய்ம் இல்லை, அந்த குறிப்பு இல்லை, அபிஷேகத்தை தொடவோன்னு நான் தோன்ற அந்த விசுவாசத்தின் மூலமாய் அவளுக்குள்ளே அந்த உருவாக்கப்பட்ட அந்த அபிஷேகம், கிரியேட் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்துக்குள்ளே அவள் வந்து தொடுகிற வேளையிலே அந்த பிரசன்னத்தினாலே அவள் சுகமடைஞ்சாள்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நீங்கள் கைவிட்டு செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக, நீங்கள் செய்கிற உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் விருத்தியாக்கி கடைசி காலத்திலே உங்களை சாட்சியாக நிறுத்தி இந்தியா தேசத்திலே உங்களுடைய கிராமத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை கொண்டு தேவன் செய்ய போற பயங்கரமான காரியத்துக்காக கர்த்தரை நான் உங்களை கர்த்தரை சோதரிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாரா, உங்களோட குடும்பங்கள் உங்களோட குடும்பத்தினுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் விசாரப்படுத்தி நடத்துவார். அது மட்டுமல்ல, தேவனுடைய கல்வாரி ரத்தம் இந்த நாட்களில் உங்களோட குடும்பத்தையும் பிள்ளைகள் பிள்ளைகளையும் மூடி இருக்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ அம்மா, குட் பிளஸ்.
2: சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் என்னை மெய்யாவே தொட்டார், அவர் என்ன அழைத்தது பெரிய அழைப்பு. ஆனா சில நேரங்கள் அந்த அழைப்பிற்கு நான் பாத்திரராக இருக்கிறேன், இருந்தாலும் தடைகள் ரொம்ப வருது. இப்ப தரும் ஜெபத்துல நான் முன்னுக்கு செல்லி ஊழியத்துக்கு என்ன அப்படி அற்பறித்து கத்தருக்கன்று நான் கொடுக்கும் பொழுது முழங்காலை இருந்தவுடனே எதிரியால் வந்து என்ன அப்படி தாக்குற விதமாக எனக்கு முன்னுக்கு போக முடியாம இருக்கிறது. ஆனா இருந்தாலும் நான் கத்தரை என்னை பலப்படுத்துறபடியா எனக்கு முன்னுக்கு போக முடியுமா இருக்கிறது. இருந்தாலும் அவர் வந்து நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு தொட்டு அவர் நாங்கள் அவரது வஸ்திரத்தை தொட்டோம், அவர்களுக்கு வெள்ளமே கொடுத்தார். இருந்தாலும் அவர் இந்த சிறைகளை நாங்கள் அணைக்கி இருக்கும் பொழுது அந்த சிறகையை எங்கேயோ ஒரு ஃப்ரோசன் ஆகி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது. நீங்க சொன்ன வார்த்தை அது ரொம்ப என்னை தட்டுச்சு. ஏன்னா ஜபங்களுக்கு போக ஊழியங்களுக்கு போறதுக்கு இருந்தாலும் சில அந்த தடையலுக்காண்டி கத்தர் என்ன அதுல இந்த விட்டுதலை ஆக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. இப்ப இல்லை உங்களோட பர்சனல் ஜபத்துல என்னை உங்களோட வார்த்தை மெய்யாவே உயிர்ப்பித்துச்சு. என்னடா எத்தனை வெளிப்படுத்தல் இருந்தாலும் கத்தோட வார்த்தை உங்கள் மூலமாக அந்த எனக்கு பெரிதாக என்ன இந்த உள்ளத்தை தொட்டு எப்படி ரகசியமான காரியங்களை கத்தர்களுக்கு வெளிப்படுத்துறார். அதுபடியாக நீங்க உங்களுக்கு கத்தரின் அதிகமாக உங்களோட ஊழியத்தை நடப்பதற்கு கத்தர் பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பார். என்னையும் கத்தர் அழைத்தவர், அவட அழைப்புக்கு பாத்திரராக நாங்க இன்னும் முன்னுக்கு தான் செல்லவனும் பின்னுக்கு செல்லக்கூடாது. அதுபடியா அப்படி நடப்பதற்கு எங்களையும் கத்தர் என்னை அதிகமாக அவரது சிறைகளை மறைத்து வைத்து அவருக்குள்ள நாங்கள் நடக்க வேண்டும்ன்றதுதான் இந்த வாஞ்சே. இருந்தாலும் கத்தர் எங்களை நடத்துற உங்களோட வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. நான் அழுகிறது அந்த அவரோட அழைப்பு தான், அந்த அழைப்பு என்னை தொட்டச்சு. அதுக்குத்தான் எனக்கு கண்ணீர். கவலைக்காக நான் கண்ணீர் படையில் கவலைப்படையில் இதை அவர் அழைத்தவர். நான் ரொம்ப ஊழியம் செய்தேன், ஆனா இங்க கனடாக்கு வந்து எல்லாம் ப்ரோசன் ஆயிட்டு. ஆனா இப்ப சங்க வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு 1000 பேர் கேட்கறதுக்கு கத்தர் என்னை தூக்கி எடுத்து அதுல வச்சிருக்கிறாரு. அதே எனக்கு போதும். என்னன்னா போதுமில்லா கத்தர் அழைத்தா என்ன அதிகமா செய்யலாம். பட் வென் யூ ஆர் வீக் யூ ஆர் ஸ்ட்ராங். வியாதியில இருந்தாலும் என்னை தூக்கி எடுத்தார், கஷ்டத்துல இருந்தாலும் என்ன அவர் என்னை தூக்கி எடுத்தார். ஏன்னா அவருக்கென்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு கத்தர் அழைத்த அழைப்புக்கு நான் பாத்திரா இருக்கிறேன். இருக்க வேணும் அவரை போல பரிசுத்தமா இருப்பதற்கு கத்திரன் அழைத்து வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கனமகியுமே அவருக்கே அவருடைய கத்திரங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திலே கத்திர அநேகரை கொண்டது ஆசீர்வதிக்கிறார்க்கு நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ்
1: யூ. முதலாவதாக சுவிசேஷர் வானரையா கதைத்த சாட்சி சொன்ன, இப்பொழுது சிஸ்டர் டோலி கல்கத்தா கனடாவில் இருந்து சாட்சி கொடுத்தா, வேறு யாராவது சாட்சி கொடுக்க முடியால் தயவு செய்து உடனடியா வாருங்கள். உங்களுக்கு நேரம் தருகிறேன். இந்த செய்தியை தொட்டால் சாட்சி சொல்லுங்கள். பயமில்லாமல் பயமத்தவர்கள் உங்களை எங்களை யாரென்று தெரியாது. இந்த வார்த்தை உங்களை தொட்டால் பாருங்கள், நோர்வே, கனடா, ஜெர்மனி போன்ற தேசங்களிலே இந்த செய்தி தொற்றிருந்து சாட்சி சொன்னார்கள். அப்படி உங்களுக்கு சாட்சி சொல்ல விரும்பினால் தயவு செய்து சில நிமிடங்கள் தருகிறேன் சாட்சி சொல்றதுக்கு, ஓடி வாருங்கள்.
6: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்மா. நான் பெண்ணை எலும்பி பிரகாசி ஊழியத்திலிருந்து வரேன். யமிமா ஃப்ரம் சென்னையில இருந்து நான் பேசுறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் என்னை காண்கிற தேவன், என்னோட சுகவாழ்வு துளிக்கத்தக்கதாக இந்த நாளிலும் என்னோட கூட பேசியிருக்கிறாரு. மகளே என்று அழைத்து இருக்கிறாரு. ஆண்டவருக்கு கூடான கூட நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி அம்மா இந்த செய்தியை கொடுக்கும் போது அப்படியே ஒரு தியானிக்கிற மாதிரி, எப்படி சொல்றது, அந்த சூழ்நிலையை நாங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படியாக நம்ம எப்படி அந்த விசுவாசத்துல வேரூன்றி நிற்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வசனம் வந்து என்ன ரொம்ப உயிர்ப்பித்தது, என் ஆத்மாவை உயிர்ப்பித்தது. ஆண்டவருக்கு கொடான கூட நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் என்னோடு கூட இந்த நாளிலும் பேசின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கொடான கூட நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூங்க ஐயா.
1: வேற யாராவது முடிக்க போகிறேன். வேற யாராவது வானரையா நிக்கிறீங்களா?
5: நிக்கிறேன் சொல்லுங்க.
1: இப்பொழுது நீங்க வானரையா சிஸ்டர் ஹிப்சிக்காக ஜெபித்து இந்த கேட்கிற பிள்ளைகளுக்காக இருக்கா ஜெபிங்க.
5: நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதரி எப்சிபாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஊழிய பாதைகளின் எல்லைகளை விரிவாக்கி இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்னால் சென்று கோலனால வழிகள் எல்லாவற்றையும் சுவைப்படுத்தி இந்த நாட்களிலே வழிநடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே ஒரு கடைசி கால எழுப்புதல் ஊழியங்களை ஆண்டவரே இவர்கள் இருக்கிற பட்டணம், இவர்கள் இருக்கிற தேசங்கள், இவர்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நாட்களை நீர் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் வானமண்டலத்திலே அசைவாடுகிற பலவானுடைய தந்திரங்களையும் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மத்தேயு 18:18 வார்த்தையின்படி கடிந்து கட்டுகிறேன் ஐயா கர்த்தாவே. எல்லா சங்கிரிகளும் இந்த நாட்களில் தெரிவிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஐயா. எதிராய் இவர்களுக்கு எழும்புகிற நாவுகள் ஆண்டவரே, ஊழிய பாதையிலே எதிராய் எழும்புகிற தடைகள் ஐயா கர்த்தாவே, எல்லா விதமான நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அந்த இடத்திலே நீக்கி ஆண்டவரே உம்முடைய சுடரொளி பட்டயம் அந்த இடத்திலே ஆண்டவரே இருந்து நாட்களே வழிநடத்தி அருளும்படியாக செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இன்னுமா இந்த நாட்களே அவர்கள் தங்களுடைய ஜீவனுள்ள நாளுக்குள் அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்த, அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர, அநேகர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பின் வழியை காண்பிக்க இந்த நாட்களில் இருந்து கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. இவர்களுடைய ஊழியத்திலே ஆண்டவரே இவருடைய பிள்ளைகள் இவருடைய குடும்பத்திலே எடுத்து நீ பயன்படுத்தி அருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது உனக்கு முன்னால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய கர்த்தர் நான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே திறந்த வாசலை கொடுத்ததற்காக உமக்கு சோதனமையா. இன்னும் அநேக கிராமங்களுக்கு சென்று ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களுக்கு அந்த வேதத்தை சொல்லும்படியாகும், சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லும் இந்த நாட்களே இறந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளும் ஆண்டவர் இரட்டிப்பான அபிஷேகத்தினால், எலிஷாவினுடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களே ஆண்டவரே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாட்களிலே வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல 1, 10, 30, 100 இந்த நாட்களே பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே அதிகாரம் உள்ள வார்த்தைகளை வாயிலே கொடுத்து இந்த நாட்களே அதிகாரமா இந்த நாட்களே பேசும்படியாக, பாவத்திலே வாடுகிறவர்களை கடிந்து கொள்ளும்படியாக, கண்டிக்கும்படியாக இந்த நாட்களே ஆண்டவரே இந்த நாட்களே நீர் ஒரு யோவான் ஸ்நானனை போல அந்த நாட்களே எடுத்து இந்த நாட்களை கடைசி காலத்திலே பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னுமா இந்த நாட்களே ஆண்டவரே எல்லா ஊழிய பாதைகளின் தேவைகளை சந்திமையா, குடும்பத்தை ஆசீர்வதியுமையா, கையிட்டுகிற காரியங்களை ஆசீர்வதியும், இந்த நாளிலும் இந்த சங்கமணிய தளத்தின் ஊடாக இணைந்து இந்த நாட்களே இந்த வார்த்தைகளை கொடுத்த வேளையிலும் அநேக இடங்களில் இந்த நாட்களை இருந்து கேட்டிருக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே. மறு உலகப்பிலே கேட்க இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் அவள் கேட்டு இந்த நாட்களே ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும் ஐயா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த நாட்களே ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஆண்டவரே இடப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். வேறு யாராவது ஹெச்சி டேவிடுக்கு நான் ஜெபம் பண்ண ஆசையா இருக்கு, ஜெபம் பண்ண போறேன் என்று யாராக இருந்தால் உங்களுக்கு நேரம் தருகிறேன், ஜெபியுங்கள். சிஸ்டர் ஹெப்சி டேவிட்ஸ்கான ஜபிக்க வேண்டும் என்று யாருக்கு தோன்றினால் ஜபியுங்கள். நேரடியாக நான் முடிவுக்கு கொண்டு வர போகிறேன்.
4: நான் ஜபிக்கிறேன் ஆங்கிலத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க் யூ லார்ட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் வுமன் ஆஃப் காட் தட் யூ ஹவ் சோசன் லார்ட் அட் அ டைம் சச் அஸ் திஸ் that you would use the Lord Jesus as the end days of ministry to come through a servant of the Lord, that when she opens her mouth, Lord, you're going to speak the oracles of God that she has been speaking out, oh God. So thank you, Lord, for that wonderful calling that you have bestowed upon this woman of God, as I, Lord Jesus, even as I bring it, Lord Jesus, into remembrance of what you are doing in and through her, Lord, for the ministry and the service, Lord, that you provide, Lord, to the end days, Lord, at the ends of the world, even at this very time, Lord Jesus, as he's been going through into 200 plus nations of the world, Lord, her voice has been heard and her voice has been now been used, Lord, as it goes into YouTube and Facebook and all the rest of the media networks from Sangamam Radio Gospel, Lord. This is nothing but your will and your purposes which you brought her, Lord, in the midst of us, Lord, to use her in this ways, Lord, in which you have been ministering, Lord, to many, Lord, that have been coming, many, Lord, that are going to be touched, Lord, even, Lord, after this very session is over, Lord, through this ministry, that is going to go on, Lord, into the media networks, Lord. So we thank you for that, Master. Lord, we thank you for that protection, even as Evangelist Vana has been praying over her, Lord. Thank you for the protection you are giving her, Lord, even as she is, Lord Jesus, exposing her to the ways in, Lord Jesus, that she comes and prays and uses the discernment of the living God Almighty upon her life through the wonder-working power of the Holy Spirit upon her life, Lord. We, Lord Jesus, with the authority and the power and the lordship of Jesus Christ, Lord, we, Lord, speak, Lord, into her life, Lord, decree and declare over her life, Lord, that wonderful power of the Holy Spirit alone, Lord, will emanate through her, Lord, with the Lord, what you have bestowed, Lord, in many ways, Lord, even, Lord, with deeper things, deeper ways, deeper understanding, Lord, and wisdom and knowledge and understanding provided, Lord Jesus, as she comes further, Lord, into the ways in which he would be sharing their messages, Lord. So we thank you for that and the protection you have given her, Lord, mind, body, soul, and spirit, for her and her family, Lord, all of them under the precious blood of Jesus Christ. Put a hedge of protection all around them, Lord Jesus, with your precious blood, Lord, plied upon them, Lord, and also the wall of fire around them, Lord, I pray in Jesus' name. Amen and amen.
1: Amen. Nandri, Sister Rajan Arangarmani from Vancouver. இந்த சகோதரி நித்திய வருஷத்திலே ஆங்கில நிகழ்ச்சியிலே நித்திய வருஷத்தை ஆங்கிலத்திலே நடத்துகிற சகோதரி, இந்த சகோதரி தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் முடிவு கொண்டு வந்தோம். நன்றி சிஸ்டர், இன்றைய நாளே நீங்கள் வந்து இந்த சங்கம வானொலி நிலையத்திலே சங்கம வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சியிலே வந்து ஒரு தேவ செய்தியை கொடுத்து இந்த உலகத்தையே கலக்கி விட்டீர்கள். கேட்கிற சகோதரிமாரை கலக்கி விட்ட செய்தி, அருமையான ஒரு செய்தி. இந்த செய்தி உலகமங்கும் தொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேகர் ஆசிரியத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: God bless you.
0: Thank you, thank you.
1: Thank you. Sister Dolly.
7: Amen. Praise the Lord, Ma. Thank you, Ma.
8: நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாகி கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கா ஆண்டி நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்த அழைப்பு மகனே மகனே என்று கூறினீங்க ஆண்டவரே. அதுக்கு நாங்க பாத்திரராக இல்லாத எங்களை அழைத்த இந்த அபிஷேகத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. பிரதர் லெஸ்லிக்கு கொடுத்த இந்த அபிஷேக இந்த வீக்கன்ஸுக்கு அப்படி இந்த பார் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை அதை தெரிந்து கொடுத்து இவ்வளவு பேரை தொடர்ந்து எங்கள் மத்தியில் வைத்து அது கூட அழைப்புக்கு பாத்திராக நாங்க இருக்கிறோமோ ஆண்டவரே, அதுதான் முக்கியம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துறேன். இப்பொழுது வந்து ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸை ஆசீர்வதித்து ஜபிக்கிற அவர்களை நீங்க அழைத்த அழைப்புக்கு பாத்திராக என்ன அதிகமாக உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து இந்த அபிஷேக ஊழியத்துக்குள்ள கொண்டு சேர்த்த கிருபைக்கு நன்றி செலுத்துட்டேன். உங்களுக்குள்ள நாங்க மகிழ்ந்து கொண்டாடி உங்களுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தந்த இந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து கிருகை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கிருபைக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் அப்பா, நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். உங்க கிருபைத்தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைத்தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைத்தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைத்தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே.

அம்மனப்பா, உங்களுடைய கிருபை இல்லாட்டிக்கு ஆண்டவரே, நாங்க இந்த இடத்துல இந்த நேரத்துல வந்து நிற்க மாட்டோம். அப்படி ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கிருபையினால, புதிதான கிருபையின் மூலமாக முட்டி சுற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர். நாங்க நினைப்பதற்கு அதிகமாக ஊற்றி கொண்டிருக்க அந்த ஊற்று தண்ணீருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்க ஆவியினோடும் உண்மையோடும் ஜெபிப்பதற்கு தர்ற இந்த பரிசுத்தமான ஆவியின் கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஊற்று தண்ணீரை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க போதுமானவர். நாங்க நினைப்பதற்கு அதிகமாக, நாங்க கேட்பதற்கு அதிகமாக எங்களை ஊற்றி கொண்டிருக்க உங்களோட ஊற்று தண்ணீர் காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர். இப்பொழுதும் அப்பா வார்த்தையின் மூலமாக எங்களை பெலப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, இன்னும் உங்களுடைய சிலுவையை எடுத்து நடப்பதற்கு அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரராக நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர உங்க மகா அன்பு காண்டி நன்றி செலுத்து அப்பா, நன்றி செலுத்துறேன் அப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அதுக்காக நீ நன்றி. ஊற்று தண்ணீர்க்காக நீ நன்றி. சூத்திரம், சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி.

என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்த்து.

இன்று பொழிந்திடுமே. ஆமேனப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி உங்களோட பெரிதான கிருபை மட்டுமே எங்களுக்குல அந்த ஊற்று தண்ணியை ஊற்ற முடியுமா இருக்கிற. இப்ப வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதரே, உங்களோட புதிதான அபிஷேகத்தினால் இந்த அபிஷேக நேரத்துல அபிஷேக ஊழியத்துல நீங்க இன்னும் அதிகமாக ஊற்றி உங்களுக்கென்று எழுந்துற பாத்திரராக எழுப்புறதுக்கு உங்களோட கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய அன்புக்காண்டு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி.

0: அம்மனப்பா, உங்களை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து கொள்வதற்கு, உங்களை ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் நீங்களே பெரியவர் நல்லவர் என்று உங்களுக்கென்று நாங்கள் சாட்சியாக ஜீவிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமான உங்களுடைய கிருபையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா யாவரையும் அப்பா உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த ஊழியத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களுக்கேற்ற கருவிகளாக மாற்றி நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல எங்கள் யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமென். இதுவரை நேரம் ஜெபித்தவர் சிஸ்டர் டோலி. நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு கடந்து செல்ல போறோம். ஜெப விண்ணப்பம் முடிந்தவுடன் தொடர்ந்து துதித்து ஆராதிப்போம். பிரைஸ்டர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா,
2: பிரைஸ்டலோட் ஐயா, பிரைஸ்டலோட்.
1: இன்றைய நாளிலே பாஸ்டர் ரபி மோசஸ் அவருடைய மகள் ஜெமீமா காய்ச்சல் சக்தியோடு இருக்கிற அந்த மகளுக்காக ஜெபியுங்கள் உண்டு. ரெண்டாவது கவி கவிந்தாக்காக நாங்கள் ஜபித்தோம், அந்த மகள் பிரான்ஸ்லே போய் சேர்ந்து விட்டால், அடுத்த கிழமை வேலைக்கு போறாள், அதுக்காக ஜபியுங்கள். மூன்றாவது ஜெபக்குறிப்பு நரேக்கா வருகிற ஞாயிற்றுக்கிழமை பேபி ஷவர் நடக்க போகின்றது, அவருடைய பிரசத்துக்காக ஜபியுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமே.
2: நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி சஜா, கோடான கோடி நன்றி அப்பா. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை, மதியம், மாலை நேரமும் பிதாவே, பல்வேறு இடங்களில் இருந்து எங்கள் அன்பான சகோதரர்கள் உங்களை ஒருமித்து சந்தோஷமாக துதித்தார்கள். தந்தையே, உம்முடைய செய்தி, இனிப்பான வார்த்தை, உம்முடைய வார்த்தையை சுமந்து வந்த அந்த சகோதரி எங்கள் இருதயங்களில் விதைத்த ஒவ்வொரு முத்தான விதைகளும் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. அந்த வார்த்தையை சுமந்து வந்த அந்த சகோதரியை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில இருந்து சுவாமி சத்துருவானவன் திருடி விடாதபடி, தூயாவியானவரே, ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் நீங்க எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். இந்த நேரத்திலும் சுவாமி விண்ணப்பமாக இந்த இடத்திலே கொடுத்த உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் முதலாவதாக ரதி மோசர் பிரதர் மகள் ஜெமிமாவை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த சிறுமி பிதாவே, இவளுடைய சரீரத்திலே என்னென்ன நோய்கள் இருக்கிறதோ தெரியல தகப்பனே. அப்பா, உங்களோட ஆணிப்பட்ட கரம் என் பிள்ளையின் வயிற்றின் மீது தொடுவதாக தகப்பனே. அவளின் வயிற்றின் ஊடாக ஆண்டவரே சக்தி காய்ச்சல் என்று ஆண்டவரே இந்த இடத்தில் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள் தகப்பனே. இந்த சிறுமி ஆண்டவரே, அவளுடைய உடல் உறுப்புகள் ஆண்டவரே உம்முடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்டது தகப்பனே. பிதாவே, நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த மகளை இந்த பெற்றோர்களுக்கு கொடுத்தீரோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் பிதாவே, உம்முடைய கரம் என் மகளை தொடுவதாக, என் பிள்ளையை நீங்க தொடுவீராக ஆண்டவரே. என் பிள்ளையின் வயிற்று பகுதியில் இருந்து சுவாமி அந்த சக்தியை ஏற்படுத்துகின்ற அந்த ஒவ்வாமைகளை இயேசப்பா, எந்த நோயாக இருந்தாலும், நோய் கொண்டு வரும் விஷப்பூச்சிகளோ, எந்த பாக்டீரியாக்களோ, எதுவாக இருந்தாலும் இயேசப்பா, பிள்ளையை தொட முடியாத சுவாமி. உம்முடைய கரத்திலே இருந்து இந்த பூமிக்கு வந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. பிதாவே, இந்த பிள்ளையை உச்சி முதற்கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க உருவாக்கப்பட்ட நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக இயேசப்பாவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. சுத்திகரியுங்க என் பிள்ளையின் சரீரத்தை, சுத்திகரியுங்க தகப்பனே. அவளுடைய எந்தெந்த பாகங்களில் வலிகள், நோவுகள், எந்தெந்த விஷப்பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிபூரண சுகம் பெற்று உற்ற செய்தி கேட்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த பிள்ளையை விட்டு விலகாமல் இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, இவர்களுடைய பெற்றோரை ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளையை ஆண்டவரே உமக்குகந்த மகளாக ஆண்டவரே, சாட்சியுள்ள மகளாக வளர்க்க நீங்க உம்முடைய கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இவர்கள் எப்பொழுதும் உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் தகப்பனே. என் மகளுக்கு பரிபூரண சுகத்தை கொடுங்க தகப்பனே. அவளுடைய சரீரத்தை ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, நீங்க கூடவாக இருந்து வழி நடத்துங்க. எந்த துன்ப வேளையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்த தகப்பனே, இந்த குடும்பத்தோடு கூடவாக இருங்க. இவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியுங்கள் அப்பா, சந்தியுங்க தகப்பனே, சந்தியுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, மற்ற விண்ணப்பமாக கவி கவிந்தா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சிஸ்டரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கவி கவிந்தா தந்தையே, அந்த சகோதரி வருகின்ற வாரம் வேலை வாய்ப்புக்காக செல்ல இருக்கின்றார் வேலை தளங்களில். ஆண்டவரே, செல்லும் போதெல்லாம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே இவருக்கு முன்னாக செல்லட்டும் ஆண்டவரே. வழிகளை சேவை பண்ணி கொடுங்க. உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அவர்கள் சென்று ஆண்டவரே அந்த இடத்தை, எல்லா இடத்தையும் பரிசுத்தப்படுத்தி தேவனே அந்த மகளுக்கு ஏற்ற இடமாக ஆண்டவரே, அங்கு பணிபுரிகின்ற தலைமைத்துவத்திலே அங்கு ஊழியர்கள் யாவரும் ஆண்டவரே இவரோடு அன்பும் கரிசனையோடும் ஆண்டவரே உம்மை இந்த மகளூடாக காண செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த மகள் எங்கு சென்றாலும் உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த சகோதரியோடு கூடவாக இருக்க வேண்டும். இவளுடைய எல்லா தேவைகளையும் சந்தீங்க. இவளின் உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் தவிப்புகளை நீங்க காண்கிற தேவன். நாங்களோ முகத்தை பார்க்கின்றோம், ஆனாலும் தேவனே நீர் உள்ளான இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் அறிகிற தேவன், ஆராய்கிற தேவனாக இருக்கிறீர். எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, எல்லா அச்சங்களையும் எடுத்து போடுங்க. இந்த வேலைத்தளம் நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த மகளினூடாக அங்கு வேலை புரிகின்ற அத்தனை பேரும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மகளினூடாக அந்த வேலைத்தளத்தில் ஆண்டவரே உம்முடைய நற்சிந்தையை அறிந்து கொள்ள நீங்க ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க. எந்த இடையூறுமை வரக்கூடாது சுவாமி. அந்த வேலை நல்ல வேலையாக ஆண்டவரே, அவருக்கு இலகுவான வேலையாக உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிச்சு கொடுங்க. இவர்கள் பிரயாணங்களோடும் கூடவாக இருந்து எந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்களை கைவிடாமலும் கைவிட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க தேவனே. நீர் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே நீர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் சுவாமி. என்ன நோக்கத்திற்காக இந்த மகளை நீர் தேர்ந்தெடுத்தீரோ நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே இவளுடைய தேவைகள் யாவையும் சந்தீங்க. இவளுக்கு தேவையான சுகம் பல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க இந்த வேளையிலும் ஆண்டவரே. மற்ற ஜப விண்ணப்பமாக தேவனே நரேகா ஆண்டவரே, நரேகாவை உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நன்றி தகப்பனே, இந்த தாயை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இவளின் இருதயத்தையும் நீங்க காண்கிற தேவன். இவளின் உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் அச்சங்கள் உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே இந்த கற்பத்தின் கனியை நிறைவாக ஆசீர்வதியுங்க தேவனே. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கும் வெகுமதி என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, இந்த மகள் இதுவரை காலமும் இத்தனை மாதங்களும் ஆண்டவரே கருவில் சுமர்க்கும் போதெல்லாம் தேவனே அந்த தாயும் சேயும் சந்தோஷமாக சமாதானமாக இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் வழிநடத்தி வந்தீங்கள் தகப்பனே. ஆனாலும் தேவனே இன்னும் ஒரு சிறிய நாட்களில் ஆண்டவரே அந்த பிள்ளை, அந்த பிஞ்சு குழந்தை ஆண்டவரே ஒரு புது உலகத்தை காண போகின்றது. நீங்க உருவாக்கி அந்த கரு ஆண்டவரே இந்த உலகுக்கு ஒரு ஒளியாக வரப்போகிறது. ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு ராஜாவாகவோ ஆண்டவரே இந்த உலகுக்கு வரப்போகின்றது. அந்த குழந்தையை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே அந்த தாயேன் சேயேன் வாழ்த்த வருகின்ற ஒவ்வொரு பெரியோர்களுடைய வாழ்த்துதலும் ஆண்டவரே நல்வாழ்த்துக்களாக அமைய வேண்டும். என் மகள் ஆண்டவரே பிரசவத்துக்கு செல்லும் போதெல்லாம் உம்முடைய பிரசன்னம் உங்களோடு கூடவாக இருக்க வேணும். தூயாவியானவரே நீங்க கூடவாக போங்கப்பா. ஆண்டவரே வைத்தியர்கள் தாதிமார்கள் உள்ளத்தில் தயவை கொடுங்கப்பா. என் மகளுக்கு அன்பு கரிசனையோடு அந்த பிரசவத்தை காண செய்யுங்கப்பா. எந்த வலிகளோ உடம்புகளில் இல்லாதபடி, எந்த நோவுகளும் இல்லாதபடி ஆண்டவரே சுகப்பிரசவம் கிடைத்த என்ற செய்தியை நாங்கள் கேட்க செய்யுங்க தகப்பனே. நீங்க அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன் சுவாமி. தயவை காண்பீங்க தகப்பனே. என் மகள் ஆண்டவரே எந்த பயமும் இல்லாமல் ஆண்டவரே தைரியம் உள்ளவளாக தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரையும் உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கு என்றதை விசுவாசித்து அவளை சோர்வடைய செய்யாதபடி உம்முடைய உற்சாகமான ஆவியை அவளின் உள்ளத்திலே ஊற்றுங்கப்பா. நம்பிக்கையை ஊற்றுங்கப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த பிள்ளையையும் தாயையும் சேயையும் இந்த பூமியில எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிலைநாட்ட உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே மற்ற நாளிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய வார்த்தைகள், புதிய புதிய நற்சிந்தனைகளை ஆண்டவரே வெளிக்காட்டும் வேளைகளிலும் தேவனே நீங்க ஒரு போதும் இதை கைவிட்டு விடாதபடி இந்த சங்கம வானொலிக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய தீய சக்திகளாக இருந்தாலும் ஏசப்பா நமக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். நீங்கள் பெரியவர் ராஜா. நாங்கள் ஒரு போதும் மறந்து போக கூடாது. உலகத்தில் இருப்பவன் யாராக இருந்தாலும் ஆண்டவரே உங்களை விட பெரியவர் யாரும் இந்த உலகத்தில் இல்லை தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கே நீங்க வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய நற்கிரியைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். உம்முடைய ஆவியின் கனிகளை மற்றவர்கள் இவர்கள் ஊடாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ வார்த்தைகளை சுமந்து செல்ல வேண்டும். எங்கெங்கெல்லாம் இந்த ஜீவ வார்த்தைகளை விதைக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆத்துமாக்கள், நீர் படைத்த இந்த பூமிக்கு படைத்த அத்தனை மனிதர்களும் பாவ மடிந்து போகாதபடி நித்திய நித்திய ஜீவ வாழ்க்கையை வாழ ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா துன்ப சிறையிலிருந்து நீக்கி போடுங்கப்பா. எல்லா பாவ கரையிலிருந்து எல்லாரையும் விடுவீங்கப்பா. ஆண்டவரே இன்றைய நாளிலும் சுவாமி அந்த செய்தியை கொண்டு வந்த சகோதரி நான் பலவீனமாக இருந்தேன் ஆண்டவரே. என்னுடைய சோர்வுகளை நான் நினைத்த போதிலும் மகளே மகளே என்று கூப்பிட்ட வேளையிலும் தேவனே நீர் கூப்பிட்டதாக என் உள்ளம் பொங்கிட்டப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த செய்தியை கொடுத்ததற்கு நன்றி சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க உருவாக்க வேண்டும் தகப்பனே. அன்று சிநேகிதர்களுக்காக ஜோபுவை ஆண்டவரே சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்தீங்க தகப்பனே. அதே போல சங்கம வானொலியில் பணியாற்றுகின்ற அத்தனை ஊழியர்கள், அத்தனை அன்பான சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேச வேண்டும். எங்கள் சங்கம வானொலி ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே உம்மை தொடர்ந்து பின்தொடர்ந்து உம்மிலே பயணிக்க ஏசப்பா அத்தனை பேரையும் எங்கள் சங்கம வானொலி ஊழியர்கள் இந்த விண்ணப்பம் கொடுத்த ஒவ்வொருதரையும் ஆண்டவரே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்தும் ஆண்டவரே உங்களை மகிழ்விக்க இருக்கின்ற அன்பான சகோதரர்களை நிறைவாக ஆசீர்வதிங்க. நீங்க ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தை நீங்க தொட்டு ஆண்டவரே நாங்கள் அல்ல நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க. நீங்க எங்கள் ஒவ்வொருதரையும் தெரிந்து உமக்குகந்த பாத்திரமாக எங்களை ஒவ்வொருதரையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
1: ஆமேன். இதுவரை நேரமும் விண்ணப்பம் ஜெபம் செய்தவர் ஆனந்தராஜா சுதா, கிள்நொச்சி, ஸ்ரீலங்கா. கத்திர இந்த மகளை ஆசிரியப்பார். தொடர்ந்து சாம்சங் ஆர் நிக்கிறீங்க பிரைஸ் லோர். சாம்சங் எஸ்எம் G78 18 நிக்கிறீங்க. துதித்து ஆராதிக்க போறீங்களா? Praise Lord. சாம்சங் SM G78 18 நினைக்கிறீங்க? நாங்கள் முடிவு செய்யறதுக்கு போக போகிறோம், தயவுசெய்து பேச முடியுமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. சிஸ்டர் ரஜினி,
3: Praise the Lord. Praise the Lord, Brother
1: closing
3: Michael.
1: Prayer, closing prayer, please.
3: Amen. Amen. Amen. Thank you. Thank you. Thank you, Lord, for this wonderful way in which you have been, Lord, presenting, Lord, with the power of your presence, Lord, with us, Lord. So we thank you for that, Lord, for your wonderful way in which you have been coming and blessing us, Lord. Especially, Lord Jesus, all those who have participated in the ministry of, Lord, praises and thanksgiving and worship and adoration that's been coming to you, Lord, early morning hours, Lord. Oh, Father, we thank you, Lord, for each and every one of them from different time zones. They have been coming and joining, Lord. So we thank you, Lord, for each and every one of them. Lord, starting, Lord, from Sister Shanti, who came from Norway, Lord, who had started the ministry, Lord, with worship early morning for us, Lord, but for her, according to Norway time, Lord, we thank you for her time and dedication that she has been coming. And Lord Jesus, worshiping you, Lord, bless her, Lord. Bless her God, bless her ministry, and the fervor she has, Lord, for you, the worship that she has, Lord, to praise and thanksgiving to you, Lord, that she comes forth with. We thank you, Lord, and we also thank you, Lord. Following that, we had Pastor Evangelist Warner, who came, Lord, and also, Lord Jesus, praised and worshiped, Lord, oh God. We thank you, Lord, for his call as well and his fervor and his the ways in which, Lord, he is always ready and willing, Lord, to minister to you, Lord, where his heart is so much, Lord, for the calling which you have bestowed upon his life as an evangelist, Lord. So we thank you, Lord. Thank you, Lord, for that wonderful ministry as well, Father, even as he's making himself available whenever you call him, Lord, with your voice, Lord, that is coming through his voice, as an evangelical voice as well, evangelist voice. So we thank you for that, Lord. Bless him, protect him and be with him and lead him and guide him, Lord. He step of the way along with his family, with your protection over them, Jesus' name. So thank you, Father, for following that, Lord. We had the word of God that we have been already, Lord, testifying so many, with so many people coming and testifying, Lord, over Sister Hepzibah coming all the way from India, Lord, who came and gave us such a powerful word, Lord. Thank you for many that have been listening to it, and it's going to go into YouTube and YouTube and Facebook, Lord, from Sangamam Radio Gospel, Lord, that has been now, Lord Jesus, going to go and bless many more, Lord. And we thank you for that wonderful word, Lord. It's going to challenge more hearts and bring more, Lord Jesus, into that special blessing that you already gave so many of us that have been, Lord, and listening to it already, Father. So we thank you for that, Lord. Continue to bless and use according to your will and the way in which you would bring her back, Lord, with a wonderful message to bless us once again, I pray. And also thank you, Lord. Following that, we had Lord Sister Midula from Stuttgart, Germany, who also came and prayed, Lord Jesus, and worshipped you, Lord. Thank you, Lord, for her call as well and her ministry, Lord. Bless her, Lord, and a wonderful worship, Lord, and the wonderful praises, Lord, and the beautiful singing she has been also singing, Lord. We thank you, Lord, for all of that, Lord, in Jesus' name. Also, Lord, thank you, Father, for the song that went on, Lord, continuously, Lord. Following that, Father, for the worship that had been doing, Lord, for the prayer requests that have been coming also, Lord, from Sujata Anandaraja, who has been coming and praying, Lord Jesus, all the way. Lord, we thank you, Lord, from Kirinochi, for her dedication and thanksgiving, Lord, that she is always ready, Father, to come to you, Lord, and bring forth the request, Lord, right from the deep of her heart, Lord, from the depth of her heart, Lord Jesus, and coming, Lord, and praying, Lord, and standing the gap with the burden, Lord. Thank you for giving her that call, Lord, to be able to pray, Lord, in such a manner, Lord. Bless her, Lord. Protect her too, Lord, and strengthen and quicken and revive every part of her being as well, Father. And we thank you, Lord, for enabling her, Lord, with much of your protection over her, Lord, as she stands in the gap and prays for others, Lord. We plead the blood of Jesus upon her from the crown of her head to the soles of her feet. And you would, Lord, come through her with much of your blessing and your presence and your protection over her. In Jesus' name I pray. Thank you, Jesus. Also, Lord, continuously, Lord, pray for the rest of them that had joined, Lord, Sister Dolly, who came and prayed, Lord, with much of a burden upon her heart, Lord, for fervor and ministry, Lord, that is upon her heart, with a calling upon her life, Lord. Thank you for protecting her, being with us, and help her to know, Lord, that you would never leave her nor forsake her, that you are the one who had called her out. Accordingly, you would give her that strength and what is needed, Lord Jesus, for ministry, Lord. Therefore, Lord, take away, Lord Jesus, every, Lord Jesus, deep issues of whatever that comes into her life, Lord, to hinder them, Lord. You are the one who is going to give that mighty protection over her life, Lord. So we thank you, Lord. You have seen her heart, seen her burden, and also used her accordingly with your power and your grace, and your power of the Holy Spirit emanating through her, and anointing power of the Holy Spirit resting upon her. And I thank you, Lord, for that ministry that you have given her, Lord, to worship and praise and all of that that you have enabled her to participate in, Lord. So we thank you. Protect her, Lord, and her family as well, I pray. And also, Lord, continuously, Lord, we had others coming and joining and also praying and worshiping you, Lord. Thank you, Lord, for all of their time and dedication, Lord, and praying, Lord, and all of that went on, Lord Jesus. If I had forgotten anybody, forgive me. And then, of course, we had Brother Leslie, Brother Mahindran, all of them coming and participating and giving their testimonies and worshiping and agreeing together. And Brother Mahindran has been hosting it right from early hours of the morning till now, for the time and dedication, Lord, that you would continue to put your arm of love and protection around him, Lord, with much of your fervor, much of your power and strength over him, Lord, strengthening and quickening and reviving him too, Lord, continuing, Lord, even tomorrow's early morning hours of the service to come back again, Lord, on a Sunday morning, Lord. Thank you for that, Lord. And also, Brother Leslie, Lord Jesus, for the ways you had given this the vision, Lord Jesus, for this weekend meetings have been such a blessing, Lord. So we thank you, Lord, because you have been in it, Lord Jesus. This is the vision that came from you and your spirit and your work, and you would continue to bless it, Lord Jesus, even as we gather tomorrow, Lord, on a Sunday morning, Lord, and many other places. It might be in a different day, on a different day, even Monday, Lord, but does not matter. But we are all, Lord, in your service, praising you, worshiping you. And this is what, Lord Jesus, you are well pleased with, Lord. So we thank you, Father, for that time that we are, Lord, dedicating to you, other than the time we spend, Lord, Monday to Friday, Lord, with Nitya Valicham and Bharti and Valicham and all that Brother Leslie does, Lord, from morning, Lord Jesus, his time of services that he mentioned in so many ways, Lord Jesus, that he is so involved with, Lord. Give him much of your grace and your strength and your wisdom, Lord, accordingly, Lord, to divide the time and Lord, tirelessly, Lord, and relentlessly, Lord Jesus, to be able to come and do all of the recordings and everything according with the coordination of the programs, Lord, and production and everything, Lord. Lord, thank you for Sister Rita helping him alongside, Lord, through the weekdays, Lord. So we thank you for time and dedication as well. Bless them as a family as well, Father, and protect them too, I pray, along with Brother Mahindran and his family as well, for their protection as well, I pray, Lord. And all of the team members and workers that come in and gather and worship together, Lord, I pray a special protection around them, Lord. The fire of the wall of your fire burn around all of them and their lives and their families, I pray, Lord, with protection, I pray. When we are involved in ministry in the deep ways that we, Lord, do, Lord, and are called, oh God, we have to always, Lord, understand that there's a needed amount of protection that we have to work with because the Lord God Almighty's work is a work that the enemy always tried to not only just hinder but parallel with. But the greater is he that is within us than the one that is in the world. And all his promises that are yea and amen are working for us and in and through us. That is why the most powerful entity of the living God through his power of the Holy Spirit and the power of God burning all around us is more powerful than anything that this world could offer. And the Lord God is on our side, the Lord God Almighty. And thereby, Lord, we thank you, Jesus, that we have got not enough tongues to praise thee and lips to adore thee and love you and bring forth all that it takes, Lord, for us to show forth our loving kindness that you have given to us, Lord, in return to praise and worship you. Many tongues are not sufficient. That's what your word says, Lord. So we thank you in Jesus' name. Until we come back tomorrow morning once again. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani, for your closing prayer. நாங்க இப்ப எல்லோரும் ஆத்மாவே சொல்லி முடிவு கொண்டுவோம். எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. சுஜாதா, மைக் ஆன் பண்ணுங்க. சுதா சாந்தராஜா, மைக் ஆன் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஆத்மாவே சொல்ல போறோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோமா? சொல்லுவோம். என்
2: ஆத்மாவே
4: அதிகால வேளையிலே இணைந்து 5 மணிக்கு முன்னதாக இணைந்து தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வேளையிலே சகோதரி ரஞ்சினி கூட 5 மணிக்கு முன்னதாகவே இணைந்து இவங்களுக்கூடாக வழி நடத்தினார், இணைந்தார். அதே வேளையிலே சகோதரி டோலி கூட இணைந்தார்கள். காலையிலே நான் 7 மணிக்கு ஸ்டூடியோக்கு வந்துவிட்டேன். அதற்கு முன்னதாகவே 2-3 பேர் வந்திருந்தார்கள், வந்து வந்து போய்கொண்டிருந்தார்கள். சகோதரி சாந்தி கூட வந்திருந்தார்கள் ஏழியாக. கத்திரதாமே அவர்களும் கூட இந்த வழி நடத்துவாராக. அருமையான தேவசை கூட வழி நடத்திய ஊழியரையும் அதே வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே வேளையில் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் விசேஷ அரியராஜா இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாளைய நாளிலே அபிஷேக ஆராதனையிலே தேவ ஊழியர் சாட்சி எடுத்து வருகிறார். ஒரு ஊழியர் இந்திய மண்ணிலிருந்து, அவருடைய பேரை மறந்துவிட்டு. அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். அதே வேளையில் நீங்கள் கத்தருடைய பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த நாளுக்கான சனிக்கிழமைக்கான அபிஷேக ஆராதனை அருமையாக வழி நடத்தினார் கத்தர். அது தடைகளின்றி கத்தர் வழி நடத்தினார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் திரும்பமா. நன்றி சௌரி மகேந்திரன், நன்றி சௌரி ரஞ்சினி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும். எங்களை நீர் நடத்தி செல்லும்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:26 வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்? அப்படி பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் என்பது ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க? இன்னைக்கு அநேக இடங்கள்ல வேதத்துல ஊற்றை குறித்து நம்மால வாசிக்கப்படுகிறது இல்லைங்களா? அப்போ பூர்வத்துல பிதாக்கள் என்ன செய்தாங்க? ஆங்காங்கே அவர்கள் தோன்றின கிணறு, ஊற்று, இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்ச ஊற்று, இதெல்லாம் அவங்க வைத்திருக்கிற தடியில எழுதி வைத்திருந்தார்கள். அதெல்லாம் பிள்ளைகள் வரும்பொழுது அதை கண்டுபிடிச்சு அது அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினார்கள், எடுத்துக்கொண்டார்கள். ஊற்று தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருந்து கொண்டே இருந்தது. இது வேதத்துல அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம். ஆகார் வனாந்தரத்துல தனியற்ற நிலையில தன் பிள்ளை மறிக்கிறத காண மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்த வேலையில கர்த்தர் ஊற்றை காண்பித்தார். ஆமீன். இதுதான் இல்லைங்களா? அப்ப ஊற்று என்பது இஸ்ரவேலர்களுக்கு தொடர்புள்ள ஒரு விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அது தொடர்பு நிறைந்த விஷயம்தான். இப்ப நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, பிறந்தவர்களை தோன்றினவர்களே. இன்னைக்கு இஸ்ரவேலரை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லலாம். உங்களை என்னை பார்த்து எப்படி சொல்றாருன்னா, சிலுவையின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்களே. ஆமா, நீங்களும் நானும் எங்கிருந்து பிறந்திருக்கோங்க? சிலுவையின் ரத்தத்தின் ஊற்றிலிருந்து பிறந்தவர்கள். அப்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? அவர்கள் கர்த்தர் பிரமாணத்தின் பிரகாரம் தேடினார்கள். நீங்களும் நானும் அன்பின் நிமித்தம் தேடுகிறோம். ஆமேன். அவர்கள் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் அப்படி அன்பின் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு ஊற்று வேற, அவங்களுக்கு ஊற்று வேறா இருந்திருக்கிறது. ஆனா அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த இரத்தத்தின் ஊற்று அவங்களும் பார்த்துட்டாங்க. இன்னும் நிறைய யூதர்கள் அதை பார்க்காம இருக்கிறாங்க. அதை திரும்ப அவர்கள் பார்க்கும்படியாதான் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்களுக்காகவும் எருசலேமுக்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமை. எருசலேமுக்காக ஜெபிக்கிறதுனால நம்ம சுகித்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து ஜெபிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். அந்த வேத வசனம் சொல்லுகிறது என்னன்னா, சபைகளின் நடுவே ஆண்டவராக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எங்க துதிக்கணுமா? சபைகளின் நடுவிலே. அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த நடுவிலே, சபையின் நடுவிலே கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தரை பாடுவாங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாங்க. அவங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, அவங்கள சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்கான இடத்துல அவங்க நிச்சயம் ஆராதிக்க, அவர்கள் எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் அங்க வந்துருவாங்க. இஸ்ரவேலுக்கு என்ன செய்வாங்க, அந்த வருடத்துல அவங்க பண்டிகை நாட்கள்ல சபைக்கு வரும்பொழுது எல்லாரும் வந்துருவாங்க. ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இல்லை, எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமா இருந்தது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தானே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், சிலுவையின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள், அவருடைய ரத்தத்தின் ஊற்றிலிருந்து வெளியே வந்தவங்க நீங்களும் நானும். அப்ப எங்க இருக்கணும்? அவருடைய ஆலயத்துல பிரகாரங்கள்ல நம்ம காணப்படணும். ஆமே. அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நான் வீட்டுல ஜெபிக்கிறேன், வீட்டுல ஆராதிக்கிறேன். இதை விட எனக்கு என்ன வேணும்? தனிமையா ரொம்ப நேரம் ஆண்டவரோட செலவு பண்றேன், இதனால எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. அவருடைய சமூகத்துல, அவருடைய சபையில ஜனங்களோடு சேர்ந்து அவரை ஆராதிப்பதில் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆமே. நல்ல இல்லையா? அதனால இந்த நாள்ல நீங்களும் நானும் எங்கிருந்து தோன்றினோம் என்பதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மத்தில பேசியிருக்கிறார். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. பிரயோஜனமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை கேட்கிறேன், கேட்க போகிறேன். பிள்ளைகள் ஆசீர்வதி கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். God bless you all.
1: ஜெபத்தை கேட்டாரோ பதில் தருவாரோ என்றும் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலையிலேயே அப்பறாய் விடுகிற தேவன் இல்லை. அவர் தலையாக்குகிற தேவனாய், அவர் தம் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகின்ற தேவனாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உரைக்கின்றார். அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கையில், கர்த்தர் ஆபிரகாமிற்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகின்றார். கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே புறப்படுகிறதையும், மிருக ஜீவன்களும் வெள்ளியும் புலவான ஆஸ்திகளை உடைய சீமானாய் பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி மிகுதியாய் பெற்று ஆசிர்வதிக்கப்பட்டான். எப்படியெனில் ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தையை முழு விசுவாசத்துடன் முழு இருதயத்துடன் நம்பினான், 1000 மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக இழப்புகளை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை சந்தித்தவர்களாய், தனித்து விடப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், அவை எல்லாவற்றிலும் அப்படியே உங்களை கர்த்தர் கடந்து போகும்படி விடுகிற தேவன் அல்ல, அவைகளில் கை தூக்கி காப்பாற்றி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகின்றார். இடம் கொள்ளாது போகும் மட்டும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். நெருக்கப்படுகிற உங்களின் சூழ்நிலைகளை விட்டு வெளியே வரும்படி அழைக்கின்றார். கர்த்தரையே நோக்கி பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடக்கும் பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:15. பிரியமானவர்களே, சில வேளைகளில் விசுவாசத்தில் வேரூன்றவும் ஆவிக்குரிய பக்குவம் பெறவும் கர்த்தர் சில சோதனைகளை எமக்கு அனுமதிப்பார். கர்த்தர் யோசுவாவிடம் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்குறுத்திருந்தார். இரண்டு பட்டணத்தில் இஸ்ரவேலர் தோல்வி அடைந்தார்கள். காரணத்தை ஆராய்ந்த போது ஆகான் சாபத்துக்குரிய பொருளை எடுத்தது வெளிப்பட்டது. ஒருவனின் கீழ்ப்படியாமை முழு ஜனத்துக்கும் துன்பத்தை கொண்டு வந்தது. தினமும் உங்களை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலும் அவருடைய நீதியின் தராசிலும் நிறுத்தி ஆராய்ந்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் ஞானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளால் கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். நாம் பேசும் வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கிறதா அல்லது மரணிப்பிக்கும் பிற்போக்கான வார்த்தைகளா? ஆகவே நிதானமாய் பேசி சிந்தித்து செயல்படுங்கள். ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆவியின் வடிவணத்தினின்படி ஜீவனை பிறப்பிக்கும் வார்த்தைகளை பேச எங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.
3: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 19 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. சங்கீதம் 23:2 வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அமைதி இல்லாதபடி கலக்கம், துன்பம், சஞ்சலம், தவிப்பு, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னெண்டையிலே வா, இந்த நாட்களிலே நான் உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களிலே நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இப்படியான சூழ்நிலையிலே அமைதி இல்லாத நிலையிலே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே இந்த நாட்களிலே வாருங்கள். அவர் ஒருவரே இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே இந்த நாட்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். வேறு எந்த கடவுளும், எந்த கல்லும், எந்த மண்ணும் அல்லது எந்த மரமும் இந்த நாட்களிலே நம்மை ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்த முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதக்காரராகிய தாவீதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறபடியினால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தாழ்ச்சியை காண முடியாது. ஏனென்றால் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் ஒருபோதும் இந்த நாட்களிலே அதாவது தாழ்த்தப்படுவதும் இல்லை, அங்கே அமழ்ந்து போவதும் இல்லை என்பதைத்தான் அவர் இந்த சங்கீத புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அதாவது நம்முடைய சூழலுக்குள்ளே இந்த நாட்களிலே வீசுகிற அமைதி இல்லாத தன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அமைதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு அமைதி வேண்டுமா? உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அல்லது இந்த நாட்களிலே உனக்குள்ளே ஒரு அமைதி வேண்டுமா? அப்படியாக அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கு.

உள்ள இடங்கள் எதை குறிக்கிறது? ஒரு சொலிப்பை குறிக்கிறது. அறிமையார் கர்த்தருடைய பிள்ளைகளே, அமர்ந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? ஒரு அமைதியை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சொலிப்பான வாழ்க்கையும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் வாழ வேண்டுமாயிருந்தால் நமக்கு இந்த நாட்களிலே ஒரு திறவுகோல் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே இந்த நாட்களிலே வர வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் என்னத்தைத்தான் ஆராதித்து கொண்டிருந்தாலும், அமைதியாக போய் கர்த்தாவே, இயேசுவே, நீர்தான் ஒருவர் தெய்வம், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் கேட்பீர்களா இருந்தால், அவர் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விலக்கி இந்த நாட்களிலே அமர்ந்த தண்ணீரண்டையிலே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, புல்லுள்ள இடங்களிலே பசுமையிலே நடத்தி அமைதியான நிலையிலே இந்த நாட்களிலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரண்டையிலே சேருங்கள். இந்த நாட்களிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களில் அமைதியையும் இன்றைக்கு செழிப்பையும் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த சங்கீதம் 23 2 வார்த்தையின்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மகிழ்ச்சியோடு பாடுவது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவதிலே எத்தனை ஆனந்தம். இப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாய்னா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும், அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அர்லஃபத் 4:12 நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண

ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பட வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

கொடுக்கின்றோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவே, இந்த கடைசி காலத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்கள் தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.